எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்கள்

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வாழைத்தெண்டல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: தரக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. பொதுவா ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று. சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.

0: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
1: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
0: கையெல்லாம் ஒண்ணும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
1: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
0: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
2: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
1: சரி மேம்,
0: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
2: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
1: ஓகே மேம்.
3: காட்சி இரண்டு. சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு?
1: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்ப இதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: நாங்க இனிமேலிருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா தான் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
4: நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங்க சொல்லி மேலயே கொட்டிட்ட ஜூஸ்?
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்ன, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. பாடா செயின் ஊக்க கழித்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்சு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீட்டை எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ சேவ்.

0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
1: ஸ்ரீ குருபியோ நமஹ. ஐ எம் கிருத்திகா ஃப்ரம் பிகாம் ANF ஷிஃப்ட் 2 B2. ஐ எம் கோயிங் டு சிங் நாராயணத்தே நமோ நமோ. த சாங் வாஸ் கம்போஸ் பை அன்னமாச்சாரியா, ஹூ இஸ் எ பிக் டிவோட்டி ஆஃப் லார்ட் விஷ்ணு. He composed many devotional songs to praise Lord Vishnu. In the song, he portrays the appearance and power of Lord Vishnu. The ragam of the song is Begat and the talam Adi.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு சில வழிகள். வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆமாம், நிச்சயமாக வாழ்க்கை வாழறதுக்கு தான். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம வாழறோமா, மகிழ்ச்சியாக வாழறோமா, இல்லை பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறோமா? சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் கண்டு துவண்டு போயிடுறோம். அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனைகளே நம்ம கண் முன்னாடி இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளில் மூழ்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்பவே அவஸ்தையாயிடுறது. ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி அதிலிருந்து வெளிவந்து வெற்றி காண்றது, வெற்றி அப்படின்ன உடனே ஒரு பெரிய பெரிய இமாலய வெற்றியை நான் சொல்லலை, வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சில கோல்ஸை வச்சுட்டு அந்த கோலை தொடுறதுக்கு சில முயற்சிகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு கூட தடங்கல்களாக நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள், குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சின்ன நூல் கொண்டாக நம்ம சிறை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு சகோதரி ஜெயா, இவங்க பிரம்மா குமாரி இயக்கத்துடைய ஒரு உறுப்பினர், நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. வாழ்க்கை வாழறதுக்கான முதல் அடியை எடுத்து வைக்கலாமா? வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அருணா. என் கூட இன்னைக்கு பிரம்மா குமாரிகள் அமைப்பிலிருந்து சகோதரி ஜெயா பேச போகிறாங்க. நேத்திக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து கண்ணில் பார்க்குற காட்சியை நம்ம எப்படி நம்ம மனதோடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். ஆனால் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷத்தில் வந்து மனசை வந்து நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஒரு பூஜை பண்ணும்போது கூட ஒரு வரி வரும், அதாவது வந்து கண் வந்து கடவுளை பார்த்துட்டே இருக்குது, வாய் வந்து ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்குது, ஆனால் மனசு மட்டும் எங்கெங்கோ அலைப்பாஞ்சிகிட்டே இருக்குது. எவ்வளவோ முனிவர்கள், எவ்வளவோ தவசீடர்கள், எவ்வளவோ செயின்ட்டெல்லாம் வந்து அந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ அடுத்த ஒரு புல நடக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, மனதை அடக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் வழி இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்பில் எப்படி?
1: ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இதுவும். மனம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்முடையது அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் தான் உருவாக்கிக்கோங்க. ஸோ நம்முடைய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப சுலபமான விஷயம். ஸோ மனம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்முடையதுன்னு நினைக்காம மனம் அது ஏதோ ஒரு பெரிய விஷயம், குரங்கு மாதிரி, அந்த மாதிரிலாம் நாம் வந்து நமக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாமல் நினைக்கிறதுனால தான் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது என்பது கடினமான விஷயம்னு நாம் நினைக்கிறோம். மனம் என்பது என்னுடையது. ஸோ என்னுடைய விஷயங்கள் நிச்சயமாக எனக்கு எதிராக செயல்படாது. எப்படி நம்முடைய குழந்தை, அது நம்முடைய பொறுப்பு, நாம் தான் அதை பார்த்துக்கணும். நிச்சயமாக ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக அதை நல்வழிப்படுத்துவேன், நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது அது வந்து ரொம்ப சுலபமான ஒரு வழின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ மனதை கட்டுப்படுத்துறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் மனம் என்பது என்னுடைய மனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கட்டுப்பாடு அப்படின்ற வார்த்தைகளுக்கு கூட வந்து அங்கே இடமில்லாமல் போகணும். ஏன்னா என்னுடைய விஷயங்கள் எப்பொழுதுமே என்னுடைய கைக்குள், என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது.
0: சரி, மனம் வந்து என் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சா மனதை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு டிப் கொடுக்குறீங்க. பட் மனசு, நான் ஒரு கவிதை கூட படிச்சிருக்கேன், மனதை வந்து நீங்கள் வந்து குப்பு தொட்டி மாதிரி வச்சிட்ருக்கோம், அதை தேவையில்லாத பல விஷயங்களை போட்டு போட்டு போட்டு நம்ம அதை திருப்பி திருப்பி அதை யோசிக்கிறதுனாலையும் மனசை வந்து அந்த எண்ணங்கள் அதை வந்து தேவையில்லாத விஷயங்கள் போட்டு அமுக்கிறதுனால எப்படி வந்து ஒரு குப்பை தொட்டியில் பல நாள் போட்ட குப்பைகளை வந்து போட்டால் அது ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குமோ, மனதில் தேவையில்லாத விஷயங்களை நம்ம போட்டு போட்டு போட்டு போட்டு அதையே நம்ம யோசிச்சுட்ருக்கும் போது அது வந்து நம்மளுடைய பல விஷயமாக வந்து அது வெளிப்படுத்திடும். அது கோபமாக இருக்கட்டும், இல்லை வந்து வீண் வார்த்தைகளாக இருக்கட்டும், வாயிலிருந்து பேசப்படும் வார்த்தைகளாக இருக்கட்டும் அப்படின்னு, அது உண்மைங்களா?
1: இதை வந்து நாம் வந்து இன்னொரு புலன் மூலமாக புரிஞ்சுக்கலாம். நம்ம வாய் அப்படின்றது கூட நம்முடைய இன்னொரு ஒரு அங்கம். ஸோ வாயில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நம்முடைய ஒரு புலன் அப்படின்னு எடுத்துக்கும்போது வாய்க்கு வந்து எந்த விதமான சக்தியும் கிடையாது, ஆனால் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. இப்போ நம்ம ஜென்ரலாக புலன் அப்படின்னு சொல்லும்பொழுது பேசும் திறன்னு சொல்கிறோம், இல்லை வாயின்னு சொல்கிறோம். ஸோ வாய்க்கு எந்த சக்தியும் கிடையாது, ஆனால் அந்த வாய் மூலமாக எந்த வார்த்தைகளை பேசுகிறோமோ அதற்கு எல்லா சக்திகளும் இருக்கிறது. ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய சக்தியும் இருக்கிறது, ஒருத்தரை புண்படுத்தக்கூடிய சக்தியும் இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை மூலமாக ஒரு மனிதரை வந்து எந்த ஒரு இடத்துக்கும் வந்து கொண்டு செல்லக்கூடிய சக்தி என்பது அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. இப்போ நம்ம வார்த்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எங்கேருந்து உருவாகுது? அதுவும் வந்து ஒரு வார்த்தையை நான் வந்து வெளியில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அதை யோசிக்கிறேன், நான் அதை சிந்திக்கிறேன், அது வந்து ஒரு எண்ணமாக எனக்குள்ளே உருவாகிறது. ஸோ எவ்வளோ விஷயத்தை நாம் வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வார்த்தை என்பது வெளியில் வருது. இப்போ அந்த ஒரு வார்த்தையை நான் வெளியில் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் எவ்வளவோ யோசிச்சிருக்கேன். நான் ஒருத்தரை பற்றி விமர்சனம் செய்யும் பொழுது கூட, ஒருத்தரை பற்றி நான் வந்து என்னுடைய கருத்தை சொல்லும் பொழுது கூட நிறைய யோசிச்சுட்டு நிறைய யோசித்ததுக்கு அப்புறமா நான் வந்து விமர்சனமாகவோ இல்லை என்னுடைய கருத்தாகவோ ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். அப்போது சிந்திக்கக்கூடிய திறன் என்பது

இப்ப நிறைய எண்ணங்களை உருவாக்கி வச்சிருக்கேன். அதுலயும் கூட எந்த ஒரு எண்ணத்தை என்னுடைய வார்த்தையாக வெளியில கொண்டு வர வேண்டும் அப்படின்ற தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது? அதுவும் மனதிற்கு தான் இருக்கிறது. ஸோ மனது தான் வந்து எண்ணத்தை உருவாக்குது. அதுக்கப்புறமா இவ்வளோ எண்ணங்களில் எந்த ஒரு எண்ணத்தை ஒரு தீர்மானமாக ஆக்கி அதுக்கப்புறமா அதை வார்த்தைகளின் வழியாக வெளியில் கொண்டு வரது அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அந்த வார்த்தைக்கு தான் சக்தி இருக்கிறது, வாய்க்கு வந்து சக்தி கிடையாது. இப்போ ஒரு சில சமயம் நீங்கள் சொல்வீங்க, இந்த வார்த்தையை வந்து நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என்னுடைய வாயிலேருந்து அது வந்துடுச்சு. அந்த மாதிரி வந்து பல பல விஷயங்களை நம்ம சொல்கிறோம். இந்த வார்த்தையை சொல்லிட்டோம், இந்த மாதிரி பேசிட்டோம், பேசினதுக்கப்புறமா வந்து வருத்தப்படுவோம், இப்படி பேசியிருக்க வேண்டாமே, ஏன் இந்த மாதிரி பேசணும், இந்த வார்த்தையை நான் வந்து ஏன் உபயோகப்படுத்தினேன், இந்த ஒரு வார்த்தையால் என்னுடைய வாழ்க்கையை வந்து மாறிப்போச்சு, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களில் வந்து வார்த்தையை வந்து நாம் வந்து குறிப்பிட்டு இதனால் என்னுடைய வாழ்க்கை என்பது வந்து மாறிப்போச்சு, தலைகீழாக மாறிவிட்டது அப்படின்னுலாம் வந்து சொல்கிறத வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து நமக்கு தெரியாமல் எப்படி வர முடியும்? ஸோ உள்ளே இல்லை அப்படின்னா வெளியே கண்டிப்பாக வர முடியாது. ஸோ நமக்குள்ளேயே நாம் வந்து செக் பண்ணிக்கணும், சோதனை செஞ்சு பார்க்கணும், இந்த வார்த்தை எனக்குள்ள முதல்ல எப்படி வந்தது அப்படின்னு. இப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக வந்து ஏதாவது ஒரு கபர்ட் மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு என்னெல்லாம் கையில் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வந்து பதுக்கி பதுக்கி வச்சுட்டே இருப்போம். உள்ளே வந்து அதை வந்து ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணாமல் அப்படியே சும்மா பதுக்கி வச்சுட்டே இருப்போம். மனசுக்கு டம்ப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி பண்ணிடலாம். திணிச்சு ஸோ என்ன எவ்வளோ துணி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து திணிச்சு வச்சுட்டே இருப்போம். ஒரு நாள் வந்து நான் அந்த கபடை ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னாகும், அது உள்ளே இருக்கிற எல்லாமே ஒட்டு மொத்தமாக வெளியில் வந்து விடும். ஸோ அந்த நேரத்தில் வந்து என்ன செஞ்சாலோ அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய மனதிற்குள்ள எந்த விஷயங்களை நான் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நான் வந்து எல்லா துணியுமே வந்து எப்பொழுதுமே டெய்லி பேசிஸில் வந்து நான் மடித்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி இதை வந்து அடுக்கி வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் கபோர்டு திறந்தால் எல்லாமே வந்து விழப்போகிறது கிடையாது. ஆனால் நான் ஒரே ஒரு நாள் வந்து பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திணிச்சு வச்சுட்டு ஒரு நாள் திறந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து வெளியில் வந்து விடுறது என்னால் கட்டுப்படுத்த முடியாது. அதே மாதிரி தான் ஒருத்தரை பற்றி நமக்குள்ள கருத்துகளாகவோ விமர்சனங்களாகவோ ஒப்பீனியன்ஸாகவோ ஏதாவது ஒரு விஷயத்தினுடைய அடிப்படையில் நம்ம அவங்கள பற்றி சிந்தித்து சிந்தித்து எண்ணங்களை உருவாக்கி உருவாக்கி உள்ளே வச்சுக்கிட்டே இருப்போம். அதை நாம் சொல்ல மாட்டோம், டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், அதை பற்றி நாம் பேச மாட்டோம். ஸோ அது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு ட்ரிகர், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு சண்டை வாக்குவாதம் ஏதாவது ஒன்று வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நான் உள்ளே வச்சுருந்த அத்தனை விஷயங்களும் அந்த நேரத்தில் வெளியே வந்து கொட்டிடும். ஸோ எல்லாம் ஒட்டு மொத்தமாக வந்துடும். இன்ஃபேக்ட் பல சமயங்களில் வந்து நமக்கே தெரியாது இந்த பர்டிகுலர் வார்த்தையை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணேன், இதை வந்து என்னால் வந்து நமக்கே வந்து அப்படி யூஸ் பண்ணது வந்து பிடிக்காம கூட இருக்கும். அந்த மாதிரி வார்த்தையை நான் யூஸ் பண்ணி

0: கண்டிப்பாக வந்துடும். ஸோ நம்முடைய வார்த்தைகளுக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்குது, மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. அப்படின்னா நெருப்பு மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லையா, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட விடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தீ மாறி மற்றவர்களை சுட முடியும் அப்படின்னா அது எங்கேருந்து புறப்படுதோ அப்போ அந்த இடத்த எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்த முடியும், அந்த இடத்த வந்து எவ்வளவு சுட முடியும். ஸோ நிச்சயமாக அது நமக்குள்ளே வந்து எரிமலையாக இருக்குது, அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளவு காலம் அது இருக்குதோ அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டத்தில் வெளியே வந்தாகும். இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லா உறவுகள்லேயுமே இந்த பிரச்சனையாக இருக்கக்கூடியது அப்படின்னா வார்த்தைகள். ஸோ இந்த வார்த்தைகளுக்கால தான், இந்த எப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து மற்றவர்கள் நமக்கு சொல்லுவாங்க, நம்மை பற்றி எப்படி மற்றவர்கள் விமர்சனம் செய்வார்கள், நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே இன்று பல உறவுகள் வந்து விலகி போயிட்டே இருக்கு. ஸோ எல்லா உறவுகளையும் மிக முக்கியமான பங்கை வகிக்கக்கூடியது நாம் மற்றவர்களை பற்றி எப்படி பேசுகிறோம், மற்றவர்களிடம் எப்படி பேசுகிறோம் அப்படின்றது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகள் அப்படின்றது வந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அவர்களை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அகெயின் கம்மிங் பேக் டு தட், அந்த வார்த்தைகளை உருவாக்கக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்களிலிருந்து எதை வெளியிலே வார்த்தைகளாக கொண்டு வர வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கக்கூடியது, இரண்டுமே வந்து மனம் என்கிற சக்தி தான். ஸோ நாம் வந்து பரிசோதனை செய்யணும் நமக்குள்ள, ஒருத்தரை பற்றி இல்லை ஒரு சூழ்நிலை பற்றி இல்லை ஒரு சில விஷயங்களை பற்றி நமக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த எண்ணங்களினுடைய தரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அந்த எண்ணங்களின் தரம் சரியாக இல்லை அப்படின்னா உள்ளே மாற்றிக்கொள்ள வேண்டும். உள்ளே மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அது வெளியே வரவே வராது.
1: நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு சிச்சுவேஷனை பற்றி ஒரு நபரை பற்றி அந்த சூழ்நிலையை வந்து மாற்றக்கூடியது வந்து நம்மளுடைய வார்த்தைகள், அதுலேருந்து வர்ற கடும் சொற்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. திருக்குறளை உதாரணம் காமிச்சிங்க, இது ரொம்ப கரெக்டு. பட் நம்மளுக்குள்ளேயே சில வார்த்தைகள் ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிடும். இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேசும்போதே சிலர் வந்து சில சொற்களை வந்து தகாத சொற்கள், அடுத்தவங்கள் முகம் வந்து சுளிக்கிற மாதிரியான சொற்கள், பேட் வேர்ட்ஸ், அதை வந்து சின்ன குழந்தைங்க கூட வந்து சம்டைம்ஸ் வந்து அதை வந்து பழக்கப்படுத்திக்கிறாங்க. இன்னும் கூட நீங்கள் சொல்ல போனீங்கன்னா எடுத்த எடுப்பில் வந்து அவங்க வந்து பேச ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. சொசைட்டியில் பேச கொஞ்சம் ஒரு லெவல் ஆஃப் டாக்கிங் கொஞ்சம் காரசாரமாக பேச ஆரம்பிக்கும் போதே அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து எடுத்து. சாதாரணமாக வீட்டில் ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில் கூட சில பேர் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா ரொம்ப கொலோக்கியலாக சொல்லணும்னா சனியன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த சனியன்கிற வார்த்தை திருப்பி திருப்பி வரும், இழவுங்கிற வார்த்தை திருப்பி திருப்பி வரும். அதாவது வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்கிறதுனா இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாயேங்கிறாங்க, பேயேங்கிறாங்க, குரங்கேங்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து திருப்பி திருப்பி திருப்பி வந்து அது அந்த அந்த சொற்கள் அது வந்து பார்க்குற திரைப்படங்கள்லேருந்து அவங்க கற்றுக்கிட்டு பேசலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது. அடுத்தவங்க நான் 10 நாள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா நீங்கள் பேசுகிற ஒரு சில மேனரிசமான வேர்ட்ஸை வந்து என்னை அறியாமையே எனக்குள்ளே போய் நான் அதை ரிப்பீட் பண்ணேன். அது நான் ஒன்று மீன் பண்ணலை. கொலவரின்னு ஒரு பாட்டு வந்தது. ஸோ வந்து ஏன் இப்படி கொலவரி பிடிச்சாலேறீங்கன்னா நான் வந்து உண்மையாக அதை ஐ டென்ட் மீன் தட், பட் அந்த வேர்டு வந்துடுது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் கூட வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு விஷயங்களாக போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ நேரில் நீங்கள் கேட்குறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், தேவையில்லாமல் சில வார்த்தைகள் நமக்கு ஒரு ஹேபிட்டாக மேனரிசமாக திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறதுனால என்னை பற்றின மதிப்பு கூட குறைஞ்சிட்டே போகும், பட் இருந்தாலும் அது ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த இதுக்கான பதிலை சகோதரி ஜெயா அவங்க நாளைக்கு சொல்லுவாங்க. ஸோ வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியை இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தது நான் அருணா. வாழ்க்கை வாழ்வதற்காக நிகழ்ச்சிக்காக பிரம்மகுமாரிகள் அமைப்பிலிருந்து சகோதரி ஜெயா அவர்களோடு MOP சமுதாய வானொலி 107.8 விடைபெறுறேன். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் வாழ்க்கையை பிரச்சனைக்குள்ளாக்கிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த விஷயத்த உங்ககிட்டோட பகிர்ந்துட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு வேற ஒரு நிகழ்ச்சியில் வேற ஒரு பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நம்ம பயணிக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். உங்ககிட்டேருந்து விடைபெறுறது

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. Definitely won't do things that will spoil the environment. So idu vandu manasil vechi, if you just go out, it's very simple, and or love vechina, you'll definitely not spoil the earth. Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogu channel parka vecha kavadi kavadi kavadi kavadi kaatha scale kodu potu aada vecha. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
0: ஓரம்போ ஓரம்போ, ரோட்டுல வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ, ரோட்டுல வண்டி வருது. ரோட்டுல பார்த்து போகணும், விதிகளை மதிச்சு போகணும். மீறி விதிகளை மீறினா ஆபத்துகள் உங்களை நோக்கிடும். ஓரம்போ ஓரம்போ, ரோட்டுல வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ, ரோட்டுல வண்டி வருது.
2: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம்போ.

0: ஹாய் மச்சி, சொல்லுடி.
1: ஏய், இன்னைக்கு படம் போலாமா?
0: என்ன படம்? மரியானா?
2: ஏய் இல்ல மச்சி, சுதுகாவும் போலாம்.
0: ஏய் இல்லடி, மரியான் போலாம் ப்ளீஸ். உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
3: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100, டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
4: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me? யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளீன்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளீன்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளீன்லினஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெரு நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட்ஸ் will be a beautiful place. ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. கண்டினியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய். ஹாவ் எ நைஸ் டே.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலை நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.
5: வணக்கம் நேயர்களே, இது உங்க MOP சமுதாய வானொலி 107.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க RJ திவ்யா. சில குழந்தைங்க படிப்புல பின்தங்கி இருப்பாங்க, ஆனா அவங்க அறிவு திறமையில எந்த குறையும் இருக்காது. எல்லா கலைகள்லயும் சிறந்தவங்க இருப்பாங்க, ஆனா படிப்புல மட்டும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அவங்கள மக்குன்னு மட்டம் தட்டுறதும் படிப்பு வராத கேஸு அப்படின்னு சொல்றதும் இந்த நடைமுறையில இருந்துட்டு வருதுங்க. ஆனா அந்த குழந்தைக்கு படிப்பு ஏன் வரல அப்படின்னு யாராவது யோசிக்கிறோமா? அப்படி யோசிச்சா நமக்கு புரியும், அந்த குழந்தைக்கு டிஸ்லெக்சியா, அதாவது கற்றலில் குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. டிஸ்லெக்சியாவா அப்படின்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பத்தியெல்லாம் விளக்கமா நமக்கு இன்னைக்கு சொல்றதுக்கு MOP சமுதாய வானொலியில குறையொன்றும் இல்லை நிகழ்ச்சியில டிஸ்லெக்சியா, கற்றலில் குறைபாடு பத்தி விளக்கமா சொல்றதுக்கு மெட்ராஸ் டிஸ்லெக்சியா அசோசியேஷன்ல இருந்து ஸ்பெஷல் எடுக்கேட்டர்ஸ் ஆன திருமதி ஹரிணி மோகனும் ஹரிணி ராமானுஜமும், பெற்றோரான உமா கிருஷ்ணா, மாணவனான அனிருத், நேயர்கள் ஆன அருணா அண்ட் மான்சி இங்க வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு போலாமா? இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவில் மெட்ராஸ் டிஸ்லெக்ஸியா அசோசியேஷன்லேருந்து ரெண்டு ஸ்பெஷல் எடுக்கேட்டர்ஸ், ஒரு பேரண்ட் அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. அவங்களே அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. மேம், உங்கள் பேர்?
6: ஹரிணி மோகன். நான் டிஸ்லெக்ஸியா பசங்களோட 14 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே மெட்ராஸ் டிஸ்லெக்ஸியா அசோசியேஷனில் தான் ஒர்க் பண்ணுறேன்.
7: என் பேர் ஹரிணி ராமானுஜம். நானும் இதே மெட்ராஸ் டிஸ்லெக்ஸியா அசோசியேஷனில் 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதே டிஸ்லெக்ஸியா குழந்தைகளோட டீச் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.
8: என் பேர் உமா கிருஷ்ணா. நான் வந்து டிஸ்லெக்ஸியா ஸ்டூடெண்டோட பேரண்ட்.
9: என் பேர் அனிருத். இப்போது கரண்ட்டாக 2nd விவேகானந்தா BBAல படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு எனக்கு ஒரு 4-5 இயர்ஸாக டிஸ்லெக்ஸியா டீச்சர்ஸோட ஹெல்ப் கிடச்சிட்டுருக்கேன்.
5: ரெண்டு லிசனர்ஸும் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அவங்க டவுட்ஸ் கேட்க வந்திருக்காங்க டிஸ்லெக்ஸியா பத்தி. அவங்க பேர் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க மேம், உங்க பேர்.
6: என் பேர் அருணா.
8: என் பேர் மான்சி.
5: மேம், முதல்ல டிஸ்லெக்ஸியா பத்தி என்னன்னு கொஞ்சம் எங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம்.
6: ஓகே, டிஸ்லெக்ஸியானா என்னங்கிறதுக்கு முன்னாடி டிஸ்லெக்ஸியாங்கிற வேர்டுக்கு வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்ம பார்ப்போம். டிஸ் அப்படின்னாலே டிஃபிகல்ட்டிங்கிற அர்த்தம், லெக்ஸியானா லாங்குவேஜ். ஸோ டிஸ்லெக்ஸியானா லாங்குவேஜ் ப்ராசஸிங் டிஃபிகல்ட்டின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு வேர்டும் இருக்கு, ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி. இது ரெண்டுமே டிஸ்லெக்ஸியாவை தான் மீன் பண்ணோம். இந்த பசங்க பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்லெக்ஸிக் சில்ட்ரன்னு சொல்லுவோம். இந்த டிஸ்லெக்ஸிக் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா அவங்களோட எபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எபிலிட்டிங்கிறது நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணுவோம்? நார்மலாக ஒரு குழந்தையோட ஐக்யூ ரொம்ப நல்லா இருந்தா வி சே தே ஆர் ஏபிள், அவங்களுக்கு எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லுவோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஐக்யூ ரொம்ப நல்லா இருக்கு அதனால அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தோம்னா, இந்த டிஸ்லெக்ஸிக் குழந்தைங்களுக்கு ஐக்யூ ரொம்ப நல்லா இருந்தாலும் அவங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. ஸோ டிஸ்லெக்ஸியாங்கிறது ஐக்யூ நல்லா இருந்தாலும் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸை ஏதோ ஒன்று வந்து தடுக்கிறது, அந்த மாதிரி கண்டிஷனுக்கு பேர் தான் டிஸ்லெக்ஸியா ஆர் டிஸ்லெக்ஸிக் சில்ட்ரன் ஆஸ் வி கால் தெம்.
5: மேம், டிஸ்லெக்ஸியாங்கிறது க்யூர் பண்ண முடியுமா? அதுக்கு என்ன,
6: டிஸ்லெக்ஸியாங்கிறது இஸ் நாட் அ டிசீஸ்மா. டிசீஸுங்கிறது தான் மாத்திரையை சாப்பிட்டு க்யூர் பண்ண முடியும். டிசீஸ்னா என்ன, இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு டைஃபாய்டு இருக்கோ இல்லை ஜாண்டிஸ் இருக்குது மலேரியா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், மருந்து கொடுப்போம், ஒரு செட் ஆஃப் ஆன்டிபயாட்டிக் கொடுப்போம், கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது போயிடும். பிறஸ் இந்த டிஸ்லெக்ஸியாங்கிறது இட்ஸ் அ கண்டிஷன், இட்ஸ் அ நியூரலாஜிக்கல் கண்டிஷன். ஸோ ஒரு கண்டிஷனுங்கிறது ஒருத்தர்கிட்ட பிறக்கிறதுலேருந்து இருந்தால் டில் தே டை அந்த கண்டிஷன் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு இட்ஸ் நாட் அ டிசீஸ். ஸோ மருந்து கொடுத்து க்யூர் பண்ண முடியாது, வேற எப்படி கொடுத்தும் க்யூர் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்படி இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோன்னா, வி ஓன்லி கிவ் தெம் அது இருந்தும் லைஃப்பில் எப்படி கோப் பண்ணுறது, அது இருந்தும் அகாடமிக்ஸில் எப்படி கோப் பண்ணுறதுங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம கொடுக்க முடியுமே தவிர அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ நியூரலாஜிக்கல் கண்டிஷன். ஓகே, அண்ட் இந்த ஒரு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் மாத்திரம்தான் இட் ஹாஸ் அன் அகாடமிக் ப்ரிஸ்கிரிப்ஷன். மற்ற சிறு நியூரலாஜிக்கல் கண்டிஷனுக்கு நம்ம நியூரலஜிஸ்ட் போனால் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது மருந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த டிஸ்லெக்ஸியாவுக்கு அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. இதோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இஸ் ஓன்லி அன் அகாடமிக் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ இது எதனால வருது, திஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் தெர் இஸ் சம் வயரிங் ப்ராப்ளம் இன் த பிரெயின். ஓகே, அந்த வயரிங் வந்து டிஸ்லெக்ஸியா இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்குமோ, டிஸ்லெக்ஸிக் இருக்கிறவங்களுக்கு இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் வயரிங். வயரிங் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிறதுனால கன்வென்ஷனல் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் அவங்களால முடியாது. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, தே யூஸ் தியர் பிரெயின் அ லிட்டில் டிஃப்ரெண்ட்லி, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஜஸ்ட் டு ஆன்சர் யுவர் க்வெஸ்சன், இட் கெனாட் பி க்யூர்ட். இட்ஸ் ஒன்லி கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியுமே தவிர இட்ஸ் அ கண்டிஷன். பிறக்கும்போது டிஸ்லெக்ஸிக்காக இருந்தால் எண்டு வரைக்கும் டிஸ்லெக்ஸிக்காக தான் இருப்பாங்க. சில பேர் வந்து அவனுக்கு மூணாவது படிக்கிறப்போ டிஸ்லெக்ஸியா இருந்தது, ரெண்டு வருஷம் மருந்து சாப்பிட்டா இப்போ டிஸ்லெக்ஸியா இல்லைன்னு சொன்னால் தட் இஸ் நாட் ரைட், தட்ஸ் நாட் ஆன்.
10: மேடம், இப்போது நீங்கள் சொன்னதை பார்த்தா இது வந்து அகாடமிக்ஸுக்கு தொடர்புடைய ஒரு ப்ராப்ளம், ப்ராப்ளம் இல்லை அது ஒரு டிஃபிகல்ட்டின்னு சொன்னீங்க. இன்னொன்று வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணால், அதாவது குறிப்பாக ரொம்ப நகைச்சுவையாக சொல்லணும்னா மாற்றி யோசிக்கணும், மாத்தி யோசிச்சு இந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும். இப்போ அகாடமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 5 to 10 years வந்து இந்த அகாடமிக் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. நீங்கள் அந்த காலத்தில் கூட வந்து எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு வரல, படிக்காமல் இருக்கும், குழப்பமாக இருக்கும்னா கூட அதுக்கு வந்து ஒரு பெருசாக கவலைப்படுறதா தெரியல. எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து இந்த குழந்தைக்கு இந்த கணக்கு பிரச்சனை, இவங்களுக்கு ரொம்ப இதுவாக நகைச்சுவாக சொல்லிப்பாங்க இவங்களுக்கு கணக்கே வராது அப்படின்னு. ஆனால் அந்த கணக்கு வராததுக்கு வேற ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கும், அதில் வந்து அவங்கள ஷைன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம சொசைட்டியும் கொடுத்தது பேரண்ட்ஸ் எக்ஸப்ட் பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு வந்து எந்த ஸ்கூலை எடுத்தாலும் சரி, எந்த அந்த ஸ்கூல் கொடுக்குற ப்ரெஷரும் சரி, சொசைட்டி கொடுக்குற ப்ரெஷரும் சரி, ஒரு பேரண்ட் வந்து ஒரு குழந்தை வந்து 99 marks வாங்கினா கூட போற மாட்டேங்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்க 1200 to 200 வாங்கியே கூட அட்மிஷன் கிடைக்காத சிச்சுவேஷனில் தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இந்த நிலைமை அப்படி ஓடிட்டுருக்கு. இப்போ குழந்தையும் ஓடணும், பேரண்ட்டும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போது டிஃபிகல்ட்டின்னு சொல்கிறீங்க படிக்கிறதுல. ஒரு குழந்தை வந்து 60 marks வாங்கினா கூட ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு 60 வாங்குறாங்கன்னு சொல்லி டிசி கொடுக்குற காலகட்டத்தில் இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா சிட்டியில் வந்து இப்போ வந்து நிறையா இப்போ வந்து ஓரளவு அவேர்னஸ் வந்து அது என்ன என்ன காரணம்லாம் தெரியல, ஆனால் வந்து டிஸ்லெக்ஸியாங்கிற ஒரு ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது வந்து ஓரளவு படித்த பேரண்ட்ஸுக்கு மத்தியில் வந்து ஓரளவு தெரிஞ்சிருக்கு. ஸோ பட் இதுக்கு வந்து டிஃபிகல்ட்டி இருக்கோ இல்லையோ இது வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து பேரண்ட் அக்செப்ட் பண்ணிட்டா கூட சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவும் இருக்குது. நம்ம வந்து மார்க் வாங்கலைன்னா அந்த குழந்தைங்க மக்க குழந்தைங்க தான், அவங்க எதுக்குமே அன்ஃபிட்டுங்கிற மாதிரி ஒரு லேபிள் கொடுத்துட்றாங்க, எடுத்த உடனே நீ என்ன மார்க்கு தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மெட்ராஸ் டிஸ்லெக்ஸிக் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கீங்க, எத்தனையோ பேரண்ட்ஸை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ குழந்தைங்கள பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் வந்து இதுக்கு கரெக்டான ஒரு சுச்சுவேஷனையும் ஆன்சரையும் கொடுக்க முடியுங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட இந்த ஷோக்கே நான் வந்தேன், இந்த குவஸ்டினையும் உங்ககிட்ட போடுறேன்.
6: நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. இப்போ நீங்கள் அந்த காலத்துலன்னு நம்ம பேசினோம், அந்த காலத்துலேயும் டிஸ்லெக்ஸிக்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் என்ன ஆகும், இவன் சரியான மக்கு படிப்பு இவனுக்கு வரலான்னு பிராண்ட் பண்ணி உட்கார வச்சுடுவாங்க. அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன சிறு தொழில் மாதிரி ஆரம்பிப்பாங்க, அந்த சிறு தொழில் நல்ல பெருசாக வளர்ந்துடும், அவன் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிடுவான். ஸோ அவன் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்னு சொல்லி விட்டுடுவோம், அது அப்படியே போயிடும். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே அகாடமிக்ஸை பொறுத்து தான் வரதுனால தான் ரொம்ப டிஃபிகல்ட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அது தவிர முன்ன ஒரு வீட்டில் ஒரு 8 குழந்தைகள் இருக்கும், அதில் ஒரு குழந்தை படிக்காது. ஸோ அதை பற்றி பேரண்ட்ஸ் ஜாஸ்தி கவலைப்பட்டுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து அகாடமிக்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி கொடுக்க கொடுக்க, அண்ட் ரெண்டு பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கம்பேரிசன் பிட்வீன் த டூ சிப்ளிங்ஸ், ஒரு ஏன் உங்கள் அண்ணா நல்லா படிக்கிறான் நீ ஏன் நல்லா படிக்கல. அந்த காலத்தில் எந்த பேரண்ட்டும் கிளாஸ் முன்னாடி போய் நின்று ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளோ நீ ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு எந்த பேரண்ட்டும் கேட்டதே கிடையாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க நின்று நான் அவன் ஏன் 90% வாங்கினா ஒன்னால் ஏன் வாங்க முடியலன்னு கம்பேரிசன் ஜாஸ்தி ஆகிறதுனால ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஏற்கனவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தைக்கு ப்ரெஷரும் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் உதைக்கும். ஓகே, அதனால மெட்ராஸ் டிஸ்லெக்ஸியா அசோசியேஷனில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, வி ஆர் ட்ரைங் டு கிரியேட் அவேர்னஸ் டிஸ்லெக்ஸியானா என்ன, டிஸ்லெக்ஸிக் குழந்தைங்களை எப்படி ஹெல்ப் பண்ணி ஓரளவுக்கு நல்ல நிலைமை கொண்டு வரலாம், அது மட்டும் இல்லாமல் டிஸ்லெக்ஸிக் குழந்தைங்களுக்கு மற்ற எந்தெந்த ஃபீல்டில் ஸ்ட்ரென்த் இருக்கு, அந்த ஃபீல்டில் ஏன் நம்ம அந்த காலத்தில் பார்த்தோம்னா மியூசிக் ஃபீல்டில் தியாகராஜ பாகவதரும் அவரும் இவரும் ரொம்ப நல்லா வந்தாங்க. ஓகே, அந்த மாதிரி நம்ம அதில் மாத்திரம் விடுறதில்லை. இப்போ குழந்தை என்ன பண்ணுறோம், ஒரு டிப்பிக்கல் வீட்டை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய அகாடமிக்ஸில் யூ வாண்ட் தெம் டு கெட் 95%, 95 போகிறல 99 வாங்குங்கிறோம், அது அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்புகிறோம். ஸ்போர்ட்ஸில் அதுவும் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி கிடையாது, அதுலேயும் இட்ஸ் வெரி காம்படிட்டிவ். இப்போ கிரிக்கெட் அகாடமியே எடுத்தோம்னா நீ ஐபிஎல் விளையாட போறியா இல்லை இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போறியான்னு அந்த அளவுக்கு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஃப்ரம் தேர் அந்த குழந்தைய ஒரு டியூஷன் சென்டருக்கு அனுப்புகிறோம். ஸோ ப்ரெஷர் எவ்ரிவேர். ஸோ அது வில் டெஃபினெட்லி ஆட் ஆன் டு த ப்ராப்ளம்ஸ். ஓகே, பட் அந்த காலத்தில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன ஆகும்னா, மற்ற ஃபீல்டில் விட்டதுனால அந்த குழந்தையோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க் ஒரு நேச்சுரல் டேலண்ட் ஹைலைட் ஆகி அந்த குழந்தை அந்த ஃபீல்டில் டாப்பாக வந்துடும். இந்த காலத்தில் அந்த மாதிரி பண்ணாமல் எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் போட்டு இன்ட்ரெஸ்ட் எதுலேயுமே வரவிடாமல் நம்ம அமுக்கிடுறோம். அந்த குழந்தை எது நல்லா பண்ணும் எது நல்லா பண்ணலைங்கிற அளவு கூட நம்ம பார்க்காம நம்மளோட ஆசைகளை அந்த குழந்தை மேலே த்ரஸ்ட் பண்ணுறோம், விச் இஸ் நாட் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசில் எனக்கு மியூசிக் பிடிக்கும், எனக்கு மியூசிக் நல்லா வரலங்கிறதுனால என் குழந்தைய கொண்டு போய் மியூசிக் ஃபீல்டில் அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எபிலிட்டி இருக்கோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோங்கிறத பற்றி கவலைப்படாமல் மியூசிக் ஃபீல்டில் போட்டு மியூசிக்கில் நீ நல்லா பாடிதான் ஆனும் அது எப்படி பாடாம போவேங்க, அந்த குழந்தைக்கு மியூசிக் பிடிக்காமையே இருக்கலாம். ஸோ நம்மளோட கனவுகளை குழந்தை மேலே த்ரஸ்ட் பண்ணாமல் அந்த குழந்தைக்கு எது எபிலிட்டி இருக்குது, அந்த குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருந்து எதை எடுத்து பண்ணினாலும் அந்த குழந்தை ஷைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம டிஸ்லெக்ஸிக் குழந்தைங்களுக்கு நிறைய ஃபீல்டில் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும், அந்த ஃபீல்டில் டெவலப் பண்ண வச்சுட்டு அகாடமிக்ஸ்லேயும் ஹெல்ப் கொடுத்தா தீஸ் சில்ட்ரன் வில் டெஃபினெட்லி ஷைன் வெல்.
10: மேடம், நீங்கள் வந்து அகாடமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாடம் நடத்துகிறாங்க, மேக்ஸ்னா மேக்ஸ் ஏதோ ஒன்று நடத்துகிறாங்க, க்வெஸ்சன் ஆன்சர் எழுதி போடுறாங்க, அந்த க்வெஸ்சன்ஸை மனப்பாடம் பண்ணுறாங்க, அது ஸ்லைட்லி கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும் ஸ்கூலுக்கு ஸ்கூல், பட் ஜென்ரலி இதுதான் நம்மளுடைய அகாடமிக்ஸ் இருக்குது. அந்த குழந்தை அந்த க்வெஸ்சனை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அங்கே வந்து திருப்பி திருத்துறாங்க, அதில் தப்புகளை வச்சு மார்க் போடுறாங்க, மார்க் வந்துடுது. ஸோ ஒரு 2 மாதம் படிக்கிற பாடத்தை வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி திருப்பி எக்ஸாம்னு வைக்கிறீங்க. எக்ஸாமில் வந்து அந்த குழந்தை வந்து மார்க். இதில் அறிவுத்திறன் எங்கே இருக்கா, இல்லை எக்ஸாமில் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதை வச்சு ரிசல்ட்டை கம்பேர் பண்ணுவீங்களா? எனக்கு இது ஒரு எப்பவுமே குழப்பமாக இருக்குது. ஏன்னா எக்ஸாம் அன்றைக்கி நல்லா படிச்சிருப்பா, மறந்து போயிட்டாங்கிறதுலாம் வேறு. எக்ஸாம் அன்னைக்கு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், அன்றைக்கி அந்த குழந்தைக்கு மூட் அவுட் ஆகிருந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த குழந்தை வந்து இயல்புலேயே மறந்து போயிருக்கும், நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து அன்றைக்கி மார்க்கை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க, அந்த நிமிஷத்து டெஸ்ட்டை வச்சு டிசைட் பண்ணுவீங்களா? அது எப்படி வந்து பேரண்ட்டும் இன்னைக்கும் எல்லாரும் சொல்றாங்க, மார்க் கொடுக்குறாங்க, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போறாங்க, இன்னைக்கு பசங்க வந்து 99 வாங்கியிருக்காங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. அந்த குழந்தை எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ நாள் படிக்கிறாங்க. இப்போ ஆவரேஜ் குழந்தையே வந்து 10 தடவை படிச்சு இந்த மார்க் வாங்கினா பிரில்லியன்ட், ஓகே இது பண்ணிடுறாங்க. ஆவரேஜ் குழந்தை வந்து படிக்காமையே எடுத்துன்னு போய் மார்க் 70 மார்க் வாங்கினா இவன் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும்னு சொல்கிறாங்க. பட் இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது இல்லையா? ஸோ எதை வச்சு நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கற்றல் குறைபாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் மீன் பண்ணுறீங்க?
7: ஒரு குழந்தை எஃபர்ட் நிறைய போட்டு எஃபர்ட்னானா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் சைல்டாக இருக்கும். வீட்டுக்கு போனால் புக் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கும், எப்போ பாரு படிக்கும், செல்ஃப் மோட்டிவேட்டட். அந்த குழந்தைக்கு நல்ல மார்க் வரணுங்கிற ஆசையும் நிறைய இருக்கும். எஃபர்ட் நிறைய போட்டும் டெஸ்ட்டில் வந்து எழுத வராமல் அவுட்புட் சரியாக இல்லாமல் இருந்ததுன்னா, அவுட்புட் சரியில்லைன்னு சொல்ல தான் சொல்கிறோமே தவிர ஏன் அந்த வைங்கிற குவெஷனே இல்லாமல் போகிறது. எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம், இஃப் யூ ஹாவ் டு ஹெல்ப் அந்த வை, ஏன் இந்த குழந்தையால் இவ்வளோ எஃபர்ட் போட்டும் பண்ண முடியலங்கிறத நம்ம ஆராய்ஞ்சோம்னா ப்ராபப்ளி டிஸ்லெக்ஸியாங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் இருந்து அந்த வேணுங்கிற டைப் ஆஃப் ஹெல்ப் கொடுக்காம திருப்பி திருப்பி டெஸ்ட்டும் இதுவும் வச்சதுன்னா ஒரு குழந்தைக்கு படிக்கிறதுல, சி இப்போ நம்ம டிஸ்லெக்சிக் குழந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குழந்தைக்கு நேச்சுரலாக எப்படி படிக்கிறதுங்கிறது தெரியாது, லேர்னிங்னு சொல்வோம். ஓகே, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆன்சரை 4 தடவை படித்தா அந்த ஆன்சர் உங்களுக்கு மெமரியில் போய் உட்காந்துக்கும். ஓகே, இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க 1 தடவை படிப்பாங்க, 1 தடவை எழுதி பார்ப்பாங்க, அது மெமரியில் போய் உட்காந்துக்கும். ஆனால் இந்த டிஸ்லெக்சிக் குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லேர்னிங், எப்படி படிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதை கொடுக்காம, அந்த ஸ்கில்லை கொடுக்காம திருப்பி திருப்பி 10 டெஸ்ட்டோ 15 டெஸ்ட்டோ வச்சாலும் அந்த குழந்தை வில் நாட் பி ஏபிள் டு டூ வெல். ஏன்னா அதுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா எப்படி படிக்கிறதுனே தெரியாது. ஸோ நம்ம இந்த குழந்தை இவ்வளோ எஃபர்ட் போட்டும் நல்ல மார்க் வாங்கலையே, ஏன் அவனுக்கு டிஸ்லெக்ஸியா இருக்கா? அந்த டிஸ்லெக்ஸியா இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு நேச்சுரலாக எப்படி படிக்கிறதுங்கிற ஸ்ட்ராட்டஜி தெரியலையே, அதை நம்ம சொல்லி கொடுத்து அப்புறம் ஒரு டெஸ்ட் வச்சோம்னா அந்த குழந்தை டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கும். மோஸ்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணுவோம், நம்ம அதை பண்ண மாட்டோம், ஒரு டெஸ்ட் அது முடிச்ச அணிலேருந்து இன்னொரு டெஸ்ட், அது முடிச்ச அணிலேருந்து இன்னொரு டெஸ்ட், ஏன்னா 10 டெஸ்ட் கொடுத்தோம் நீ நல்ல மார்க் வாங்கலையே, நான் எப்படி வாங்குவேன், எனக்கு தான் எப்படி படிக்கிறதுனே தெரியலையேங்கிற அந்த குழந்தை இருக்கும். ஆனால் அந்த குழந்தை வெளியில் அதை சொல்லாது. ஏன்னா என்ன சொல்லுவோம், டிப்பிக்கலாக எல்லாரும் படிக்கிறாங்க, நீ மாத்திரம் தான் பெருசாக ஃபஸ்ட் பண்ணுற, நீ சும்மா புக்கை வச்சுட்டு இருக்க. அந்த குழந்தையால ஒரு லெவலுக்கு மேலே வெளியில் சொல்கிறதுக்கும் அது வைக்கப்படும், ஏன்னா ஹீல் பி தி ஆட் ஒன் அவுட் இந்த குரூப். அதனால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஒரு குழந்தை நிறைய டைம் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணியும் அந்த குழந்தையால ஒழுங்காக படிக்க முடியலன்னா அவுட்புட் சரியாக வரல, மார்க் சரியாக வரலன்னா இஸ் தேர் சம் அதர் ப்ராப்ளம், டிஸ்லெக்ஸியாவாக இருக்கலாமா, அந்த குழந்தைக்கு நேச்சுரலாக எப்படி படிக்கிறதுன்னு தெரியலை, அதுக்கு நான் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை படிக்கும், அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் வச்சா தென் த சைல்ட் வில் டூ வெல். நம்ம அதை பண்ணுறதே இல்லை. டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட், ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முடிச்சு 2 நாளில் செகண்ட் ரிவிஷன் முடிச்சு 2 நாளில் 3rd revision, அந்த குழந்தையால் எப்படி பண்ண முடியும்? ஏன்னா பேசிக் ப்ராப்ளமே எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது. நீ 100 டெஸ்ட் கொடுத்தாலும் அந்த குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் இருக்கும், பிகாஸ் டிஃபிகல்ட்டிங்கிறது வேற எங்கேயோ இருக்கு. ஸோ டிஃபிகல்ட்டி எந்த ஏரியாவில் இருக்கோ அதை அட்ரஸ் பண்ணி அந்த ஹெல்ப் கொடுத்தோன்னா இந்த பசங்க கண்டிப்பாக தே வில் டூ வெரி வெல்.
10: ஓகே, ஒன் மோர் ஸ்மால் க்வெஸ்சன் மேம். இப்போது நீங்கள் வந்து சொன்னீங்க ஒரு டிஸ்லெக்ஸியான எல்லாத்துலேயுமே அந்த அகாடமிக்ஸில் மேக்ஸாக இருக்கட்டும் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம் வருமா? ஏன்னா இப்போது நம்ம வந்து கணித மேதை ராமானுஜர் எடுத்துக்கோங்களேன், அவர் வந்து ஒரு பெரிய மேதை, ஆனால் வந்து அவர் வந்து மேக்ஸை தோறும் மிச்சம் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் ஃபெயில் ஆகிருக்கார். அவருடைய அகாடமிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆனால் மேக்ஸில் வந்து அவருக்கு ஒரு அதை வந்து அந்த காலத்தில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, மேக்ஸில் ஹீ இஸ் வெரி பிரில்லியண்ட். அப்போது மிச்ச சப்ஜெக்ட்ஸில் லாங்குவேஜஸில் அவர் வந்து எல்லாத்தையுமே ஃபெயில் தான் அவருடைய ரிசல்ட்ஸில் தான். அப்போது பட் அவர் வந்து அவர் ஒரு பெரிய மிகப்பெரிய ஜீனியஸ் மேக்ஸில். இப்போ இந்த காலகட்டத்தில் திருப்பி வந்து நீங்கள் ராமானுஜரே பிறந்தா கூட அவரை நீங்கள் வந்து இல்லை அவர் எதுக்குமே அன்ஃபிட்னு சொல்லி அனுப்புகிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது வந்து டிஸ்லெக்ஸியாங்கிறது வந்து மேக்ஸ் ஓரியன்டா இல்லை சயின்ஸ் ஓரியன்டா இல்லை லாங்குவேஜ் ஓரியன்டா?
7: ஓகே, இது ரொம்ப ரெலவெண்டான குவெஸ்டன். இது டிஸ்லெக்ஸியான்னு இருந்ததுன்னா நம்ம படிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு குழந்தை நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கினோன்னா கொடுத்துருக்க ஆன்சர் அந்த குழந்தையால் ரீட் பண்ண தெரியணும், அதில் இருக்கிற கீவேர்ட்ஸ்க்கு ஸ்பெல் பண்ண தெரியணும், அதை மெமரியில் போட்டுக்க தெரியணும். அப்புறம் ஒரு குவெஸ்டின் கேட்டால் அதை ரிட்ரீவ் மெமரியிலேருந்து அதை எடுத்து ரெலவெண்ட் வேர்ட்ஸை எடுத்து கையில் பென்சிலை பிடிச்சி அதை ரைட் பண்ணணும். அப்படி ரைட் எழுத முடியலன்னா கூட ஓரலாலையாவது சொல்ல தெரியணும். இதில் எங்கேயாவது ஒரு ஏரியாவில் லேப்ஸ் இருந்தாலும் அவுட் புட் ஆர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. ஸோ டிஸ்லெக்ஸியான்னு இருந்ததுன்னா ரீடிங்லேயோ ரைட்டிங்லேயோ ஸ்பெல்லிங்லேயோ லேர்னிங்லேயோ எங்கேயாவது காம்ப்ரிஹென்ஷன்லேயோ டிஃபிகல்ட்டி இருக்கலாம். இந்த ஏரியாவில் ஒரு ஏரியாலேயோ இல்லை மோர் தேன் ஒன் ஏரியாலேயோ டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அஃபெக்ட் ஆகும். இது சில குழந்தைகள் மேக்ஸில் நல்லா பண்ணலாம், டிஸ்லெக்ஸிக் சில்ட்ரனே மேக்ஸ் வந்து வெறும் நம்பர்ஸ் இருக்கும், லாங்குவேஜ் இல்லாதனால நல்லா பண்ணலாம், நல்லா பண்ணாமையும் இருக்கலாம். ஸோ டிஸ்லெக்ஸிக் குழந்தைங்க எல்லாருமே மேக்ஸ் நல்லா பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, டிஸ்லெக்ஸிக் குழந்தைங்க எல்லாரும் மேக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. யூ கான்ட் அந்த மாதிரி கரிலேஷன் கொண்டு வர முடியும். நீங்க கணித மேதை ராமானுஜம் பத்தி சொன்னீங்க, நம்ம அந்த காலத்துல நம்மளுக்கு தெரிஞ்சு ஐன்ஸ்டைன் வால்ட் டிஸ்னி இவங்கள்லாம் டிஸ்லெக்ஸிக். இப்போ பார்த்தீங்கன்னா அபிஷேக் பச்சன் டிஸ்லெக்ஸிக், டாம் க்ரூஸ் டிஸ்லெக்ஸிக், இவங்கள்லாம் அவங்களோட டிஸ்லெக்ஸியா இருந்தும் அவங்களுக்கு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி இருந்து அது இருந்தும் எப்படி லைஃப்பில் முன்னுக்கு வருதுன்னு அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இருந்ததுனால மேதையாக வந்தாங்க. இப்போவும் நாங்கள் அதுதான் சொல்ல ஆசைப்படுறோம், ஒவ்வொரு டிஸ்லெக்ஸிக் குழந்தைக்கு பின்னாடியும் ஒரு மேதை ஒளிஞ்சிருக்கான், அந்த மேதையை வெளியில் கொண்டு வரணுமே தவிர வராத ஒரு விஷயத்தை போட்டு அடித்து உன்னால் ஒன்றும் முடியாது ஒன்றும் முடியாது ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவலை இறக்கி அவன் நான் எதுக்குமே லாய்க்கு இல்லைங்கிற அந்த லெவலுக்கு போயிட்டா திருப்பி அந்த குழந்தைய மேலே கொண்டு வரது கஷ்டம். திருப்பி நான் என்ன சொல்கிறேன், திருப்பி நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, பிஹைண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்லெக்ஸிக் சைல்டு தேர் இஸ் எ ஜீனியஸ். ஸோ அந்த ஜீனியஸ் எந்த ஃபீல்டில் வேணால் இருக்கலாம். இப்போ நம்ம என்ன சொன்னோம், வால்ட் டிஸ்னின்னு சொன்னோம், வால்ட் டிஸ்னி அவரோட க்ரியேட்டிவிட்டினால மேலே வந்தார், ஐன்ஸ்டீன் சயின்ஸ் ஃபீல்டில், அபிஷேக் பச்சன் ஆக்டிங்கில். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டில் டேலண்ட் இருக்குது, அந்த ஃபீல்டில் தே கேன் டூ வெரி வெல். அதை நம்ம டேப் பண்ணி ப்ளஸ் கொஞ்சம் அகாடமிக் ஹெல்ப்பும் கொடுத்தா பேசிக் எஜுகேஷனும் வரும், அவங்களும் லைஃப்பில் முன்னுக்கு வருவாங்க. அதுதான் நம்ம பண்ணணும்.
11: டிஸ்லெக்ஸியாவோட காசஸ் என்னென்ன மேம், அதை கொஞ்சம் சொல்லுங்க.
7: பேசிக்லி காசஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஹெரிடிட்ரி ஃப்ரம் த பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்கக்கிட்டேருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பிறக்கிறதே நிறைய குழந்தைகளுக்கு ட்ராமாவில் பிறப்பாங்க, லைக் டெலிவரி போது லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இல்லை ஃபிட்ஸ் வந்துடுது, சீஷர்ஸ் ஆர் தே ஹாவ் இன்ஹெட் அந்த மாதிரி டெலிவரி பர்த் ட்ராமா இருக்கிறதையும் ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் ஆர் தேர். அண்ட் அஸ் மேம் செட், லைக் இந்த பிரெயினில் கார்பஸ் கொலோசம்னு சொல்கிறோம், லைக் தெர் ஆர் த ரைட் பிரெயின் அண்ட் த லெஃப்ட் பிரெயின் ஹேஸ் டு இன்டிகிரேட், இன்னும் சேர்ந்து ஜாயின் பண்ணி வெளில வரதே தான் இட் கம்ஸ் அஸ் அன் அவுட் புட். ஸோ அதில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா டெஃபினெட்லி தெர் ஆர் சான்சஸ் ஃபார் ஹேவிங் டிஸ்லெக்ஸியா.
11: எந்த ஏஜ்லேருந்து டிஸ்லெக்ஸியா இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும்?
10: டிஸ்லெக்ஸியா நான் முதல்ல என்ன சொன்னேன், ஒரு குழந்தை பிறக்கிறதுலையே இட்ஸ் அ கண்டிஷன், இட்ஸ் நியூரலாஜிக்கல் கண்டிஷன். அண்ட் ஒரு குழந்தை பிறவிலேயே டிஸ்லெக்ஸிக்காக இருந்தால் எந்த வயசில் வரும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வயசில். இது நான் இன்னொன்று என்ன சொன்னேன்னா இட்ஸ் அ நியூரலாஜிக்கல் கண்டிஷன், இது அஃபெக்ட் பண்ணுறது அகடமிக் ஏரியாஸை தான் மெயினாக அஃபெக்ட் பண்ணணும்னு சொன்னோம். பட் நம்ம 3 வயசில் 4 வயசில் 5 வயசில் இந்த கிண்டர் கார்டனில் இருக்கிறப்போ அந்த குழந்தைய சில ஆக்டிவிட்டீஸ் பண்ண சொல்லுவாங்க. என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ், ஒரு ரவுண்ட் ஏதாவது இருக்கும் அதை கரெக்டாக அந்த குழி உள்ளே போடணும், இல்லை பீட்ஸ் எல்லாம் கோக்க சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏரியா சில ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம், நம்ம ஐயோ அவனால் சரியாக பண்ண முடியலன்னு சொல்லிட்டு விட்டுடுவோம், பட் அது இஸ் அ பாயிண்டர். இந்த அப்புறம் ஸ்பீச் டிலேடாக இருக்கும், சின்ன வயசில் மைல் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, 8 மாசத்தில் தவழணும், 1 வயசில் நடக்கணும், அதெல்லாம் டிலேடாக இருக்கலாம், இருக்கும்னு சொல்ல முடியாது, இருக்கலாம் இருக்கலாம்
6: இருக்கலாம். அதுக்கப்புறம் கிண்டர் கார்டனில் வரும்போது அங்கே பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் சரியாக பண்ணாமல் இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ யாரும் கவனிக்கவே மாட்டோம். அவன் சரியாக பண்ணலை அப்புறம் பேரண்ட்டை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, இல்லைங்க எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டும் இப்படி தான் எல்லாம் லேட்டாக பேசினாரு, அவரால் சரியாக பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம கேஷுவலாக விட்டுடலாம். அஃப்கோர்ஸ் அந்த ஏஜில் நம்ம டிஸ்லெக்ஸிக்குன்னு சொல்ல மாட்டோம். வி கால் தம் அட் சில்ட்ரன் அட் ரிஸ்க். அட் ரிஸ்க்னா டிஸ்லெக்ஸியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் எப்போ ப்ராப்பரா எழுதுறது ரீடிங் ரைட்டிங் எல்லாம் ஆரம்பிக்கும்னா ஃபர்ஸ்ட்லயே கொஞ்சம் 6 வயசுல, 5-7 கொஞ்சம் தெரியலாம் பட் நம்ம கண்டுக்க மாட்டோம். 7 வயசுக்கு மேல ப்ராப்பர் ரீடிங் ரைட்டிங் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். அந்த 8 வயசுக்கு மேல அகாடமிக் ப்ரெஷர், ஸ்கூல்ல ப்ரெஷர் ஜாஸ்தியாக போக போக இவனோட பெர்ஃபார்மன்ஸ் வில் கெட்,
7: அப்பதான் வெளிப்படையா தெரிய ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் சின்ன வயசுல எல்லாம் கிரையான் வச்சு கலர் பண்ண சொல்லுவாங்க, இப்ப அந்த இதுக்குள்ள லைன்குள்ள வராது. ஸோ இட் வில் நாட் கம் வித்தின் த லைன். லைனுக்கு வெளில போகும், ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் சரியா இருக்காது, ஒரு ஒரு மாதிரி கிறுக்கல். என்னடா நம்ம என்ன சொல்லுவோம், கிறுக்கு கிறுக்குன்னு கிறுக்கின்னு இருக்கான்னு சொல்லுவோம். அண்ட் இப்போ லைன் மேலே எழுதுறது, இந்த 4-line நோட் புக்கில் எழுதுறது, மார்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஏர்லியர் ஐடென்டிஃபை பண்ணுறது. இட் வில் ஆல் கம் இன் டு லைட் லைக் 6 வயசுல எல்லாம் வெளிச்சத்தில் வரும். ஏன்னா அப்போ தான் ரியலாக ஸ்கூலில் வந்து பென்சிலை கொடுத்து எழுத வைப்பாங்க, ஏ எழுது, பி எழுது, பேட்டர்ன் ரைட்டிங், ஸ்டாண்டிங் இது. இப்போ சி எழுத சொன்னால் அவன் உள் திருப்பி மிரர் இமேஜஸ் வரும், திருப்பி போடுவான். பி எழுத சொன்னால் 9 போடுவான். இப்போ 14 நீங்கள் டிக்டேட் பண்ணீங்கன்னா அவன் 41 எழுதுவான். ஏன்னா அவனோட அந்த குழந்தையோட இதில் 1-4 இப்படி எழுதணும். தட் இஸ் ஆல் கால் மிரர் இமேஜஸ்ன்னு. ஸோ அந்த மாதிரி இதுலலாம் 6 வயசுல நன்னா தெரிய ஆரம்பிக்கும் எக்ஸாக்டாக.
6: ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம அப்பவும் நம்ம ஹெல்ப் கொடுக்காம, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் டியூஷனுக்கு அனுப்புவோம், அடுத்தது அவனை திட்டுவோம். பட் நம்ம யாருமே அது ஏன் அது மாதிரி அவன் பண்ணுறாங்கிறத பார்க்காததுனால தான் ஒரு 7வது 8வதுல வந்து அகாடமிக் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது அவனோட ஆக்சுவல் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 2nd standard, 3rd standard லெவலில் இருக்கும். அப்போ அந்த 5 வருஷ கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நாங்கள் திருப்பி திருப்பி ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. ஒரு 2nd standard, 3rd standard லெவல்லையே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு வேணுங்கிற ஹெல்ப்பை கொடுத்துட்டோம்னா அப்புறம் அது ப்ராப்ளம், ஹீ வில் லேர்ன் ஹவ் டு மேனேஜ்.
7: இந்த மாதிரி இது என்ன கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தெரிய வந்துடும். ஸோ அப்போ ஈஸியாக அது குழந்தையால கரெக்ட் பண்ணிக்க முடியும். வேற நம்ம 8th standard வரத்தே என்ன ஆகுது, குழந்தைகளுக்கு வந்து நம்மளால முடியாதுங்கிற ஒரு இது உள்ள போயிடுறது. அப்போ உள்ள போயிட்டு வரத்தே ஸ்லோலி பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் க்ராப் அப்.
1: ஸோ இதுக்குண்டான சிம்டம்ஸ் என்னென்ன மேம், சிம்டம்ஸ் சொல்லுங்க டிஸ்லெக்ஸியாக்கு.
6: சிம்டம்ஸ்னால் அதான் சொன்னோம் இல்லையா, அகடமிக் ப்ராப்ளம்ஸ் தான் மெயின் சிம்டம்ஸ். இது தவிர என்ன ஆகும்னா ஸ்பேஷியல் ப்ராப்ளம் வரலாம். கலர் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டனிங் இது இருக்க ப்ராப்ளம் இருக்கலாம், ரைட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்கும், சின்ன சின்ன வேர்ட்ஸ் லைக் சிஏடி, கேட், பிஏடி, பேட் படிக்காமல் போகலாம். அது கிளாஸ் போக போக அந்த ரீடிங்கில் டிஃபிகல்ட்டி ஜாஸ்தி ஆகும், ரைட்டிங்கில் டிஃபிகல்ட்டி ஜாஸ்தி ஆகும், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், காப்பி புக் வாங்கி கொடுக்குறேன், 5 தடவை எழுது, 8 தடவை எழுது, 10 தடவை எழுதுன்னு சொல்கிறோம். அந்த குழந்தைக்கு ஃபைன் மோட்டர் ப்ராப்ளம் இருந்தது வச்சுக்கோங்களா, இந்த சின்ன விரல்கள்ல இருக்கிற மசில்ஸ் சரியா இல்லாம ஸ்ட்ராங் ஆக்காம எழுத சொன்னா அந்த குழந்தைக்கு எப்படி எழுத முடியும்? அதை நம்ம கரெக்ட் பண்ணாம காப்பி புக் வாங்கி கொடுத்து 20 தடவை எழுத சொன்னாலும் அந்த குழந்தையோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படிதான் இருக்கும். ஸோ சிம்டம்ஸ்னு பார்த்தா மெயினா அகடமிக்ஸ்ல வரும், அண்ட் சில சமயம் ஸ்பேஷியல் ப்ராப்ளமாகவும் வரும். அவன் டமால் டுமீன் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போவான், பட்டன் பண்ண முடியாது ஷர்ட்டை சரியாக, ஷூலேஸ் டைப் பண்ண முடியாது. அப்புறம் கலரிங் ஒரு ஸ்கொயர்க்குள்ளே கொடுத்தா ஸ்கொயர்க்குள்ளே பண்ணாமல் வெளியில் ஃபுல்லாக வரும், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இது ஹைப்பர் ஆக்டிவிட்டியோட கோயின்சைட் ஆகும், கோமார்பிட்னு சொல்லுவோம். தட் இஸ் டிஸ்லெக்ஸியா இருந்தால் கண்டிப்பாக ஹைப்பர் ஆக்டிவ்னு அவசியம் இல்லை, பட் ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் இருக்கும். ஸோ அந்த குழந்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஸோ இதெல்லாம் தான் ஏர்லியர் சிம்டம்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு, சிம்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஏர்லியர் பாயிண்டர்ஸ்னு வீசே. ஏன்னா நம்ம டிசீஸ்க்கு தான் சிம்டம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஏர்லியர் பாயிண்டர்ஸாக எடுத்துக்கிட்டு வீல் ஹாவ் டு சி. அஃப்கோர்ஸ் அது 5 வயசு 6 வயசுக்கு முன்னாடி அசஸ்மெண்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு பண்ண முடியாது. ஸோ 6 வயசு 7 வயசில் அசஸ்மெண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குது அப்படின்னா எந்த ஏரியாவில், ரீடிங்கில் டிஃபிகல்ட்டியா, ரைட்டிங்கில் டிஃபிகல்ட்டியா, ஸ்பெல்லிங்கில் டிஃபிகல்ட்டியா, ஆர் வேறு ஏதாவது விஷுவல் மோட்டரில் டிஃபிகல்ட்டியா, அந்த மாதிரி பார்த்து சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ரெமீடியேட் பண்ணிட்டோம்னா பெரிய கிளாஸில் வரும்போது இட் will not be a problem.
10: Okay. மேடம், நீங்கள் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொன்னீங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டினா முதல்ல நீங்கள் என்னென்ன கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து குழந்தைங்க வந்து அமைதியாக உட்காந்துருந்ததுன்னா இது பாரு ரொம்ப அப்படியே வாங்க மாதிரி உட்காந்துருக்கு அப்படின்னு துரு துருன்னு இருக்கிற அங்கே ஓடுற இந்த குழந்தை குழந்தைங்களுக்கே இருக்கிற இயல்பு. எந்த குழந்தை துரு துரு துருன்னு இருக்கோ அது வந்து அறிவான குழந்தை, ஆக்டிவான குழந்தை அப்படிம்பாங்க. சும்மாவே அமைதியாக உட்காந்துருக்குன்னா இது வந்து என்னமோ அப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு கவலைப்படுற பெற்றோர்கள் இருக்கு. ஆனால் இப்போது ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஓவராக அப்படி இப்படி துருத்துருன்னு இருக்கிறது வந்து ஏதோ ஒரு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்னு இப்போது எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ முதல்ல ஹைப்பர் ஆக்டிவ்னா என்ன, எவ்வளோ தூரம் குழந்தைங்க ஓடியாடி ஆக்டிவாக இருக்கலாம், எவ்வளோ தூரத்தில் அது இன்னும் அது எக்ஸஸாக ஆக்டிவாக இருந்தால் அது ப்ராப்ளம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
7: அட்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குமா, ஹைப்போ ஆக்டிவ்னு ஒன்று இருக்குது. நம்ம எந்த வேலை பண்ணாலும் நமக்கு அட்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அதில் ரெண்டு இருக்குது, ஹைப்போ ஆக்டிவ் ஒன்று இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவ்னு ஒன்று இருக்குது. ஹைப்போ ஆக்டிவ்னா நம்ம ஸ்கூல்லலாம் சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா, மந்தமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு டே ட்ரீமர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க ஃபிசிக்கலாக அங்கே இருப்பாங்க பட் மைண்ட் எங்கேயாவது வாண்டர் ஆகும். ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்கிறப்போ ஆக்டிவாக இருக்கிறது ஒன்று, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது இன்னொன்று. ஆக்டிவாக இருக்கான்னா ரிஸ்க்காக எடுத்துட்டு வானா சுறுசுறுன்னு போய் எடுத்துன்னு வருது, படினா உடனே உட்காந்து படிக்கிறது அந்த மாதிரி. ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன்ங்கிறது அவங்களால நம்ம சொல்கிறத ரெண்டு நிமிஷம் மேலே கேட்க முடியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க, அண்ட் தே வில் பி டிஸ்டர்பிங் அதர்ஸ். அவங்க டிஸ்டர்ப் ஆகிறது மாத்திரம் இல்லாமல் மற்றவங்களையும் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்தாங்கன்னா தட்ஸ் கால் ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், எந்த குழந்தையும் ஆக்டிவாக இருக்கணும். பட் ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தானா அட்டென்ஷன் கண்டிப்பாக கம்மியாகும். அந்த ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்க தான் அட்டென்ஷன் ஸ்பாயில் ஆகிறது மாத்திரம் இல்லாமல் மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, தென் ரொம்ப கஷ்டம்.
10: இப்போது சில குழந்தைங்க வந்து எப்பப்பார் டிவி பார்க்குறாங்க, டிவி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுடைய வந்து எந்த ஓடலாம் இல்லை, ஆனால் படிப்புன்னு சொல்லும்போது எந்தேந்து ஓடுறாங்க. இப்போ சில பேருக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் கம்பல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், படிப்புனா அவங்களுக்கு அது எந்த இதுவாக இருந்தாலும் படிப்புனா அவங்களுக்கு ஒரு அலர்ஜி தான். அப்போது வந்து நிறைய குழந்தைங்க கம்பல்ஷனில் தான் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வந்து பிடிக்காத விஷயத்தை சொல்லும்போது ஏதாவது ஒரு சால் ஜாப்பு சொல்கிறது, அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது, ரெஸ்ட்லெஸ் ஆகுது, அதை அவங்க ப்ரிட்டன்ட் ஆக்ட் பண்ணுறாங்களா இல்லை அதை அவங்க இயல்பா, அதை வந்து அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, இல்லை அவனுக்கு வந்து அது வந்து நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் அதனால் ஓடுறான், இல்லை படிப்புக்காக எஸ்கேப் பண்ணுவாங்க. இப்போ அம்மா சொல்லுவாங்க படிக்கணும்னு சொல்கிறான் இல்லை அதனால் அவனுக்கு வந்து இப்போ வந்து தலைவலி வந்துடும், வயிற்று வலி வந்துடும், இல்லை வந்து அங்கே ஓடுவாங்க, ஏதோ ஒரு இரிட்டேட் பண்ணுவாங்க, அந்த சூழ்நிலையை வந்து அம்மாவுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க, அம்மாவை அடிக்க வைப்பாங்க, அப்புறம் அந்த அட்மாஸ்ஃபியர் இது பண்ணி கடைசியில் அவங்க படிப்பு வந்து எஸ்கேப் ஆகிடும் அன்னைக்கு இல்லையா. நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க நிறைய இன்சிடென்ட்ஸ் பேரண்ட்ஸ். ஸோ இது வந்து இது என்ன மேடம், இது வந்து ஒரு எஸ்கேப்பிசமா, குழந்தையோட எஸ்கேப்பிசமா?
7: உங்களுக்கு வந்து இப்போ என்னன்னா ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைக்கும் எஸ்கேப்பிசம், தட் இஸ் தே வாண்ட் டு கிவ் சம் ஒரு சால்ஜாப்பு சொல்லிட்டு போற குழந்தைக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும்னு தான் நீங்க கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைய பொறுத்த வரைக்கும் எந்த ஆக்டிவிட்டியா இருந்தாலும் டிவி வாட்சிங்காக இருக்கட்டும், விளையாடுறதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேலே அட்டென்ஷன் இருக்காது. சரியா,
10: 2 minutes அதுக்கப்புறம் இருக்காது,
7: மேக்ஸிமம் 5 minutes ஒரு 7 minutes மேக்ஸிமம். அவனுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிக்கும் அப்படிதான், பிடிக்காத ஆக்டிவிட்டினா இன்னும் கம்மியா இருக்குமே தவிர எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் ஆழ்ந்து பாக்குற அந்த மனோபாவம் இருக்காது, அவனால முடியாது, மனோபாவமே இல்லை, அவனால முடியவே முடியாது. வேற சால் ஜாப்பு கொடுக்குற குழந்தைங்களா இருந்ததுன்னா பிடிச்சதுக்கு மணிக்கணக்கா உட்காந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு கலரிங் டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா படிக்கிறது பிடிக்காதுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, கலரிங் டிராயிங்லாம் அவனால உட்காந்து 20 நிமிஷம் ஒரு மணி நேரம் கூட பண்ண முடியும், ஆனால் படிப்புன்னு வரும்போது தான் அவன் ஓடுவான். அந்த மாதிரி இருந்தானா இட் இஸ் நாட் அட்டென்ஷன் ப்ராப்ளம். ஓகே, அவனுக்கு பிடிக்கலை ஸோ அவன் வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு போகிறான், பிடிச்ச ஆக்டிவிட்டிக்கு உட்காந்துருக்கான்னா அது அட்டென்ஷன் ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டோம். அட்டென்ஷன் ப்ராப்ளம் தட் இஸ் ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரனாக இருந்தால் எந்த ஆக்டிவிட்டியும் அவனால் பொருந்தி பண்ண முடியாது. நீங்கள் நான் பசங்களை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், சேனல் பார்த்தா கூட மாற்றிட்டே இருப்பாங்க, எதையுமே பொருந்தி பார்க்க மாட்டாங்க. கலரிங் ஆக்டிவிட்டி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கொடுத்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே பண்ண மாட்டான், அப்புறம் அதை விட்டுட்டு போயிடுவான், கடை கடை கடன் ஏதாவது பண்ணுவான், அதை தூக்கி எறிஞ்சிட்டு போரிங் அப்படின்னு ஒரு இது வரும். சரி, புக்கு படிக்க பிடிக்கும்னா புக் எடுப்பான், கடகடன் ஒரு 4 பக்கம் படிச்சுட்டு அதை தூக்கி போட்டு போயிடுவான். அந்த மாதிரி சில்ட்ரன் தான் வி கால் இட் அஸ் அட்டென்ஷன் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்க.
6: அண்ட் நீங்கள் சொன்னீங்க டிவி எல்லாம் பார்த்தா நிறைய நேரம் பார்க்குறான், ஆனால் படிக்க சொன்னால் படிக்கிறது இல்லைன்னா டிவியில் என்ன இருக்குது உங்களுக்கு, விஷுவலும் இருக்குது ஆடியோவும் இருக்குது, தட் இஸ் கண்லையும் பார்க்குறோம், கலர் கலராக இருக்குது, ஆடியோவில் காதில் கேட்குறோம், அண்ட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஆக்ஷன். அதெல்லாம் மூணும் சேர்ந்து வந்தால் நம்ம நம்ம டிஸ்லெக்ஸி குழந்தையே எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீங்கள் கிளாஸ் ரூம்லேயோ இல்லை ஒரு பேரண்ட்டோ பார்த்தா சொல்லுவாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த டிவி ஒரு சினிமா எல்லாம் ஞாபகம் இருக்குது, ரஜினிகாந்த் சினிமாலாம் ஞாபகம் இருக்குது, படிப்புன்னு வரும்போது தான் இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிற ஒரு காமெண்ட் ஜென்ரலாக வரும். அது ஏன்னா இப்போ ரஜினிகாந்த் சினிமாவோ எந்த ஒரு ஆக்டரோட சினிமா எடுத்துக்கிட்டா அதில் கலர்ஸ் இருக்குது, மூவ்மெண்ட் இருக்குது, விஷுவலாக இருக்குது, டயலாக் இருக்குது, ஆடிட்டரியாக விழுறது, தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இதுக்கு என்னன்னா வி கால் இட் அஸ் மல்டி சென்சரி அப்ரோச். கண்ணில் பார்க்குறோம், காதால் சைமல்டேனியஸாக கேட்குறோம், கைனஸ்தட்டிக் ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்குது. நம்ம டிஸ்லெக்ஸிக் குழந்தைங்களுக்கும் கொடுக்க வேண்டிய லெசன்ஸை கான்செப்ட்ஸை இந்த மாதிரி விஷுவலாவோ ஆடியோவோ கைனஸ்தட்டிக்கும் மூணு சேனல் வழியாக கொடுத்தோம்னா நம்ம பசங்களுக்கு மெமரியில் போய் இட் வில் செட் இன் அண்ட் கேட்குறப்போ ஆன் டிமாண்ட் அவங்களால ஆன்சரை ரிட்ரீவ் பண்ணியும் எழுத முடியும். டிஸ்லெக்ஸிக் குழந்தைங்களுக்கு மல்டி சென்சரி அப்ரோச் கொடுத்தீங்கன்னா அவங்க மெமரி நல்லா இருக்கும். மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங்லேயே வி இன்சிஸ்ட் மல்டி சென்சரி அப்ரோச் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தா அவங்களோட அவுட்புட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்.
1: மேம், டிஸ்லெக்ஸிக் சைல்டோட ஸ்ட்ரென்த் என்னென்ன மேம், அவங்க பலங்கள்?
7: பேசிக்லி தேல் பி வெரி ஆர்டிஸ்டிக், ரொம்ப ட்ராயிங் ட்ராயிங் பெயிண்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக வரைஞ்சி இல்லை க்ரியேட்டிவாக இருப்பாங்க. இப்போ எங்ககிட்ட நிறைய குழந்தைகள் படித்து எங்கள் அலும்னஸாக இருக்கிற குழந்தைகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷுவல் மீடியாவில் தேர் டூயிங் ரியலி வெல். இப்போது ஆட் ஏஜென்சியில் நிறைய பேர் இருக்காங்க, தேர் டூயிங் வெரி வெல் இன் சினிமா லைன்ஸ் பிகாஸ் பேசிக்லி தேர் பேசிக் ஸ்ட்ரெங்க் இஸ் க்ரியேட்டிவ் திங்கிங் விச் த நார்மல். இப்போ நார்மலாக என்ன எடுத்துனேன்னா எனக்கு லாஜிக்கலாக திங்க் பண்ண தெரியும், பட் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அந்த குழந்தைகளால் டெஃபினட்டாக முடியும். ஒரு விஷயத்தை வேற கண்ணோட்டத்தில் பார்க்கறது அது அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க் அவங்களோடது. அண்ட் தென் அவங்க என்ன ஒரு அத்லெட்டிக்ஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா தேர் பி வெரி குட் இன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் இஃப் தேர் மோட்டர் ஏரியாஸ் ஆர் வெரி குட் அண்ட் தேர் ஒரு ப்ராப்ளம் சால்விங்கில் வரத்தே தே திங்க் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. இப்போ நம்ம வந்து லாஜிக்கலாக இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அதுன்னு போவோம், அவங்களோட மெத்தடாலஜி இஸ் குவைட் டிஃப்ரெண்ட், தே திங்க் வெரி க்ரியேட்டிவ்லி. ஸோ யூ ஹாவ் டு டேப் இப்போ மியூசிக் லைன்ஸில் தே மைட் பி குட் அதர் தென் இப்போ அகடமிக்ஸில் தான், ஏன்னா எவ்ரி திங் இஸ் ஆல் லாஜிக்கல், இதுக்கப்புறம் இந்த ஆன்சர் எழுதணும் இதுக்கப்புறம் வரணுங்கிறதுல தான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம். பட் அதர் தென் தட் தேர் வெரி குட் இன் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ்.
6: ஸோ இன்டைரக்ட்லி நாங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறோன்னா டிஸ்லெக்ஸி குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெங்க்ஸ் இருக்குது. நம்ம எப்போ பாரு வெறும் அகாடமிக் அகாடமிக்னு பார்த்து மற்ற ஒரு ஸ்கூலில் என்ன பண்ணுறோம், ஒரு டிப்பிக்கல் கிளாஸ் ஸ்கூலில் என்ன பண்ணுறோம்னா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நல்லா படிக்காத குழந்தைங்கள அனுப்பவே மாட்டோம். சரி நம்ம யாரையாவது சூஸ் பண்ணோம், வெளியில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு அகாடமிக்ஸ் நல்லா பண்ணுற குழந்தைங்களை மாத்திரம்தான் சூஸ் பண்ணுவோம். இல்லை என்ன பண்ணுவோம், ஐயோ அவனை கிளாஸில் நீ ப்ராக்டிஸ்க்கு எடுப்ப, அவன் ஏற்கனவே ஒன்றும் படிக்க மாட்டேங்கிறான், இன்னும் ப்ராக்டிஸ்க்கு எடுத்தால் எப்படி படிப்பான் அப்படிங்கிற ஒரு இது வரும். ஓகே, ஆனால் அந்த குழந்தையோட ஸ்ட்ரெங்க் ப்ராபப்ளி டான்ஸில் இருக்கலாம், அவனுக்கு ஒரு சான்ஸ் நம்ம கொடுக்கறதே கிடையாது. நம்ம ஒருவேளை டான்ஸ் காம்படிஷனுக்கு அனுப்பி அவன் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தால் அவனோட செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எவ்வளோ நல்லா முன்னேறும், அதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல. அவனை கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அனுப்பாமல் அவனை கிளாஸ்லேயே வச்சுருப்போம், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக அவனுக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லித்தரமாட்டோம், திருப்பி திருப்பி கன்வென்ஷனல் மெத்தட்லேயே சொல்லி கொடுப்போம். அதனால அந்த குழந்தைக்கு நீங்கள் 10 கிளாஸ் எக்ஸ்ட்ரா வச்சாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது, அதுக்கு பதிலாக அவனுக்கு வேணுங்கிற மெத்தடில் சொல்லி கொடுத்து அவனுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஏரியாவில் அவனுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தில் நம்ம போட்டோம்னா அந்த குழந்தையோட செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்டும் நல்லாயிருக்கும், அண்ட் அவன் அகாடமிக்ஸ்லேயும் முன்னேறி வருவான். எல்லாருக்குமே அந்த ஃபீல் குட் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, என்னால் இதில் பண்ண முடியும், நான் சில ஏரியாக்களில் என்னால் நல்லா பண்ண முடியுங்கிற அந்த ஃபீல் குட் வந்ததுன்னா மற்ற ஏரியாலையும் அவன் ட்ரை பண்ணுவான். நம்ம அதை டேப் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நான் எதுக்குமே லைக் இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா அந்த குழந்தை ரொம்பவே சஃபர் பண்ணும்.
1: இன்னைக்கு நம்ம குறையொன்றும் இல்லை நிகழ்ச்சியில் மெட்ராஸ் டிஸ்லெக்ஸியா அசோசியேஷன்லேருந்து 2 ஸ்பெஷல் டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம டிஸ்லெக்ஸியா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேரண்ட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் வந்திருக்காங்க, அப்புறம் 2 நேயர்கள் வந்திருக்காங்க.
6: நான் ஹரிணி மோகன், நான் மெட்ராஸ் டிஸ்லெக்ஸியா அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கேன். நான் ஸ்பெஷல் எஜுகேட்டர், மெயினாக டிஸ்லெக்ஸிக் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நாங்கள் என்ன உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் வச்சுருக்கோன்னா டிஸ்லெக்ஸிக்கை டிஸ்லெக்ஸிக்குன்னு முத்திரை குத்தி தனியாக வைக்காமல் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி வேணுங்கிற ஹெல்ப் கொடுத்து அவங்கள ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த பசங்க டெஃபினட்டாக ரொம்ப நல்லா வாழ்க்கையில் வருவாங்க. இதை நம்பி நம்மளால் எந்த ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த வகையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள்.
11: இது இந்த நிகழ்ச்சியோட முதல் பகுதி. ரெண்டாவது பகுதி நாளைக்கு திரும்ப கேட்கலாம். இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: You are listening to MOP Community Radio 107.8.
1: Our society,
2: our radio,
1: our pride.
3: ஹலோ
4: ஹலோ,
3: இது கார்த்திகோட அம்மாவா?
4: ஆமா மேடம், யார் பேசுறது?
3: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
4: சொல்லுங்க மேடம்.
3: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
4: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
3: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
4: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
3: சரி, ஓகே.
4: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
3: எஸ்
4: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
3: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
5: மே ஐ கம் இன்?
3: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
5: ஓகே மேம்.
4: மே கம் இன் மேம்?
3: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
5: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
4: வணக்கம் மேம்.
5: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
4: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
6: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலும் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking, தயவு செய்து விட்டுருங்க. உங்க நலத்துக்காகவும் எல்லாரும் நலத்துக்காகவும். Thank you.
2: மாசி மாசி பாசி பாசி காட்டு வாசி பாட்டு வாசி.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது MOP சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.

0: நீங்க கேட்டு இருக்கிறது MOPCRS 107.8.
1: நமது சமுதாயம் நமது பெருமை.
2: வணக்கம் நேயர்களே, இந்த முறை மீண்டும் சுவையான தலைப்புடன் உங்கள் ஆதர்ஷா. எம்ஓபி வைணவ கல்லூரியில் சோசியாலஜி படித்து வருகிறேன். ஸோ எஸ், நாங்கள் ஏற்கனவே அழிந்து வரும் கலைகளில் கரகாட்டத்தை பற்றி பேசியிருந்தோங்க. இந்த முறை சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலை பற்றி பேச போகிறேன். நேயர்களே,

0: அதுக்கு முன்னாடி நம்ம வரலாற்றை பத்தி ஒரு சிறிய அறிமுகம் பார்ப்போம். ஏன்னா வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. அதை பத்தி ஏன் பேசுறேன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ வரலாறு அதாவது ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரின்னு சொன்னாலே நமக்கு மைண்டுக்கு டக்குன்னு வருது என்னங்க, இப்போ ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ, அலெக்சாண்டர் த கிரேட் தாங்க. ஆனால் அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குங்க. ஸோ வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக நம்ம தமிழ் வரலாறு தாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் படிக்கிறதுக்குள்ளேயே பாதி லைஃப் டைம் போயிடணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமில்லை. இவ்வளவு ஏங்க, நம்ம வேலைக்காரன் படத்தில் கூட ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்கே, உலகில் தரை சிறந்த சொல் செயல். ஸோ நம்ம கண்டிப்பாக செஞ்சு காட்டுவோங்க, கண்டிப்பாக நம்மளால முடியும். ஸோ இப்போ தமிழ் வரலாறுன்னு சொல்லும் போதே நம்மளோட மூன்று பெரிய ஹீரோஸ் தாங்க ஞாபகம் வராங்க. அவங்க தாங்க நம்ம சேரர்கள், சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள். இவங்க காலத்தில் கட்டின கோவில்களும் கட்டிடக்கலைகளும் சிற்பக்கலைகளும் இருக்கே, அப்பா பார்க்கவே ரொம்பவே பிரமிப்பாக தாங்க இருக்கு. அடுத்தது நம்மளுக்கு அமைதி வேணும்னா இந்த இடத்த தாங்க தேடி போவோம். ஆமாங்க, இப்போ நான் கோவில்கள் பற்றி தான் பேச போகிறேன். இந்தியாவில் இருக்கிற சிவன் கோவில்களில் பாதிக்கும் மேலே கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது. நேர்களே, உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளவு சிவன் கோவில்கள் இருக்குன்னு தெரியுமா? சரிங்க, ரொம்ப யோசிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் மட்டும் 2500 அதிகமான சிவன் கோவில்கள் இருக்குங்க. கேட்கவே ஆச்சரியமாக தான் இருக்குது. அதில் பெரும்பாலான வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் சோழர்கள் காலத்தில் தாங்க கட்டப்பட்டுச்சு. வரலாற்று சிறப்பு மட்டும் இல்லைங்க, ஆன்மீக முக்கியத்துவமும் வாய்ந்தவையாக தான் இருக்கிறது. அடுத்தது கட்டிடக்கலை பற்றி பார்ப்போம் வாங்க. இப்போ சென்னையிலேயே ஒரு வீடு கட்டணும்னா நம்ம படுற அலைச்சலுக்கு அளவே இல்லைங்க. அந்த அளவுக்கு அங்கே போ இங்கே போ அப்படின்னு சொல்லி எவ்வளோ தேடி தேடி நம்ம கட்டுறோம். அப்போது நினச்சி பாருங்கள், அந்த காலத்தில் எந்த வித டெக்னாலஜி பயன்படுத்தாமல் அதுவும் இவ்வளவு பிரம்மாண்டமாக எப்படி தாங்க கட்டியிருப்பாங்க? அவங்க ரொம்ப நிஜமாலுமே ரொம்பவே கிரேட் தாங்க. அன்றைய காலகட்டத்தில் கல்லினால் கட்டிடங்களை அமைக்கும் முறையை தென்னகத்தில் அறிமுகப்படுத்தியது பல்லவர்கள் தாங்க. ஆரம்பத்தில் பாறைகளை குடைந்த குடைவரை கோவில்கள், அப்புறம் பாறைகளை வெளிப்புறத்தில் செதுக்கி ஒற்றைக்கல் கோவில்கள் அமைச்சாங்க. அதுக்கும் அப்புறம் தாங்க கற்களை பயன்படுத்தி கட்டுமான கோவில்கள் அமைச்சாங்க. இப்பொழுது சிற்பக்கலை பற்றி பார்ப்போம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் வந்து உருவங்களை தாங்க வழிபட்டு வந்தாங்க. இந்த ஒரு மெயின் ரீசன்னாலேயோ என்னவோ தெரில, சிற்பக்கலை ஒரு ஸ்பெஷல் பிளேஸை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். சிற்பக்கலை என்பது 64 ஆயக்கலைகள் ஒன்று அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க. பல பொருட்களை வச்சு சிற்பங்களை உருவாக்க முடியும். அதாவது கல்லும் உலோகமும், செங்கலும் மரமும், மண்ணும் சுதையும், தந்தமும் வண்ணமும், கண்ட சருக்கரையும் மெழுகும் என்று இவை 10 சிற்பத்தொழிற்கு உறுப்புகளாகும். அதாவது இந்த 10 இந்த கல், மரம், உலோகம், சுதை, செங்கல் இதெல்லாம் தான் வந்து நம்ம சிற்பங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத 10 வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால் மற்ற கலைகளை காட்டிலும் சிற்பக்கலை நன்கு வளர்ச்சினை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க, நம்ம இப்போ மெயின் செக்மெண்ட்டுக்கு போகலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க வரலாறு மிக முக்கியம் அமைச்சரேன்னு. இப்போ ஏன் தெரியுமா? இப்போ நம்ம ஷோவில் நம்ம கூட இருக்கிறது ஒரு வரலாற்று ஆர்வலர் தாங்க. இவர் பற்றி ஒரு சிறிய அறிமுகம் பார்ப்போம். இப்போ நம்ம கூட இருக்கிறது நாகராஜ் அழகசுந்தரம் அவர்கள் தான். இவர் ஒரு வரலாற்று ஆர்வலர். தமிழ் மொழிக்கும் தமிழ் வரலாற்றுக்கும் இவர் காட்டும் பற்றை வார்த்தைகளால் கூற முடியாதவை. இவர் படிச்சுட்டு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. வார கடைசியில் வரலாற்றில் மிச்சம் இருக்கும் பொக்கிஷங்களை காப்பாற்ற செயல்படுகிறார். பழமையான தகடுகள், கல்வெட்டுகள் மற்றும் சிலைகளை பார்க்கவும் பாதுகாக்கவும் இவர் செய்யும் முயற்சிகள் ஏராளம். பொதுவாக நம்ம ஏராளமாக இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பார்த்தோம்னா சண்டேஸ்னாலே நல்லா தூங்கிட்டு சாப்பிட்றதாங்க மெயின் ஒர்க்காக வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் விடுமுறை நாட்களில் மரபு நடைகளை அதாவது வாக் வித் அஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் மூலமாக மக்களுக்கு வரலாற்றை பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். அரசு பள்ளிகளைச் சார்ந்த மாணவ மாணவிகளை வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்ள பல ஏற்பாடுகள் செய்து வருகிறார். ஸோ ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் நாகராஜ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட அழகான ஜேர்னியை பற்றி ஒரு சில வரிகள், எப்படி இந்த இது வரைக்கும் வந்திருக்கீங்க, பீங் இன் ஐடி இந்த மாதிரியான ரிசர்ச் சைடு எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ எப்படி அதை சாத்தியமானது?
1: நன்றி. இப்போ நீங்கள் சொல்லும்போது வாக்கு டிரஸ் நாகராஜன் மட்டும் சொல்லிட்டீங்க, அது மட்டும் திருத்திக்கிறேன். நாகராஜுங்கிற ஒரு ஆள் மட்டும் கிடையாது, ஒரு பெரிய குழு அது. அதை நான் வரப்போகிற டைமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன், அது யார் எப்படி பண்ணோம் என்ன ஸ்டார்ட் பண்ணோன்னு. பட் நீங்கள் போயிட்டு கொஸ்டினுக்கு வந்துடலாம். இது வந்து வரலாற்று அப்படிங்கிறது

0: புளியோதரை ஏதாவது கொடுத்தாங்கன்னு போய் சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் நாங்கள் கோயிலில் வச்சுருந்தோம். இது எப்போ ஒரு வந்துச்சு அப்படின்னா 2008 கேம்பஸ் இன்டர்வியூன் சொல்லி வந்துச்சு நிறையா. அதுலேயும் சில பல கம்பெனியில் விட்டுட்டேன். அப்புறம் சென்னையில் போய் இங்கே ஃபஸ்ட் டைம் 2008 தான் முதல் தடவை சென்னைக்கே வர்றேன். அது வரைக்கும் மூணாவது பையங்கிறதுனால வீட்டு விட்டே வெளில விடலை. ஏன்னா அண்ணன் ரெண்டு பேரும் ஹாஸ்டல்லே போயிட்டாங்க. 2008 வரைக்கும் அம்மாவோடையே இருந்ததுனால என் ஊர் எதுவுமே தெரியாது. முதல் தடவை சென்னையா அப்படிங்கப்பா, இவ்வளோ பெரிய பில்டிங்க வாழ்கிறாங்க அப்படின்னு இங்கே இருக்க கட்டிடத்தை என்ன அப்படியே பூர்ந்துட்டு இருந்தேன். பட் கோவில் அங்கே தஞ்சாவூரில் அவ்வளோ பெரிய கோவில் இருந்ததை நான் கவனிக்கல. வந்து ஐடி கம்பெனியில் ஒரு ஐவிஆர் டெவலப்பர், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஸ் ஒன் ஃபாதர்ஸ் ப்ரெஸ் டூ ஃபாதர்ஸ்னு ஒரு வாய்ஸ் சொல்லுது பார்த்தீங்களா, அந்த டெவலப்பர் நீங்கள் ஒன் ப்ரெஸ் பண்ணோன்னே அதை நான் ரெகக்னைஸ் பண்ணி ஒரு மெனு கூட்டிகிட்டு போவேன், இல்லை கஸ்டமர் கேரோட கனெக்ட் பண்ணுற அந்த கோடு எழுதுகிற டெவலப்பர் தானே. எனக்கு லேட்டஸ்ட் பிரிட்ஜ் இன்ஃபோடெக் அப்படிங்கிற கம்பெனி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் கொடுத்தாங்க. அவங்களுக்கு இங்கே தேங்க் பண்ணி ஆகணும். தோ இட் இஸ் ரிலவென்ட் ரைட் நவ், ஜஸ்ட் ஜேர்னி கேட்டிங்கனால எக்ஸ்பிளைனிங் பிஸ்னஸ். ஸோ லேட்டஸ்ட் பிரிட்ஜ் இன்ஃபோடெக் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஜாப் கொடுத்து ஒரு பெர்மனெண்ட் சேலரி வர மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுனால தான். வேறு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இல்லை எனக்கு அடுத்ததை யோசிக்கிறதுக்கு. அப்படிங்கும்போது நல்லா வச்சுக்கிட்டாங்கண்ணே. ஆஃப்டர் 2 இயர்ஸ் எனக்கு மும்பையில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அப்புறம் லக்னோவில் வந்துச்சு. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் எனக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஐடி ஜாப் தான். பட் 6 மாதத்துக்கு மேலே நான் இருக்கிறது இல்லை. ஒரு ஒரு கம்பெனியாக ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு தமிழுக்கும் எனக்கும் ஒரு லிங்கே இல்லாமல் போயிடுச்சு. தொடர்பு இல்லை, யாருமே தமிழ் பேச மாட்டாங்க. பேசினா மேக்ஸிமம் இங்கிலீஷ். எங்கேயாவது நார்த் இந்தியாவில் லக்னோவில் அங்கங்கே ஒரு இட்லிக்காரரை பார்ப்பேன், அவரும் திக்கி திக்கி தமிழில் பேசுவார். சரி, அவரையும் கஷ்டப்படுத்தாமல் தமிழ் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனில் என்னை தள்ளப்பட்ட போது தான் ஓகே நம்ம ஏதாவது படிக்கலாம். அது வரைக்கும் புக்கிலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போயும் புக்கில் இல்லை, ஆனால் ஃபேஸ்புக்கில் நல்ல இன்ட்ரெஸ்ட்.
1: ஓகே,
0: அதனால் ஃபேஸ்புக்கில் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப ஆவரேஜாக வருது. அப்போ வந்தப்போ நல்ல கட்டுரைகள்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சசிதரன் ஒருத்தர் இருக்கார், ஒரு இன்டர்நெட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆள், சசிதரன் நடிகர். உங்களுக்கு அவருக்கு எல்லாமே வரும். அவருடைய மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கோயிலுக்கும் போய் கோயிலை சாமியாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஹிஸ்ட்ரி புக்குங்கிறத மக்களுக்கு தெரிய வைக்கணும், மக்களை மீன்ஸ் டு த ஹோல் வேர்ல்டு தெரிய வைக்கணுங்கிறது தான் அவருடைய எய்மாக இருந்துச்சு. அவருடைய ஒரு சின்ன தீப்பொறி தான். எங்களை மாதிரி நிறைய பேர்த்துடைய அவருடைய ஃபாலோவர்ஸ்னால எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது கிடச்சிச்சு. 2012 நான் அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். யாரும் அந்த மனுஷன் எழுதிக்கிட்டே இருக்கான், சரி படிப்போம். உடனே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சிலை இருக்குது அப்படின்னா பெரிய கோயிலில் துவாரபாலகர் இருக்கும் சரிங்களா, அது 4 கை வச்சுருக்கோம். நம்ம என்னைக்காவது நினச்சிருக்க மாட்டோம் ஏன் 4 கை வச்சுருக்காங்கன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது 2D ஆர்கிடெக்சர். ஃபஸ்ட்டு 2 கை இப்படி வச்சுருக்கோம், அடுத்த 2 கை இப்படி வச்சுருக்கோம். நம்மளாம் இமேஜின் பண்ணிக்கிறோம் ஒரு மூவி மாதிரி. ஸோ முதல் 2 கை என்ன சொல்லுது, அடுத்த 2 கை என்ன சொல்லுதுங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம்னா ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல துவாரபாலகர் வந்து கீழே கை காட்டுவோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யானை இருக்கும், அதை சாப்பிட்ற மாதிரி ஒரு குரோக்கடைல் இருக்கும், அதை வந்து அடிக்கிற மாதிரி ஒரு பெரிய சிங்கம் இருக்கும். ஸோ சிம்பாலுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, முதல்ல என் காலு கீழே பாரு, என் காலு கீழே உனக்கு தெரிஞ்ச பெரிய மிருகம் வந்து யானை தான், ஆனால் அதுக்கும் மேலே பெருசு பெருசாக இமேஜினரியாக நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாமே என் காலு கீழே. அடுத்த கை பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே காட்டும். ஸோ என் காலு கீழே, ஆனால் உள்ளே ஒருத்தர் இருக்கார் பார்த்தியா, அவர் இதுக்கெல்லாம் மேலே. அடுத்த கை வந்து இப்படி ஒரு வரல காட்டும், ஆனால் உள்ளே போகும்போது அவர் தான் ஒரே கடவுள், பி வார்னிங், அந்த வார்னிங் சிம்பிள் மாதிரி ஒன்று. அடுத்தது கையை இப்படி திருப்பி வச்சு காட்ட வந்தது. அவருடைய அழகை நான் எப்படி விவரிப்பேனே எனக்கு தெரியாது அப்படின்னு 4 கை இந்த மாதிரி 4 இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு தடவை போஸ்ட் போட்டிருந்தார். அன்னைக்கு நினச்சேன் என்ன துவாரம் பழகிற, நான் சாதாரண ஒரு சிலையாக தான் பார்த்துட்டு போயிருக்கேன், பட் அதுக்குள்ளே இப்படி ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட் டைம் எனக்கு கொண்டு வந்தது அந்த மாதிரி ஒரு எழுத்து தான். 2012 அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, சசிதரன்னு ஒரு பாட்டாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் சரி ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் என்ன கசா பண்ணுமா கொடுக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தேன், கொடுத்தனா அக்செப்ட் பண்ணார். 2012 15 வரைக்கும் நான் அவளை பார்த்ததே கிடையாது, பார்த்துட்டதே கிடையாது. பட் நல்ல கான்வர்சேஷன், நாங்கள்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், ஃபேஸ்புக்கில் நம்பர் ஷேர் பண்ணோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்போ நான் ஃபஸ்ட் டைம் இப்போ ஒரு 1 இயராக தான் மறுபடியும் சென்னைக்கு வந்திருக்கேன். 2016 அவர் மீட் பண்ணப்போ தான் ஒரு நேக்கட் ஐஸில் நான் அவரை பார்க்குறேன், ஓ இவர் தான் அவர் அப்படின்னு. அப்போ நான் அவர்கிட்ட பேசினேன், நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் எழுதியிருக்கீங்க, பட் எல்லோரும் ஃபேஸ்புக்கில் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பட்டன் அழுத்தி யாரும் அவ்வளோ படிக்க போகிறதில்ல, இதுக்கு நான் ஒரு ஆப் பண்ணலான் இருக்கேன், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா நான் ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்பர், நான் என்னுடைய இந்த மாடர்ன் டைமில் கற்றுக்கிட்டதை என்னுடைய வரலாறை கொண்டு வர்றதுக்கு யூஸ் ஆகணுங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன்.

0: ஆப் டெவலப்பராக இருந்தேன். இப்போ நான் ஒரு ஆப் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளஸ் எனக்கும் அது ஆஃபீஸில் நான் புதுசு புதுசாக வரதை கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அட் சேம் டைம் நான் ஒரு ஆப் டெலிவர் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அதோடைய ஆத்தர் நீங்களாக தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே வின் வின் சுச்சுவேஷன் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் நகர் சிக்கன். என்ன வேணுமோ நீங்கள் பண்ணுங்கள். அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து தமிழ் அல்லது தமிழ் வரலாறு தமிழ் மக்கள் வந்து யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணோம். அது இப்போ ரீசெண்டாக அது பேர் தமிழ் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ். ஒரு 1 இயர் வரைக்கும் பயங்கர ஆக்டிவாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 28,000 or 29,000 டவுன்லோட்ஸ் ஆயிருக்கு இப்போ வரைக்கும். அதில் ஒரு எங்களுடைய ஒரு ஏர்னிங்ஸ் எதுவுமே இல்லை அதில்.
1: ஓகே
0: சரிங்களா. அதில் வந்து நாங்கள் ஏர்ன் பண்ணி பெருசு பெருசாக வீடெலாம் கட்ட போகிறதில்ல. ஜஸ்ட் எங்களுடைய எய்ம் என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ஒரு ஜேர்னியாக வந்திருக்கோம். இந்த டைமில் தான் ஆப்பும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஐஓஎஸ்லையும் இருக்குது, ஆண்ட்ராய்ட்லையும் இருக்குது. அப்போது ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? வித்தவுட் எனி லாபம் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறதையே ஒரு ஃபுல் டைமாக, இப்போதைக்கு ஃபுல் டைமாக பண்ணல இன்னும், பட் ஃபுல் டைமாக பண்ண மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சது தான் வாக் வித் அஸ். வாக் வித் அஸோட எய்ம் பார்த்தீங்கன்னா எஜுகேட் பீப்புள் அபவுட் ஆர்ட், ஆர்கிடெக்சர் அண்ட் கல்ச்சர். இதோடைய நம்மளது தான், நம்ம எல்லாருமே தமிழர் தான், ஆனால் நமக்குமே சில இது தெரியாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தோரபலர் கான்செப்ட் சொன்னது. ஸோ இது மாதிரி சொல்கிறது எடுத்துரைக்கிறது தான் எங்களுடைய மெயின் எய்மாக இருக்குது. இதுதான் 2018 வரைக்கும் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன்.
1: ஓகே சார், நீங்கள் இந்த துவாரபாலகர் பற்றி சொல்லியிருந்தீங்க. அது இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ தான் அந்த நியூஸே வந்து தெரிய வந்தது. ஸோ இந்த மாதிரி அதோட சோர்ஸஸ்லாம் வந்து எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறீங்க? அது வந்து எக்ஸாக்டாக உண்மையான சோர்ஸஸ் தானா, இல்லை அதை எப்படி சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க?
0: ரைட், இதோடைய எங்களுடைய மெயின் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான். ஒன்று இன்ஸ்கிரிப்ஷன், இன்னொன்று வந்து இமேஜினரி. கையை இப்படி திருப்பி வைக்கும்போது எதுக்காக திருப்பி வச்சுருப்போம் அப்படின்னு கைவிட திருப்புறோம் அப்படின்னா, ஸோ அதுவாக இருக்கலாங்கிற சில இன்டர்பிரிட்டேஷனும்
1: இருக்குது.
0: மோஸ்ட்லி எங்களுக்கு வர்றது வந்து இன்ஸ்கிரிப்ஷன் படித்து தான். இப்போ எப்படி இன்ஸ்கிரிப்ஷன் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இன்றைக்கி இருக்க தமிழுக்கும் அதுக்கும் ஒத்து கவனிச்சிங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. பட் தான் அப்படின்னு எழுதுறோம்னா அப்படி கட்டையாக தான் எழுதுவோம். ஆனால் இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா மலையாளம் மாதிரி இப்படி ஜிலேபி மாதிரி இருக்கும் தான்.
1: ஓகே,
0: ஸோ ஒரு ஒரு குட்டி எஃபர்ட் எடுத்தால் போதும், ஈஸியாக அதை வந்து படிச்சுக்கலாம். இல்லைனா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏசே இருக்காங்க, அவங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்லாம் படிக்கிறது, எஸ்பெஷலி தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன். ஏன்னா சவுத் இந்தியாவில் ஒரு 100,000 இன்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா அதில் 60,000 இன்ஸ்கிரிப்ஷன் தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு. அதில் 95% தமிழில் தான் இருக்குது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். மீதி 5% தான் தமிழ், தெலுங்கு, பிராகிருதம், கன்னடா அதெல்லாம். அப்போது ஏசிஐ வந்து ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஸ்கிரிப்ஷன்ஸையும் எடுத்து சேவ் பண்ணியிருக்காங்க, வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் நம்ம யார் வேணாலும் போய் படிக்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது, நம்ம தான் ஒரு தனிமனி தான் ஸ்டார்ட் பண்ணணும்.
1: ஸோ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்களே எஃபர்ட் எடுத்து படிச்சிருக்கீங்களா, இல்லை வித் ஹெல்ப் ஆஃப் சம்படி?
0: கண்டிப்பாக வித் ஹெல்ப் ஆஃப் சம்படி தான். ஏன்னா நானும் இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். சசிதரன் நான் சொல்லுவேன் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ஸ்கிரிப்ஷன் வரும் தஞ்சாவூர் பெரிய கோவில். அதுதான் வந்து ஒரு புக்குடைய ஃபர்ஸ்ட் பேஜ் மாதிரி, இன்ஸ்கிரிப்ஷனுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் அங்கே தான் இருக்குது. என்னென்னா தங்க இவர் வந்து ராஜராஜ சோழன் வந்து குளிச்சுட்டு இருக்காராம். குளிச்சுட்டு இருக்கும்போது மந்திரிகள்கிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, அப்படின்னு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். எங்கால் குளிச்சுட்டு இருக்காரு, அப்போ தான் சொல்லியிருக்காரு பாரு அப்படின்னு ஒரு நார்மலாக அப்படி தான் எழுதியிருக்கோம். எழுதி அப்போ அவர் சொல்கிறாராம், யான் கொடுத்தனவும் என் அக்கன் கொடுத்தனவும் என் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுத்தனர் கொடுத்தனவும் விமானத்தில் வெட்டுக அல்லது ஸ்ரீ இந்த கல்லிலே வெட்டுக அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். நான் இந்த கோவில் கட்டுறதுக்காக நான் என்ன கொடுக்குறனோ, என்னுடைய அக்கா என்ன கொடுக்குறாங்களோ, பெண்டுகள் என்னுடைய ஒய்ஃபாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் என் ஃபேமிலியில் இருக்க பொண்ணுங்க எல்லோரும் என்ன கொடுக்குறாங்களோ, கொடுக்குறவங்க என்ன கொடுக்குறாங்களோ, அவங்க யாராக இருந்தாலும் அவங்க பேரை ஃபுல்லாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம் பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு. அந்த இன்ஸ்கிரிப்ஷன்னா இன்னைக்கு இப்போ நம்ம பார்த்தாலும் அதுதான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் நம்ம பெரிய குளிர் இன்ஸ்கிரிப்ஷன். பார்த்தீங்கன்னா நிறைய எழுதியிருக்கோம், எது ஃபஸ்ட்டுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த இடம் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத ஆப்வியஸ்லி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குடவாயில் பாலுங்கிறலாம் நிறைய புக் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி புக்கை படித்து படித்து தான் நாங்களாம் தெரிஞ்சுட்டோம் இதுதான் இதோடைய ஃபஸ்ட்டுன்னு. அப்புறம் இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா யான் எப்படி எழுதுவோம், யான் ஒரு இன்சுலின் போடுத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும், ஆனால் டாட் மட்டும் இருக்காது. ஏன்னா டாட் அடித்தோம்னா கல் உடஞ்சிரும், அடிச்சு எடுத்துடும். அதனால நான் போட்டுப்பாங்க. படிக்கும் போது விஷுவல் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே இது வந்து இன்ன இந்த இடத்துக்கு அது நான் இந்த இடத்துக்கு நீ அப்படின்னு நம்மளாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதனால் இது மாதிரி ஒரு தடவை வந்தீங்கன்னா நான் கூட உங்களுக்கு காட்டலாம் எங்கே இருக்குது.
1: கண்டிப்பாக ஸோ இந்த வாக் வில்லர்ஸ் வந்து நீங்கள் ஒரு குரூப்பாக தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி மற்றவங்கலாம் வந்து ஜாயின் பண்ணாங்க, லைக் அவங்க வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணிங்களா, இல்லை பீப்புள் ஹூ ஒர்க் வித் யூ ஆர் தேர் ஃப்ரெண்ட்ஸ் சம்திங் லைக் தட்?
0: இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். என்ன இவ்வளோதான் நினச்சிக்காதீங்க.
1: ஓகே,
0: கோவிலுக்கு நம்ம போகிறோம்னா ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ பிரசாதம் கொடுக்கும்போது தானே தானே கியூ ஜாயின் ஆகுது. நம்மளா போய் பிரசாதம் கொடுக்குறாங்க, கியூலவா கியூலவா அப்படின்னு யாராவது என்னைக்கா சொல்லி நம்ம இன்னைக்கு வரைக்கும் கேட்டிருக்கோமா?
1: கண்டிப்பாக
0: சோறு சோறுனால நானே ஃபர்ஸ்ட் பண்ணிப்பேன், அடிச்சு தள்ளி விடலாம் கொடுங்க எனக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல பிரசாதம்ங்கிறது ஒரு வரலாறு. இதை எண்ணி ஓடிட்டு இருக்க லைக் மைண்டட் பீப்புள், அஃப்கோர்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ஃபேஸ்புக் அல்லது ஏதோ ஒரு சோஷியல் மீடியா கனெக்ட் ஆவாங்க. எப்படியாவது வரும், உங்களால் ஸ்டாப்பே பண்ண முடியாது. ரஜினி டயலாக் மாதிரி தான், எப்படியாவது வந்தே தீரும். அது யாரும் கொடுக்குறத மறந்துட்டேன், அந்த டயலாக் மாதிரி தான் கொடுக்குறத யாராலும் ஸ்டாப் பண்ணுங்க, எப்படியாவது இது மாதிரி வருவாங்க. எனக்குமே எப்படி வந்தாங்க கேட்டிங்கன்னா, அது ஒரு எனக்குமே அது மிஸ்ட்ரி தான். இன்றைக்கி ரமேஷ் முத்தையன்னு ஒரு பியூட்டிஃபுல் ஃபோட்டோகிராஃபர், அவருடைய பார்வை அவருடைய கண்ணை வந்து கேமரா கண்களை வேறு யாருக்கும் வராதுன்னு தான் நான் சொல்லுவேன்.
1: கண்டிப்பாக
0: அவர் வந்து எனக்கு எப்படி பரிச்சயப்பட்டார், அவருக்கு எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு, நாங்கள் எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. ஃபேஸ்புக் அவர் சும்மா கான்டாக்டு லைக் போடுவார், யாரா நம்ம ஃபோட்டோக்கெலாம் லைக் போடுறா அப்படின்னு பார்த்தா இவர். அப்புறம் அவர் ப்ரொஃபைலில் போய் பார்த்தா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃபோட்டோ எடுப்பாரா. அந்த மாதிரி எனக்கு உண்மையிலே சொல்ல தெரியல எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்னு, பட் இப்போ எல்லாருமே ஒரு குரூப்பாக நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்.
1: ஓகே, ஸோ அது வந்து இப்போ பீப்புள் சைட்லேருந்து லைக் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு? இப்போ நிறையா வந்து இப்போ நீங்கள் ரீசெண்டாக புதுக்கோட்டை ஹெரிட்டேஜ் வாக் அந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தீங்க, ஸோ அதுக்காக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நிறையா வந்ததா, இல்லை எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறீங்க?
0: இது புதுக்கோட்டை ஹெரிட்டேஜ் வாக்குங்கிறது பார்த்தீங்கன்னா இனிஷியலி இல்லை, இப்போ வரைக்கும் இனிஷியேட்டட் பை யாவும் யாக்கே அப்படிங்கிற குரூப், அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குங்க. அவங்க தான் வந்து ஃபுல் ஒரு பிரெயின் இந்த வாக்குக்கே அவங்க தான். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, புதுக்கோட்டையுடைய ஏரியாஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஆகணும். என்னால் நீங்கள் வரலான்னு கேட்டால் தஞ்சாவூர்னு சொல்லிக்கிறீங்க, மதுரைன்னு சொல்கிறீங்க, காஞ்சிபுரம்னு சொல்கிறீங்க, நாங்களாம் தமிழ்நாட்டுக்கார மாதிரி தெரியலையா அப்படின்னு அவங்களுடைய ஒரு எண்ணத்தில் போய் பார்க்கும்போது புதுக்கோட்டையெல்லாம் அவ்வளோ நல்ல இன்ஸ்கிரிப்ஷன்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பாட்டிலே பாட் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது குடுமையான முறையில், அந்த இன்ஸ்கிரிப்ஷன் இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்து வாசிக்கலாம் அதே டோனில். அந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்லாம் நாங்களும் வச்சுருக்கோம், நாங்களும் காட்டுவோம் எங்கள் ஊரை அப்படின்னா, எங்களுடைய அந்த நான் சொன்ன மாதிரி லைக் மைண்டட் பீப்புள், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பேர், அவங்களுக்கு யாவு யாக்கேங்கிற பேர், இவங்களுக்கு வாக்கர்ஸ்ன்னு பேர், இன்னொருத்தவங்களுக்கு செலிப்ரேட் காஞ்சின்னு பேர். ஆனால் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்கள் தான் சேர்ந்து கோவில் திருப்பணிகள் அல்லது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத தான் தவிர, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது நான் புதுக்கோட்டை மறுபடியும் திருப்பி வரேன் ஹெரிட்டேஜ் போகிறோம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டூ டேஸ் இப்போது நம்ம நாளைக்கே நாளை மறுநாள் ஜூலை 7th and 8th ஹெரிட்டேஜ் வாக் வச்சு 2000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா புதுக்கோட்டைக்கு 2000 அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஃபுட், ட்ரான்ஸ்போர்ட், உங்களுக்கு ஸ்நாக்ஸ், ஸ்டே அண்ட் த இன்டலெக்சுவல் நாலேஜ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தட் கவர்மெண்ட் ஷேர், இது எல்லாத்தையும் சேர்த்து 2 days 2000 தான். அப்படிங்கும்போது ஒரு சின்ன அமௌண்ட் தான். இதில் வந்து அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பீப்புள், நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நான் அஃபிஷியலாக எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் தி அத்தாரிட்டி டு எக்ஸ்பிளைன் தட். ஆனால் நல்ல ரெஸ்பான்ஸ் ஃபேஸ்புக்கில் இதை பற்றி வீடியோ போட்டிங்கன்னா வெரி குட் நம்பர் ஆஃப் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் நாங்களும் வரோம் எங்களுக்கு எப்படி சொல்லுங்கள் அப்படின்னு பீப்புள் கேட்பாங்க. ஸோ இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அண்ட் நல்லா எல்லாத்துக்குமே ஹிஸ்ட்ரி நம்ம விடக்கூடாது, நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம தான் தெரிஞ்சுக்கணும், நம்ம தான் உருவாக்கணும், நம்மளை நம்ம ஹிஸ்ட்ரி உருவாக்கணும், ப்ளஸ் நம்ம உருவாக்கின ஹிஸ்ட்ரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொண்டு போகணுன்னு நிறையா பேர் திங்க் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும், ஒரு பூஸ்டாகவும் இருக்கும் எங்களுக்கு. எக்ஸல் பாருங்க.
1: ஸோ நீங்கள் வந்து நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்தியா பர்டிகுலராக எடுத்தால் இந்தியா முழுக்க கோவில்களுக்கு எந்த மாதிரி எவ்வளோ பிளேசஸ் போயிருக்கீங்க, இல்லை தமிழ்நாட்டில் எவ்வளோ கோவில்களுக்கு போயிருக்கீங்க
0: நீங்கள்? ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சமான விஷயம் ட்ராவல் தான். நீங்கள் ஒரு 3 நாள் ஃப்ரைடே லீவு அப்படின்னா 3 நாள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு கிளம்பி போடுவோம். தமிழ்நாடு கோவிலில் முக்கியமாக இந்த குரூப், இவங்களுக்கு பேர் சோழ அணுக்கன் படை அப்படின்னு நாங்களே எங்களுக்கு பேர் வச்சுருக்கோம். அதுலேருந்து வந்தவங்க தான் செலிப்ரேட் காஞ்சி வாக்கர்ஸ் எல்லாருமே சோழ அணுக்கன் படை, வீர சோழ அணுக்கன் படை.
1: அப்போ நீங்கள் சோழர்களுக்கு ரொம்பவே
0: அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க, சும்மா பேர் வச்சுக்கிட்டது அந்த டைமில்.
1: ஓகே
0: எல்லாம் ஹிஸ்ட்ரி தான், ஏன்னா பாண்டியஸுங்கிறது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இருக்குது.
1: கண்டிப்பாக,
0: ஆனால் அவ்வளோவா அது வெளில வரல. ஸோ அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு. ஓகே, ஐம் சாரி, உங்கள் குவஷன் மறுபடியும் கேளுங்க.
1: ஸோ நீங்கள் தமிழ்நாடு முழுக்க வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களுக்கு எவ்வளோ போயிருக்கீங்க?
0: கோவில் கவுண்டே பண்ணலைங்க. பெரிய கோவில் மட்டுமே ஒரு 40 இருக்கும்.
1: ஓகே,
0: அது மாதிரி கவுண்ட் பண்ணல. மேபி லைக் இப்போ ஆவரேஜாக வச்சுக்கிட்டோன்னா ஒரு 100, ஒரு 120, ஒன்லி ஃபார் அதோடைய அழகை ரசிக்கிறதுக்கு. அஃப்கோர்ஸ் நானும் நல்லா சாமி கும்பிட்றதுனா, இருந்தாலும் அபவ் தேட் ஆர்ட் ஆர்கிடெக்சர் ஒரு சிலை வடிச்சிருக்காங்கன்னா நம்ம பார்க்கணுங்கிற கதை வடிச்சிருக்கோம். நம்ம ஒரு 5 seconds, 10 seconds ஸ்பெண்ட் பண்ணி அந்த சிலையை பார்த்தோம்னா, நான் என்ன ஃபீல் பண்ணோன்னா, அவனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் செஞ்சவனுக்கு அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதனால் எங்கெங்கெல்லாம் கோயில் கிடைக்குதோ, இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாள் சேர்ந்து லீவ் வந்துச்சு என்ன ரம்ஜான் டைமில். அப்போ நாங்கள் ராணி கீவா, ராணி கி KIVAV, ராணி கீவான்னு குஜராத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கிணறு தான். கிணறுனா யூஸ்வலாக கிணறு மாதிரி வெட்ட வேண்டியதானே, ஆனால் அவங்க கிணறு மாதிரியாக வெட்டியிருந்தாங்க. அது ஒரு கோட்டை மாதிரி இருந்துச்சு. டிக் பண்ணி கீழே போய் மண்ணெல்லாம் வெட்டி எடுத்து கிணறு கட்டி, கிணறுக்கு முன்னாடி ஒரு பெரிய மண்டபம் கீழே மண்ணுக்குள்ளே இருக்குது. அதை பார்க்கணுன்னாவே கிட்டத்தட்ட ஒரு 3-4 months வேணும். அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரை ஒரு சிலையாக பார்க்கணும்
1: அப்படின்னா,
0: அதில் ரமேஷ் முத்தையனை ஃபாலோ பண்ணிங்கன்னா, இப்போ அந்த சிலை மட்டும்தான் அவர் ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருக்காரு ரமேஷ் முத்தையன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ஆர்கிடெக்சர். ஸோ எப்பவுமே டைம் கிடைக்குதோ கோயிலுக்கு போயிருவோம். நம்பர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா எனக்கு உண்மையிலே தெரியாது, லைக் 100+. ஃபியூ டைம்ஸ் அவுட் ஆஃப் த கண்ட்ரியும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்த நாடே மறுபடியும் அந்த கோயிலாகவே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கவுண்ட் தெரியலங்க கரெக்டாக. சாரி.
1: ஓகே, ஸோ இப்போ நீங்கள் போன கோயில்கள்லையே அது அழகான சிற்பங்கள் கட்டிடக்கலைகள் எல்லாமே கண்டிப்பாக அழகாக இருந்திருக்கும். அதில் வந்து நீங்கள் பார்த்து வியந்த விஷயம், இல்லை இந்த சிற்பம் எடுத்துட்டோம்னா இதில் எப்படி இப்படி செதுப்பீங்க செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுன விஷயம் அது.
0: எல்லா கோயிலுமே அப்படி தாங்க. என்னால் எக்ஸாக்டாக ஒன்றுன்னு சொல்லி என்னால் ஃபில்டர் பண்ணியிருக்க முடியல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அங்கூர் வாட் கோவில் நம்ம சியாம் ரீப்பில் இருக்கு பார்த்தீங்கன்னா, மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு வருவோம். அவ்வளோ பெருசாக இல்லாட்டியும் தாராசுர கோயில் வந்து அவ்வளோ சின்னதாக இருந்தாலும் ஒரு விரல் சைஸ், இவ்வளோதான். இந்த சைஸில் உங்களால் 63 நாயன்மார்களுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க கோயில் ஃபுல்லாக. முருகருடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியும் இருக்கும், எப்படி சிவன் பார்வதி கல்யாணம் பண்ணாங்கங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விரல் சைஸ் தான். பில்லர், ஒரு பில்லரில் கதையை முடிச்சுருவாங்க. ஸோ இது ஒரு தனி அழகு. பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோடைய பிரம்மாண்டம், அதாவது கம்போடைய அளவுக்கு பிரம்மாண்டம் இல்லாட்டியும் அது ஒரு அதோடைய வகையில் ஒரு பிரம்மாண்டம். அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம், அதுதான் இருக்கிறதுலே காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் எவர் பில்ட் அஸ் அ டெம்பிள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி சிவனை நோக்கி போகிறோம் இல்லையா, அந்த செக்ஷன் செக்மெண்ட் வந்து ரெக்டாங்கிளாக இருக்கும். சிவன் வச்சுருக்காங்க இல்லையா அந்த கருவறை, அந்த செக்ஷன் வந்து ஸ்கொயராக இருக்கும். அப்படியே அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஸ்கொயராக இருக்கும், அப்புறம் ஆக்டகனாக இருக்கும், அப்புறம் சர்க்கிளாக வரும், அப்புறம் மேலே கும்பம் வரும், அதுக்கு மேலே நம்ம அபிஷேகம் பண்ணுற கும்பம் வந்துடும். ஸோ அப்புறம் நம்ம சாமி நிற்கிற இடத்துலேருந்து மேலே பார்த்தோன்னா ஒரு ட்ரையாங்கிள் தெரியும். இது மாதிரி ஜியோமெட்ரிக் ஃபிகர்ஸ் கொண்ட எல்லாமே நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது அவன் சொன்னான் ஏதோ ரெக்டாங்கிளாக இருக்குன்னு, அப்படியே ஆமாம் ரெக்டாங்கிளாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐல் பி தி ஹாப்பியஸ்ட் பர்சன்.
1: இல்லை இப்போ வந்து இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் இல்லை பிரகதீஸ்வரர் கோயில், இந்த ரெண்டும் எடுத்துட்டா ஆர்கிடெக்சர் வைஸ் அந்த கோயிலோட ஸ்ட்ரக்சரில் அது எந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க.
0: பெரிய கோயிலில் வந்து பிளெயின் ஆர்கிடெக்சர் இதே மாதிரி தான், ரெக்டாங்கிளாக இருக்கும், ஸ்கொயராக இருக்கும், அதுக்கப்புறம் 4 பிரமிட் மாதிரி ஒரு செக்ஷன் வந்துச்சு, க்ளோஸ் பண்ணி மேலே வர இது வச்சுருப்பாங்க கும்பம், அவ்வளோதான். ஆனால் நான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் சொன்ன மாதிரி எல்லா விதமான டைமென்ஷன்ஸும் இருக்கும், ஆக்டகன் அப்புறம் ட்ராயிங்கில் எல்லாமே இருக்கும். ஆனால் ஸ்ட்ரக்சர் வைஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் சொல்லுவேன், 40% சிமிலர். ஆனால் இதை வந்து காம்ப்ளெக்ஸாக கட்டியிருக்காங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு இன்னும் நிறையா அப்ரிசியேஷன் வந்திருக்கணும். அது வந்து ஒரு ரிமோட் லொக்கேஷனாக போனதுனால மேபி அதுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்காம போயிருந்துருக்கலாம், பட் அதுக்கெல்லாம் நாங்கள்
1: கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த மாதிரியான கோயில்கள் அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள்லாம் வந்து பெரிய பெரிய கோயில்கள் தமிழ்நாட்டில்ன்னு சொன்னாவே வரலாறு அப்படின்னு சொன்னாலே நம்ம இந்த மாதிரி கோயில்கள் பற்றி தான் அதிகமாக யோசிக்கிறோம். ஸோ இப்போ நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தோன்னா வந்து நிறையா பேலஸ் மாளிகை அந்த மாதிரி நிறையா இருக்குது. சதர்னில் மேபி ஒன்று ரெண்டு தவிர வந்து இந்த மாதிரி ராஜாக்கள் வந்து மாளிகை அப்படின்னு அவங்களுக்கு தெரியா தனியாக எதுவும் கட்டினது இல்லை, அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இல்லை இருக்கா, இல்லை அது அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா?
0: நல்லத மாளிகை கட்டி பிரம்மாண்டமாக இவங்களும் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் நமக்கு எதிரிகள் நம்மங்கிற மாதிரி பக்கத்துலேயே பாண்டின்னு இருப்பாங்க, பக்கத்துலேயே சேர்ந்துருப்பாங்க, நமக்குள்ளேயும் அடிச்சிட்டு இருந்தோம். எல்லாரும் ஒன்றா இருந்து மேலே போயிருந்தோன்னா மேபி இந்தியா ரஷ்யா வரைக்கும் கூட நம்ம போய் கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன் நம்ம ஆட்கள் கோவிலை வந்து பெருசாக கட்டி அவங்களோட அரண்மனையை வந்து இன்றைக்கி இல்லாமல் ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவம், வெறி, அதான் காரணம். பக்கத்தில் இருக்க வேண்டாம், நீ வந்து என் ஊரை எடுத்து, இல்லை நான் ஊரை எடுத்து உன் வீடையும் காலி பண்ணுறேன் பாரு
1: அப்படின்னு
0: அரண்மனையை ஃபுல்லாக முழுசாக ஒரு கடை சீசன்கள் கூட இல்லாமல் முடிச்சிடுறாங்க. அது அவன் உடைக்க முடியாத மெட்டீரியலை பண்ணியிருந்தாலுமே நம்ம ஆட்கள் உடைக்கிறதுக்கான ஒரு இதை கொண்டு வந்து உடைச்சிடுறாங்க. ஆனால் ஏன் கோயிலை கையே வைக்கல? ஏன்னா நம்ம கும்புறதும் அதே சிவன் தான், அவன் கும்புறதும் சிவன் தான். ஸோ இவன் உள்ளே போய் கேப்சர் பண்ணி இவனுக்கு ஒரு பிடிச்ச ஒரு செக்ஷனை கட்டிட்டு தான் வெளில வருவானே தவிர எதிரியாக இருந்தாலும் கோயிலை யாருமே கை வச்சதில்ல. அதனால தான் இன்னைக்கு வந்து கோயில் மட்டும் இருக்குது, அரண்மனை இல்லாமல் போனதுக்கு ஒரு முக்கிய காரணம். ஆனால் நார்த்தில் வந்து ஏன் கோயில் இல்லை அரண்மனை மட்டும்தான் இருக்குங்கிறத ஒரு நல்ல க்வெஸ்சன். பட் இன்னைக்கு வரைக்கும் நான் போய் நினச்சதில்லை, எண்ணி பார்த்ததில்லை. ஸோ மேபி நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். டெஃபினட்டாக ஐ கேன் இமெயில் யூ ஆஃப்டர் கோயிங் ஹோம். ஏன்னா நான் ஏதாச்சும் சொல்லி தப்பாக இருந்துச்சுருவீங்களே, நல்லா இருக்காது. டெஃபினட்டாக நான் உங்களுக்கு இமெயில் பண்ணுறேன்.
1: ஸோ இப்போ நம்ம சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இந்த மூணு காலத்து ஆட்சி காலத்தில் பார்த்தா எந்த காலத்தில் வந்து அதிகமாக வந்து கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு, இல்லை எந்த காலத்தில் கட்டப்படலன்னு சொல்ல முடியாது, கம்மியான எண்ணிக்கையில் இருக்கலாம்.
0: மூணு பீரியட்லையுமே அழகான கோயில், நல்ல ஈக்குவல் நம்பர் ஆஃப் கோயில், இன்க்ளூடிங் பல்லவாசியும் சேர்த்துக்கோங்களேன், எல்லாருமே எல்லா டைமும் கோயில் கட்டியிருக்காங்க. ஆனால் சோழர்களுடைய யூனிக்னஸ் என்ன அப்படின்னா அவங்க அவங்களே நல்லா ப்ராட்காஸ்ட் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த இடத்த பிடிச்சேன், இந்த இடத்துல கோயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்மால் வந்து நம்மளையும், அதாவது நாகராஜ் வந்து இங்கே வந்திருக்கா, என்னால் நான் இங்கே ஒரு கோயில் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பான். ஆர் சம்டைம் இல்லைன்னா ஒரு கோயில் இந்த இடத்துல நான் இங்கே வந்து திருப்பணி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு கிடைக்க போகிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே சோழன் ரிலேட்டடாகவே இருக்கும். நான் இந்த கோயில் இருந்துச்சு, நான் வந்து இது பண்ணேன், நான் இங்கே கொடுத்தேன், அங்கே கொடுத்தேன், அவங்க கொடுத்துருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் தே ஆர் குட், எப்படி சொல்லலாம், அவங்க நல்லா அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பேர் இன்றைக்கி நல்லா இருக்குது. அதனால் அவங்க பீரியடில் தான் நிறையா கோவில் கட்டின மாதிரி ஒரு மாய தோற்றம் இருக்குது. எல்லா பீரியட்லையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கோவில் கட்டியிருக்காங்க, ஒரு ஒருத்தவங்களும் திருப்பணி பண்ணியிருக்காங்க. தனியாக ஒரு எம்பரர்னு கேட்டிங்கன்னா கஷ்டம், ஏன்னா எல்லாருமே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. பட் நமக்கெல்லாம் தெரிஞ்சது சோழர்ஸ், ஏன்னா அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் இன்றைக்கும் அவங்க நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்க.
1: ஸோ இப்போது அந்த காலத்துலனா, அதாவது எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி, எந்த வித டெக்னாலஜி எதுவுமே ஹெல்ப், எந்த டெக்னாலஜியோட ஹெல்ப் கிடையாது. அப்புறம் அந்த அங்கே இருக்க ஆட்கள் வச்சு எப்படி அதை டிசைன் பண்ணி, அதை வந்து இப்போ வந்து நிறையா ரிசர்ச் பண்ணி சொன்னாலும், இப்போ அங்கர்வாட் வந்து பற்றி பேசினாலும் கூட இந்த இருக்க இப்போ இருக்க டெக்னாலஜிஸ் வந்து எப்படி வச்சு செஞ்சாலும் வந்து அந்த மாதிரி ஒரு கோயில் கட்டுறது வந்து சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த காலத்தில் எப்படி அதை அவங்களால செஞ்சுருக்க முடியும்?
0: கரெக்ட், நான் டைம் ட்ராவல் மிஷின் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக போய் உங்களுக்கு சொல்கிறேங்க. எஸ் ஐம் ரியலி சாரி, எனக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று வந்து எப்படி கல் உடைச்சாங்கிறத இது மட்டும் எல்லாத்துக்குமே ஈஸியாக தெரிய வருது. இப்போ என்ன ரீசன்னா, எப்படி உடச்சிருப்பாங்க கல்லை, இவ்வளோ பெரிய கல்லை கொண்டு வந்தாங்கங்கிறதுக்கு நமக்கு யானை இருக்குது. மரத்தை வந்து ஈவனாக அடுக்கி வச்சுருவாங்க, அது மேலே கல்லை வச்சு யானை இழுத்துட்டு வந்துடுவாங்க. அது கூட நம்மளுக்கு தெரியும், யானை வச்சு எப்படியோ கல்லை கொண்டு வந்துடுறாங்க. அதை எப்படி உடைச்சாங்க? இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கிரெயின் வந்து ஒரு சக்கர ஆக்ஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், இல்லை தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும், இப்படியே ஸ்லைஸ் பண்ணும்போது ஸ்லைஸாக ரெண்டாக உடஞ்சிருக்கு. ஆனால் அது எப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த வித டெக்னாலஜி இல்லாமல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கும் ஒரு டெக்னாலஜி இருந்துச்சு. நேச்சருக்கு எந்த பாதிப்பும் வராமல், யாருக்கும் எந்த லாஸும் இல்லாமல் இயற்கையாகவே கல் உடைக்கிற டெக்னிக் இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நீங்கள் மகாபலிபுரம் போய் பார்க்கலாம், ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு எச்சங்கள் இருக்குது மிச்சம். ஒரு பாறை இருக்கும், அடுத்தடுத்ததாக சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும். சரிங்களா, அடுத்தடுத்து போகும்போது பாருங்கள் எங்கன்னா, மகாபலிபுரத்தில் இந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்க பழைய லைட் ஹவுஸ் அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன சின்ன பள்ளமாக இருக்கும் ராக் வில்ல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுடைய சிசிலை வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ் அடுத்தடுத்து தான் பண்ணிடுறாங்க. அதுக்கு உள்ளே தண்ணி ஊற்றிடுறாங்க, அதுக்கு மேலே கட்டையை வச்சு அடைச்சிடுறாங்க, அப்புறம் கட்டை மேலே ஓட்டு போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிடுறாங்க. தண்ணி ஊறும்போது கட்டை வந்து அப்படியே, ஐ மீன் வுட்டு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஆல்ரெடி பாறை அதை இறுக்கிட்டு இருக்கு, லைட்டாக இந்த ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஒரு கிராக் விழுகும். கிராக் விழுந்த கிராக் வந்து மூணாவது நாள் பார்த்திங்கன்னா ரெண்டாக உடஞ்சி விழுந்துடும். ஸோ நமக்கு இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உடனே உடையாமல் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த வேலையை பாரு, பரல் டாஸ்க்காக வேறு ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. மூணு நாள் கழிஞ்சு இந்த பாறை உடஞ்சிரும், திருப்பி இந்த பாறை எடுத்து இந்த பக்கம் வச்சு திருப்பி இன்னொரு லைனாக அடித்து வச்சு மூணு அடித்து திருப்பி அடுத்த மூணு நாளில் ரெண்டாக உடஞ்சிரும். அதில் ஒன்று சில எடுக்க போயிடுவாங்க, ஒன்று கோயிலுக்கு எடுக்க போயிடும், சம்திங் ஏதோ யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஒர்க் நடக்கும்போது அந்த வேலையை முடிக்கலாம், அந்த வேலை நடக்கும்போது அதை முடிக்கலாம்னு சொல்லி ஒரு சீரியல் டாஸ்க்காக பண்ணாமல் மல்டி டாஸ்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடிஞ்ச ஒரு

0: அப்படி இருக்கும்னு என்னுடைய நான் படித்ததை வச்சு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்.
1: ஸோ இப்போ வந்து இப்போ கல்வெட்டுகள் வந்து அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லைன்னா இப்போ கர்நாடகா அந்த மாதிரி சைடில் மியூசியம்ஸ்லாம் வந்து நிறைய தமிழ் கல்வெட்டுகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது உண்மையா இல்லை?
0: நீ ஒன்றுமே வேணாம், நம்மளுக்கு தான் கையில் இருக்குது கூகுள். அப்படிங்க ஹிந்துவில் எந்த வருஷங்கிறது மட்டும் 2015 இருக்கணும் இல்லை 16 இருக்கணும் ஒரு ஆர்டிக்கலில் ஏஏசிஏவே அஃபிஷியலாக உங்களுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கு. இந்தியா ஃபுல்லாக கிடச்ச 1 lakh இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் நான் ஆல்ரெடி சொன்ன கண்டென்ட் தான், 1 lakh இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் 60,000 வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் தான் கிடச்சிருக்கு. அதில் 95% தமிழ்நாடு மீன்ஸ் இந்த சவுத் ரீஜனில் எங்கெல்லாம் தமிழ்நாடு ஒட்டி இருக்கோ அந்த ரீஜனில் கிடச்சிருக்கு, அதில் 95% தமிழில் தான் இருக்குது. அப்போ இங்கே இருக்கவங்க அங்கே போயிருக்காங்க, ஆனால் அங்கேயே முன்னாடியே மக்கள் இருந்திருக்காங்க, ஆனால் இன்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும்னு ஒரு வேலை அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்துருக்கலாம். அதனால் தமிழில் தான் அதிக கண்டென்ட் இன்னைக்கு ரெக்கார்ட்ஸ் படி எஸ் நம்ம தான் அதிகமாக இருக்குது.
1: ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு மேபி சம் மந்த்ஸ் பேக் ராஜராஜ சோழரோட சிலை வந்து கிடச்சிது அப்படின்னு நியூஸில் வந்துருந்தது. அது எங்கேருந்து கிடச்சிது, எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க, இப்போ ப்ரெசெண்டாக எங்கே வச்சுருக்காங்க?
0: இப்போ ப்ரெசெண்டாக பெரிய கோயில் இருக்குது, அது எப்படி காணாமல் போச்சு என்ன இதுங்கிறது அது ஒரு பெரிய டாபிக். நம்ம கண்டிப்பாக பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் வைக்கும்போது டெஃபினட்டாக நம்ம இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
1: கண்டிப்பாக இப்போது இந்த மாதிரியான கோயில்கள் வந்து இப்போ அதிகமாக ரெக்கக்னிஷன் சொல்ல முடியாது, இப்போ பெருசாக யாருக்கும் வந்து அதை இம்பார்ட்டன்ஸ் தெரியறதில்ல. அந்த மாதிரி இப்போ நம்ம உலக அதிசயங்களே எடுத்துட்டால் வந்து அந்த தாஜ்மஹலாக இருக்கட்டும் இல்லை மற்ற பிளேசஸாக இருக்கட்டும், அது வந்து இப்போ சில பிளேசஸ்லாம் வந்து இப்போ ஸ்ட்ராங் பேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வருது. ஆனால் அந்த காலத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங் பேஸோடு இன்னமும் அழியாமல் ஒரு கல் கூட அசையாமல் இருக்கிற இந்த மாதிரி கோயில்கள்லாம் ஏன் அந்த மாதிரி பட்டியலில் வரல? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான க்வெஸ்சன் நினைக்கிறேன், ஆன்சர்.
0: ஏன் பட்டியலில் வரலன்னு பார்த்தீங்கன்னா சோழாஸ் மாதிரி நம்மளை எடுத்து காட்டல, இன்னும் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டல, அதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். மேபி இன்னொரு 6-7 இயர்ஸ் கழிச்சு நம்ம சப்போஸ் இது மாதிரி பேசுகிறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா டெஃபினட்டாக பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் இந்தியன்ஸுக்கு தமிழ் ஆர்கிடெக்சர் பற்றி தெரிஞ்சிருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வடிவேல் சொல்கிற மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் தான் ப்ராப்ளம், அந்த செக்ஷன்லேயே செக்டர்லேயே எல்லாமே முடிஞ்சிருக்கிறதுனால இங்கே ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் தான் நல்ல பூஸ்டப் ஆகி தெரிய ஆரம்பிச்சிச்சு. யாருக்கும் உண்மையிலே தெரியாமல் போனதுக்கான காரணமும் இதுதான், டிஸ்டன்ஸ் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்நெட் நல்லா தெரிய வருது. இனிமேல் வரப்போகிற நாட்களில் வி ஜஸ்ட் ஹோப் த பெஸ்ட், நம்மளும் நம்மளுடைய ஆர்கிடெக்சரும் உலகத்துக்கு தெரிய வைக்கிறோம் வைப்போம் தெரியும் அப்படின்னு.
1: ஸோ இப்போ நீங்கள் கோயில்களுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க, ஸோ எந்த மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள்.
0: இப்போ வந்து ஒரு உள்ளூர்காரர் தான் ஒருத்தர் இருப்பார், ஒன்று குரூப் போடுவார், இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து அனுப்புவார், இந்த கோயிலில் இப்படி ஒரு பிரசித்தி பெற்ற இடம் அது, ஒரு சத்திரமாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் இல்லை கோயில் சுற்றி இருக்க ஒரு நார்மல் எம்டி பிளேஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு கல்வெட்டு நிறைஞ்ச ஒரு இம்பார்ட்டண்ட் மானுமெண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு உள்ளூர்காரங்க யாரோ ஒருத்தங்க தான் எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இல்லை யாராச்சும் இந்த மாதிரி கல்வெட்டு இருக்க கோயிலை வந்து திருப்பணி பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் அந்த வந்து கல்வெட்டை வந்து ஆல்ரெடி செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு எங்களுக்கு டெக்ஸ்ட் வரும். யாருன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தெரியாது, யாரோ ஒருத்தங்க டெக்ஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எப்படி எங்கள் நம்பர் கிடச்சிச்சின்னு கூட இப்போ வரைக்கும் தெரியாது. மேபி இந்த வெப்சைட்டில் வந்து வாக்குச்சர்ஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கும் நிறைய பேர் அனுப்புவாங்க இந்த மாதிரி இருக்குது. அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு போய் முதல்ல செக் பண்ணி பார்ப்போம், உண்மையிலேயே அந்த ஊரில் யாராச்சும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு செக் பண்ணி பார்ப்போம். ஆமான்னொன்னே எஸ் என்னென்ன பண்ணியிருக்கோன்னா அதுவே கவுண்ட் பண்ண முடியாதுங்க, எவ்வளவு கோவில் இருக்குது, எல்லாம் செடி கொடியா ஒட்டஞ்சு உடையிற ஸ்டேஜில் இருக்கும், அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதோடைய முன்னாடி எப்படி இருந்திருக்குமோ அதில் ஒரு 60% ஒரு ஸ்ட்ரக்சர் வந்தோடனே அஃபிஷியலாக ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு போஸ்டில் போட்டுருவோம், இவ்வளோதான். இதுக்கு எப்படிங்க உங்களுக்கு காசு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நம்ம ஓன் சேலரிஸு வீட்டிலேருந்து வாங்குறது அவ்வளோதான் தவிர, இது யாரும் இன்றைக்கு வரைக்கும் யாரோ எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி பண்ண மாதிரி எனக்கு வரைக்கும் அட்லீஸ்ட் தெரியாது. இந்த 6 இயர்ஸில் எல்லாமே ஓன் ஏர்னிங்ஸ், இப்போ ஒரு படத்துக்கு போகிறோம் 200-700 வரைக்கும் அது ரெண்டு பேர் போகணுன்னா அந்த 700 நாங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணிடுவோம், எப்படியும் 700 போய் தான் ஆகணும், அதை அந்த பக்கம் பண்ணி கோயில் சத்திரம் அடுத்தது இது கங்கைகிட்ட சொல்லப்புறத்தில் நம்ம ஆட்கள் விளக்கு போடுவோம், ஐ மீன் நானும் தான், நம்ம எல்லாருமே விளக்கு போடுவோம், போட்டதுக்கப்புறம் என்ன வந்து ஸ்பில்லாயிரும் அதை நமக்கு துடைக்க கூட மாட்டோம், ஏன்னா கோயில் தானே யாரோ ஒருத்தனோட தானே அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் அதெல்லாம் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஒரு 10:00 ஆரம்பிச்சோன்னா காலைல 4:30 தான் முடிப்போம். ஏன்னா அடுத்த நாள் காலைல கோவிலுக்கு எல்லாரும் வந்து வர ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ உட்காந்து கூட இழுத்துக்கிட்டு அப்படின்லாம் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ ஊர் தூங்குற டைமில் நாங்கள் ஆக்டிவாக போய், இப்போ கங்கையோட சொல்லப்புறத்தில் நீங்கள் யார் போய் கேட்டிங்கனாலும் எல்லாத்துக்கும் தெரியும், அந்த பசங்க வந்து இந்த கோவில் க்ளீன் பண்ணுவானுங்க. உள்ள இப்போ போய் பார்த்தீங்கன்னா கோவில் கொட்டின ஐ மீன் சாரி என்ன கொட்டின இடமே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் ஒரு சின்ன சின்னது தான். ஆக்சுவலாக இதெல்லாம் சொல்லக்கூடாது, பட் இந்த மீடியன்னு வந்தோடனே ஷேர் பண்ணி தான் இருந்தோம். அதில் நிறையா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் வித் அவுட் ஆஃப் ஓன் இன்ட்ரெஸ்ட். இதே மாதிரி ஒரு குரூப்பு, ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டு, ஒரு கிரியேட் ஈவெண்ட், அப்புறம் யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, யாராச்சும் மேபி போடுவாங்க, கோயிங் போடுவாங்க, யார் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்கெல்லாம் வருவாங்க. அதுவுமே ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். எப்படி சாப்பிட்றது, நாங்களே எங்களுக்குள்ளே யாரோ ஒருத்தன் அந்த ஊருக்காரனே எங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணிடுவார், யாரோட காசில் அவருடைய சொந்த காசில். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு 6 இயர்ஸ்.
1: ஸோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ்னால இப்போ மூவி இல்லை பீச் அந்த மாதிரி வந்து நாங்கள் சும்மா வெளியில் சுற்றுறது, பணம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் ஓன் சேலரி போட்டு இந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் பண்ணுறது வந்து உண்மையாலுமே பெரிய விஷயம் தான்.
0: யங்ஸ்டர்ஸுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன பெரிய ஆக்கிறாங்க, உங்களோட ஒரு 6-7 வருஷம் தான் பெரிய ஆள்.
1: இல்லை இப்போ உங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாகவே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதுவரைக்கும் போன கோயில்களில் வந்து நிறையா மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுவரைக்கும் அதிகமான மாற்றங்கள் இல்லை அதோட மெயின்டெனன்ஸ் ஒன்றும் அழகுப்படுத்தினது அந்த மாதிரி ஏதாச்சும் கோயில்கள் இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குது. நம்ம தஞ்சாவூர் காஞ்சிபுரம் பக்கத்தில் களக்காட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பக்கத்தில் ஒரு சிவன் கோயில், அந்த சிவன் கோயிலுடைய முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன் ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக அந்த புக்கில் எழுத வேண்டிய இன்ஸ்கிரிப்ஷன் அந்த இன்ஸ்கிரிப்ஷன் அது. ராஜராஜனுடைய இயற்பெயர், அவருடைய ஒரிஜினல் நேம் அருள்முறைத்தேவன், அது அங்கே மட்டும்தான் இன்ஸ்கிரிப்ஷன் இன்ஸ்கிரைபாக இருக்குது. த ஹோல் அவர் எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் போனாரோ எல்லாத்துலேயும் வச்சு பார்க்கும்போது அங்கே மட்டும்தான் அவருடைய ஒரிஜினல் பேர் எழுதியிருக்கு. இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படமே இருக்கலாம். இன்ஃபேக்ட் காடான் மைந்தன் அப்படிங்கிறவர் வந்து அந்த ஊர் நிர்வாகி, அந்த கோயிலை வந்து அவர் தான் பார்த்துக்கிறார். அப்போ வந்து என்னங்கிறது ஒரு அத்தியாவசியமான பொருள், ஆனால் பயங்கர காஸ்ட்லி. அதே டைமில் கோயிலுக்கும் என்ன வந்து ஊற்றணும், இன்றைக்கே என்னங்கிறது உங்களுக்கு நமக்கு எல்லாமே தெரியும் இவ்வளோ காஸ்ட்லின்னு. அதில் கோயிலுக்கு வர என்ன வந்து பண்ணணும், இவர் தான் எல்லாத்தையும் ஊருக்கு பெரியவருங்கிறதுனால இவரே எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காரு. அட் 1 பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜில் அவரால் முடியல, பயங்கர பணம் தேவைப்படுது, கோயில் பார்த்துக்க முடியலன்னு தஞ்சாவூர் கிளம்புறாரு. அப்போ வந்து ராஜராஜன் கண்ட்ரோலில் காஞ்சிபுரம் வரைக்கும் இருக்குது. தஞ்சாவூர் கிளம்புறாரு. தஞ்சாவூர் கிளம்புறோன்னு நான் வந்து அவரை பார்த்தே ஆகணும், இந்த மாதிரி எனக்கு என்ன வேணும், ஐ மீன் எனக்கு பேசிக் நீட்ஸ் வேணும், அதை நீங்களே ஃபில்ஃபில் பண்ணுங்கன்னு மனு கொடுக்குறக்கா போகிறார். நம்ம இப்போ கலெக்டர்கிட்ட போகிற மாதிரி தான், அது மாதிரி ஒரு கிங் டே போயிருக்காரு. போயிருக்காரு. போனோன்னே என்ன ஆகுதுன்னா ஈஸியாக போய் அவரால் மீட் பண்ண முடியுது ராஜராஜனை. அவ்வளோ பெரிய ஒரு ராஜராஜன், கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படி இருக்கிறவரை ஈஸியாக போய் நம்மளால் மீட் பண்ண முடியுது. பேசுகிறாரு, நீங்கள் வந்து எங்களுக்கு இது கொடுக்கணும், எங்களுக்கு கொஞ்சம் பேசிக் நீட்ஸ் தேவை இருக்குது, நீங்கள் கொடுக்கணும்னு கேட்குறாரு. நீங்கள் கொடுங்க, உங்களுக்காகவும் நான் ஒரு விளக்கு ஏற்றுறேன், கோயிலில் சாமிக்காய் ஏற்றுறது மட்டும் இல்லாமல் உங்கள் பேருக்கும் வச்சு நான். அவர் வந்து ஆக்சுவலாக கொடுத்துட்றாரு, ஃபண்டு கொடுத்துட்றாரு. ஃபண்டு கொடுத்த சந்தோஷத்தில் சொல்கிறாரு, எனக்கு ஒரு உங்களுக்கு நான் ஒரு விளக்கேற்ற போகிறேன் ராஜராஜன் பேர்லையும் கோவிலுக்கும் சேர்த்து வச்சு சொல்கிறாரு. ராஜராஜன் அதுக்கு என்ன சொல்கிறாராமா, நீங்கள் எனக்கு மட்டும் ஏற்ற வேண்டாம், ஊருடைய நலனுக்காகவும் உலக நலனுக்காகவும் இன்னொரு விளக்கு ஏற்றுங்க, ஸோ மொத்தம் எக்ஸ்ட்ராவாக 2 விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. அப்படிங்கிற இன்ஸ்கிரிப்ஷன் நம்ம களக்காட்டூர் கோவிலில் இருக்குது. அதை சுண்ணாம்பு அடிச்சிட்டாங்க. ஐ மீன் அவங்க அடித்தது நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் சுண்ணாம்பு அடித்து அதை அப்படி முழு முழுன்னு வெள்ளை பில்டிங்காக இருக்குது. அதை எப்படியோ நம்ம டீமுக்கு யாரோ ஒருத்தங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2013 நாங்கள் அதுக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை அதாவது ஐ மீன் அந்த ஒயிட் வாஷ் அடித்ததை எடுத்துக்கிட்டே இருக்கோம் இன்னமும். நாங்கள் தற்செயலாக ஒரு தடவை லீவ் எங்களுக்கு வந்துருந்துச்சு ரீசெண்டாக லாஸ்ட் இயரில். அப்போ நாங்கள் ஒரு நாளில் போய் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஈவினிங் தான் எனக்கே தெரிய வருது, அன்னைக்கு தான் கார்த்திகேயன். ஸோ எங்களுடைய கார்த்திகை அன்றைக்கி கோயிலில் செலிப்ரேட் பண்ணி அப்படியே கோயிலையே ஃபுல்லாக விளக்கேற்றி வச்சு ஒயிட் வாஷ் ஆல்மோஸ்ட் ஒரு 90% எல்லாத்தையும் எடுத்துகிட்டோம். எடுத்து முடித்ததுக்கப்புறம் கோயிலை க்ளீன் பண்ணி உங்களுக்கு அங்கேயே விளக்கேற்றி எங்கள் கார்த்திகை தீபம் லாஸ்ட் இயர் அங்கே தான் ஆச்சு. இப்போ நாங்கள் ஆசிட்லாம் அவரை கொண்டு போயிருந்தோம், ஏன்னா ஒயிட் வாஷ் அடிக்கும்போது சில பேர் கையிலலாம் ஊற்றி, சில பேர் உடம்புலலாம் சின்ன சின்ன பொறிப்பொறியாக வந்து இந்த மாதிரி நிறையா ஒரு ஹோல் குரூப்பே நிறையா கஷ்டப்பட்டு அதை க்ளீன் பண்ணி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக ஹாப்பி எண்டிங்காக எங்களுக்கு கோவில் விளக்கேற்றி நீட்டாக வந்தோம். ஸோ அதுதான் எனக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
1: ஸோ இப்போ இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் அப்படின்லாம் பார்த்தா, இப்போ நான் பர்சனலாக போனது வந்து கொடுமணல் அப்படிங்கிற இடம் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அங்கேயும் வந்து அதை ஃபுல்லாக வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ வந்து தனியாக பெருசாக யாரும் இல்லை. நாங்களே பார்த்து சில பேர் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்காமல் போயிடுவாங்க. சில பேர்த்துக்கு ஆர்வம் இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஆனால் சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சைட் தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது, அண்ட் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு தனியாக இருக்காங்களா இல்லை?
0: நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இதே டிஸ்கஷன் நம்ப மாட்டீங்க. எக்ஸாக்டாக நீங்கள் குடும்பம்லாம் ஒரு ஊர் சொல்லிட்டீங்க, நாங்கள் ஜென்ரலாக பொதுவாக இப்படி இவ்வளோ இருக்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சசி ரமேஷ் நிறைய பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ டிசைட் பண்ணது தான் ஒரு ஆப் உருவாக்கணும். என்ன ஆப்? நீங்கள் காதில் மாட்டிருப்பீங்க, நடந்து போய்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு அது உங்களை ஸ்டாப் பண்ணோம். தம்பி நாகராஜ் லெஃப்ட் பாரு, இந்த கோயில் இருக்கு தெரியுமா, இந்த இடம் வந்து இவர் கட்டினாரு, இதெல்லாம் இருந்துச்சு, இங்கெல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, மேலேருந்து பார்த்தா எப்படி தெரியும், லெஃப்ட்ல பார்த்தா தெரியும், நீ பார்த்து லெஃப்ட் பார்த்துக்கோ அப்படின்னு அந்த ஆப் சொல்லும். திருப்பி நடந்துட்டு இருந்தீங்கன்னா ரைட்ல இது வருது பாரு, லெஃப்ட்ல இது பாருன்னு ஒரு வர்ச்சுவல் கைடு உங்களுடைய கையில உங்களுக்கு வரப்போகுது. எப்பன்னு கேட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சென்னைக்கு நம்ம சென்னையில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த ஃப்ரீ ரன்னை வந்து, ஃபஸ்ட்டு ஃப்ரீ ட்ரையல் வந்து இப்போதைக்கு ரன் பண்ண போகிறது சென்னையில் தான் ஃபஸ்ட்டாக. நம்ம பீச்சுக்கு போயிருக்கோம்ல, நீங்களும் போயிருக்கீங்களா? அப்போ எவ்வளோ ஸ்டாச்சுஸ் இருக்குது, நம்ம நடந்து வரும்போது எவ்வளோ சிலைகள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சுருக்கு அப்படின்னு என்னைக்காவது அந்த நடப்பாதையில் பார்த்துருக்கீங்களா? பாரதி பாரதியார் சிலை இருக்கும், பாரதி தாசன் இருக்கும், ஜியு போப் இருக்கும், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குல்ல, அந்த சிலைகள்லாம் நம்ம யாருமே பார்த்ததே கிடையாது. சென்னையில் இருக்கவங்க தஞ்சாவூர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கல்வெட்டு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசு வச்ச இந்த சிலைகளை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பாரதியார் நமக்கு எல்லாருமே தெரியும், பாரதிதாசன் பாரதியாரால் தெரியும், ஆனால் ஜியு போப் என்ன பண்ணார்னு தெரியுது. அடுத்தது வீரமா முனிவர் கான்ஸ்டன்டின் அவர் இருக்கார், அந்த மாதிரி நிறைய சிலைகள், காமராஜரே இருக்கார். நம்மளுக்கு சில கொஞ்சம் பொலிட்டிக்கலாக அவர் தெரியுமே தவிர, பட் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணாருன்னு தெரியுது. ஸோ அந்த பீச் வாக்கை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம கோயிலில் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இங்கே பண்ண போகிறோம். அதில் ஒரு ஒரு சிலையாக நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது சொல்லிட்டே வரோம், இதுதான் வந்து லேபர் ஸ்டாச்சு, இது எதுக்காக வச்சாங்க, யார் இதை டிசைன் பண்ணாங்க, எப்போ அதை வச்சாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பர்சனலாக பக்கத்தில் நாகராஜ் வந்து சொல்கிற மாதிரி எங்களுடைய டீமில் என் வாய்ஸோ யாரோட ஒரு ஆளோட வாய்ஸில் கேட்கிட்டு ரிலீஸ் ஆகிட்டு. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா வெரி சூன், ஏன்னா ஆப் வந்து இப்போதான் நானே கஷ்டப்பட்டு என்னுடைய சானிடைசன் டீசல் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். அஞ்சு நாள் என்னுடைய ஃபுல் ஆஃபீஸ் ஒர்க், அங்கே எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஏன்னா அஃப்கோர்ஸ் அவன் தான், அவர் தான் எங்களுக்கு சேலரிலாம் கொடுத்து வச்சுருக்கேன் கம்பெனி. நான் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சிஎம்ஐ லெவல் ஃபைவ்ல. அப்படிங்கும்போது என்னுடைய பர்சனலுக்காக ஆஃபீஸோட ரிசோர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங்காக அதை பிலீவ் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் ஃபைவ் டேஸ் எந்த விதம் ஒர்க்கும் கிடையாது. இதை பற்றி ரிலேட்டட் கால்ஸ் இருந்தாலும் ஆஃப்டர் 6 o'clock தான் அட்டன் பண்ணுறது, இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய ஒர்க் பண்ணுறேன். ஸோ 7 o'clock வரைக்கும் ஆஃபீஸ் ஒர்க், அப்புறம் 9:30-11 வரைக்கும் இதோட ஒர்க், திருப்பி காலையில் தூங்கி இருந்துச்சு 8:30-9 ஆஃபீஸ் போயானோ. சாண்டே சண்டேஸில் மட்டும் அல்லது 6 மேலே டெவலப் பண்ண ஆப் தான் அது. உங்களுக்கு சீக்கிரம் வரும். வந்தோடனே ஃபஸ்ட்டு உங்கள் நம்ம எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜுக்கு ஒரு இமெயில் அனுப்பி உங்களுக்கு ஒரு இமெயில் கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணுங்கள். இனிஷியலாக அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் இருக்கும். அதோடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து வீல் டிசைட் வாட் டு டூ ஃபார்.
1: அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணிப்போம், நம்ம அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லைக் என்னென்ன டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுமா இல்லை?
0: எதுவுமே வேணாம். நீங்கள் அதில் லிஸ்ட் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்கும், பேக்கேஜ் இன் சென்ஸ் லிஸ்ட் ஆஃப் லொக்கேஷன்ஸ். இந்த லொக்கேஷன் நீங்கள் வந்து பீச்சில் அதுவே நியர் மீன் கொடுத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடும், நீங்கள் பீச் பக்கத்தில் நிற்கிறீங்க. இல்லை ஏதோ ஒரு சைட்டுக்கு போய் நியர் மீ கொடுங்க. எனக்கு அதெல்லாம் வேணா நான் வீட்டில் உட்காந்து அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னாலும் ஆஃப்லைன் கண்டென்ட்டும் இருக்குது. நீங்கள் எந்த லொக்கேஷன் வேணும்னு செலக்ட் பண்ணிப்பீங்க, அந்த லொக்கேஷனுடைய வாய்ஸ் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணிப்பீங்க. இல்லை நியர் மீ கொடுத்தீங்கன்னா நீங்கள் நடக்கும்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏதோ ஒரு எந்த செலவு வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போகும்.
1: ஸோ இதில் வந்து எல்லாத்துக்குமே இந்த ஆக்சஸ் கிடைக்குமா இல்லை சில பேர்த்தினால கண்டிப்பாக இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம் இப்போ மொபைல் ஃபோன்ஸே இல்லாமல்? பட் இதில் ஆர்வம் இருக்கவங்க நிறையா இருப்பாங்க, பட் அவங்களுக்கு முடியாமல் இருக்கலாம், கேட்க முடியாமல். அவங்களுக்குலாம் எப்படி ரீச் அவுட் பண்ணுறது? இது
0: நல்ல க்வெஸ்சன். இது நம்ம சினிமா டைலாக் தான் மறுபடியும், கடவுளாலே எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. இப்போதைக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ ஆர் டார்கெட்டிங் தம். அவங்க நீங்கள் கேட்ட நல்ல க்வெஸ்சன் தான். அப்படியும் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கள எப்படி மிஸ் பண்ணலாம்? ஓகே, இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்தது இல்லை. செகண்ட் பாயிண்டாக நோட் திஸ், டெஃபினட்டாக வீல் கிவ் அ சொல்யூஷன் ஃபார் திஸ் ஆல்சோ. எப்படி அவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த இந்த ஆன் த ஃப்ளைல சொல்கிறேன், எப்படி தே கேன் ஹைரஸ், யாரோ ஒருத்தவங்க வாக்கு வித்லேருந்து ஃபோன் பண்ணி அந்த மாதிரி வர்றேன், இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு கைட் அப்படின்னு கேட்டால் நாங்கள் வரப்போகிறோம். மேபி அது ஒரு பேக்கப் சொல்யூஷனாக இருக்கலாம், பட் ஒரு நல்ல சொல்யூஷனாக வீல் டெஃபினெட்லி ட்ரை.
1: இப்போ நீங்கள் தனியாக முயற்சி எடுத்து இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு தெரிய வைக்கணும், இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிய வைக்கணும்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி கோவில்கள் அந்த மாதிரி போகும்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வருதுங்களா, இல்லை அவங்க ஃபண்டிங் ஏதாச்சும் பண்ணுறாங்களா?
0: கவர்மெண்ட் சைட்லேருந்து மேபி நாங்கள் கேட்டிருந்தா கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கலாம். நாங்களே எங்களுக்கே சஃபிஷியன்ட், நாங்களே இனஃப் ஃபார் அஸ், காந்திஜி படி தான் நாங்களே எங்களுக்கு அப்படின்னு இருக்கிறதுனால இன்னொரு வரைக்கும் நாங்கள் கவர்மெண்ட்டை கேட்டதில்ல. மேபி இன் ஃபியூச்சரில் கேட்கலாம், கேட்டால் கண்டிப்பாக சப்போர்ட் வரும். ஏன்னா கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் தீஸ் திங்ஸ். அவங்க சப்போர்ட் வருங்கிறது நம்பிக்கை. பட் இப்போ வரைக்கும் நாங்கள் அவ்வளோவா இல்லை, கேட்டதே இல்லை. வித் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காஸ்ட்லேயும்
1: இப்போ ஸ்கூல் புக்ஸ்லாம் அப்படி பார்த்தோன்னா, இப்போ ஹிஸ்ட்ரி புக்ஸ் அப்படி எடுத்தாவே வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ அந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் அதிகமாக வருது. இப்போ தமிழ் வரலாற்று மிக்க சிறப்புமிக்க கோவில்கள் அப்படி பார்த்தாவே இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப கம்மியான கண்டென்ட்ஸ், கம்மியான டாபிக்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இனி இது பண்ண முடியும், சாத்தியமா இல்லை எப்படியாவது நம்ம கையில் இருக்கா?
0: பண்ண முடியும், பண்ண முடியாமல் போட்டோம். பட் அதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்துக்கும் இல்லைன்னு இருக்குது, ஒரு டிஎன்ஏக்குள்ளேயே நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லிக்கலாம். பட் உண்மையிலேயே நமக்கு எல்லாமே தெரியும். மேபி நம்ம கொஞ்ச நாள் அதை மறந்து வச்சுருக்கோம். இப்போ என்ன ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்னுடைய இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2012 வரைக்கும் நான் இந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயிலாக போய் படிப்பேன்னு எனக்கும் தெரியாது. 2012 ஒரு ஃபெப்ரவரி மார்ச் வரைக்கும் எனக்கே தெரியாது இவ்வளோ டிப்பாக உள்ளே வருவோம். மேபி நான் வந்தது கூட 3-4% பட் அந்த பர்சன்டேஜ் கூட என்னால் வருவேன்னு 2012 வரைக்கும் நான் யோசித்ததே கிடையாது, நினச்சதே கிடையாது. ஹிஸ்ட்ரியை இப்படிலாம் பண்ணலாம், இந்தளவுக்கு வெளில கொண்டு வரலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஹிஸ்ட்ரி புக்கெல்லாம் விட்டுருங்க, நமக்குள்ளேயே இருக்குது. இப்போ நம்ம அக்பரை பற்றி தான் நிறையா படிச்சிருக்கோம், அதுக்காக இங்கே அக்பரை சிலை இல்லாமல் வச்சு அவரை பற்றியே ஏதாவது போஸ்ட் எழுதிட்டு இருக்கோமா? ஆனால் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ ரிலேஷன்ஸ்டையோ நீங்கன்னு இல்லை, நம்ம யாராக இருந்தாலும் அந்த கோயில் போயிருந்தேன் அங்கே நல்லா இருந்துச்சு, சாமி தரிசனம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் பேசுவோம். யார் என்ன நம்ம மேலே இம்போஸ் பண்ணாலும் நமக்குள்ளேயே அது இருக்குது, கண்டிப்பாக ஒரு நாள் வெளில வரும். ஸோ அது ஹிஸ்ட்ரி புக்கை அதை நம்பித்தான் நான் வந்து என்னுடைய இதை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்மள்ட்ட கிடையாது. ஏன்னா இன்டர்நெட் வேர்ல்டு போ, இன்டர்நெட் யுகம் அப்படின்ற கலியுகத்தோட அதனால் இன்டர்நெட் எல்லாமே இருக்குது. நம்மளால் ஹிஸ்ட்ரி புக்கில் படிக்காட்டியும் எனக்கு 100% கான்ஃபிடன்ட் இருக்குது, காலேஜை விட்டு வெளில வரவங்க ஒரு 3-4% பீப்புளாவது டெஃபினட்டாக வில் ஹாவ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹிஸ்ட்ரி. ஸோ ஒரு 8 crore லேட்டராக 10 crore கூட ஆகலாம், அதில் 3%ங்கிறது ஒரு பெரிய நம்பர். அவ்வளோ பேர் இருந்தாவே இந்த ஹிஸ்ட்ரி இந்த ரிசர்ச் எல்லாமே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக பாஸ் ஆகிடும். அது வரைக்கும் ஐம் ஹாப்பி. இப்போதைக்கு அது கழிவு கிடையாது.
1: ஸோ இப்போ சிற்பக்கலை அப்படிங்கிறது வந்து அதுக்கு தனி ஸ்டடியே இருக்குது, அதுக்கு தனி கோர்ஸே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கூகுளில் நிறைய பார்த்துருந்தேன். பட் எனக்கு வந்து இனிஷியலாக எனக்கு இதில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம், ஆனால் வந்து எந்த ஃபீல்டில் எடுக்கணும், எப்படி போகணும், எந்தெந்த காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வரல. ஸோ வந்து இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ கிரிப்டாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து இப்போது நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் சான்சஸ் இருக்கா, இல்லை அவங்க எப்படி இதை அப்ரோச் பண்ண முடியும்?
0: ஓகே, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சமையக்கரை கூட தான் காலேஜஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம அம்மா அப்பாலாம், அப்பா விட்டுருங்க எங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் இல்லை, அம்மா அப்பாலாம் எங்கேயாவது காலேஜ் போய் படித்தாங்களா இதை சமைக்கிறதுக்கு. எங்கள் அம்மா அந்த அந்த செட்டிநாடு சைடில் காரக்குடிங்கிறதுனால ஒரு கோஸ்மல்லின்னு சொல்லுவாங்க சாம்பாருக்கு பதிலாக இட்லிக்கு, அது நீங்கள் எந்த காலேஜில் படித்தாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது. அந்த மாதிரிலாம் நம்மளே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து காலேஜ் போய் படிக்கணும்னு அவசியமே கிடையாது, புக்கை வாங்கி படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஒரு ஷார்ட்கட் என்ன சொல்லலாம்னா, நீங்கள் வந்து அந்த வாக் வித் திஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் சம்டைம்ஸ் சின்ன சின்ன மென்ஷன்ஸ் இருக்கும், இந்த போஸ்ட் வாஸ் ஷேர்ட் பை அந்த குரூப்னு வரும், அந்த குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாக் வித் திஸில் நான் 100% கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன், உங்களை எங்கேயுமே டைவெர்ட் பண்ணாது. இதில் இட் பி பாலிடிக்ஸ் அல்லது ஹேட்ரட் மெசேஜ் எதுக்குமே போகாது, ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி ஒன்லி. ஸோ உங்களுக்கு அதை படிக்கும்போது ஒன்றுனா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்காக இருக்கும், அது வாக்கு டெஸ்ட் படிச்சிங்கன்னா அந்த போஸ்ட்டுங்கிறது நார்மலாக ஒரு கோவில் இருக்கும், அதோடைய இம்பார்ட்டண்ட்டான ஆர்கிடெக்சர் எங்கே இருக்குதுன்னு சொல்லும், அதோடைய சிலையை பற்றி அந்த கோவிலில் இருக்க சிலை எதுன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும், மனப்பாடம் பண்ணி கோவிலுக்கு அங்கே போய் பாருங்கள். ஆமாம், அவன் எழுதுன மாதிரி இருந்துச்சு, ஆனால் இந்த ஆங்கிள்னு பார்க்கும்போது இப்படி இருக்கே அப்படின்னு உங்களுக்கே தோணும் இல்லையா, அன்னைக்கு நீங்கள் லெவல் 1 பாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து பேசிக்கலாக நான் சம்மரைஸ் பண்ணோன்னா செல்ஃப் லேர்னிங் தான் எல்லாமே தவிர எல்லாமே காலேஜஸில் டிபெண்ட் பண்ணுறதுங்கிறது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அன்னெசரி ஆஃப் வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட்னு சொல்ல முடியாது, அன்னெசரி ஆஃப் ஸ்பெண்டிங். ஸோ நம்மளே வந்து தனி மனிதம் தாங்க, அதில் நம்ம தான் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும்.
1: ஸோ நீங்கள் அந்த வாக் வேலர்ஸ் வந்து எந்த பர்டிகுலர் லொக்கேஷன்லேருந்து ஆரம்பிங்க? இப்போ சென்னையில் கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களா இல்லை ரேண்டம் பிளேசஸ் போயிருக்கீங்களா?
0: யாரும் முறை யாரும் கேள்வி.

0: அதனால நாங்கள் எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஆர்கிடெக்சர் இருக்குன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் உங்களுக்கு வரும். ஆனால் இப்போதைக்கு பேஸ்டு வந்து அவுட் ஆஃப் தஞ்சாவூர், ரீசெண்டாக ஸ்டார்டட் இன் சென்னை. ஆஃபீஸ் வந்து இதில் இம்பார்ட்டன்ட் இருக்குங்க, உங்களுக்கு வந்து ஃபோன் கால் அல்லது இமெயில்.
1: ஓகே,
0: இந்த இடத்துக்கு வரேன், ஆர் உங்கள் ஆப்புடைய ஓடிபி சொல்லுங்கள், ஐ வில் யூஸ் இட். அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனில் இட் இஸ் தேட்ஸ் இன்க்ளூடஸ். ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து யார்ட்டையாவது பேசி போகணுங்கள, ஒரு இமெயில் ஒரு கால் போதும், இல்லை ஒரு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் போதும்.
1: ஓகே,
0: இதில் இப்போ வரைக்கும் வாக் வித் அஸ் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃப்ரீ சர்வீஸில் பண்ணிகிட்டு இருந்தோம்.
1: ஓகே,
0: நீங்கள் ட்ரிப் அட்வைஸில் போய் படிச்சிங்கன்னா கூட தெரியும், ஒரு யூகே அம்மா வந்து எழுதியிருப்பாங்க, நான் எவ்வளவோ காசு கொடுக்குறேன் வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு அந்த மா அவங்க அந்த மேடம் அப்படி எழுதியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாங்கள்லாம் இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். நாங்கள் ஃப்ரைடே நைட் எங்களுக்கு கால் வரும் அல்லது தேர்ஸ்டே எங்களுக்கு கால் வரும் சேயிங் தட் சாட்டர்டே இங்கே இருக்க போகிறோம், சண்டே இந்த கோயிலுக்கு வர போகிறோம், நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? பேசிக்கலி ஒரு கைட் சர்வீஸ், ஆனால் இது வந்து ஒரு மாடிஃபைட் கைட் சர்வீஸ். கைடுங்கிறது ஒரு நாலு லொக்கேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது வந்து மித் பெஸ்ட்ராகவும் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பெரிய கோயிலுடைய டாப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கல் 80 டன் தானே சொல்லி நம்ம ஏமாத்திட்டு இருக்காங்க, ஒரு கல் கிடையாது, அது வந்து ஆரஞ்சு மாதிரி 8 பீசஸ் சேர்ந்தது, 8 பீசஸ் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அதுக்கு மேலே கும்பம் வச்சுருக்காங்க. அப்படி தான் தவிர 80 டன்ஸை யாரில் எடுத்துகிட்டு போக முடியும்? இதை சிங்கிள் சிங்கிள் பீஸாக ஆரஞ்சு மாதிரி சேர்த்து வச்சாதான் அந்த இது. ஸோ இது மாதிரி தி ஆல்சோ ஆக்ட் அஸ் மித் பஸ்டர். சில பேர் சொல்கிறாங்க ராஜராஜன் வந்து கோயிலை கட்டிட்டு மேலேருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாராம, பாயிலா எப்படி வளர்ந்த மனுஷன், அது ஏன்னா கோயிலில் போய் தற்கொலை பண்ணிக்கணும். அது மாதிரி வீடியோ ஆக்டர் சார் மித் பஸ்டர். அண்ட் இந்த பெரிய கோயில் வந்து வாஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எனி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதுக்கு வந்து அது கோயில் வந்து அதுவாகவே ஜென்ரேட் பண்ணிச்சு அதோட காசை. எப்படி பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நீ எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வித் ஹெல்ப் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அங்கே உள்ளே போனோடனே ராஜராஜன் பிள்ளையாருன்னு யார்ட்டையது கேளுங்க, இல்லை எங்களோட வந்தீங்கன்னா வில் ஷோ யூ விச் ஒன் இஸ் ராஜராஜ பிள்ளையார். ராஜராஜன் பிள்ளையார் வந்து இன்றைக்கும் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து தாங்கிட்டு இருக்கு. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து 150 பழம் வாங்கி அதுக்கு படைச்சிருக்காரு பிள்ளையாருக்கு. அப்புறம் அந்த பழத்தை ஒரு காசுங்கிற மேனி வெளியில் இருக்க பிஸ்னஸ் மேன் வச்சுக்கலாம், கடை போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்றாங்க. அதில் 12.5% டேக்ஸ்க்கு வச்சு அவங்க திரும்ப கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கு அவங்க திரும்ப கொடுக்கணும் வித்த பழத்தில். இப்போ வித்த பழம் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வந்திருக்கு அப்படின்னா அதில் 12.5 எவ்வளோ வருதோ அதை கோயிலுக்கு கொடுத்துடணும். கோயில் என்ன பண்ணுவோம், எடுத்தனால அதை மறுபடியும் பழமாக வாங்கி அதை படைச்சு திருப்பி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இப்படி ஒரு சைக்கிள், இது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான், இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்ததுனால கோயில் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எனி ஆர்கனைசேஷன், அதுவே அதுக்கு ஏர்னிங்ஸ் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. அதனால் அது ஒரு தனி ஒரு ஆள், இன்றைக்கி இருக்க பிசிசிஐ மாதிரி கவர்மெண்ட்டு கீழே வராது ஆனால் கிரிக்கெட்டே ஆள்றது அதுதான், அதே மாதிரி தான் இன்றைக்கி இதுவும் அன்னைக்கு பெரிய கோயில் இருந்திருக்கு. இது மாதிரி அவ்வளோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு அந்த சோழ நாடுடைய ஹிஸ்ட்ரி வந்து, ஐ மீன் பார்டர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, எந்தெந்த ஊரில் நாங்கள் கேப்சர் பண்ணியிருந்தோம், இதெல்லாம் எங்களுடைய சப்பார்டினேட்ஸ், நாங்கள் கேப்சர் பண்ணல பட் எங்களுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படி எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது இன்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்தது ராஜேந்திர சோழன் எப்படிலாம் போனார், எந்தெந்த டைரெக்ஷனில் போனார், கங்கை எப்படி கொண்டார், கங்கை கொண்ட சோழபுரம் இல்லையா அது எப்படி போனார், அந்த லைன்லாம் ஃபுல்லாக இன்ஸ்கிரிப்ஷன் தான். ஸோ இன்ஸ்கிரிப்ஷனை மட்டுமே வச்சு பேஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறதுனால வி ஷேர் ஜஸ்ட் ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் சொல்லும், வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது, இந்த ஒரே கல் அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன் மட்டும் பேஸ் பண்ணி போகிறதுனால வி ஆர் யூனிக் ஃப்ரம் அதர்ஸ் நாங்கள் சொல்லுவோம்.
1: ஸோ நீங்கள் அங்கே ஒரு வாட் போயிருக்கீங்களா, ஸோ அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பற்றி, அங்கே இருக்க ஸ்ட்ரக்சர் அதை பற்றி சொல்லுங்க.
0: அது வந்து தமிழ் மன்னர்கள் கட்டினார் அப்படின்னு இப்போ ஒரு நியூஸ் ஷேர் ஆகிட்டுருக்கு, அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, மேபி தப்பாக இருந்தால் ப்ளீஸ் கரெக்ட் மீ, இல்லை கேட்குறவங்க யார் என்கிட்ட இருந்தாலும் ஜஸ்ட் இமெயில் மீ, ஏன் அது தமிழ் மன்னர்கள் தான் கட்டினாங்கன்னு ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு லெட் தம் ஷேர். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தமிழ் மக்கள் கிடையாது, அவங்க கிமர், கேஹெச்எம்ஏஆர். நம்ம எப்படி சோழா சொல்கிறோம், பாண்டியா சொல்கிறோம், சேரா சொல்கிறோம், அந்த மாதிரி கிமர், அவங்க கிமர் டைனாஸ்டி, அவங்க தனி ஆட்கள் தான். அப்படி தமிழர்கள் இருந்தால் நம்ம ஃபிஸ்கட்டில் தான் இருந்திருக்கணும், அங்கே போய் அவங்க வச்சுருக்க இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாதிரி வியட்நாம் அண்ட் சைனீஸ் கலந்த ஃபேஸாக இருக்கும், அவங்களுடைய பழைய 12th century 13th century சிற்பங்கள், அப்போ எப்படி அவங்க நம்ம ஊருக்காரங்களாக இருந்திருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்கள் எங்கே போனாலும் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதிடுவாங்க, ஏன் அங்கே ஒரு வாட்டில் இங்கே ஒரு வாட்டில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸே இல்லை? அப்படியே இருந்தாலும் பிராகிருத் அதாவது பல்லவன் ஸ்கிரிப்ட் இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு சவுத் ஈஸ்ட் லாங்குவேஜஸ் அதோடைய 90% பேஸ் வந்து பல்லவன் ஸ்கிரிப்ட் தான். பல்லவன் ஸ்கிரிப்ட் வந்து காம்பினேஷன் ஆஃப் பிராகிருத் பாலியல் சேர்த்து இவங்களா ஒரு ஸ்கிரிப்ட் உருவாக்குறாங்க பல்லவன் ஸ்கிரிப்ட். அதுதான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுடைய 90% ஆஃப் த லாங்குவேஜ் ஃபேமிலி. நீங்கள் இப்போவே போய் கூகுள் பண்ணிக்கலாம் கேட்கும்போது. ஸோ பல்லவன் ஸ்கிரிப்ட் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பல்லவன்ஸ்க்கு அவங்களுக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மேபி 5th century 4th century ஒரு லிங்க் இருந்திருக்கலாம், இங்கே இருக்க மன்னர் அங்கே போயிருந்துருக்கலாம். அதனால தான் அவர் தமிழர் அப்படின்னா அதை நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்கிரிப்ஷன் படி ஒரு கனெக்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா, ராஜேந்திர சோழனுக்கும் கம்போடியா வாண்ட மன்னருக்கும் ஒரு லிங்க் இருந்திருக்கு. லிங்க்ங்கிறதுனா ஸ்ரீவிஜயம் பேர் ஒன்று இருக்குது, அது வந்து இன்றைக்கி இருக்க மலேசியாவை ரூல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கிங்டம் இருந்த, இன்றைக்கி இருக்க மலேசியாவை அப்போ ரூல் பண்ணிகிட்டு இருந்த கிங்டம் ஸ்ரீவிஜயம் எம்பையர். அவங்க வந்து புத்திஸ்ட் நேஷன். கிமர் சியாம் ரீப் அவங்க வந்து ஹிந்து நேஷன். அவங்களுக்கு இவங்க வந்து அடிக்கடி ரொம்ப ஏதோ பார்டரில் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ மேபி ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேராக இருந்திருக்கலாம் யாருக்கு, ராஜேந்திரனுக்கும் கம்போடியாக்கும். அதனுடைய பேசிஸில் தான் ராஜேந்திரன் போய் கெடா KEDAHA DHAவான்னு தெரியல, கெடா கெடாங்கிற ஊரை போய் அடிக்கிறார். கெடாவா என்னன்னா தமிழில் இருக்க கடாரம். அதனால தான் ராஜேந்திரனுக்கு இன்னொரு பேர் கடாரம் கொண்டான். கெடாங்கிறது ஒரு போர்ட், ஆக்சுவலாக ஏன்ஷியன்ட் போர்ட். அதை போய் ஸ்ரீவிஜயாவோட எம்பையரில் இருக்க போட்டது, அதை போய் ராஜேந்திரன் ஃபுல்லாக துன்சம் பண்ணி அது இன்றைக்கி வந்து இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதனால தான் அவனுக்கு பேர் கடாரம் கொண்டான். அந்த மாதிரி போர்ட்டை காலி பண்ணிடுறாங்களா, ஸ்ரீவிஜயா ஹாஃப் பவருக்கு குறைஞ்சிருது. கம்போடியா வந்து ஸ்ரீவிஜயாவை க்ளீன் பண்ணிடுறான். ஸோ இந்த மாதிரி வேணால் லிங்க் இருக்கே தவிர, ஆனால் கோயிலை கட்டினது தமிழர் தானா அப்படின்னு கேட்டால் மேபி ப்ரூஃப் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா இன்னும்
1: ஸோ இப்போ நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றி அதுலேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் பற்றி பேசுகிறோம். இப்போ மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இன்னும் இருக்கா, இல்லை அது இருந்தாலும் மியூசியமில் மட்டும்தான் கிடைக்குதா, அது படிக்க முடிகிற நிலைமையில இருக்கா?
0: நம்ம தஞ்சாவூரில் இருக்க சரஸ்வதி மகாலில் இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, பட் மோஸ்ட்லி மராட்டி தெலுங்குல இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியாது. நானுமே பார்த்துருக்கேன் தவிர நான் படிக்க ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ அதில் எனக்கு கமெண்ட் பண்ண அவ்வளோ பாயிண்ட்ஸ் இல்லை, பட் நான் பார்த்துருக்கேன், இட் ஸ்டில் இருக்குது. பட் திருக்குறளுடைய மேனுஸ்கிரிப்ட் இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஏன்னா அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அப்கிரேட் பண்ணிட்டோம். நம்மளை தமிழ் இன்றைக்கி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இட் இஸ் பீன் கான்ஸ்டன்ட்லி அப்கிரேடு. இப்போ நம்ம எப்படி கூகுள் ஆப் வந்து நம்மளுக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்க அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கான், அந்த மாதிரி தமிழ் லாங்குவேஜும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. கல்லில் எழுதணும், அடுத்தது நம்ம கோயில் இதில் வால்ஸில் எழுதணும், அடுத்தது மேனுஸ்கிரிப்ட்ஸில் எழுதணும், இப்போ நம்ம பேப்பர் எழுதுறவங்களுக்கு வந்துட்டோம். இப்போ பேப்பர்லேருந்து இன்டர்நெட் யுகத்துக்கு போயிட்டோம். 2017 மோஸ்ட் யூஸ்ட் இந்தியன் லாங்குவேஜஸ் ஆன் இன்டர்நெட் வந்து தமிழ்ங்கிறது கூகுளே சொல்லியிருக்கு. நம்ம தான் 45% நினைக்கிறேன், நமக்கு அப்புறம் தான் ஹிந்தி இருக்குது. ஸோ தமிழ் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரோன் ஃபார் அப்டேட்ஸ், குட் அப்டேட்ஸ். அதனால் இப்போதைக்கு தமிழ் மொழியாக ரொம்ப பண்ணுது.
1: இப்போ இருந்து இன்னொரு 2000 இல்லை 3000 கழிச்சு இன்னும் இந்த மாதிரியான பெருமைகள் வந்து இன்னும் பேசப்படுமா, இல்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு போகும்?
0: அழிஞ்சே கிடையாது, பேசிக்கிட்டே தான் இருப்போம். கண்டிப்பாக பாருங்கள், பேசிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம எப்படி பார்க்குறது, பட் மேபி எப்படி சொல்லலாம், பேசிக்கிட்டே தான் இருப்போம், கண்டிப்பாக இருக்கும்.
1: ஸோ இப்போ இந்த மாதிரி இதில் ஆர்வம் இல்லாதவங்க, இல்லை இதில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு அவங்க போயே ஆகணும், அப்போ தான் வந்து அவங்களுக்கு இதில் ஒரு ஆர்வம் வரும் அப்படின்னு சொன்னால் எந்த கோவில் சொல்லுவீங்க?
0: கோவிலுங்கிறத விட இப்போ MOP வைஷ்ணவ காலேஜ் இந்த இனிஷியேட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி ஒவ்வொரு காலேஜும் யாரையாச்சும் நாகராஜ்னு இல்லை, நாகராஜ் மாதிரி யாரோ ஒருத்தனை பேச விடணும், ஹிஸ்ட்ரியை வந்து சொல்ல வைக்கணும். மேபி புக் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவே போதும், இந்த கோயில் தான் பண்ணுவோம் அந்த இனிஷியேட்டிவ் வரணும் அவசியமே இல்லை. இது மாதிரி ஒரு நல்ல காலேஜ் வந்து இது மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தவே போதும், டெஃபினட்டாக வி கேன் மூவ் திஸ் டு மெனி ஜென்ரேஷன்ஸ்.
1: ஸோ இப்போ கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நியூஸ் கொடுக்கணும்னா, இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் ஓரியன்டா ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணணும், இனி வர ஜெனரேஷனுக்கும் அதை வந்து பாஸ் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க, அவங்க என்ன செய்யணும் அதுக்காக?
0: அவ்வளோ பெரிய ஆளாக்கிட்டேங்க இல்லையா, நான் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்குலாம் பெரிய இல்லை, பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அட்ஜஸ்ட்.
1: ஓகே,
0: ஒன்றே என்ன சொல்லுவேன்னா, நம்ம கோயிலில் இருக்க கல்வெட்டுலாம் படித்து தான் வரலாறு தெரிஞ்சுக்கணும், அல்லது ஹிஸ்ட்ரியை வந்து புக்கை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும்லாம் கிடையாது. அதுமாதிரி தனிமனை இன்ஸ்டன்ஸும் சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவேன்னா, நம்ம அப்பா அம்மா நமக்கு தெரியும், அவங்க அப்பா அம்மா எப்படின்னா ஐயா அப்பத்தா அல்லது தாத்தா பாட்டி எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம், அவங்களும் நம்மளுக்கு தெரியும். அவங்க அப்பா அம்மா நமக்கு தெரியுமா, அவங்க பேர் நமக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாச்சா அவங்க அப்பா அம்மா பேர் தெரியுமா, கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி என்னால் ட்ரை பண்ண என்னால் முடிஞ்சது 5 generations 1908 வரைக்கும் எனக்கு ஹிஸ்ட்ரி என்னோடய ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம உலக ஹிஸ்ட்ரியை படிக்க போகிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம யார், நம்ம ரூட்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் நான் ஷேர் பண்ணி தவிர இது அட்வைஸ்லாம் கிடையாது. பட் ஆஃப் மை பர்சனல் வியூவில் நான் சொல்கிறது வந்து லேர்ன் ஆர் ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட். நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே என்னால் போக முடியாது, இதுக்கு மேலே யார்கிட்டையும் நான் கேட்குறதுன்னு தெரியல. அந்த ஸ்டேஜ் வந்தோடனே லெட்ஸ் மூவ் ஆன் டு உலக ஹிஸ்ட்ரி.
1: ஸோ இப்போ நம்ம பேசின விஷயங்கள் போக நீங்கள் ஏதாச்சும் பர்சனலாக ஷேர் பண்ணணும், இல்லை விட்டு போன விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம்.
0: ஒன்றும் இல்லை, ஹிஸ்ட்ரிங்கிறது எப்போ திரும்ப வரும் நீங்கள் கேட்டதுனால பர்சனலாக இருக்குங்கிறதா ஜஸ்ட் ஷேர் வித்தியும். ஹிஸ்ட்ரிங்கிறது ஒரு ஒரு காஸ்ட்லி கண்டென்ட். இப்போ நமக்கு அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லை, அவன்ட்டு போய் ராஜராஜன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமானா அடிக்க வருவான். ஸோ எப்போ ஒருத்தனுடைய பேசிக் நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அவனால் மட்டும்தான் ஹிஸ்ட்ரியில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம வந்துடுவோம், நம்மளுடைய பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜ் வருவோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, ஐ டெஃபினெட்லி கைட் யூ. அக்கா நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு சொல்லலை, ஐ ஜஸ்ட் உங்களுக்கு நீங்கள் நான் சொல்கிறேன் காஸ்ட்லி இதுங்கிறது ஹிஸ்ட்ரிங்கிறது ஒரு காஸ்ட்லி கண்டென்ட் காஸ்ட்லி, அதனால் நம்ம ஈஸியாக எல்லோரும் அவ்வளோ வந்துட மாட்டாங்க. வரவங்க இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் மட்டும்தான் வர முடியும். இது சில பேர் வருவாங்க, அதுக்காக நான் இவங்க மட்டும்தான் வரணும் எலைட் கண்டென்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். மக்கள் இருக்காங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மைண்ட், என்னை போட்டு ஆஃபீஸில் படுத்துறாங்க, இது வேறு ஏதாவது பண்ணணும். எனக்கு ரமேஷ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஃபோட்டோகிராஃபர் அவர்,
1: நான் பார்த்துருக்கேன் சில ஃபோட்டோஸ்லாம் அவர் பார்த்தேன்.
0: கல்யாணத்துக்கு வந்து ஃபோட்டோ விட்றானா அடிப்பாரு நீ, ஏன்டா நான் எப்படி ஃபோட்டோ எடுத்துக்கா உன் கல்யாணத்துக்கு வந்து உன் கூட நீ எடுக்குது, இங்கே நீங்கள் கொடுக்குற அலுமெல்லாம் பார்த்து நான் ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படின்னு. அவருக்கு அவருடைய டிமாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், அதே மாதிரி ஆஃபீஸில் எப்பயும் சண்டை போடுவார். ஆனால் வெளில வந்துட்டார், சிலையை பார்த்துட்டாருன்னா அவர் ஒரு அப்படியே வேற ஒரு ஆளாக மாறி ஏலியனாக மாறிடுவார்.
1: ஆமாம்,
0: அந்த மாதிரி சில பர்சனாலிட்டிஸ் டைம் தாங்க பதில் சொல்கிறோம், எனக்கு நேரம்தான் கணிக்கிறது. இன்னிலாம் இப்படி வந்து இங்கே உட்காந்து உங்கள் முன்னாடி பேச வைக்கணும்லாம் நான் நினச்சது கூட கிடையாது. அதனால் நம்ம இவர் சொல்லுவார், அவர் பேர் இப்போ கூட ரீசெண்டாக தவறிட்டார்,
1: பாலகுமாரன்
0: சார். அவர் சொல்லுவார், இயற்கைக்கு தெரியும் யார் யார் எந்தெந்த டைமாக பிக் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அந்த இதுதான் மறுபடியும் அவருடைய நினைவான அதை சொல்ல விரும்புகிறேன், இயற்கைக்கு தெரியும் யார் யாரை கரெக்டாக அதை எடுத்துக்கோங்கள, அந்தந்த டயத்துக்கு எது வருமோ அது பண்ணித்தான் ஆகணும், நடந்துடும்.
1: தேங்க்யூ ஸோ மச் நாகராஜ், இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு. மேலும் உங்களோட பாதையை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்.
0: மிக்க நன்றி.
1: என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம பல கேள்விகள் கேட்டு நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வரலாற்று பக்கங்களில் மறைந்து கிடக்கிற பல விஷயங்கள் நம்ம பேசிக்கொண்டிருந்தோம். வரலாற்றின் மேல் கவிழ்ந்துள்ள நூற்றாண்டு தூசிகளையும் சோம்பல்களையும் கொஞ்சம் திரை விளக்கி வரலாற்று வெகுஜன தளத்தில் சுவாரஸ்யப்படுத்தி விட்டோம் என்று நாங்கள் நம்புகிறோம். வரலாற்றை அறிந்து கொள்வதன் மூலமாகவே பிற துறைகளை, இன்றைய வாழ்வை, நம் மரபை, நம் புதுமையை புரிந்து கொள்ள முடியும் என்பதை இன்றைக்குள்ள இளைய தலைமுறையிடம் உணர்த்த வேண்டும் என்ற ஆர்வத்தில் நடத்தப்பட்டது இந்த நேர்காணல். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதர்ஷ்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8.
1: நமது சமுதாயம் நமது பெருமை.
2: தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறு ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியும்? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுறேன்?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி எடுத்து அடைக்குது.
1: யோ, யார் யாரு காலில் லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் உரிங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, எங்க நான் இறங்குவங்க? வழி விழுங்க. ஐயோ, காலை வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்தவருக்கு தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்கினாங்க நாங்க.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: சுமரியா, நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ் ஆட்டோ ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
2: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு ஷோல நம்ம எதை பத்தி பேசலாம்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க, டேஸ்டியா இருக்கும் எம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிடுறாங்க. ஆனா எது வேணா சொல்லுங்க, 5-star ஹோட்டல்ல வேணா போங்க, எந்த ஹோட்டல்ல வேணா போங்க, வீட்டு சமையல் மாதிரி கண்டிப்பா இருக்காதுங்க. வீட்டு சமையல்ல டேஸ்டாவும் இருக்கும், கண்டிப்பா அதுல வந்து நியூட்ரிஷனல் வேல்யூவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம ஷோல வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுல செய்யற சமையல் அதோட ரெசிபிஸ் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ண வந்திருக்காங்க, அதை கேட்டுக்கலாங்க. அதை கேட்க மட்டும் வேணாங்க, இங்க வீட்லயும் ட்ரை பண்ணுங்க. வாங்க கேட்கலாம்.
3: வணக்கம் லிஸ்னர், இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி வெங்காயம் ரொட்டி. வெங்காயம் ரொட்டிக்கு இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, 1 டீ கப் வெங்காயம், 2 நல்லா சின்ன சின்ன பீஸ்ல கட் பண்ண மிளகாய், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் லீஃப், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், சால்ட் நம்ம டேஸ்ட் பிரகாரமா. இந்த வெங்காய ரொட்டி எப்படி பண்றதுன்னு பார்த்தா, கொஞ்சம் சால்ட் வந்து வெங்காயில போட்டு 10 நிமிஷத்துக்கு சைடில் வச்சிருங்க. அப்போ தண்ணி எவ்வளோ இருக்க அதெல்லாம் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு வெங்காயம் மட்டும் 1 பவுலில் போட்டு வச்சிருங்க. தவா எடுத்து அதில் அது வெங்காயம், கொரியாண்டர், அப்புறம் சில்லி பவுடரும் சால்ட் போடுங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுனா, இந்த ஸ்டஃபிங் வந்து 8 பார்ட்ஸில் ஈக்குவல் பார்ட்ஸில் நம்ம டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணுறக்க ரொட்டிக்கான நீங்கள் வந்து ஆட்டா வந்து பண்ணும், அந்த ஆட்டாவில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு அதில் வந்து ஸ்டஃபிங், நீங்கள் என்ன ஸ்டஃபிங் பண்ணியிருக்கீங்களோ அதில் போட்டுடணும். அப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி நீங்கள் நல்லா ரொம்ப ஹேண்டில் வச்சே நல்லா அமுத்தி வைக்கலாம். அப்புறம் ரொட்டி மாதிரி திக்காக ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிட்டுருக்கோம், அப்புறம் எவ்வளோ ரிமைனிங் டவ் இருக்கோ அதுக்கு ஸ்டஃபிங்க்கு நீங்கள் சேம் ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணுங்க. இது ஹாட், இது வந்து ரொம்ப சூடான தவா மேலே போட்டு 2 சைட்லேயும் பிங்க் ஆக முடியும் நீங்கள் வந்து குக் பண்ணும். இந்த எப்பவுமே ரொட்டி சர்வ் பண்ணப்போ டோஸ்டரில் போட்டு ப்ரௌன் ஸ்பாட்ஸ் 2 சைடில் வர வந்துச்சுன்னா அந்த ரொட்டி ரொம்ப ருசியான ரொட்டி. ஓகே லிஸ்னர்ஸ், நீங்கள் இந்த ஆனியன் ரொட்டியோட ரெசிபி கேட்டிருப்பீங்க. இது நல்லா வீட்டில் ட்ரை பண்ணி ஃபேமிலிக்கு எல்லாம் சர்வ் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. இன்னைக்கு இன்னொன்று ரெசிபி பார்க்கலாம், அது கோகனட் பர்ஃபி. கோகனட் பர்ஃபிக்கு வேணும் இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து 3 கப் கோகனட் கிரேட்டிங், 3 கப் சுகர், 4 டீஸ்பூன் கீ, 3 கடுகு, 15 காஷ்யூநட். இது பண்ணுறக்கான மெத்தட் என்னன்னா, மிக்சரில் கோகனட்டும் காஷ்யூநட் பிட்டு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள், தண்ணி போடாதீங்க. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, சுகர் 1.5 கப் வாட்டரில் போட்டு நல்லா ஹீட் பண்ணுங்க. அந்த சுகர் சிரப் வயர் மாதிரி ஆகணும், மீன் நீங்கள் சுகர் வந்து மேல் சுகர் சிரப் எடுத்தால் வயர் மாதிரி வரணும், அந்த வயர் மாதிரி வர முடியும் நீங்கள் நல்லா அதை பாயில் பண்ணும். அந்த கோகனட் கிரேட்டிங்கும் காஷ்யூநட் மிக்சர் வந்து நீங்கள் இந்த சிரப்பில் போட்டு நல்லா திக்காக முடியும் நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கீ அதை போட்டு நல்லா நமக்கு வராமல் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் கேஸ்லேருந்து அந்த வெசல கீழே எடுத்துட்டு வைங்க. இந்த மிக்சர் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அது வந்து ஒன்று உடன் போர்டில் வச்சு நல்லா கீ போட்டு 3x4 திக்னஸில் நல்லா ஃப்ளாட்டாக வைங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, ஸ்கொயரா, டைமண்டா, ஹார்ட்டா, என்ன வேணுமோ அது நல்லா கட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த செப்பரேட் பீசஸ்ல வந்து கண்டெய்னர்ல போட்டு நல்லா சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா தீபாவளிக்கு, ஹோலிக்கு, பொங்கலுக்கு எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் கிஃப்ட் அமைச்சு விடலாம். ஃபெஸ்டிவல்ஸ்க்கான ஒன்று ஸ்வீட் இன்னைக்கு பண்ணலாம். ஜாங்கிரி பண்ணலாமா? இது ஒன்று தீபாவளியோட ஸ்பெஷல் டிஷ். ஜாங்கிரிக்கான உள்ள இன்கிரீடியன்ஸ் வந்து பிளாக் கிராம் தால் 200 grams, ரைஸ் சோறு 1 tablespoon, அந்த ரைஸ் பவுடர், சர்க்கரை 2 cup அது 500 gram, ghee 1/2 kg, கேசரி கலர் பவுடர் 1/2 teaspoon. இப்போ ஜாங்கிரி பண்ண மெத்தட் பார்க்கலாம். தாலும் ரைஸும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 15 minutes தண்ணியில சோக் பண்ணி வைங்க. அப்புறம் அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு இந்த தாலும் ரைஸும் மிக்சியில 1 hour நல்லா கிரைண்ட் பண்ணுங்க. கிரைண்ட் பண்றதுக்கு அப்புறம் ரொம்ப பேருக்கு தண்ணி போடுங்க. கேசரி பவுடர் அந்த பேட்டர் கூட அப்படியே ஃப்ளேவருக்காக மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ நீங்க வந்து திக் சுகர் சிரப் பண்ணணும், அந்த சுகர் ஜூஸ் பண்ணணும். அந்த சுகர் ஜூஸ் பண்றதுக்கு சுகரும் தண்ணியும் கேசரி பவுடர் நல்லா ஹீட் பண்ணி அந்த சுகர் நல்லா திக் ஆக முடியும் ஹீட் பண்ணுங்க. இது பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னு ஷாலோ பேன், ரொம்ப டீப்பான பேன்ல கீ போட்டு அது சிம்ல வைங்க. அந்த பேட்டர் 1 hourல கிரைண்ட் பண்ண பேட்டர் வந்து இப்போ ஒன்னு நல்லா திக் கிளாத்ல போட்டு ரொம்ப சின்னதான ஒன்னு ஹோல் தாங்க. அந்த ஹோல் வந்து நல்லா கையில புடிச்சு கிளாத் பண்டில் பாருங்க, பேட்டர் கரெக்டா வருதா? பேட்டர் வந்து கரெக்டா வரணும், ஃப்ளோல வரணும். நம்ம எப்படி முறுக்குக்கெல்லாம் ரவுண்ட் ரவுண்டா சுத்துறோமோ அந்த துணியில போட்டிருந்த பேட்டர் வந்து கீ பேன்ல நல்லா ரவுண்ட் ரவுண்டா சுத்தணும். நல்லா சின்ன சின்ன சின்ன சின்ன காயில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து பேட்டர் தனியா வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி 5-4 ஜாங்கிரி ஹாட் கீல இருந்து வெளியேற்றுங்க. அது கோல்டன் ப்ரௌன் ஆக முடியும் நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்க. இதுக்கப்புறம் இது மேல சுகர் சிரப் போட்டு சர்வ் பண்ணுங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியே நீங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு தந்தாலும் ரொம்ப பிடிக்கும். இது தீபாவளியோட பெஸ்ட் ஸ்வீட். ட்ரை பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஒரு வெரி சிம்பிள் ரெசிபி, அது கார தக்காளி சட்னி. கார தக்காளி சட்னிக்காக வேரியஸ் இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, 8 சின்ன தக்காளி, 1 teaspoon அஜ்வைன், 1 teaspoon கார்லிக் கிரேட்டட், 1 teaspoon சில்லி பவுடர், 1 teaspoon சுகர், 2 teaspoon ஆயில் அண்ட் சால்ட் டேஸ்ட் பிரகாரம். இப்போ இந்த தக்காளி சட்னி பண்ற மெத்தட் பார்க்கலாம். தக்காளி சட்னிய கொதிக்க தண்ணியில கொஞ்ச நேரம் வைங்க. அதுக்கப்புறம் இதை பீல் பண்ணி இதோட சாஸ் மாதிரி லிக்விடைசர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஹாட் ஆயில் பேன்ல ஹீட் பண்ணிட்டு அஜ்வைன் போட்டு 30 seconds நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணி அதுல கார்லிக் போட்டு இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு நீங்க ஃப்ரை பண்ணலாம். இது ஃப்ரை பண்ணிட்டு அந்த சாஸ் பண்ண தக்காளி அப்புறம் சில்லி பவுடர், சுகர், சால்ட்டு போட்டு அது அது வந்து பாயில் ஆக விடுங்க. 20 minutes பாயில் ஆயிட்டு அந்த ஆயில் செப்பரேட் ஆன முடிவும் வச்சு அப்புறமா நீங்க கூல் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃபெஸ்டிவல்கான ரெசிபி, அது வேப்பப்பூ வெள்ள பச்சடி. வேப்பப்பூ வெள்ள பச்சடிக்காக இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, மாங்காய், நீம் ஃப்ளவர் 2 teaspoons, மஸ்டர்ட் 1/2 teaspoon, கிரீன் சில்லி, ஜாகிரி 100 grams, சால்ட் டேஸ்ட் பிரகாரம். இந்த வேப்பப்பூ வெள்ள பச்சடி பண்றதுக்கு ஃப்ரை எடுத்துட்டு மஸ்டர்ட் ஆயில் போட்டுட்டு மஸ்டர்ட் ஆயில் கிராக் ஆகுற முடியும் நீங்க மஸ்டர்ட் ஆயில ஃப்ரை பண்ணுங்க. மாங்காவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அது கூட சில்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மஸ்டர்ட் கிராக் ஆனது அப்புறம் மாங்காய் பீஸும் சில்லியும் நீம் ஃப்ளவர் எல்லாம் பேன்ல போடுங்க. 1 cup வாட்டர் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. மேங்கோ பீஸ் குக் ஆன முடியும் பாயில் பண்ண விடுங்க. மேங்கோ நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ஜாகிரியும் சால்ட் போட்டு நல்லா பாயில் ஆக விடுங்க. நல்லா திக் ஆக முடியும் பாயில் ஆக விடுங்க. கேஸ்ல இருந்து கீழே எடுத்துட்டு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுங்க.
2: என்னென்ன இதுல இன்னைக்கு ரெசிபிஸ் எல்லாம் கேட்டீங்களா, இதெல்லாம் வீட்டுல ட்ரை பண்ணுங்க, அதை சாப்பிட்டு கூட என்ஜாய் பண்ணுங்க. சரி, இதோட விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. Scene 1. Cycle shop.
1: Appa, enakku neenga cycle vaangi tharingla?
2: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
1: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
2: ம், சரி வாங்கிக்கோடா.
3: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
1: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
3: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
2: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
3: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
2: நீ கையிலயே தோச்சுக்கோ, மிஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
2: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்ல சேர்ந்துக்கோ.
4: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
3: இப்ப என்ன பண்றது?
2: இந்த வீட்டை வித்துடலாமே.
3: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
2: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
4: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
2: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
4: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
2: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடலலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. சோ பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தையை பாதுகாத்துக்கணும், ராத்திரி கண்மொழிக்கணும். இப்படி இருக்கிற சமயத்துல பெண்கள் வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத நான் கேட்டேன்.
2: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார் பாருங்க.

எல்லோருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. என்னங்க யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. என்னடா ஷோ ஆரம்பிக்கும்

0: அதே ஸ்வீட்டா ஒரு குரல் கேக்குதேன்னு யோசிக்கிறீங்களா? உங்களோட எக்ஸைட்மெண்ட் எனக்கு நல்லாவே புரியுதுங்க. உங்களை மாதிரி தான் நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த இனிமையான இசையை கொடுத்தது நம்ம நாப்பா ஹரிப்ரியா தாங்க. ஆமாங்க, எல்லா மியூசிஷியன்ஸும் 25,001 lakh கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி ஒரு நல்ல இசையை கொடுத்தா நம்ம நாப்பா விசில்லையே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுறாங்க. ஆமா, இப்போ நம்ம நாப்பா ஹரிப்ரியாவோட தான் பேச போறோம். ஹாய் நாப்பா, உங்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
1: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிப்ரியா நாப்பா. நான் எம்ஓபி காலேஜில் தான் ஃபைனல் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட். நான் இந்த எம்ஓபி ஸ்டார் ஷோக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
0: கண்டிப்பா நாப்பா, ஏன்னா உங்களை விட நாங்க ரொம்ப சந்தோஷமாவும் எக்ஸைட்டடாவும் இருக்கோம். நாப்பா, நீங்க ஃபர்ஸ்ட் விசில் பண்ண பாட்டு எது? அது எங்களுக்காக விசில் பண்ணி காட்ட முடியுமா?
1: நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது வந்து தெய்வ திருமகன் விக்ரம் படத்துல அந்த ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சாரு. அதில் இந்த பிஜிஎம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன்.
0: கேட்கவே ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். அதை நீங்கள் விசில் பண்ணி காட்டுங்களேன்.

0: ஆஹா, உங்களை நிறுத்த சொல்லவே எனக்கு தோணல, கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நாப்பா, விசில் திறமை ஒருத்தருக்கு எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க? இன்போர்ன் டேலண்ட்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது வந்து ஒரு யாராவது கத்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: எனக்கு தெரிஞ்சு அது இன்பானா தான் வரும். ஏன்னா என்னோட ஃபாதர் எப்போ பார்த்தாலும் விசில் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் தான் எனக்கு ரோல் மாடலே வீட்டில். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் எனக்கும் ஓகே விசில் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது இன்பானா வரும். இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இன்னும் இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கலாம், அதுதான் எனக்கு தெரிஞ்சு.
0: ஓகே, உங்களோட கருத்து விசிலிங்கன்றது விசில் எல்லாருமே பண்ணுவாங்க, பட் விசிலிங் சாங்காக பண்ணுறது ஒரு இன்பான் டேலண்ட்டுன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுனாப்பா? நீங்க எத்தனையோ பண்ணியிருப்பீங்க, லைக் நிறைய ஷோஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பாட்டு பண்ணியிருப்பீங்க, பட் உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஏதாவது இருக்கும்ல, அது என்ன?
1: எனக்கு அயன் படத்தில் அந்த விழிமூடி யோசித்தால் சாங் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை இப்போ பண்ணுறேன்,
0: பண்ணி காட்டுறேன்.

0: சூப்பரா இருந்ததுனாப்பா, எக்ஸலண்டா பண்றீங்க. பொதுவா விசிலிங்ன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. லைக் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நான் ரிசர்ச் பண்ண கண்டுபிடிச்சது என்னன்னா, யூகேலலாம் அந்த காலத்துல விசிலிங் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸா வச்சிருக்காங்க. பிளஸ் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா, விசிலிங் தான் வந்து ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் ஆர்மிக்குள்ளன்னு சொல்றாங்க. விசிலிங்ன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. பட் நீங்க உங்க டேலண்டை எப்படி உணர்ந்தீங்க? ஓ, நான் என்னால பாட்டு பண்ண முடியும், நம்ம இந்த மாதிரி ஃபுல் பாட்டு பண்றோமே விசிலிங்ல அப்படின்ற டேலண்ட் உங்களுக்கு எப்படி எந்த ஒரு பாயிண்ட் உங்களை கண்டுபிடிக்க வச்சுது?
1: அது மெயினா என்னோட ஸ்கூல் டைம்ஸ்ல தான். ஏன்னா எல்லாருமே பாடிட்டு இருப்பாங்க, அப்ப நான் சைட்ல சும்மா விசில் அடிச்சுட்டே இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை என்கரேஜே பண்ணாங்க, இந்த மாதிரி ஓகே விசில் பண்ணலாம் நீ அப்படின்னு. எனக்கு சொன்னதே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த டைம்ல தான் எனக்கு புரிஞ்சது, ஓகே ஃபைன், இந்த இதுவும் ஒரு டேலண்ட் அப்படின்னு நான் ப்ரொசீட் பண்ணேன்.
0: கண்டிப்பா இதுதான் வந்து நிறைய பேர் சொல்லறது இதுதான். ஏன்னா வந்து பேஷன்றது எல்லாருக்கும் அப்படியே பிறந்ததுலேருந்து இவங்க பண்ணிட்டு இருக்கான்றது ஒரு சில பேருக்கு வரும். பட் ஒரு சில பேர் அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் உணர்வாங்க. அந்த மாதிரி நீங்க உங்க ஸ்கூல் டேஸ்ல பண்ணிட்டு இருக்கும்போது, எதேச்சியா பண்ணிட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க விசிலிங் டேலண்ட்டை நீங்க யாருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புறீங்க? லைக் பேசிக்கா கேட்க போனா, உங்களை ஏத்தி விட்ட ஏனி எதை நீங்க நினைக்கிறீங்க?
1: ஆப்வியஸ்லி நான் போன வாட்டி சொன்ன மாதிரி என் ஸ்கூல் தான். ஏன்னா அங்கதான் நான் கண்டுபிடிச்சேன். என் டீச்சர்ஸ் கூட என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காலேஜ்லயும் இந்த மாதிரி ஃப்ரீயான டைம்ல என் டீச்சர்ஸே வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி விசில் பண்ண எல்லாருமே உட்காந்து கிளாப் எல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ என்னோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் தான் எனக்கு மெயின் ஸ்டாண்ட் பை.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் மாதிரி அந்த விட்டு வெளில போனோடனே எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை நிறைய பேருக்கு. நீங்க அதை நல்லா பயன்படுத்திருக்கீங்கன்னு நான் நம்புறேன். விசிலிங் பண்ணா கண்டிப்பா ஏன் காதுக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க விசிலிங் பண்ணி அதை நான் கேட்கும் போது கிடைக்கிற சுகம் இருக்கே அது தனி தாங்க, யாருக்கா இருந்தாலும் சரி. பட் விசிலிங் பண்ற உங்களுக்கு என்ன பயன் நீங்க நினைக்கிறீங்க?
1: விசிலிங் வந்து ஒரு நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பேசிக்லி. பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பிராணாயாம் பண்ணுவாங்க, இந்த முனிவர்களெல்லாம் அதுக்காகவே உட்காந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சாப்பிடாம எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம கிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி பிராணாயாமெல்லாம் யோகா பண்ணுங்க சொன்னோன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க அதை ரொம்ப லேசியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ விசிலிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு குட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ அது ஒரு ஜாலியாக பண்ணலாம், எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தரும். அதை விட நம்மளுக்கு பெரிய சந்தோஷமே இல்லை. அண்ட் ஆல்சோ எனக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடைக்கும். ஸோ இதனால ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ஒரு எல்லா பெற்றோருக்கும் சரி, ஒரு டீச்சர்ஸ்க்கும் சரி, இது வந்து ஒரு ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். விசிலிங் ஒரு பொண்ணு பண்றாலோ ஒரு பையன் பண்றாலோ உடனே அவன் வந்து ரவுடி அப்படின்னு ஒரு பட்டத்தை கட்டாம அவங்கள என்கரேஜ் பண்ணி பண்ணா அதுல நிறைய பயன் இருக்கு. விசிலிங் பண்றதுனால சொன்ன மாதிரி பிராணாயாமெல்லாம் இந்த காலத்துல அப்படின்னா என்னன்னு கேட்கறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா என்ன, அதோட ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்கற, எந்த கடையில கிடைக்குது அப்படி கேட்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ விசிலிங்னு அது அது வந்து ஒரு ஜாலி ஒரு ஆர்ட்னு சொல்லலாம். அந்த ஆர்ட்டை பண்ணும் போதே ஒரு ஹெல்த்துக்கும் ஒரு பயன் இருக்குன்னு தெரியும் போது அதை கண்டிப்பா எல்லாரும் என்கரேஜ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நாப்பா நீங்க நிறைய ஷோஸ் பண்ணிருக்கலாம், பட் உங்களுக்கு மறக்க முடியாத ஷோன்னு ஏதாவது இருக்கும்ல? நான் மறக்க முடியாத இந்த சென்ஸ் நான் ரெண்டு சைடுமே கேட்கறேன், ஹாப்பியா இருக்கட்டும் சேடா இருக்கட்டும். நீங்க ஹாப்பி இந்த சென்ஸ் ஒரு ஷோல பண்ணிருப்பீங்க, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைச்சிருக்கும். அப்படி இல்லையா, நீங்க போய் பண்ணிருப்பீங்க, பார்த்தா நீங்க எவ்வளவோ எதிர்பார்த்திருப்பீங்க, அதுக்கு இல்லாத மாதிரி ஆயிருக்கும். இல்ல நீங்களே ஷோஸ்ல கொஞ்சம் தடுமாறி இருப்பீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மொமெண்ட நீங்க சொல்லுவீங்க?
1: பேசிக்லி என்னோட நான் 2013 CA இன்ஸ்டியூட்ல தான் ஒரு ஷோ பண்ணேன், டேலண்ட் ஷோ அப்படின்னா அவங்க காம்படிஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல. ஸோ அப்போ அந்த 2 மினிட்ஸில் நான் வந்து விசிலிங் பண்ணேன். அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து எல்லாருமே ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து வெளியில் இவன் நாப்பா ஹரிப்ரியா சொல்கிறத விட அன்னைக்கு விசில் பண்ணால அந்த மாதிரி தான் என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை என்னால் மறக்கவே முடியாது.
0: கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போதே புரியுது அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கோன்னு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய நிறைய மொமெண்ட்ஸ் வரணும்னு எங்கள் கிட்டேருந்து உங்களுக்கு பிளஸ் பண்ணுறோம்.
1: தேங்க்யூ.
0: அண்ட் நான் ரொம்ப பேசிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன், எல்லாரும் போர் அடிச்ச சேனலில் மாத்திட போறாங்க. ஸோ நீங்கள் எங்களுக்காக வேற லாங்குவேஜ்ல ஏதாவது விசில் பண்ணுங்களேன்.
1: ஓகே, நான் ஹிந்தியில வந்து ஆஷிகி 2 இருந்து தும் ஹி யோ சாங் பண்ணி
0: சூப்பர் பண்ணி காட்டுங்க.

0: அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன கோயில் பட்டமே தரலாம், அவ்வளோ அழகா இருக்கு கேட்கும் போது. நாப்பா இந்த கேள்வி எனக்கு எப்பவுமே மைண்ட்ல இருந்து இருக்கு. கண்டினியூஸா எவ்வளோ நேரம் ஒருத்தங்க விசில் பண்ண முடியும்? லைக் விசில் பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்கு அஃப்கோர்ஸ், பட் நீங்க ஏன்டி கிட்ட ஏதாவது பாத்திருக்கீங்களா? லைக் இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஃபியூச்சர்ல? இல்ல எவ்வளோ நேரம் பேசிக்கா கண்டினியூஸா பண்ண முடியும்?
1: நான் வந்து சும்மா ஒரு 2-3 சாங்ஸ் தான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு கின்னஸ் ரெக்கார்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. லைக் கண்டினியூஸாக 18 hours எல்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க. இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு ஹார்மே இல்லை. இதுக்கு ENT கிட்டலாம் செக் பண்ணுற அவசியமே இல்லை. இது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இது ஒரு நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ஸோ இதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. நாப்பா நீங்கள் புது பாட்டு மட்டும்தான் பண்ணுவீங்களா, இல்லைன்னா நீங்கள் பார்க்கவும் மாடர்ன் கேர்ள் மாதிரி இருக்கீங்க, ஸோ இல்லை பழைய பாட்டு அதெல்லாமும் ட்ரை பண்ணியிருக்கேன்?
1: பழைய பாட்டும் ட்ரை பண்ணிருக்கேன்.
0: அப்படியா, எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு.
1: நான் வந்து ஊரு சனம் ஒரு சாங் இருக்குல்ல,
0: ஆமா ஆமா.

0: ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. அப்பா இது வந்து ஒரு இன்பார்ன் டேலண்ட்னு சொல்லிட்டீங்க. உங்களை மாதிரி நிறைய மக்கள் இந்த மாதிரி விசிலிங் இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா விசிலிங்க்குன்னு ஏதாவது ஒரு அசோசியேஷன் இருக்கா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கா உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு?
1: ஆ, ஷியூரா இருக்கு. எல்லாருமே இந்த மாதிரி சிங்கிங்காக ஒரு கிளாஸஸ் இருக்கு, டான்சிங்காகவும் கிளாஸஸ் இருக்கு. அதே மாதிரி விசிலிங்க்கும் இப்போ 2004 இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விசிலிங் இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா விசிலர்ஸும் நாங்கள் எவ்ரி மந்த் கெட் டுகெதர் வச்சு இட்ஸ் அ ஃபன் டுகெதர். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க டேலண்ட்டை, விசிலிங் டேலண்ட்டை ஷோ கேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே சேரலாம். இதுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் செக் பண்ணிங்களாவே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
0: ஓகே ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் விசிலிங் டேலண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இருக்கு, பட் அவங்களுக்குலாம் வந்து அதை ஒரு கெரியராக அவங்களுக்கு சூஸ் பண்ண தெரியல இருக்கா அப்படின்னு. ஏன்னா வந்து இது பேரண்ட்ஸ்க்கு ஒரு டவுட்டிங்கான ஒரு குவெஸ்சன், நீ என்ன விசில் பண்ணுறதுனால உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் இருக்குன்றதே நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கு. ஸோ எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி டேலண்ட் இருந்தால், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுங்க. யூ ஆல்சோ மேக் தெம் க்ரோ அப்படின்றது தான் இதோட கான்செப்டே. அப்போ உங்க வீட்டில் சப்போர்ட் எப்படி இருந்தது? ஏன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா வீட்டில் விசில் அடிச்சாலே ஐயோ என்ன இவ ரவுடிய மாதிரி பண்றா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நீங்க வந்து அதை ஒரு புதுமையான டேலண்டா ட்ரை பண்ணிருக்கீங்க. வீட்டில் உங்க என்கரேஜ்மெண்ட் எப்படி இருந்தது?
1: ஃபர்ஸ்டெல்லாம் நான் சின்ன வயசில் பண்ணும்போது எங்கள் அம்மாவே என்னை திட்டுவாங்க, என்ன பொண்ணாக இருந்து விசிலெல்லாம் பண்ணுற அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷனில் ஜாயின் பண்ண அப்புறம் எங்கள் அம்மாக்கே நான் போய் காமிச்சேன், இந்த மாதிரி பாருங்கள் எப்படி எல்லாருமே விசில் பண்ணுறாங்க, அது ஒரு டேலண்ட்டாக இருக்குது, நிறைய பேர் கெரியராக கூட பண்ணுறாங்க, இந்த மாதிரி படத்தில் நிறைய சாங்ஸில் விசிலெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி சொன்னோன்னே எங்கள் அம்மாக்கே தெரிய வந்துச்சு. எங்கள் அம்மா இப்போது என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க, நிறைய ஷோஸ்க்கெல்லாம் விசில் பண்ண அனுப்புகிறாங்க. ஸோ ரெண்டு விதமான சப்போர்ட்டும் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல என்கரேஜ் பண்ணல, ஆனா இப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க எங்க பேரண்ட்ஸ்.
0: கண்டிப்பா இது வந்து ஒரு புதுமையான விஷயம் தான். ஏன்னா என் வீட்ல எல்லாம் நான் விசில் அடிச்சேன்னா என்ன அவ்வளவுதான், என்ன என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்பாங்க. பட் நீங்க அதை ஒரு புது டேலண்டா கொண்டு வந்து இந்த மாதிரி பண்றது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான விஷயம். அதனாலதான் நீங்க இப்போ இந்த MOP ஸ்டார் ஷோல உட்கார்ந்துருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இப்போ மக்கள் சாய்ஸ் மாதிரி வச்சுக்கலாம்னா அப்பா, ஏன்னா நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க. நான் பேசுறத விட இது ரொம்ப அருமையாக இருக்கிறதுனால எங்களுக்காக ஒரே ஒரு கமல் பாட்டு நீங்கள் பண்ணுங்க.
1: ஓகே, நான் குணா படத்துல இருந்து ஒரு சாங் பண்ணுறேன்.
0: கண்டிப்பாக

0: ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு கேக்குறதுக்கே. உங்களை நிறுத்த சொல்லணும்னு எனக்கு தோணவே இல்லச்சா, இவங்க கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்க மாட்டாங்களான்னு இருக்கு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஷோ எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வரப்போற ரிபப்ளிக் டேக்காக நீங்க மக்களுக்கு கண்டிப்பா ஏதாவது பாடியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன்.
1: அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. அண்ட் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ரிபப்ளிக் டே இப்போ நான் பண்றேன்.

0: தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூண்ணாப்பா, நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த எம்ஓபி ஸ்டார் ஷோ ஆரம்பித்தது உங்களை மாதிரி பட்டிங் டேலண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து உங்களோட நாலேஜை மிச்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மிச்சம் எல்லாரும் அதுலேருந்து ஒரு பயன் அடையணுன்றது தான். இப்போ நாப்பா நம்மளுக்காக விசில் பண்ணி காமிச்சாங்க, நானும் வளவலன்னு பேசியாச்சு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன கடைசியில் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்ன தாட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு பார்த்தா பேஷன் பேஷன் பேஷன் தாங்க. உங்கள் பேஷன் என்னவா வேணா இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணி எல்லாரையும் கவரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணி அதை ஒழுங்காக பண்ணி அதை பயங்கரமாக பண்ணீங்கனாலே உங்கள் பின்னாடி ஃபேன்ஸ் பயங்கரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி ஒரு ஆள் தான் நம்ம நாப்பா. அவங்க கிட்ட நம்ம பேசினதுலேருந்து நமக்கு தெரிய வந்தது பேஷனை பற்றி தாங்க. அவங்க விசிலிங்கன்றது எல்லாரும் சின்ன வயசில் பண்ணிட்டு இல்லை பசங்களோ சும்மா ரோட்டில் காம்பவுண்ட் வாலில் உட்காந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இதை ஒரு கெரியராக அவங்க சூஸ் பண்ணி இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதில் போய் ஜாயின் பண்ணி அதை ஒரு கெரியராக அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் தாங்க. அவங்க கூட பேசினதே எனக்கு புல்லரிக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் பேஷனை தேடி ஓடுங்க. வேற கடைசி வரைக்கும் நமக்கு என்னங்க கிடைக்க போகுது, பணம் சொத்து எதுவுமே நம்ம கூட இருக்க போறதில்ல. ஆஃப்டர் ஆல் நம்ம எதை லவ் பண்ணோம் அதை நம்ம பண்ணிட்டோம், அதுதான் கடைசி வரைக்கும் இருக்க போறது. ஸோ உங்க பேஷனுக்காக நீங்க எதை வேணா காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அதை சொல்லி உங்ககிட்ட இருந்து நானும் நாப்பாவும் விடைபெறோம். நீங்க கேட்டுட்டு இருந்தது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நன்றி, வணக்கம்.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் MOP வாக்.
1: இன்னைக்கு வந்து ஸ்டுடியோக்குள்ள உட்காந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கண்டென்ட் மாதிரி கொடுத்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப லைவா நடக்க போதுச்சோ எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எப்படி மூணு வேளை சாப்பாடு காத்துன்னு இருக்கோமோ அதே மாதிரி சந்தோஷம், சிரிப்பு, கோபம், சோகம் இது எல்லாமே நம்ம லைஃப்ல இருக்கும். இப்போ சந்தோஷம்னு சொன்னா சந்தோஷத்துக்கு விளக்கமே தேவையில்லைங்க. எது எடுத்தாலும் சிரிக்கலாம், நிறைய சந்தோஷமான தருணங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும். சோ சந்தோஷத்துக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. சோகத்துக்கு விளக்கம் சொல்லணும்னா நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும் போது, இல்ல நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம துரோகம் பண்ணும் போது, அந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்மளுக்கு ரொம்ப சோகமாக்கும். இப்ப சந்தோஷத்துக்கும் சோகத்துக்கும் நடுவுல ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதாங்க கோபம். இந்த கோபத்தை வச்சுதான் இன்னைக்கு ஷோ நம்ம நடத்த போறோம். இந்த ஷோக்கு பேரு சினமும் சிரிப்பும். எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க கோவப்படுறாங்க, அவங்க எந்த விஷயத்துக்கு கோவப்படுவாங்க, கோவப்பட்டா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்கள அவங்களே எப்படி சமாதானப்படுத்திப்பாங்க, இது மூணு தன்னை சார்ந்த கேள்விகள். இன்னொன்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க கோபமா இருந்தா அவங்களை எப்படி சமாதானப்படுத்துவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஸ்டுடியோக்குள்ள எந்த கெஸ்டையும் வச்சு கேட்காம நேரம் அவங்க கிட்டே போயிட்டு அவங்க இருக்கிற இடத்த அதை பத்தி கேட்போம். சோ நான் இங்க வந்து நுங்கம்பாக்கம்ல இருக்கேன். இங்க நிறைய பேர் என் கண்ணு நின்றுட்டு இருக்காங்க. இங்க எல்லாக்கிட்டையும் போயிட்டு அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க கேட்கலாம் வாங்க. வணக்கம் மேம், உங்க பேரு?
2: என் பேர் மிருதுலா.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் DHL ல ஒர்க் பண்றேன்.
1: ஓகே மேம், நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு வந்திருக்கோம். உங்களுக்கு கோவம் நிறைய வருமா?
2: நிறைய வரும்.
1: எந்தெந்த விஷயத்துக்குலாம் கோவப்படுவீங்க?
2: எனக்கு தெரிஞ்சு இப்படி நடக்கணும்னு நான் நினைக்கிற விஷயம் அப்படி நடக்காட்டா கோவப்படுவேன்.
1: அப்படி கோவப்படும் போது எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? யார் மேல காத்துவீங்க?
2: ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னா கத்திடுவேன், இல்லாட்டா அப்படியே பேசாம உட்காந்துருவேன். கோவத்தை காமிக்க முடியலனா அப்படியே பேசாம வாய் மூடிட்டு உட்காந்துருவேன்.
1: இந்த பொருளை போட்டு உடைக்கிறது, பெட்ஷீட் போட்டு கிழிக்கிறது, அந்த மாதிரி பழக்கம்
2: அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா பெசாம உட்காருனா கோவம் இல்லன்னு அர்த்தம் இல்ல, உள்ள அப்படியே கபகபகன்னு எரிஞ்சுட்டே இருக்கும், எரியும் அப்படியே.
1: சரி, இப்போ இது உங்களை சார்ந்த கேள்வி. உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தவங்க, இல்ல தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க ரொம்ப

0: மாட்டோம், அவங்களை சமாதானப்படுத்தணும், அவளை கூல் டவுன் பண்ணாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. சோ எப்படி சமாதானப்படுத்துவீங்க?
1: ஐ திங்க் பேசணும் அவங்க கிட்ட. ஆபியஸா அவங்களுக்கு கோபமா இருக்கிறபோது போய் பேசணும், அவங்க கட்டதான் செய்வாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி தீக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கோபமா இருந்தாலும் பேசி தீத்துடணும்.
0: கோபமா இருக்கும்போது பேசினா எரியற விளக்குல எண்ணெய் ஊற்றுற மாதிரி எல்லாம் இருக்கும்.
1: அது நம்மளுக்கு தெரியும் நான் எப்படி பேசணும். சில டைம்ஸ் அவங்க பேச போய் அவங்க ஜாஸ்தி கோவப்படுவாங்க. பட் அப்படியே விட்டாலும் சில பேருக்கு ஜாஸ்தி கோவம் வரும். அவங்க வந்து நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, நீங்க ஏன் கோவமா இருக்கும், அதனால என்ன பண்ணா கோவம் தெரியும் தெரியறதுக்கு நம்மளுக்கு பேசதான் செய்யணும்.
0: பேசாம இருக்கும்போது ஒரு நாள் தப்பு பண்ண ஆள் வந்து தங்கிட்ட அதை கேட்கலாம் கோவம் வரும். போற வரவங்க எல்லாம் வந்து கேட்கலாம் எப்படி கோவம் வரும், அது லாஜிக்கே கிடையாது.
1: சரி, ஆனா சப்போஸ் நான் தப்பு பண்ணல, ஆனா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி கோவமா இருக்குன்னா நான் போய் என்னன்னு கேட்டா அட்லீஸ்ட் அவ என்கிட்ட பேசுறதுனால அவளுக்கு உள்ள இருக்க கோவமா அதை அடங்க செய்யும். ஒரு அவுட்லெட் மாதிரி அவங்க பேசுறதுனால கொஞ்சம் அட்லீஸ்ட் நான் வந்து இல்ல பரவாயில்ல இப்படி பாரு அப்படி பாருன்னு சொல்றதுனால கொஞ்சம் கம்மியாகலாம்.
0: ஓகே மேம், தேங்க்யூ
1: தேங்க்யூ.
0: வணக்கம் சார், உங்க பேரு?
2: என் பேரு வெங்கட்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் காலேஜ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே சார், உங்களுக்கு கோவம் வருமா?
2: வரும், எல்லாருக்கும் கோவம் வரும்.
0: ரொம்ப கோவப்படுவீங்களா?
2: கோவப்படுறேன்.
0: என் பேரு வர்ஷா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மியூசிஷியனா இருக்கேன். உங்களுக்கு கோவம் வருமா? எதுக்கு ரொம்ப கோவப்படுவீங்க? நல்லாவே வரும். ஏன்னா சாப்பிடும் போது யாராச்சும் சொல்ல பண்ணாங்கன்னா பிடிக்காது. அதே சமயத்துல யாராச்சும் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படி இருந்ததுன்னா எனக்கு பிடிக்காது. அப்படி இருந்ததுன்னா என்ன கோவம்? கோவத்தை எப்படி வெளிப்படுத்துவீங்க? என்ன பண்ணுவீங்க? என் மூஞ்ச பார்த்தாலும் தெரியும் கோவமா தான் இருக்கேன். யார் மேல கோவமா இருக்கா அவங்க கிட்ட பேச மாட்டேன். ஜென்ரலா சுத்தி இருக்கணும் கிட்ட பேச மாட்டேன். எனக்கு ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கும். அது வந்து அந்த கோவம் தள்ளியதா இருக்கும். கொஞ்ச நாள் நான் சைலண்டா இருப்பேன், பேச மாட்டேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க, அவங்களை சிரிக்க வைக்க என்ன பண்ணுவீங்க? கிட்ட போய் கேட்பேன் என்ன பிரச்சனை அப்படின்னு, கோவமா இருக்காங்களா அப்படின்னு. அப்புறம் வந்து நான் என்ன தெரிஞ்சதை அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஃபன்னியா அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபன்னியான ஈவெண்ட் ஏதாவது ஒன்னு ரிமைண்ட் பண்ணி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஏதாவது சிரிக்க ட்ரை பண்ணுவேன். அப்போ அவங்க சிரிக்கலன்னா சரிதான் போ அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அவ்வளவுதான். ஒரு வாட்டி பேசி பார்ப்பேன், ரெண்டு வாட்டி பேசி பார்ப்பேன். அதுக்கப்புறம் வல்வல்னு சும்மா 99 பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நான் வந்து செட்டா போ அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருப்பேன். வணக்கம் சார், உங்க பேரு?
3: மாரிமுத்துங்க.
0: என்ன பண்ணிட்டு
3: இருக்கீங்க?
0: உங்களுக்கு கோவம் வருமா? எதுக்கு ரொம்ப கோவம் வரும்?
3: எதுக்கு கோவம் வரும்னா எப்படி செய்யலாம்னா, நீங்க ஒரு பொருளை நம்ம கிடைக்கணும்னு அது நல்ல வழியில கிடைக்கணும். அதே பொருளை வந்து கட்ட வேலை சம்பாதிச்சுட்டு அது போச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதே நமக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு போச்சுன்னா, நம்மள மீறி போச்சுன்னா கஷ்டம் வராது. நம்மளுக்கு தெரிஞ்ச எடுத்துட்டாங்க கோவம் அதிகமாக வந்து.
0: நீங்க கோவப்பட்டா என்ன பண்ணுவீங்க? திட்டணும்னா என்ன வார்த்தை ஃபர்ஸ்ட் சொல்லி திட்டுவீங்க? அப்படி ஏதாவது அடிக்கிறதா என்ன செய்வீங்க?
3: மெட்ராஸ்ல போறணும் எல்லாமே சொல்லிடலாங்களா? அதிகமாக வளர்த்து போச்சுன்னா அது ரொம்ப வல்கரா வரும். அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது.
0: ரேடியோல என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் உங்களை நீங்களே சமாதானப்படுத்துவீங்களா, எப்படி சமாதானப்படுத்துவீங்க?
3: அது வந்து சுச்சுவேஷன் பொறுத்து தாங்க செய்ய முடியும். ஏன்னா ஒரு மனுஷன் கொலை பண்றான்னு அவன் தானா போய் செய்யறதில்ல, அவனோட பிரெயின் வந்து ஆஃப் ஆன டைம்ல தான் வந்து கொலையே பண்ணுவான். புரியுதுங்களா? ரோட்ல போயிட்டே இருக்கும், நம்ம தெரியாதாம இடிச்சிருக்காங்க, அவன் சாரி ஜஸ்ட் போயிடும். இதே பஸ்ல போறானுங்க, பொண்ணுங்களை கை போடுறானுங்க, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கோவம் வரும்? அது வந்து அந்த பொண்ணுக்கு வெளியே காட்ட முடியாது. அது தனியா சொன்ன ரொம்ப தொந்தரவு போனா அந்த பொண்ணு என்ன பொண்ணு அடிக்கும். அந்த மாதிரிதான் ஆம்பளை பசங்களும் எல்லாருமே அதே தான் இருப்பாங்க.
0: சரி, உங்களை நீங்களே எப்படி சமாதானப்படுத்திட்டீங்க கோவப்பட்டா?
3: கோவப்படுறது நம்ம நம்மளுக்குள்ளே ஒரு மனசு இருக்குங்க, தேவையில்ல, பிரச்சனையே இல்லை, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம், நம்மளுக்கும் ஃபேமிலி இருக்கு, நம்மளுக்கு வர கோவம் தான் அவங்களுக்கும் வரும், நம்ம மேலே தப்புறோம் நம்ம முன்னு போயிட வேண்டியதான், அவ்வளோதான்.
0: இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க, அவங்களை எப்படி சமாதானப்படுத்துவீங்க, எப்படி சிரிக்க வைப்பீங்க?
3: அது ரொம்ப ஈஸிங்க. அவன் கோவப்படுறான்னு வச்சிங்கன்னா அந்த டைம் அவனை விட்டுணும். அவனை போய் நம்ம தடுத்தான்னு ரொம்ப கோபமாக வரும். அவனை கூட்டு வந்து உடனே அடிக்கலாண்டா, அவன் அடிக்க தானே போகிறேன், இங்கே வா, அவன் என்ன செஞ்சான், அந்த ஃபர்ஸ்ட் அவனோட தப்ப நம்ம கேட்டுக்கணும். கேட்டுக்கிட்ட பிறகுதான் இப்ப அடிக்காத நம்ம ஃபர்மாஸ் பண்ணலாம். இது அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசணும், ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசலாம், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும். எடுத்தவனே போயிட்டு நம்ம கோவப்பட்டு அடிதா நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொன்னான்னு அவன் அந்த நிமிஷத்துலயுமே மறந்துடுவான் அந்த கோவத்தை, அவனும் சலாயிருவான், அவங்க பிரச்சனையே நடக்காது. அவனும் சாரி சொல்லிட்டு போயிடுவான், இவனும் சாரி போயிட்டு போயிடுவான், அவ்வளவுதான்.
0: தேங்க்யூ சார். வணக்கம் சார், உங்க பேரு?
4: என்ன பண்ணிட்டு
0: இருக்கீங்க?
4: ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கோம்.
0: ஓகே சார், உங்களுக்கு கோபம் வருமா? எப்பெல்லாம் கோபப்படுவீங்க?
4: கோபம் அடிக்கடியெல்லாம் கோபம்லாம் வராது. ஏதாவது எப்பாவது யாராவது தவறு செய்யும் போது தான் கோபம் வரும். திடீர்னு நம்ம போயிட்டே இருக்கோம், நம்ம வண்டி ஓட்டிட்டே போயிட்டு இருப்போம், பிடிசிக்காரன் நிக்காத போயிட்டே இருப்போம், நம்ம வந்து நிக்க வைப்போம் போலீஸ்காரன் பக்கத்துல போயிருந்தா கூட. பிடிசிக்காரன் சிக்னல் மதிக்காத போனா அவனை கேட்க மாட்டான், ஆனா நம்ம வந்து சிக்னல் மதிக்காத அந்த பஸ் பின்னால மறைஞ்சு போயிருக்கும் போது, அந்த பஸ் ஒட்டி போயிருக்கும் போது பஸ் மறைக்குது தெரியாது. ஆனால ஏ ஆட்டோ நிலை அப்படின்னு இருந்தா ஒரு கோவம் சொல்றன்னு வரும். இருந்தாலும் ஒரு அதிகாரின்றதுனால அந்த நேரத்துல அந்த கோவம் வந்து இதுவா போயிடும். அதே மாதிரி யாராவது பைக்ல போயினே இருப்போம், லெப்ட் சைடு நம்ம மிடில் போயினே இருக்கும் போது லெப்ட்ல வந்து போறவங்க லெப்ட்ல பின்னாடி வந்து போகணும் லெப்ட் திரும்பத்துக்கு. ஆனா நம்ம முன்னாடி போயிருக்கும் போது நம்மள ஓவர்டேக் பண்ணி அப்படியே லெப்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல கோவம் ஏ அப்படின்னு குரல் கொடுக்கும் போது அவனும் வந்து ஒரு பொறுக்கிதனமான ஒரு ஆளா இருந்தாக்கா நம்ம அந்த நேரத்துல வந்து குறுகலப்பட்டதான் நம்ம ஒரு குரல் கொடுக்குறோம். ஆனா அந்த அளவு வந்து ஒரு பொறுக்கிதனமா ஒரு இதுவா இருந்தாக்கா நம்ம வந்து அவனை வந்து சட்ட பண்ண ஒரு இதுவா வேலைக்கு போயிட்டே இருப்போம்.
0: கோவம் வந்து அவங்களை நீங்க எப்படி மாறப்படுத்திட்டீங்க?
4: அதான் கோவம் வந்து யாரையும் நம்ம வந்து ஏச்சு எதெல்லாம் பண்ண முடியாது. இருக்கிற கோபத்தை வெளிப்படையா என்ன இந்த மாதிரி பண்ணிட்டே வாக்குவாதம் பண்ணும் போது என்ன நீ பண்ணதுதான் தவறு அப்படின்ற மாதிரி புரிய வைப்போம். ஒரு சில நேரத்துல அவங்க புரியாத பட்சத்துல நம்ம சரி இந்த நடு ரோட்ல நம்ம ஏன் அவங்க கிட்ட வீணான எதுவா பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான்றதுனால நம்ம விலகி போவோம்.
0: வணக்கம் சார், உங்க பேரு?
5: சுரேஷ்குமார். சொல்றா சுரேஷ்குமார்.
0: உங்க பேரு?
5: வினோத்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: புரிஞ்சிக்காம கேள்வி கேட்டாங்க அது ஒரு கோவம் வரும். ரெண்டாவது சடனா எதிர்பார்க்காத விஷயம், எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப வண்டி ஓட்ட போறோம் அலட்சியமா வருவாங்க நடுவுல அவங்க ஒன்னு எந்திரிச்சு போயிட்டே இருந்துருவாங்க சாரி ஒரே ஒரு வார்த்தை அசிட்ட வரது நம்மதான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு முறை நடந்திருக்கு, ஆக்சிடென்ட் ஒண்ணு ஆயிடுச்சு, ஒன்னு இல்ல காதல போன வச்சு வந்துட்டே இருந்தாங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு திருப்பி எடுத்து சாரின்னு சொல்லி போன வச்சு பேசிட்டு போயிருக்காங்க. ஏன் வேண்டிதான் அடிபடுச்சு ஒரு காசு பண்ணும்போது அது. அதுக்கப்புறமா சம்டைம்ஸ் வந்து நடுல வந்து இன்டர்ப்ட் பண்றது பர்மிஷன் இல்லாம ரீசெண்டா இதெல்லாம் மெயின்
0: கோவம் வந்தா நீ என்ன பண்ணுவீங்க?
5: கிடைக்காது அன்வான்டெட்ல.
0: சோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க ரொம்ப கோவமா இருந்தா அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறீங்க, எப்படி சிரிக்க வைப்பீங்க?
5: மைண்ட் டைவர்ட்
0: பண்ணுவாங்க,
5: கண்டினியூஸா எதாவது பேசிட்டே இருந்தா மாறுவாங்க. அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிருக்கேன்.
0: சரி, என்ன சொல்லி சமாதானப்படுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா?
5: இப்படி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்திருந்தா பரவாயில்ல
0: உங்களுக்கு கோவம் வருமா? எந்த அளவுக்கு கோவம் வரும்? தேவையில்லாததுக்கு கோவம் வராது, ஏதாச்சும் காரணம் இருந்தா கோவம் வரும். அதான் காரணங்கள்னா எந்த மாதிரி காரணங்கள் எப்படி சொல்றது? ஹியூமன்பியும் மதிக்கணும், மனுஷனா மதிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மீறி போனாங்கன்னா தான் கோவம் வரும். நார்மலா இருந்தா ஒன்னும் கோவப்பட மாட்டேன். ஓகே, நீங்க கோவப்பட்டா நீங்க என்ன செயல் எப்படி காட்டுவீங்களா, இல்ல உங்களோட பேச்சுல எப்படி காட்டுவீங்க? சைலண்டா இருந்து கோவம் தான் கத்த மாட்டேன். ஏதாச்சும் ரிலேஷன் அந்த மாதிரி இருந்தா சத்தமா திட்டுவேன், போங்க அப்படி சொல்லுவேன், அவ்வளவுதான். எப்படி திட்டுவீங்க? முன்னாடி
6: நினைச்சாதீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
7: ஸோ செயல் எதுவும் காட்ட மாட்டீங்க?
6: எதுவும் காட்ட மாட்டேன்.
7: இப்போ கோவப்பட்டு உங்களை நீங்களே எப்படி சமாதானப்படுத்திட்டீங்க?
6: இல்லாட்டா கண்ண மூடி மெடிடேஷன்ல உட்காந்துருவேன். பிகாஸ் மை ஹஸ்பண்ட் யோகா மாஸ்டர்.
7: மெடிடேட் பண்ணா உங்களுக்கு அந்த கோபம் குறைஞ்சிடும். உங்களுக்கு பிடிச்சவங்க ரொம்ப கோபமா இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க எப்படி சமாதானம் படுத்துவீங்க?
6: ஜஸ்ட் 5 நிமிஷம் கண்ண மூடி உட்காருங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணுவேன். இல்லைனாலும் அவங்க விட்டு அவங்களோட அமைதியை விட்டுட்டோம்னா அந்த கோபம் சரியாயிடும்.
7: கோபமா இருக்கிற பேர் கண்ண மூடி உட்காருங்க அமைதியா இருங்கன்னா அவங்க இன்னும் கோபம்
6: இருக்க மாட்டாங்கடா. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பாக்கலாம். இல்ல அவங்க அமைதியா தனியா விட்டோம்னா நம்ம வந்துடலாம். ஜஸ்ட் அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வரும்
8: ஜர்னலிசம். எல்லாமே ஜர்னலிசம்
7: தான் படிக்கணும். கோபம் நிறைய வருமா?
8: ரொம்ப நிறைய, ரொம்பவே நிறைய.
7: கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க?
8: ரிமோட்டை தூக்கி போடுவேன். கையில எல்லாருக்கும் அது ஓடியும். கத்து கத்துன்னு கத்துவேன். நல்லா நான் அதுவும் பண்ண மாட்டேன். அந்த பௌர்ணம்ன்ற பொண்ணு கிண்டல் பண்ணா எனக்கு கோபம் போயிடும். பார்த்தாலே போதும், கொஞ்சம் சிரிப்பு வந்துடும். அதனால வந்து கோவப்படும்.
7: நான் அவளோட ஸ்கூலிய
8: எம்பி. ஷி இஸ் தி எம்பி ஆஃப் தி காலேஜ். ஓவர் வெட்டி
7: நான் ரிமோட்ட தூக்கி போடுவேன்.
8: கையில என்ன அது ஒடியும்.
7: உங்களுக்கு கோவம் வந்தா அதை உடனே எப்படி வெளிப்படுத்துறீங்க? வீட்லயா இருக்கட்டும், வெளியா இருக்கட்டும், இப்ப அண்ணன் தங்க தம்பி கூட சண்டை போடுறத உடனே எப்படி வெளிப்படுத்துறீங்க?
8: என் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லயே தெரிஞ்சிடும்.
6: கத்துவேன் ஆப்வியஸ்லி. தம்பி தான் கத்துவேன். அம்மா தான் ஒண்ணு சொல்ல முடியாது. அம்மா தான் கதவு மட்டும் ஒடையும். கதவு போயிட்டு அப்படி சாத்தான். வேற எதுவும் பெருசா பண்ண முடியும். கோவம் வந்தா கொஞ்சம் கத்த வேண்டிட்டு மிஞ்சி போனா அழுதுருவேன். ஏன் இப்படி படுத்துறீங்க அந்த
8: மாதிரி
6: நிறைய வேர்ட் சென்சர் பண்ண வேண்டி இருக்கும். அதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது. நான் என் தம்பி எடுத்தவனே அறிவு இருக்கான். உனக்கு தான் கேட்பேன். என்ன அதுதான் சேர்லையா? ஒண்ணுமே இல்ல. குடுக்க வேண்டிய இடத்துல மரியாதை. என்ன மரியாதை? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கணும்னு அவசியமே அறிவு இல்ல அப்படின்னு ஆரம்பிச்சேன். பொறுமையா அதுக்கப்புறம் அதை எங்கேயாவது போய் நிற்கும். பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலினா அனிமல்ஸ் பேரும் யூஸ்வலா வரும். எருமை மாடு நிறைய பேர் சாசு. ஃப்ரெண்ட்ஸ்னா கொஞ்சம் சென்சர் பண்ண வேண்டிய டீம் டீம் டீம் டீம் போயிட்டே இருக்கும். பட் பவுர்னா கொஞ்சம் ஸ்பெஷலா இஷ்டப்பட்டுக்கலாம்.
7: ஓகே ஃபைன். இப்ப கோவப்பட்டாச்சு. உங்களை நீங்க சமாதானப்படுத்திக்கணும். எப்படி படுத்துட்டீங்க?
6: நான் வந்து என்கிட்ட பேசுறேன். பிகாஸ் ஐ கான்ட் நான் அதை பத்தி புலம்பணும். அப்பதான் ஐ கேன் ரெட் அவுட் எவ்ரிதிங். இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவேன். இல்ல அதை இவருக்கா எனக்கு போன் பண்ணி மொக்க போடுவேன். அவர் அப்படியே போயிடும், வெளியே போயிடும். நான் ஒரு 10 மினிட்ஸ் சைலண்ட் ஆகுவேன். மத்தவங்க யாராவது வந்து பேசுனா அது டிபெண்ட்ஸ். ரொம்ப கடுப்புல இருந்தாலும் அவங்களையும் போட்டு காய்ச்சி காய்ச்சி காய்ச்சி எடுத்து இல்லன்னா சைலண்டா போயிடுவேன். இல்ல வேற ஏதாவது வேலை பண்ணிடுவேன். நான் பாட்டு கேட்பேன். இல்லன்னா வேற யாராவது மாட்டினாங்கன்னா அவங்கள பிடிச்சி நல்லா கட்டி விட்டுருவேன். தட் இல் காம். என் ஃபேமிலினா ஃபேமிலியில எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி கோவம் வந்தா என்ன யாரும் கண்டுக்காம போயிடுவாங்க. சோ நானே எல்லாத்தையும் கண்டுக்கலாம். அப்படி யாரும் கண்டுக்கலாம். நானா போய் கொஞ்சம் கண்ணாடியை பார்ப்பேன். மூஞ்சியை பார்த்தானா சிரிப்பு வந்துடும். சோ கண்டு
7: என்ன பார்த்தா சிரிப்பு வந்துடும். இப்ப நீங்க 4 பேர் இருக்கீங்க. ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, மத்த 3 பேரும் பயங்கர காண்ட்ல இருக்கீங்க. விட்டா விட்டா விட்டா அடிச்சுருங்க. அந்த அளவுக்கு காண்ட்ல இருக்கீங்க. இப்போ உங்களோட ரியாக்ஷன் தான் எப்படி இருக்கும்? அப்படியே பேசுறது தீயா பறக்கணும். அப்படி இருக்கணும்.
9: என்ன பண்ண சொன்ன என்ன பண்ணிருக்கேன் தூசு மாதிரி இல்ல நீ பண்ண காரியம் உனக்கு

0: அப்படி அதுலாம் பறந்துச்சு பார்த்து எல்லாருக்காங்களையும். அண்ட் இப்போ வந்து ஸ்பெஷலா ஒரு செக்மெண்ட் மாதிரி அவங்கவுங்க அம்மா எப்படி கோவப்படுவாங்க அதை அப்படி நீங்க இமிடேட் பண்ணி பார்த்தா பேச்சுல இருந்து எல்லாம் எப்படி அம்மா மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிக்கிறா?
1: கொஞ்சம் கூட பொறுப்பு, மணி 10 மணி ஆகுது, இப்ப கூட வீட்டுக்கு வரணும், இல்ல அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி சொல்லணும்னு உனக்கு அவசியம். அறிவு இல்லையா?
2: இல்லையா? கண்டிப்பா
1: எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒருத்தி போன் எடுக்கலன்னா தட் மீன்ஸ் அவன் எங்கேயோ இருக்கா, இல்ல வண்டிக்குள்ள எங்கேயாவது இருக்கும், அந்த கூட காமன் சென்ஸ் இருக்காதா உனக்கு? நீ காமன் சென்ஸ் பத்தி பேச வேண்டாம், உனக்கு பொறுப்புங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. பொன் குழந்தையா இருக்கணும்னா அதுக்கு ஏத்த படி இருக்கணும். சும்மா இந்த ஜேர்னலிசம் ஜாயின் பண்ணிட்டேங்கிறதுக்கோசம் ஊர்மைய வேண்டியது, அப்பா பாரு கேட்டா இந்த வேலை அந்த வேலை லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு ஊடுத்து வேண்டியது. ஆனா பாக்குற வரைக்கும் ஒண்ணும் நடக்கிறது இல்ல பெருசா, ஓவரா பேசாதம்மா, அதுக்கப்புறம் நான் வேற பேச வேண்டியது இருக்கும்.
2: ஓகே, என்னோட ட்ரெஸ் செல்ஃப் வந்து இட் ஆல்வேஸ் பீன் அ மெஸ், எனக்கு அப்படியே நீட்டா வைக்கிறது பிடிக்காது, எனக்கு அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கணும். சோ எவ்ரி டைம் லைக் அதை பார்க்கும்போது அம்மா அடிக்கி வைப்பாங்க, வச்சதுக்கு அப்புறம் நான் திரும்ப நான் தலைச்சி விட்டுருவேன், அதுக்கப்புறம் திரும்ப கத்துவாங்க உனக்கு அறிவே இருக்காதா, லைக் ஏன் இப்படி வச்சிருக்க, எல்லாரும் வந்து நீட்டா இருக்க, ஒன்னு ஒரு மட்டும் அப்படி அக்கி கேட்டா இப்படிதான் இருக்கணும்னு வேற சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு மட்டும் தான் கத்துவாங்க, மற்றபடி வேலை கத்த மாட்டாங்க.
3: எங்க அம்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் கேட்டா நாத்தையில யூஸ் பண்ணுவாங்க, அதுங்க சொல்ல முடியாது. ஏதாவது பண்ணா இல்ல ஏதாவது கட்டி கேட்டா மத்த வீட்டுல போய் பாரு, பொன் குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கு, நீ எல்லாம் ஒண்ணு இருக்கேன், நீ எல்லாம் ஒரு பொன் குழந்தைன்னு சொல்லி கத்துக்கிற வெக்கமா இருக்கு, பக்கத்து வீட்டு பொண்ணு எல்லாம் எவ்வளவு நல்லா மார்க் எடுக்கிறா, படிச்சுட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் ஊசுத்தருதான் லாய்க்கு, வேற ஒன்னுக்கும் லாய்க்கே கிடையாது, எப்படியோ போய் ஒழி அப்படின்னு சொல்லி
0: விட்டுருவாங்க. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணீங்க அம்மா மாதிரி. இப்போ வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரொம்ப கோவமா இருக்காங்க, நீங்க போய் சமாதானப்படுத்தணும், எப்படி சமாதானப்படுத்துவீங்க? கோவமா இருக்காங்க, அது வந்து ஏதோ ஒரு ரீசன், ஆனா கோவமா இருக்காங்க, ஆனா உங்க மேல கோவமா இல்ல, ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோவமா இருக்காங்க,
2: அது ஃபர்ஸ்ட் ரீசன் தெரியணும்ல எதனால கோவமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இல்ல ரீசன், சப்போஸ் அஸ் அ ரீசன் நான் தப்பு பண்ணேன்னு சொன்னா நான் சாரி கேட்பேன், உடனே கேட்டுவேன், அவன் மேல தப்பு இருந்தா இட்ஸ் யோர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு. சோ
3: எல்லாத்தரையும் நடக்கிறது, விடு அவ கிடக்கிறா, அவளுக்கு எல்லாம் எடுக்க மரியாதை, அவள் எல்லாம் கவனிச்சா நம்மள வாழ்க்கையில உருப்பிட முடியுமா?
1: அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்தும், புளியிலன்னா சாரி மாற போயிட்டு வரேன்னு வந்துட்டு இருக்க வேண்டியது அவ்வளவுதான்.
2: நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டா யூஸ்வலி ஐ மேக் ஃபன் ஆஃப் ஹர், அதுலயே அவ சிரிச்சிடுவா, அவளால தாங்க முடியாது, அப்புறம் அப்படியே டாபிக்க டைவர்ட் பண்ணிடுறது, அது அப்படியே சிரிக்காமல்.
3: எல்லாருக்கும் ஒவ்வொரு வீக் பாயிண்ட் இருக்கும். சப்போஸ் ஒரு பொண்ணுக்கு ஐ மீன் பெஸ்ட் வீக் பாயிண்ட் பெசன்ஸ், கோவப்படும் போது சில இது பண்ணா டக்குன்னு சிரிச்சிருவாங்க. கவுனாக்கு எப்படின்னா கோவப்படும் போது அவள மாதிரி இமிட்டேட் பண்ணி காமிச்சா டக்குன்னு சிரிச்சிருவா,
2: அதனால அவள் வாய்ஸ் அண்ட் பேரை சொன்னா அப்படியே மயங்கிடுவா.
3: சோ அந்த மாதிரி சில வீக் பாயிண்ட் இருக்கும். அப்புறம் சௌமி சுத்திக்கு பாத்தீங்கன்னா அவளுக்கு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவ அவ வாக் பண்ற மாதிரி நடந்து காமிச்சு அவள்
1: லிமிட்டேட்
3: ஹைப்பர் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இல்லைன்னா எங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு மாறி மாதிரி ஏதாவது காமெடி பண்ணா அதை பார்த்துட்டு தே சேஞ்ச் த மூட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். சோ
2: அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா?
3: ஆமா.
0: ஓகே ஃபைன், நீங்க பேசினதுதான் போதும், முட்டாய் போய் உங்களுக்கு சண்டை வந்துடும் போல இருக்கு, சோ இங்க நிறுத்திக்கலாம். இப்போ நீங்க ரோட்ல போகும்போது அடுத்தவங்களை கத்துன ஒரு இன்சிடென்ட், இந்த மாதிரி வந்து பப்ளிக்ல நடந்த இன்சிடென்ட், பப்ளிக்ல வந்து ரோட கூட பாக்காம நல்லா கேள்வி கேட்ட ஒரு இன்சிடென்ட் அது உங்க லைஃப்ல நிச்சயமா இருக்கும், அது மாதிரி இருக்கிற சில இன்சிடென்ட் எங்களுக்காக.
3: ஓகே, இட் ஹேப்பன், நான் வண்டியில போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் தப்பா கிராஸ் பண்ணான், நான் வந்து அவனை வந்து அப்படியே நிறுத்திட்டு அப்ரப்டா நிறுத்திட்டு ஐ ஷவுட்டட், அறிவு கட்ட எருமைய கண்ணுல என்ன போன கண்ணு என்ன வீட்டுல விட்டுட்டு வந்தியா, உன்னால விழுந்துட்டேன் நீ செத்த அப்படின்னு நான் கத்திட்டே இருந்தேன். அவன் அதை நின்று கேட்டுட்டு போயிட்டான். பின்னாடி ஒருத்தர் வந்திருந்தவரு, நான் அவரை தான் நான் இப்படி பாஸ் பண்ணாரு, நான் திட்ட திட்ட திட்ட நான் அவரை திட்டுறேன் அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் வந்துட்டேன்னா நாங்கள் எங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து நிறுத்திட்டு ஏமா என்ன திட்டின நான் அவன் என்ன பண்ணேன்னு கேட்கற அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருந்தது. சோ யா, நிறைய தான் இந்த மாதிரி நான் கட்டி டென்ஷன் ஆகி கத்துக்கிட்டேன். என்னோட ஸ்கூல்ல ஒரு வாட்டி நான் கேப்டனா இருந்தபோது என்னோட பார்ட்னர் வாஸ் ஆப்சென்ட், சோ அதனால ஃபுல் திட்டு எனக்கு தான் விழுந்தது. சோ ஸ்கூல் முடிஞ்ச அப்புறமா வந்தபோது நட்ட நடு ரோட்ல நல்லா பிடிச்சி அசிங்க அசிங்கமா கட்டினேன், நல்லா அங்க இருந்த எல்லா அப்பதான் ஸ்கூல் முடிஞ்சிருக்கு. சோ லிட்டரலி ஃபுல் ஸ்கூல் பார்த்து அவங்க தப்பா

இருந்துச்சு. எங்க ரெண்டு பேரோட மானமும் கடைசியில போயிடுச்சு. நான் யூஸ்வலி யார்கிட்டயும் கத்த மாட்டேன், அது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கத்தவே மாட்டேன். இருந்துச்சு. ஓகே ஃபைன், இப்ப ரோட்ல இருக்க எல்லாத்தையும் கேட்டாச்சு. என் கண்ணோட கும்பலா ஒரு நாலு பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு அவங்க எந்த சமயத்துலாம் கோவப்பட்டிருக்காங்க, எப்படிலாம் கோவப்பட்டிருக்காங்க, எப்படிலாம் திட்டிருக்காங்க அப்படிங்கறத கேட்டா வாங்க. வணக்கம், உங்க பேரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே ஃபைன், உங்களுக்கு கோபம் வருமா? எதுக்குலாம் ரொம்ப கோபம் வரும்? சோ நீங்க கோபப்படும் போது என்ன பண்ணுவீங்க? ஒரு சமாளம் ரொம்ப கோபமா இருக்கீங்கன்னா அவங்க எப்படி அவங்க அவங்க கிட்ட வெளிப்படுத்துவீங்க?

சோ நீங்க கோவமா இருக்கும் போது உங்க கோவத்தை எது நீங்களே தணிச்சிட்டீங்களா? கோவமா இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி நீங்க சமாதானப்படுத்துவீங்க, எப்படி சிரிக்க வைப்பீங்க?

ஆனா இங்க இருக்கிற அந்த ஏரியா ஃபுல்லா சுத்தி மக்கள் எல்லாம் எவ்வளவு கோவப்படுவாங்கன்னு கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அதுவும் இல்லாம நிறைய பேர்த்த கேட்டோம், அந்த கும்பலா ஒரு பொண்ணுங்க இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டதாங்க அந்த இதுல ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துட்டு. சோ இதுல இருந்து எனக்கும் உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்ன, நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா வாழ்க்கையில எப்படி இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்து வருமோ அதே மாதிரிதாங்க கோபமும் வரும். இன்பத்தை வந்து மத்தவங்ககிட்ட பகிர்ந்துட்டா அது ரெண்டு மடங்கு ஆகும், துன்பத்தை பகிர்ந்துகிட்டா அது வந்து பாதியா குறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க கோபத்தை பகிர்ந்துகிட்டா நிச்சயமா பகை மட்டுமே உண்டாகும். ஏன்னா நீங்க கோபத்துல போய் பேசும் போது எதை கீழே கொட்டினாலும் அள்ளிடலாம், ஆனா வார்த்தையை கொட்டினா அள்ளவே முடியாது. அது வந்து தீராத காயத்தை வந்து மனசுல ஏற்படுத்தும். கோபமா இருக்கும் போது உங்களை நீங்க அமைதிப்படுத்திக்கணும்னு சொல்ல முடியாது. அதாவது கோபமா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆனா கோபமா இருக்கவங்கள்ட்ட போயிட்டு வாய் விட்டு சிரின்னு சொன்னா என்னோட கஷ்டம் உங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கான்னு எல்லாருமே கேட்பாங்க. சோ நான் அப்படி சொல்லல, கோபமா இருக்கும் போது நீங்க வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்து நிதானமா யோசிச்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கப்புறமா என்ன அந்த பிரச்சனை யாருனால உருவாச்சோ அவங்க கிட்ட போயிட்டு மனசு விட்டு பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. ஏன்னா அந்த உலகத்துல பேசி தீர்க்க முடியாத விஷயங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லா விஷயமும் பேசினா தீந்துடும். அப்படி கோவம் தீரல, அப்படியே ஆக்ரோஷமா எரிமலை மாதிரி கோவம் இருக்கா, நேரம் வீட்டுக்குள்ள போங்க, பிரிட்ஜ் தொடங்க, வாட்டர் பாட்டில் இருங்க, மடக்கு மடக்கு மடக்கு தண்ணியை குடிங்க, தண்ணியோட சில்ட்ரன்ஸ் மாதிரி தண்ணி உள்ள போகும்போது உங்களோட கோவமும் அப்படியே தீர்ந்து போயிடும். ஸோ எதிர்காலத்துல வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் அதனால தீர்க்கப்படும். இது நம்ம கோவமா இருக்கும் போது மெடிடேஷன் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. காலையில எழுந்திரிச்சோடனே ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி கடவுளையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் நினைச்சு தியானிச்சீங்கன்னா கோவத்தை என்பது கட்டுப்படுத்தலாம். இன்னொரு எளிமையான விஷயம் என்னன்னா கோவப்படும் போது கண்ணை மூடிட்டு ஒன்னு ரெண்டு மூணு என்னன்னீங்கன்னா கோவம் அப்படியே வந்த இடத்துலயே போயிடும். இதுவும் ஒரு சைக்கலாஜிக்கலான தீர்வு. அது மட்டும் இல்லாம நம்ம யார்கிட்ட வந்து அதிகமா கோவப்படுவோம், பிடிச்சவங்க கிட்டதான் நம்ம கோவப்படுவோம். சோ பிடிச்சவங்க கிட்ட போயிட்டு உங்க மேல யாராவது கோவப்பட்டா அவங்க மேல திருப்பி கோவப்படாதீங்க. ஏன்னா கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும், கோவம் இருக்கிற இடத்துலதான் பாசமும் இருக்கும். சோ உங்க மேல யாராவது கோவப்பட்டா சந்தோஷமா நீங்க உங்களை கட்டி கொடுத்து சொல்லலாம், அப்பாடா என்ன இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, என் மேல உரிமை எடுத்து கோவப்படுற அளவுக்கு ஒருத்தர் என் மேல பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சோ இந்த ஒரு விஷயத்தோட உங்ககிட்ட நான் கிளம்புறேன். உங்க சக்தி நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர், அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எட்டு. ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான், ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லிடு, ஆல் இஸ் வெல். டைட்டாக லைஃபே ஆனாலும் லூசாக நீ மாறு. பப்பாளி போலே நீ வாழ்ந்தால் பூமி எங்கும் தொங்கும் தோட்டம். கேன்டீன் வடையிலே நூலை கண்டால் ஆல் இஸ் வெல். நூலை கொண்டு வா பட்டம் விடுவோம். டாப்பர் என்பதால் ஹீரோ இல்லை, ஆல் இஸ் வெல். டாபிக் மாறினால் அவனும் ஜீரோ. ஜோக்கர் என்பதால் ஹீரோ இல்லை, ஆல் இஸ் வெல். சீட்டு கட்டிலே நீதான் ஹீரோ.
1: ஹாய் கைஸ், நேற்றுக்கு நம்ம வந்து என்ஜிஓஸ் ஃபார் பீப்புள் ஹூ கேனாட் ஸ்டடி அண்ட் தே டோன்ட் ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதை பற்றி பேசினோம். இன்னைக்கு வந்து காலேஜஸ் கோர்சஸ் அதில் அந்த கோர்சஸ் எடுக்கிறதுக்கு கன்ஃபியூஷன், அதை பற்றி பேச போகிறோம். ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜ் போகும்போது எல்லாருக்கும் எந்த கோர்ஸ் எடுக்கணுங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும், அப்பார்ட் ஃப்ரம் ஆப்வியஸ்லி த ஆப்வியஸ் ஹூ வாண்ட் டு டேக் இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட அனிஷா ஏஆர் வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ எம்ஓபியில் எலக்ட்ரானிக் மீடியா படிக்கிறாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில ஆர்கிடெக்சரும் பண்ணியிருந்தாங்க. ஹலோ அனிஷா.
2: ஸோ ஹாய் எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், அட்லீஸ்ட் இஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இவங்க இப்போ நீங்கள் சொல்லும் போது முன்னாடி ஆர்கிடெக்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்கிடெக்சர் பண்ணாங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் முடிச்சுட்டு இங்கே வந்த மாதிரி இருக்கும். டூ இயர்ஸ் ஆர்கிடெக்சர் பண்ணிட்டு அதில் குவிட் பண்ணிட்டு இப்போ இஎம்க்கு வந்திருக்கேன். நீங்கள் கேட்டது கன்ஃபியூஷன் இருக்கா, டுவெல்த் முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் இருக்கா, என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போறோம்னா, டெஃபினட்டாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஏன்னா சில பேர் 60 இயர்ஸ் வரைக்கும் லைஃப்ல என்ன பண்ண போறோம் தெரியாம இருக்க டவுட்ஃபுல்லான பர்சன்ஸ் இருக்காங்க, எதை நோக்கி போறோன்றது தெரியாம இருக்காங்க. ஒரு 12th முடிச்சிருக்க ஒரு 17 இயர்ஸ் ஓல்ட் பாய் ஆர் கேர்ள் யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட உங்க லைஃப் எதை நோக்கி போகுது, நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டு ஓகே இதுதான் அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு தெரிஞ்சது யார், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் யார் அந்த 12th முடிச்சுட்டு ஒரு 1 இயர் பிரேக் எடுத்து யோசிச்சுட்டு தெளிவா பண்றவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. 12th முடிச்சேன், ஆர்கிடெக்சர் பண்ணலாம், சரி நிறைய பேர் பண்ணாங்க நல்லா இருக்கும் நினைச்சு எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஒரு ஸ்கோரிங் வந்துச்சு, ஒரு ப்ராப்பர் ஸ்கோரிங் வந்துச்சு. நாட்டா கிளாஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணேன், பாசிட்டிவா இருந்துச்சு. எப்போ எனக்கு வந்து என்னோட மார்க்ஸ்க்கு அண்ணா யூனிவர்சிட்டியில எனக்கு சீட் கிடைச்சது அப்படின்னும் போது என்னோட பேஷன் எனக்கு என்ன தோணுச்சு அதெல்லாமே மறந்தாச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. என்னோட பேஷன் வந்து கண்டிப்பா ஆர்கிடெக்சரா இல்லை. நான் ஒரு பேர் நான் சொல்லும் போது நான் சின்ன வயசுல இருந்து ஏதாச்சும் டாக்டர்னு சொல்லியிருக்கேன், இல்லை நான் ஏதாச்சும் மீடியா பத்தி ஏதாச்சும் சொல்லியிருப்பேன். ஆனால் என்னைக்குமே நான் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும்னு சொல்லலை.
1: நீங்க வந்து சொல்லும் போது நிறைய பேர் ஆர்கிடெக்சர் எல்லாரும் எடுக்கிறாங்க அதனால நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா நிறைய பேர் வந்து மெடிசன் எடுத்திருக்காங்க, நிறைய பேர் விஸ்காம் எடுத்திருக்காங்க. நீங்க ஏன் ஆர்கிடெக்சர் அதை எடுக்கணும் அந்த மாதிரி?
2: ஆர்கிடெக்சர் பேசிக்கா இப்போ மெடிசன் எடுக்கிற நிறைய பேர்த்தோட பேரண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆர்கிடெக்சர் எடுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்னு இல்லை, ஆர்கிடெக்சர்ன்ற ஒரு ஒப்பீனியன் வந்தது காரணமே அப்பா சிவில் இன்ஜினியர். ஸோ வீட்டில் ஃபேமிலி ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, அப்புறம் சிஸ்டர் இஸ் டூயிங் ஆர்கிடெக்ட் அப்படின்னும் போது ஓகே ஃபைன் இதில் ட்ரை பண்ணலான்னு உள்ளே போனது, நல்லா இருக்கும்னு பிடிச்சி போனது. பட் தென் என்னோட பேஷன் அதை பற்றி எனக்கு யோசிக்கல, அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் ஆகிட்டேன். அந்த இடத்துல எல்லாத்துக்குமே நான் வந்து சரி நல்ல காலேஜில் கிடச்சிதுன்னு என்னோட பேஷனை விட்டேன். நிறைய பேர் இல்லை இல்லை பேரண்ட்ஸ் சொன்னாங்க, நிறைய பேரண்ட்ஸ் கன்வின்ஸும் பண்ணுறாங்க, நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களோட பேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின் ரீசன் அதனால தான் ஆர்கிடெக்சர் எடுக்க வேண்டியதா இருந்த ஒரு சிச்சுவேஷன்.
1: ஆர்கிடெக்சர்ல இருந்து நீங்க இஎம் வந்திருக்கீங்க, அண்ட் இ மீடியா இஸ் நாட் சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு ஆர்கிடெக்சர். சோ சடன் ஜம்ப்
2: இல்ல மீடியான்றது சிலர் இப்ப எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு ஆக்டர் ஆகணும்னு இருக்கும். ஸோ சடன் ஜம்ப்னு சொல்ல முடியாது, பேஷன் வேற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க ஃபேமிலிக்காக பண்ற விஷயம் ரொம்ப டோட்டலி ஆப்போசிட்டா இருக்கு. அதனாலதான் இப்ப இருக்க பிரச்சனை, அதனாலதான் நிறைய விஐபிஸ் வேலையெல்லாம் பட்டதாரிஸ் வராங்க, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணல, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல அவங்க போல. ஸோ ஐ திங்க் ஆர்கிடெக்சர்லேருந்து இஎம்னு இல்லை, இஎம் தான் என்னோட பேஷனாக இருந்திருக்கு. பட் ஆர்கிடெக்சருன்றது அதான் ஒரு நல்ல காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி, பேரண்ட்ஸ் சொன்னாங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக உள்ள என்டர் ஆன ஒரு விஷயம் ஆயிடுச்சு.
1: நீங்க வந்து ஆர்கிடெக்சரை நடுவில் ட்ராப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க?
2: கண்டிப்பா அது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. எனக்கு ஆர்கிடெக்சர் போன ஒரு 6 மந்த்ஸ்லயே தெரிஞ்சிச்சு தட் எனக்கு இது கரெக்டான ஒரு ஃபீல்ட் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம். 6 மந்த்ஸ்லயே என்னால் திருப்பியும் அடுத்த இயர்ல வெளியே வந்திருக்க முடியும், ஆனால் அந்த கன்வின்சிங் டைம் தான் 2 இயர்ஸ் ஆச்சு ஆர்கிடெக்சர் குவிட் பண்ணிட்டு வந்ததுக்கு. கண்டிப்பா என்கிட்ட க்வெஷ்சன் ரைஸ் பண்ணவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் கேட்டது எப்படி பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஜாப், அதுவும் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வந்து அதை குவிட் பண்ணிட்டு வருது. அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எல்லாருமே அதை வெளியில வந்துட்டு இல்ல இல்ல எனக்கு பிடிச்சதுதான் நான் செய்வேன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா இது ஒரு ஈஸியா இருக்கும், எல்லா பேரண்ட்ஸையும் கன்வின்ஸ் பண்றதுக்கு முடியும்னு நான் நினைக்கிறேன்.
1: ஓகே, தட்ஸ் நைஸ். இப்போ ஆர்கிடெக்சரும் ஆர்ட்ஸ் கோர்ஸ் தான் அண்ட் இ மீடியாவும் ஆர்ட்ஸ் கோர்ஸ் தான். ஆனால் நம்ம வந்து ஆர்கிடெக்ட் ஆக போகிறோம் அப்படின்னு வெளியில் போய் ஆர்கிடெக்ட் சொன்னான்னா அவங்க ரொம்ப என்ன என்கரேஜிங்காக ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் மீடியாவுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி ரியாக்ட் பண்ணுறதில்ல. வை டு யூ திங்க் தட் இஸ்?
2: மீடியா வந்து கேர்ள்ஸ்க்குன்னு கிடையாது, கைஸ்க்குமே பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீ வந்து டிரெக்டர் ஆகு ஆக்டர் ஆகுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தே நோ தட் இட்ஸ் அ ரிஸ்கி ஃபீல்ட், உனக்கு போகணும், நீ படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதில் உனக்கு காம்படிஷன் அதிகம், அதில் நீ ஷைன் ஆகிறது ரொம்ப கஷ்டம், உனக்கு ஒரு கன்சிஸ்டண்டான சேலரி உன்னோட ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அப்படின்னு இருக்காது. ஸோ கேர்ள்ஸ் கைஸ்ன்னு கிடையாது. மீடியான்னு அவங்க பயப்படுறதுக்கு காரணம், மீடியா வேண்டாம் ஆர்கிடெக்சருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் அதுதான். இட்ஸ் அ ரிஸ்கி ஃபீல், நம்மளுக்கு கரெக்டான கான்டாக்ட்ஸ் கரெக்டான ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு வி வில் கோ நோவேர் மீடியா இண்டஸ்ட்ரியில். ஸோ அந்த ஒரு பயம் இருக்கும், ஃபேமிலி செட்டில் பண்ணணும் அதெல்லாம் இருக்கும். அதனால தான் பேரண்ட்ஸ் சொசைட்டி யாராக இருந்தாலும் எப்படி எடுத்துட்டாத அப்படின்ற ஒரு குவெஸ்டினோடயே இருப்பாங்க எல்லாரும்.
1: ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸ் விச் இஸ் ஆக்சுவலி நவ் அ வேஸ்ட் பிகாஸ் யூ ஹேவன் ஃபினிஷ் த கோர்ஸ் அண்ட் நவ் யூ ஹவ் டேக்கன் மீடியா அண்ட் அதுவும் என்ன அது ஒரு லக் இருக்கணும், ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும், எல்லாமே தேவை மீடியாவுக்கு. ஸோ வாட் யூ திங்க் இஸ் த ஸ்கோப் இன் மீடியா?
2: ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னது மை 2 இயர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இஸ் அ வேஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆர்கிடெக்ட் எப்படி ஒரு 2 இயர்ஸ் வேஸ்ட்னு சொல்ல முடியும்? நீங்க வந்து ஒரு ரூம்ல தனியா இருக்கீங்க ஒரு 2 டேஸ்னாலுமே அது வேஸ்ட் ஆகாது. நான் இந்த இஎம்ல என்னால ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் என்னால பண்ண முடியும்னு நான் நம்பினா அது ஆர்கிடெக்சர் கொடுத்த ஒரு சப்போர்ட், ஒரு அதுல கிடைச்ச எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். எந்த ஒரு விஷயமே இப்படி இப்படின்றது கூட நம்ம வேஸ்ட்னு சொல்லிட முடியாது. ஹவு கேன் யூ சே தட் 2 இயர்ஸ் ஆஃப் மை ஆர்? இது உங்களுக்கு நீங்க குவெஸ்டன் ரைஸ் பண்ணதுன்னு இல்லை, ஐ திங்க் நீங்க இந்த ஒரு சொசைட்டி கேட்க வேண்டிய குவெஸ்டன் நீங்க கேட்டிருக்கீங்க. எவ்ரிபடி வந்து கேட்கும்போது ஏன் 2 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்ட நீ, அதை முன்னாடியே பண்ணிருக்க, வேஸ்ட் பண்ணிட்ட, ஐ டோன்ட் நோ எப்படி அது வேஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இருக்காங்க 5 இயர்ஸ் ஆர்கிடெக்சர் முடிச்சுட்டு 2 வருஷம் சும்மா இருக்கவங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போறவங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகாம ஒரு 4 இயர்ஸ் இருந்தவங்க, அவங்களெல்லாம் வந்து நீ 4 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்ட, உன் லைஃப் வந்து 4 இயர்ஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு, இல்ல அவன் ஜாப் தேடிட்டு இருக்கான், இல்ல அவன் அதை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தான் இருக்கு. இல்ல நீங்க ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ஆர்கிடெக்சர் பண்ணிட்டு 5 இயர்ஸ் மேரேஜ் ஆகிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் எனக்கு அது சொல்ல முடியுமா உன் 5 இயர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் வேஸ்ட்ன்ட்டு, அதை பர்சியூ பண்ணலாம்? ஸோ 2 இயர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இஸ் அ வேஸ்ட்ன்றது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் விச் ஐ வாண்ட் டு டெல் திஸ் சொசைட்டி. நெக்ஸ்ட் நீங்க கேட்டது எதுக்குமே ஸ்கோப் அப்படின்ற ஒரு வேர்டே வந்து ஒரு எனக்கு ப்ராப்பரா எனக்கு தெரியல. இதுக்கு ஸ்கோப் இருக்கா, அதுக்கு ஸ்கோப் இருக்கான்னு, உனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதுதான் கரெக்டான க்வெஸ்சன். இன்ஜினியரிங்ல ஸ்கோப் இருக்கா அப்படின்னு இல்ல, இன்ஜினியரிங்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, திஸ் இஸ் தி ரைட் வே டு ஃப்ரேம் த க்வெஸ்சன்.
1: ஓகே, கரெக்டாக சொன்னீங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலேயே இ மீடியா இருக்கு அண்ட் எம்ஓபி வைஷ்ணவ் இஸ் ஆக்சுவலி ஃபேமஸ் ஃபார் த மீடியா கோர்சஸ். ஸோ வை டென்ட் யூ டேக் இட் இன் அண்ணா யூனிவர்சிட்டி? அண்ணா யூனிவர்சிட்டி ஓவரால் இட் செல்ஃப் இட் ஹாஸ் அ வெரி குட் நேம் அண்ட் எம்ஓபி ஹாஸ் அ குட் நேம் ஃபார் மீடியா. ஸோ வாட் ஹாவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் எம்ஓபி டில் நவ்?
2: ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் இஎம் இருக்குது, பட் இட்ஸ் எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் மீடியா 5 இயர்ஸ். நான் 2 இயர்ஸ் பண்ணிட்டு திருப்பி 5 இயர்ஸ் பண்ணனா அகெயின் ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் மை நீங்கள் சொன்ன மாதிரி வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் தான். எம்ஓபியில் மீடியா எடுத்ததுக்கு காரணம் பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் ஸோ இங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே மீடியாவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வேறு எந்த ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். தெர் ஆர் மெனி காலேஜஸ் பட் தென் எம்ஓபி ஹேஸ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெஸ்பெக்ட் ஃபார் மீடியா. தட்ஸ் த ரீசன் why I took media in this college. இப்போ இருக்க இது வரைக்கும் இருக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த 1 இயர்ல ஒன்லி இந்த ஒரு 1 இயர்ல எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர் எனக்கு கிடைச்ச மீடியாவில் இருக்க கான்டாக்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகம். இப்போ என்னால் பேச முடியும், ஏதாச்சும் ஒரு ஆர்ஜிஎஸ் கூட பேச முடியும். நம்ம ஒரு 1 இயர் நாங்கள் இஎம்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக ரேடியோ பற்றி படிச்சிருக்கோம். அந்த அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக இந்த டைம்குள்ளே எனக்கு ஆர்ஜியோட கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கணும், ரேடியோ எப்படி ரன் ஆகணும் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான எல்லா பிளாட்ஃபார்ம் அதுக்கான எல்லா ரைட் கான்டாக்ட்ஸும் எம்ஓபி மூலமாக கிடச்சிது. ஸோ ஒரு கரெக்டான ஒரு ப்ராசஸில் கொண்டு போகிறாங்க, சிலபஸ் ப்ராப்பராக இருக்குது. ஸோ ஐ திங்க் மீடியா இஸ் குட் இன் எம்ஓபி அண்ட் ஐ லவ் doing it here.
1: Okay. So, electronic media is a very vast course and you can become a lot of things when you get inside EM. But I'm pretty sure you'll have one direction or side la or interest konjam adhigama irukum adu endha side la, like what do you want to become?
2: இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. நான் சின்ன வயசுல இல்லை இப்போ ரீசெண்டாக கேட்கும் போது கூட மீடியா இண்டஸ்ட்ரியில ஏதாச்சும் ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்றது தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஐ ஷுட் பி இன் மீடியா, ஐ ஷுட் பி இன் ஃபிலிம்ஸ், ஐ ஷுட் பி இன் சினிமான்றது தெரியும். இப்போ வரைக்கும் ரேடியோ பத்தி படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இயர், ஆக்சுவலி திஸ் இயர் நம்ம வந்து டெலிவிஷன் பத்தி படிக்க போறோம். நெக்ஸ்ட் இயர் இட்ஸ் கோயிங் டு பி ஃபிலிம் ப்ரொடக்ஷன். இந்த ஒரு 3 இயர்ஸ்ல தான் கரெக்டான ஒரு விஷயம் தெரியும், எந்த ஃபீல்ட் விச் ஐ லைக் த மோஸ்ட் அப்படின்றது அப்போதான் தெரியும். ஸோ ஐ திங்க் இட் வில் டேக் அட்லீஸ்ட் ஒன் இயர், ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டு ஜட்ஜ் என்னோட இது எங்க இருக்கு கரெக்டா, எதுல போனா ஐ கேன் கிவ் மை 100% அப்படின்றது அப்போதான் தெரியும்.
1: ஓகே, வாட் வுட் யூ லைக் டு டெல் தி சொசைட்டி தட் திங்க் தட் there is no scope for arts whatsoever, but there is only scope for engineering? We all know that engineering la padichitum nariya ber vela illama irukanga, engineering la padichitum nariya ber media ku vandirukanga, ana irundalum society eppo paathalum engineer da edukkanum appadi dhaan solranga. Avangalukku what would you like to say?
2: நீங்க சொன்னதே, இப்ப ஆர்ட்ஸ்ல ஸ்கோப் இல்ல, இன்ஜினியரிங்ல ஸ்கோப் இருக்கு. ஆனா இன்ஜினியரிங்ல ஸ்கோப் இருக்குன்னு சொல்லியும் நிறைய பேர் ஒர்க் இல்லாம இருக்காங்க அப்படின்றதா நீங்க சொன்னீங்க. நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஜினியரிங்ல ஸ்கோப் இருக்கான்னு தெரிஞ்சு எடுத்தவங்க தான் கண்டிப்பா ஐ திங்க் ஒரு விஐபிஸா இப்ப இருப்பாங்கன்ட்டு. ஒவ்வொருத்தர்கிட்டயும் இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அவங்க உள்ள போயிருந்தாங்கன்னா, கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உள்ள போயிருந்தாங்கன்னா அத்தனை பேரும் ஜாபோட இருப்பாங்க. இங்க யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சு உள்ள போல. ஸோ நீங்க கேட்கும் போது ஆர்ட்ஸ்ல ஸ்கோப் இருக்கான்னு கேட்காம ஆர்ட்ஸ்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு உள்ள போனா அவங்களும் சக்சீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சு உள்ள போறவங்க கண்டிப்பா சக்சீட் பண்ணுவாங்க. ஸ்கோப் இருக்கா, அதுக்கு கன்சிஸ்டன்டான சேலரி இருக்கா, அதுக்கு நம்ம ஃபேமிலி செட்டில் ஆகுமா அப்படின்னு இருக்கிறதுனாலதான் ஒரு ஒரு மேஜரா ஒரு 60% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டிப்ரெஷன் இல்ல ஒரு ஒரு வேலை இல்லாம இருக்கிற ஒரு வேலை இல்ல அப்படின்னு அவங்க வெளியில வந்து ஒரு சொசைட்டிக்கு சொல்றதுக்கே ஒரு ஒரு விஷயமா இருக்கு. என் பையன் வேலை இல்லாம தான் இருக்கான் அப்படின்னும் போது பேரண்ட்ஸே வந்துட்டு என்ன உன் இன்ஜினியரிங் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, ஏன்னா அவங்க முன்னாடி கேட்கலாம் உன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு. கண்டிப்பா அந்த பையனுக்கு வேற எதுலயாச்சும் அவனோட டேலண்ட் எதுலயாச்சும் இருந்திருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு விஷயத்துக்கு போனா ஸ்கோப் இருக்கு இல்லன்ற ஒரு சென்டென்ஸே ஃபார்ம் ஆகாது. எவ்ரிபடி,
1: நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எவ்ரிபடி நோஸ் தட் நாட் எவ்ரிபடி இஸ் கெட்டிங் ஜாப் இன் இன்ஜினியரிங். இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து புஷ் பண்ண இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு புஷ் பண்றாங்க. அது ஏன்
2: அதான் இன்னும் இந்த சொசைட்டிக்கு தெரியல. ஸ்கோப் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு விஷயத்துல போனாதான் தே கேன் ஏர்ன். ஆர்ட்ஸ் இப்போ ஆர்ட்ஸ் படிச்சுட்டு வேலை இல்லை, இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்றதுலாம் இல்லை. ஆர்ட்ஸ் பிடிச்ச எடுத்தவங்களுக்கு வேலை இருக்கு, இன்ஜினியரிங் பிடிச்ச எடுத்தவங்களுக்கு இன்ஜினியரிங் பண்ணணும் ஆசைப்பட்டவங்களுக்கு வேலை இருக்கு, அவ்வளோதான். அது சொசைட்டிக்கு இன்னும் தெரியல இன் சென்ஸ் அவங்களுக்கு அது இன்னும் புரியல, இன்னும் அவங்களுக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட் வரல. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இன்ஜினியர்ஸ் இருந்தவங்கலாம் இப்ப நல்லா ப்ராப்பரா செட்டில்டா இருக்காங்க. அந்த ஒரு அப்போ பாத் கிரியேட் ஆனதுதான் இப்ப வரைக்கும் இன்ஜினியர்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கு, இன்ஜினியர்ஸ் ஜாப் கிடைப்பாங்க. அப்போ நிறைய அவங்களுக்கு சாய்ஸஸ் இல்ல, இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் அப்புறம் ஆர்ட்ஸ் பண்ணாங்க. ஆனா எல்லா ஃபீல்டுமே அவங்க ஏர்ன் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஸோ இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய ஏர்ன் பண்றதை பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு இன்ஜினியரிங்னா தே ஆர் கோயிங் டு ஏர்ன் திஸ் மச், இவ்வளோ கேப்பபிள், இவ்வளோ மணி இது பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு இதுவாயிடுச்சு, அவ்வளோதான். இன்ஜினியரிங்னா யூ கேன் ஏர்ன் எப்படியாச்சும் மினிமமா ஒரு 25,000 ஆச்சு கிடைச்சிரும். நீ மீடியா போ, நீ ஆர்ட்ஸ் போ, உனக்கு வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்டான 25,000 பேசிக்கான ஒரு விஷயம் இருக்காது. இதெல்லாம் ஒரு சொசைட்டில உள்ள ஃப்ரேமான ஒரு விஷயம். அதை பிரேக் பண்ணிட்டு வரணும்னா எவ்ரி ஸ்டூடெண்ட் இல்ல எனக்கு பிடிச்சதை பண்ணி ஐ கேன் சக்சீட் அப்படின்னு உள்ள வரும்போது தான் ஐ திங்க் திஸ் ஸ்டீரியோடைப் வில் பிரேக்.
1: தேங்க்யூ அனிஷா, ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மெசேஜ் டெலிவர் பண்ணிட்டீங்க. தட் தேர் இஸ் நோ வேர்ட் தட் இஸ் கால்ட் ஸ்கோப், இட்ஸ் ஓன்லி இன்ட்ரெஸ்ட், எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிட்டர்மினேஷன். தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யோர் ஃபியூச்சர் அண்ட் வீல் பி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் சச் இன்டர்வியூஸ் வித் யூ.
2: ஸோ லாஸ்டா நான் சொல்ல விரும்புறது டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஜூனியர்ஸ் வந்திருப்பாங்க, இப்போ இல்லை நெக்ஸ்ட் இயர்ல 12th இப்போ என்டர் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 60-70% ட்ரை கன்வின்சிங் யுவர் பேரண்ட்ஸ், இப்பயே கன்வின்ஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைனா கண்டிப்பா நீங்க ஜாப் இல்லாம இருக்கும் போதோ, நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும் போதோ, இல்ல ஐயோ பண்றோமே டிப்ரெஷன் ஸ்டேட்ல போகும்போதோ கண்டிப்பா யுவர் பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஃபீல். சோ இப்போ அந்த 70% நீங்க கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் யுவர் லைஃப் இஸ் கோயிங் டு பி ஈஸி. உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டீங்கன்ற ஒரு திருப்தியில, இல்ல அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்சதை எடுத்துட்டோம் அதுல வந்து சக்சீட் பண்ணி காமிக்கணும்ன்ற ஒரு விஷயத்துக்காகவாச்சும் வி வில் பெர்ஃபார்ம் வெல், வி வில் சக்சீட். சோ யாருமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக யூ ஃபைட், மற்றவங்க என்ன சொல்றாங்கன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகாம உங்களுக்கு வாட் யுவர் ஹார்ட் சேஸ், வாட் யுவர் இன்ட்யூஷன் சேஸ். ஸோ ஸ்டீவ் ஜாப் சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு பிரில்லியண்டான சேயிங், யுவர் ஹார்ட் ஆல்ரெடி நோஸ் வாட் யூ வாண்ட் டு பிகம். ஸோ கண்டிப்பா மற்றவங்க சொல்றதை கேட்டு பண்ணாம உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நீங்க சக்சீட் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ அனிஷா. இன்னைக்கு நம்ம அனிஷாவை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட உங்களை இதே டைம்ல சந்திக்கிறோம். அது வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஏனி படிகள். நான் உங்க அர்ஜி. எலே ஹெல்மெட் லெப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான், நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி மடிந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்கய்யா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரத்துக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ. இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோசத்திலேயே ஏதோ ஒன்று வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாதாரணமா இருக்கும். நாளைக்கு ஒரு ஒரு லங்ஸ்ல ஒரு ஹெவி ப்ராப்ளம், வந்து லங்ஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு நான் ஒரு டாக்டர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளவு அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஸ்மோக்கிங். அதனால நீங்களும் பிடிக்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்களையும் பிடிக்க விடாதீங்க. மேக்சிமம் அது கொஞ்சம் கடுமையா இருந்தா கூட நீங்க சொல்றத கேக்குற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்தா தரல, நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதா நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்த முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரத்துக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க தொகுப்பாளர் கீர்த்தனா. அண்ட் இன்னைக்கு இப்போ நான் வந்திருக்கிறது காசு மேல காசு நிகழ்ச்சிக்கு தான். இன்னைக்கு என் கூட ஸ்வர்ணமால் ட்ரஸ்ட்ல இருந்து மூணு குழுக்கள் இருக்காங்க நம்ம நிலையத்துல. இந்த மூணு குழுக்களும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட என்ன புதுசா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு இல்லையா? வாங்க அவங்க கிட்டே கேட்கலாம். வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் லதா மகேஸ்வரி.
0: லதா மகேஸ்வரி, நீங்க எந்த குழுல இருந்து வந்திருக்கீங்க?
1: நாங்க ஸ்வர்ணமா சேவா
0: சேவாலந்து வந்திருக்கீங்க. உங்க கூட வந்திருக்கிறது யாருமா?
1: எங்க குழுல இருக்கிறவங்க.
0: ஓகே, அவங்க பேரு?
1: அவங்க பேரு கீதா.
0: கீதா, நீங்க ரெண்டு பேருமே ஸ்வர்ணமா சேவா குழுல இருந்து வந்திருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்க ஸ்வர்ணமால் சேவா குழுல என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க மணி இதெல்லாம் ஜுவல்லர்ஸ் எல்லாம் பண்றோம். அப்புறம் பெனாயில், பிசி பவுடர், ஊதுபத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி அது மாதிரி செய்யறோம். அப்புறம் கிளாஸ் பெயிண்டிங், ஃப்ளவர், ரோஜாப்பு மாதிரி இதெல்லாம் செய்யறோம். தங்க மரம் மாதிரி அந்த இதெல்லாம் சேர்ந்து இது பண்றோம், சேல்ஸ்
0: பண்றோம். ரோஜாப்பூ அப்படின்னு சொன்னீங்களே, நடுவில் அது வந்து
1: ஃப்ளவர்,
0: ஃப்ளவர் தெரியுது. அது வந்து நீங்க நூல்ல செய்வீங்களா இல்ல துணியில செய்வீங்களா?
1: துணிலையும் செய்வோம், பேப்பர்லயும் செய்வோம்.
0: பேப்பர்லயும் செய்றீங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த ஃபினாயில் எல்லாம் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வேற இடத்துல இருந்து வாங்கி மக்கள் கிட்ட விக்கிறீங்களா இல்ல நீங்களே ஃபினாயில் தயாரிக்கிறீங்க?
1: நாங்களே தயார் பண்றோம்.
0: வீட்டுல ஃபினாயில் தயாரிக்கிறோம்.
1: ஆமா.
0: அது எப்படி தயாரிப்பீங்க?
1: அப்படியே செட்டு அங்க விற்கும் பாரிஸ்ல, அப்படியே வாங்கிட்டு வந்து நாங்களே கலந்து
0: கட்டும்போது அவங்க வீடோட அந்த ஜன்னலோட கதவுகள் அதெல்லாம் கூட அவங்க அந்த மாதிரி கிளாஸ் பெயிண்டிங்லயே டெக்கரேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க இப்ப இருக்கிற மக்கள், இப்ப புது வீடுல எல்லாம். அந்த மாதிரி அவங்க உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு
1: படம் தான், சாமி படம் தான், கிளாஸ் பெயிண்டிங் ஒண்டி தான் செய்யறோம். அதெல்லாம் ஒண்ணும்,
0: ஆனா இதுவே பெரிய சைஸ், இதே சாமி படத்தை தான் பெரிய சைஸ்
1: அதெல்லாம் செய்யலாம்.
0: செய்யலாம். ஓகே, இப்போ அது தவிர நீங்க என்னென்ன பண்ணிட்டு?
1: அப்புறம் கிளாத்ல டிசைன் துணி மாதிரி வரும்,
0: அதெல்லாம் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்றீங்க?
1: ஃபேப்ரிக் பெயிண்ட்.
0: ஓகே, சோ இந்த கிளாத் டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே நிறைய நம்ம மார்க்கெட்ல இருக்கு, நிறைய பேர் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட இருந்து உங்க பொருள் எப்படி வித்தியாசமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
1: வித்தியாசமானா கொஞ்சம் நல்ல சமிக்க இதெல்லாம் ஊட்டி ஒரு டிசைனா நல்லா இதுவா பார்த்து இது பண்ணி வைப்போம்.
0: ஓகே, கொஞ்சம் டிசைன்ல வெரைட்டி காட்டுறீங்க. ஓகே, அது தவிர பொதுமக்கள் கிட்ட வந்து இப்போ நானும் இந்த கிளாத் பெயிண்டிங் பண்றேன், ஏன்னா நிறைய பெரிய பெரிய கடையில இருந்து சின்ன சின்ன கடை வரைக்கும் இந்த கிளாத் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங் எல்லாமே இருக்கு. சோ இது நீங்க எப்படி பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறீங்க? எங்க கிட்டயும் இருக்கு, எங்க கிட்ட அவங்கள விட விலை கம்மியா இருக்கு, எங்க கிட்ட வாங்கலாம் அப்படின்றத
1: நாங்க அத சொர்ணமாட்டேஸ்ல சொல்லிருக்கோம். இந்த மாதிரி காமிச்சு எங்களுக்கு எதனா இது போட்டாங்கன்னா, ஸ்டால் போட்டாங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்க, இது மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் சொல்லி சொல்லிருக்கோம். அவங்க எதனா ஸ்டால் போடும்போது சொல்றேன்னு இருக்காங்க.
0: ஓகே, சோ இப்ப எக்ஸிபிஷன்ஸ், இப்ப வந்து சுயஉதவி குழுக்களுக்கான எக்ஸிபிஷன் எல்லாம் நடத்துறாங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்க ஸ்டால் போடுங்க. ஓகே, அந்த இடத்துல ஸ்டால் போட்டுட்டு மக்கள் கிட்ட அப்படியே டிஸ்பிளே பண்றீங்க எத்தனை வச்சிருக்கீங்க. இப்போ மினிமம் இத்தனை வெரைட்டி ஆஃப் கிளாஸ் பெயிண்டிங், இத்தனை வெரைட்டி ஆஃப் கிளாத் அப்படின்னு எத்தனை வச்சிருப்பீங்க நீங்க?
1: வேலைக்கு தகுந்த மாதிரி சின்னது பெருசு அது மாதிரி இருக்குல்ல.
0: டிசைன்ஸ்ல வெரைட்டி
1: ஒருத்தர் பூ லைவ் பண்ணுவாங்க, அது மாதிரி என்னென்ன டிசைன் வேணுமோ அந்த இதுல புக்ல இருக்கும். அந்த புக்கை பார்த்து அவங்க கிட்ட காமிப்போம், உங்களுக்கு எந்த டிசைன் வேணும் சொன்னீங்கன்னா அதை சேர்ந்து தரோம் சொல்லி நாங்க வாங்குவோம்.
0: ஓகே, சோ இப்போ என்ன விலையில விக்கிறீங்க இந்த கிளாஸ் பெயிண்டிங், இந்த கிளாத் பெயிண்டிங் எல்லாமே?
1: இப்போ நாங்க வீட்டாண்ட இருக்கும்போது ஒரு 500 ரூபாய்னு விக்கிறோம்.
0: 500 ரூபாய்க்கு வாங்குறாங்களா?
1: வாங்குறாங்க.
0: எதுவும் சொல்றது இல்ல,
1: அதெல்லாம் ஒன்னும் சொல்றது இல்ல. அதுக்கு உடைய விலை அதிகம் தானே அது, அதனால அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு ஆகுது எங்களுக்கு. நீங்க எங்களுக்கு காசு ரொம்ப இது இல்லன்னா கூட பரவாயில்ல, நாங்க சேர்ந்து குடுக்கறோம் சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்கறது.
0: இப்போ கிளாஸ் பெயிண்டிங் அப்படின்ற போது நிறைய பேர் ஃப்ரேம் போட்டு கூட விக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
1: ஆமா, நாங்க ஃப்ரேம் போட்டு தான் கொடுக்கறது.
0: ஃப்ரேம் போட்டு தான் கொடுக்கறது.
1: நாங்க கடையில கொடுத்து ஃப்ரேம் போட்டு அப்படியே செட்டு.
0: சோ பரவாயில்ல, 500 ரூபாய்க்கு நீங்க ஃப்ரேமும் போடுறீங்க, நீங்களே வரைஞ்சும் குடுக்கறீங்க இல்லையா? சோ இப்ப மக்கள் வந்து உங்க கிட்ட இல்லாத டிசைன், புதுசா இப்ப நான் வந்து ஒரு டிசைன் காட்டுறேன், இந்த மாதிரி ஒரு டிசைன் எனக்கு வேணும், அது மாதிரி கொடுத்தோம்னா அதை நீங்க
1: பண்ணி கொடுப்போம்.
0: பண்ணி கொடுப்பீங்க. இப்ப நான் அங்க குடுக்கற டிசைனுக்கு வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவீங்களா இல்ல உங்களோட ரெகுலர்
1: அதே ரெகுலர் இதுதான்
0: ரேட்ஸ் தான்.
1: ஆமா
0: ஓகே. அத தவிர என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபினாயில் சொல்லிட்டீங்க, சாம்பிராணி
1: சொன்னீங்க,
0: சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாத்துக்குமே வந்து மக்கள் வந்து நிறைய கடையில போய் வாங்குறத வீட்டுக்கு வந்து வீட்டுல வந்து விக்கிறவங்க கிட்ட வாங்குறதுக்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சாம்பிராணியோட வாசம் அதெல்லாம் வீட்டுல இருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம். சோ நீங்க எப்படி வித்துட்டு இருக்கீங்க?
1: நாங்க வீட்டாண்ட கொஞ்சம் பக்கத்துல தெரிஞ்சவங்களுக்கு வரைக்கும் கொஞ்சம் கொடுப்போம், மிச்சது நாங்க வீட்டுக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப குழுல நாங்க 19-20 பேர் இருக்கிறோம்ல, அவங்க கிட்ட யாருன்னா வேணும்னா அவங்க வாங்கிட்டு போய் இது பண்ணிக்கிறாங்க,
0: வாங்கிட்டு போய் பண்ண.
1: ஆமா, ஆளுக்கு ஒன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க, அப்படி வாங்கிட்டு போய் தான் விக்கிறோம் நாங்க.
0: ஓகே. சோ இப்ப நம்ம மத்த பொருட்கள் பத்தி எல்லாம் பேசணும், ஆனா நீங்க முக்கியமா ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி தான் பண்றீங்க இல்லையா? சோ இப்ப அந்த ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க வாங்கிட்டு வந்து வீட்டாண்ட கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, வீட்டாண்ட வந்து கொஞ்சம் தான் வாங்குவாங்க, ரொம்ப எல்லாம் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி இதுனா சொன்ன ஐட்டத்துமே காமிச்சு அவங்கதான் இப்ப ஏற்பாடு பண்றேன்னு இருக்காங்க, அதுலதான்
0: இல்ல. இப்ப நீங்க அந்த நகைகளே அந்த ஆர்டிபிஷியல் நகைகளே வாங்கிட்டு வந்து விக்கிறீங்களா? அப்ப நீங்க பண்ணி
1: இல்ல, நாங்க பண்ணியும் விக்கிறோம், கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ அந்த மெட்டீரியல் எல்லாம் வாங்கிட்டு வந்துதான் நாங்க சேர்ந்து தான் நாங்க போடணும். சேர்ந்து போட்டு என்னென்ன டிசைன் வேணும் ஒரு 20 டிசைன் கிட்ட பாத்து நாங்க போடுவோம்.
0: இப்போ இப்போ மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு செயின் இல்ல ஒரு இயரிங் அப்படி பண்ணணும்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 ரூபா ஆயிடும் வெறும் மெட்டீரியல்ஸ். சோ எப்படி நீங்க என்ன விலையில விக்கிறீங்க வெளியில மக்கள் கிட்ட?
1: 150 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் விக்கிறோம்.
0: 150-500. இப்ப நீங்க என்னென்ன மாதிரியான நகைகள் பண்றீங்க? வெறும் கழுத்துக்கு செயின் மட்டும் தானா இல்ல
1: கம்மல்?

0: எல்லாமே மணி டாலர் வச்ச மணி மாதிரி இது அது மாதிரி எல்லாம் செய்யறோம். ஒரு நாலஞ்சு இது ஐட்டம்.
1: ஓகே, இப்போ டாலர் அப்படின்றது வந்து மணியில செய்யறது கஷ்டம் இல்லையா? அதுவும் கொஞ்சம் அதுக்கு ஒரு வெரைட்டி இருக்காது இல்லையா? நம்ம மணியில செஞ்சோம்னா
2: சொல்லுங்கீதாங்களும்
1: சேவா ட்ரஸ்ட்ல இருந்து வந்திருக்கீங்க. நீங்க என்னென்ன
2: பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் ஆளுக்கு ஒண்ணு செய்வோம், ஒத்தரை செய்த முடியாது இல்லங்க, அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ அவங்கவுங்க செய்யறோம். அப்புறம் ஒருத்தர் வந்து போண்டா வடை அதெல்லாம் ஒருத்தர் போட்டு விக்கிறாங்க, சேல்ஸே பண்றாங்க எங்க குடும்பல இருக்கிறவங்க.
1: இப்போ ஸ்வர்ணமால் சேவா குழுல மட்டும் எத்தனை பேர் இருக்கீங்க?
2: நாங்க 20 பேர் இருக்கோம்.
1: 20 பேர் இருக்கீங்க. 20 பேர் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரியான வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்ப நீங்க கூடை அப்படின்னு சொன்னீங்களா, வயர்க்கூடை. சோ வயர்க்கூடையில என்ன மாதிரியான டிசைன்ஸ் கொடுக்கு?
2: நட்சத்திரம் போடுவோம், அப்புறம் அன்னம் போடுவோம், அப்புறம் வந்து நெல்லிக்காய் கூட சொல்லுவாங்க இல்லங்க அது போடுவோம், அப்புறம் பிஸ்கெட் கூட போடுவோம், அதெல்லாம் போட்டு அதான் விலைக்கு தகுந்த மாதிரி 3 ரோல்ல 4 ரோல்ல யார் யாரு எப்படி கேக்குறாங்களோ மற்ற பெரிய கூட கூட கேட்பாங்க, 4 ரோல்ல போட்டு கொடுங்கன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி காசு.
1: இப்போ இந்த வயர் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா காலத்துல இல்ல எங்க பாட்டி காலத்துலதான் நிறைய பேர் வாங்கினாங்க. அது ஒரு பாப்புலாரிட்டி அப்பதான் இருந்தது. இப்ப இருக்கிற குழந்தைங்க இல்ல இப்ப இருக்கிற யூத் வந்து காலேஜ் போறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வயர் கூடையா ஐயோ அப்படின்னு அந்த முகம் சுளிக்கிறதா நிறைய இருக்கையோடய யாருமே அதை வாங்க வரமாட்டாங்க.
2: சின்ன பசங்க எல்கேஜி பசங்க யூகேஜி பசங்களுக்கு தான் நாங்க சின்ன சின்னது போட்டு விக்கிறோம். இப்ப ஒரு ஃபங்க்ஷன் போனா நல்லா ஏதாவது வாங்கி நிறைய எடுத்துட்டு போனோம்னா ஒரு 3 ரோல போட்டு விக்கிறோம் இல்லங்க, அது ஒயர் கூடனா தாங்க உங்களுக்கு கட்ட பையனா பிச்சுக்குது, ஒயர் கூட ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லங்க, அதனால விரும்பி வாங்குறாங்க.
1: இப்போ ஒரு வயர் கூட பண்றதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் எத்தனை நேரம் ஆகுது?
2: ஒரே நாள்ல கூட 1 ரோல் போடலாம். இல்ல நம்ம அது நம்ம வேலையை பொறுத்து, நம்ம சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு உட்காந்தோம்னா ஒரு நாள்ல ஒரு கூட போட்டு முடிக்கலாம், புடி போட முடியாது, கூட மட்டை போட்டு முடிக்கலாம். இல்லைன்னா 2 நாளே ஆகும், 3 ரோல்னா 2 நாள் ஆகும், 1 ரோல் 1.5 ரோல் அப்படின்னா ஒரே நாள்ல கூட போட்டு முடிச்சிடலாம்.
1: ஒரு ரோல் அப்படின்னா வந்து நீங்க கலர் சொல்றீங்களா?
2: கலர் வயருடைய ரோல்.
1: ரோல் ஒரு வயரோட ரோல் வந்து எவ்வளவு பெருசா இருக்கும்?
2: அது வந்து 22 ரூபாய் அது ஒரு ரோல். அவங்க எடை போட்டுதான் இருக்கிறாங்க, 200 கிராம் அது. அது வாங்கிட்டு வந்து பாரிஸ்ல வாங்கிட்டு வருவோம், போயிட்டு அதான் கிலோ கணக்குல நிறுத்தி கொடுப்பாங்க. 5 கிலோ 6 கிலோ வாங்கிட்டு வந்தோம்னா நாங்க அது போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு விற்போம்.
1: என்னென்ன மாதிரியான கலர்ஸ்ல வந்து நீங்க, ஏன்னா வண்ணம் அப்படின்றது இப்ப ரொம்ப முக்கியமா போயிடுச்சு இப்ப இருக்கிற இதுல. சோ என்ன மாதிரியான வண்ணம் குடுக்கறீங்க? மக்கள் பார்த்தோம்னா எனக்கு அது வேணும் அப்படின்னு
2: டார்க்கா கேக்குறாங்க. ஒயர் கூட வந்து டார்க்கா போட்டாதான் நல்லா இருக்கும். டார்க்குக்கு இது இப்ப ஆரஞ்சுக்கு ப்ளூ போட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி எடுப்பா போடணும், போட்டோன்னா அது எடுத்து கொடுக்கும், அதனால அது பார்த்து வாங்குறாங்க.
1: ஓகே, இப்போ வயர் கூட அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இருக்கிற அம்மாக்கள் இல்ல அதாவது காலேஜ் பசங்களோட அம்மாக்கள் இல்ல பாட்டிக்கள் எடுத்துக்குவாங்க. இப்ப நீங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, குழந்தைங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வீட்டுல வச்சு விளையாடுற அந்த சொப்பு சாமானுக்கான ஒரு சின்ன சின்ன பொருட்கள் மாதிரியா இல்ல அது என்ன மாதிரி?
2: லஞ்ச் கூடைக்கு எடுத்து போறாங்க ஒருத்தர் விரும்பி.
1: ஓகே,
2: லஞ்ச் எடுத்து போதுங்க பசங்க. அப்புறம் கோயிலுக்கு முக்கான மாதிரி போட்டு இந்த கூடை மாதிரி புடிச்சு புடி மாதிரி போட்டு அது அவங்க போடுறாங்க, அது போட்டு கொடுக்குறோம். கோயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கடைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்ச் குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணுமோ அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது.
1: ஓகே, சோ வயர் கூட தவிர நீங்க மாவு ஆட்டுறீங்கன்னு
2: சொன்னீங்க. மாவு ஆட்டுறோம், நாங்க ஆட்டல, அதான் எங்க நம்பர்ல ஆட்டுறாங்க ஒருத்தர்.
1: ஓகே, இப்போ மாவு விக்கிறது அப்படின்றது இப்போ நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங்கா இருக்கிற அந்த இட்லி மாவு தோசை மாவு
2: தாங்க.
1: ஓகே, இப்போ திருப்பி இட்லி மாவு தோசை மாவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பக்கத்து கடையில ஒரு சின்ன பொட்டி கடையில போனா கூட இந்த இட்லி மாவு தோசை மாவு இருக்கு, அது இல்லாம ஒரு கடையே இல்ல, அப்படிதான் இருக்கு இப்ப. சோ அப்படி இருக்கும் போது உங்க இட்லி மாவு தோசை மாவுல என்ன டிஃபரன்ஸ் குடுக்கறீங்க, என்ன மாதிரியான தரம், அது எப்படி நீங்க மக்களுக்கு காட்டுறீங்க? இல்லங்க அதுவும் நல்லாதான் இருக்கும், நான் எங்க கிட்ட போட்டீங்கன்னா உபரி இன்னும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எப்படி?
2: நாங்க வந்து கடையில போறதே வீட்டிலேயே வந்து வாங்குறாங்க, எங்க வீட்டாண்ட இருக்கிறோம். கடையில வாங்கினா புளிச்சு இருக்கும், சரியா அரைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. நாங்க சுத்தமா நல்லா கடையில இருக்கிறவங்க சுத்தமா தான் செய்யறாங்க, இருந்தாலும் எங்களுக்கு நாங்க செய்யறதால வந்து விரும்பி ஆயோ இவங்க செய்தா நல்லா இருக்கும் மாவு ஒரு நம்பிக்கையில வாங்குறாங்க.
1: ஓகே, இப்ப வந்து திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வீட்டுல மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னா அப்பதான் நம்மளுக்கு இந்த இட்லி தோசை எல்லாம் ரொம்ப முக்கியமா தேவைப்படும் நிறைய பேருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்னும் நிறைய மாவு ஒரு லிட்டர் கணக்குல மாவு கேட்டாங்கன்னா கூட நீங்க அரைச்சு கொடுப்பீங்க?
2: இல்ல இல்லங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு 5 கிலோ ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் போட்டு ஆட்ட முடியும்
1: போடுவோம்.
0: மிச்சது வீட்டாண்ட வந்து வாங்கிட்டு போவாங்க.
1: சோ மொத்தமா நீங்க எத்தனை பாக்கெட் ஒரு நாளைக்கு போடுறீங்க?
0: ஒரு நாளைக்கு ஒரு 75 பாக்கெட் போடுவாங்கம்மா.
1: சோ 25 நீங்க வச்சுக்கறீங்க, 50 பாக்கெட் கடையில கொடுத்து விற்பனை கொடுத்து
0: வீட்டாண்ட இருக்கிற கடையிலே கொடுத்துருவோம்.
1: ஓகே,
0: அவங்க இது வாங்கிடுவாங்க.
1: ஓகே, சோ இப்போ வந்து சுய உதவி குழுல சேர்ந்தனால உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு, என்னென்ன மாதிரியான வித்தியாசத்தை பாக்குறீங்க? நீங்க வீட்லயே இருந்து இதை தனியா பண்ணிருந்தீங்க, ஏன்னா இது நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான், டேலண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். கூட பின்றதும் சரி, இல்ல வரையறதும் சரி, ஆனா நம்ம தனியா பிசினஸ் பண்றதுக்கும் ஒரு சுய உதவி குழுல சேர்ந்து பண்றதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சது?
0: டிஃபரன்ஸ்னா நம்மளுக்கு காசு அந்த நேரத்துக்கு கிடைக்காது. இது ஏன்னா குழுல நம்ம குழுல வந்து எல்லா கும்பலா சேர்ந்ததுனால காசு கிடைக்கும். அது நம்ம குழுல மாசம் மாசம் இது சேல்ஸ் பண்ணி அந்த காசை நம்ம அடிச்சு பேங்க்ல லோன் வாங்குறது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுது. இல்ல நம்மளுக்கு குழு மூலியமா நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி தானே அது, அதனால நாங்க இது குழு
1: இந்த வயர் பண்றது, இந்த பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங் எல்லாம் வந்து நீங்க குழுல சேர்ந்த அப்புறம் கத்துக்கிட்டதா?
0: ஆமா,
1: குழு சேர்ந்த அப்புறம் கத்து கொடுத்தாங்க. ஆனா இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ அவங்க சொன்னாங்க, போண்டா பஜ்ஜி எல்லாம் கூட ஒருத்தர் போட்டு பெண்கள் அப்படின்னாலே அந்த சமையல் தானே இருக்கும். அதை விட உங்களுக்கு எப்படி இந்த வயர் பின்றதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்தது, ஏற்பட்டு?
0: வயர் பின்றதெல்லாம் அவங்களுக்கு சின்னதுல இருந்தே கொஞ்சம் தெரியும், அதனால அது மூலமா வச்சு இது போட்டு இது பண்ணலாம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பா மக்கள் வந்து உங்ககிட்ட உங்களோட வயர் கூடைகள் மற்றும் கிளாஸ் பெயிண்டிங்ஸ் நிறைய வாங்குவாங்க அப்படின்னு நம்புறோம். நேர்களை ஏதோ நம்ம நிகழ்ச்சி முடியல. இப்ப நம்ம கேட்டு இருக்கிறது காசு மேல காசு. நான் உங்க தொகுப்பாளர் கீர்த்தனா. ஸ்வர்ணமால் ட்ரஸ்ட்ல இருந்து 3 குழுக்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன், அதுல இப்போ நம்ம 2வது குழுல இருந்து வந்திருக்கவங்க கிட்டதான் பேச போறோம். வணக்கம்மா.
3: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
3: மாதவி.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
3: ஜூட் தயாரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே.
3: அப்புறம் அந்த பினாயில் பீச்சிங் பவுடரு இதெல்லாம் செய்யறோம். அப்புறம் மொத்தமா துணி எடுத்துட்டு வந்து 20 பேரா பிரிச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க நல்லா ஜூட் நல்லா இது பண்ணிட்டு இருக்கோம், ஆனா எங்களுக்கு அது அந்த மாதிரி மார்க்கெட்டிங் இல்ல.
1: ஓகே.
3: சரியானபடியே ஸ்டால் ஒன்னும் போற மாதிரி இல்ல. அப்புறமா சொன்னமா சொன்னோம், சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
1: உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் பாலநாகமம். அன்னை சாரதாமணி குழுல இருந்து வந்திருக்கோம். நாங்க ஜூட்டு பண்றோம். நாங்க எல்லாரும் 20 பேரும் தப்போம். எங்க ஸ்கூல்ல எங்க மேடம் வந்து ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க. அந்த ஸ்கூல்ல நாங்க மேல தச்சின்னு இருக்கோம். மிஷின் 4 மிஷின் போட்டு பெரிய மிஷின் ஜூட் மிஷின். நாங்க இப்ப சேல்ஸ் ஆகல, அது அப்படியே பெண்டிங்ல நிக்கிது, அதனால எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டு.
1: சரி. ஓகே, இப்போ வந்து ஜூட் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, சோ என்ன மாதிரியான ஜூட் பொருட்கள் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: காலேஜ் பசங்க பேகுங்க, ஸ்கூல் பேகுங்க, வாட்டர் கேன் பேகுங்க, காய்கறிங்க வாங்கி போற மாதிரி பேகுங்க, லஞ்ச் பேகு, பர்சுங்க, சின்ன சின்ன பர்சுங்க, குட்டி பர்சுங்க, அப்புறம் சின்ன பசங்க மாட்டிக்கு வெளியில போற மாதிரி சின்ன பேக்குங்க, குட்டி பேக், ஹேண்ட் பேக்குங்க, அப்புறம் ஜென்ஸ் பேக்குங்க, எல்லாமே எல்லா பேக்குங்களும் இருக்கு.
1: ஓகே. சோ நேர்களே, நான் தொடர்ந்து நம்ம அவங்க கூட பேசலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். இவங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாங்களே, நம்ம காலேஜ் போடுற மாதிரி பேக்ஸ், குழந்தைங்களுக்கான சின்ன சின்ன பேக்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு சாம்பிள் நம்ம நிலையத்திற்கும் கொண்டு வந்திருக்காங்க எங்களுக்கு காட்டுறதுக்காக. நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றதுனே தெரியலங்க. ஒரு பேகும் நிஜமாலே ப்ரொஃபஷனலா நம்ம வெளியில போய் ஒரு கடையில வாங்குவோமோ அதே மாதிரிதான் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமோ, அதாவது 6 வித்தியாசம் கண்டுபிடிங்கன்னு சொன்னா கூட அதுல ஒண்ணு கூட கண்டுபிடிக்க முடியாதுன்றதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் உண்மை. அவ்வளவு அழகா தான் தச்சிருக்காங்க. அழகா மொபைல் போனுக்கு, உங்க காலேஜ் பேக்ல மொபைல் போனுக்குன்னு ஒரு தனி இடம் போட்டு வச்சிருக்காங்க. நிறைய கலர்ஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் மேட்சிங்கா கூட கலர்ஸ் கொண்டு போலான்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாலே ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது காசு மேல காசு நிகழ்ச்சி. நான் உங்க தொகுப்பாளர் கீர்த்தனா. இன்னைக்கு நம்ம கூட ஸ்வர்ணமால் ட்ரஸ்ட்ல இருந்து 3 குழுக்கள் வந்திருக்காங்க. அதுல நம்ம குழு 2 கூட பேசிக்கிட்டு இருக்கோம்.
4: வாசப்படி தோரணம் போடுவோம், தட்டு துண்டு போடுவோம், அப்புறம் போன் மேல கையால உள்ள அனுப்பி விடுவோம், அப்புறம் வந்து பொம்மைங்க பின்னுவோம், அந்த இதுல உள்ள பொம்மைங்க நிறைய டிசைன் டிசைனா போடுவோம் நாங்க வாசப்படி தோரணங்கள்.
1: ஓகே, சோ வாசப்படி தோரணம் வந்து நம்ம எப்படி ஜூட்ல பண்ணுவீங்களா?
4: ஜூட்லயும் செய்யலாம், உள்ளாலையும் பின்னலாம். உள்ளல் நூல் இருக்குல்ல, கலர் கலர் நூல் அதுல வாங்கி டிசைனுக்கு போடுவோம், வெரைட்டி வெரைட்டியா.
1: சரி, ஆனா இப்போ வாசப்படி தோரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே என்ன சொல்றது, மாடர்னா கம்ப்யூட்டரைஸ் தோரணம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? சோ அந்த நிலைமையில வந்து மக்கள் வந்து இந்த உள்ளன்ல போடுற தோரணமா மாற்றாங்களா?
4: வாங்குறாங்க.
1: சரி, என்ன விலையில எல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க தோரணம்?
4: நாங்க வந்து 50 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் இருக்கு. டிசைன் நல்ல நல்ல டிசைன் போடுவோம், நல்லா வாங்குறாங்க, வாங்கிக்கணும் போறாங்க, நல்லா நல்லா இருக்கு.
1: ஒரு ரெண்டு மூணு டிசைன் சும்மா சொல்ல முடியுமா, இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்?
4: டைமண்ட் வடிவத்துல போட்டுக்கிறோம், அப்புறம் ரோஜா பூ வச்சு நடுவுல அப்படியே சுத்தி ரவுண்ட் வச்சு மூணு டிசைன் வளைவு வரும், அந்த டிசைன் போட்டிருக்கோம்.
1: சரிமா, இப்ப வந்து கண்டிப்பா நீங்க ஒரு 20 டிசைன் வச்சிருப்பீங்க இல்லையா?
4: வச்சிருக்கோம்.
1: அதுக்கு தனியா இப்ப குழு ஒண்ணுல சொன்னாங்க புக் எல்லாம் வச்சிருக்கோம் இந்த மாதிரி டிசைன்ஸ் காட்டுறதுக்கு அப்படின்னு, அப்படி நீங்க தான் வச்சிருக்கீங்களா?
4: புக் இல்லைங்க, நாங்களே டிசைன் போடுவோம். நாங்களே டிசைன்ல எல்லா டிசைனும் தெரியும் உங்களுக்கு, அந்த வெரைட்டில நாங்க போட்டு போட்டு டிசைன் எல்லாம் வச்சிருக்கோம், அந்த டிசைன் பார்த்து யாராருக்கு தேவையா போடுவோம்.
1: ஓகே, இப்போ நீங்க குடுக்கற டிசைன்ஸ் தவிர இப்போ நாங்க வந்து சொல்றோம் இந்த ஒரு ஏதோ ஒரு புக்ல பாத்துட்டு ஒரு வார இதழ்ல பாத்துட்டு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா, அது வந்து உங்ககிட்ட காமிச்சு இந்த மாதிரி போட்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டா
4: பண்ணி கொடுப்பேன்.
1: டெய்லரிங்
4: தெரியும், துணி எல்லாம் தப்போம், இது சுடிதாரு எல்லாருக்கும் பசங்களுக்கு சட்டை எல்லாமே தப்போம். வீட்டுல வெளியில நைட்டிங்க அப்படி சேல்ஸ் பண்றோம், நைட்டி சுடிதாரு அப்படி சேல்ஸ், அதுவும் சேல்ஸ் பண்ணுவோம் வீட்டுல.
1: சரி, இப்ப ஒரு ஜூட் பேக் தைக்கணும், ஒரு பேக் தைக்கணும், நல்ல ஒரு காலேஜ்ல வந்து ஒரு 4 புக் போட்டு போற மாதிரி தைக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும்?
4: ஒரு நாள்லயே தைச்சிடலாம், அது நான் 2 hours தைச்சிடலாம், நாங்க தைச்சு முடிச்சிருவோம்.
1: 2 hours தான் அப்படின்னு?
4: ஒரு பேக் தைக்கலாம்ல, ஒரு பேக் தைக்கணும்.
1: ஓகே, சோ 2 hours அப்படியே தைச்சு முடிச்சு அழகா கையில கொடுத்துடலாம். ஓகே, சோ இப்ப வந்து ஒரு பேக்ல நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஹேண்ட் பேக்ஸ், குழந்தைங்க கையில அழகா தூக்கிட்டு போற மாதிரி ஜூட் பேக்ஸ் அப்படின்னா அது எப்படி தைப்பீங்க?
4: பெரிய பசங்க 10th படிக்கிற பசங்கன்னா 300 ரூபாய் 400 ரூபாய் அப்படி கூட இருக்கு. காலேஜ் படிக்கிற பசங்கன்னா 250 ரூபாய் 300 ரூபாய்ல இருக்கு. இப்ப வேலைக்கு போறவங்கலாம் 200 ரூபாய் 250 ரூபாய்ல இருக்கு, 150 ரூபாய் கூட இருக்கு. அந்த டிசைன் பொறுத்து இருக்கு, அந்த துணியை பொறுத்து இருக்கு.
1: இப்ப என்ன மாதிரியான டிசைன்ஸ் குடுக்கறீங்க?
4: அது நிறைய ஜூட்ல வந்து நிறைய டிசைன் இருக்கு, அதனால அந்த இதுல ஸ்டோன் எல்லாம் வச்சு ஒட்டி இருக்கும், அதெல்லாம் இப்ப இல்ல, அதெல்லாம் வெளியில இருக்கு, வரல. இங்க இருந்தது மட்டும், கையில இருந்தது மட்டும் நாங்க கொண்டு வந்தோம்.
1: வச்சிருக்கீங்களா?
4: சென்னையிலேயே வாங்குறீங்க.
1: ஓகே, இப்போ நீங்க வந்து போயிட்டு வர செலவெல்லாம் எப்படி நீங்க அந்த பேக்ல காஸ்ட்ல போட்டுறீங்க?
5: போட்டு இப்ப 20 பேரும் நாங்க எல்லாம் ரெடி பண்ணி மட்டும் பிரிச்சு எடுத்துக்குவோம், எல்லாரும் சேர்ந்து
1: பிரிச்சு எடுத்துக்கிறீங்க. சரி, இப்போ வந்து ஒரு நாளைக்கு உங்களோட விற்பனை ஜூட் பேக்கு மட்டும் எப்படி இருக்கும்?
5: அது நம்ம இப்ப காலேஜ் இந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கூட சேல்ஸ் பண்ணிருக்கோம் நாங்க. இப்ப இந்த காலேஜ் ரோட்ல நம்ம ஒரு கிறிஸ்டின் காலேஜ் அந்த மாதிரிலாம் நிறைய போயெல்லாம் செஞ்சிருக்கோம். அது மாதிரி அந்த ஃபங்க்ஷன் ஏதாவது முக்கியமானது ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா சேல்ஸ் ஆகும். இப்போதான் கொஞ்ச நாளாக அது எங்களால் பண்ண முடியல, அப்படியே அப்படியே இருந்துச்சு, வேஸ்டாக போச்சு நிறைய.

0: அது நல்லா எடுப்பாவும் இருக்கும். அதனால எல்லோ சேர்த்துக்கிறது,
1: எல்லோ சேர்த்துக்கிறது. பச்சை எல்லோ இல்ல ரெட்டு பச்சை எல்லோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே சோ, ரொம்ப அழகா இருக்கு நேர்களே. நானும் இவங்களோட ஜூட் பேக்ஸ் தோரணத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். உண்மையாலே ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜூட் பேக்ஸ் தோரணம் வெளியில விட காஸ்ட் கம்மியா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த குழுவை வந்து அணுகலாம். அவங்க உங்களுக்காக அழகான ரேட்ஸ்ல ரொம்ப கம்மியான விலையில கண்டிப்பா போட்டு கொடுப்பாங்க. சோ இவங்க கிட்ட வாங்குங்க. சோ இப்போ நம்ம மூணாவது குழு இருக்காங்க நம்ம கூட. சோ அவங்க என்ன பண்றாங்க? பாவம் ரொம்ப நேரமா என்ன பாத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
0: வணக்கம். என் பேரு தில்லை நாயகி. அன்னை சக்தி குழுல இருந்து வந்திருக்கோம், சொன்னமா ட்ரெஸ்ல இருந்து. நான் வந்து டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன். எங்க குழுல கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் டெய்லரிங்கு.
1: சரி,
0: ஆனா நான் மட்டும் கொஞ்சம் நல்லா வீட்லயே இருக்கவங்க கிட்ட பக்கத்துல எல்லாருக்கிட்டையும் பிளவுஸ் எந்த மாடல் கொடுத்தாலும் நான் பிளவுஸ் பண்ணுவேன். பிளவுஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி பேப்ரிக் பெயிண்ட் பண்றேன். சாரிக்கு வந்து பக்கத்துல நான் வந்து விழுப்புரம், அதனால அந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு பண்ணி கொண்டு போய் கொடுப்பேன். அதே மாதிரி 3D வச்சு என்னுடைய டாட்டர் இருக்கா, அவளுக்கு வந்து 3D வச்சு ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பேன் நானு. அது அது பண்ணிட்டு இருக்கேன். எங்க குழுவுல வந்து எங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து கிடைக்கிறது கிடையாது. வீட்டுல அப்பப்போ அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. அது மட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ரெகுலரா கிடைக்கல. அதே மாதிரி வத்தி எல்லாம் பண்ணுவோம் நாங்க. அதே மாதிரி அவங்க அந்த குழுல சொன்ன மாதிரி நாங்க உள்ளன்னுள்ள எல்லாமே பண்ணுவோம். எங்க குழுல எல்லாமே பண்ணுவோம் நாங்களும். வாசப்பட்டி தோரணம் பண்ணுவோம், இந்த மேட் எல்லாம் போடுவோம். அதே மாதிரி ஒயர்ல நாங்க வந்து ஆர்டர் எடுத்து ஃபாரின்க்கு அனுப்புற மாதிரி எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு. கூட பின்ற ஒயர்லயே போடுற மாதிரி எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு. ஆனா அது வந்து எங்களுக்கு ஆர்டர் மிஸ் ஆயிடுச்சு. அது வந்து மேட்டர், அது வந்து ஃபாரினர்ஸ் வந்து விரும்புறாங்க. இந்த வந்து அந்த காலத்து ஒயர் வந்து ஃபாரினர்ஸ் விரும்புறாங்க. அதனால அது பண்ணி நாங்க அதுவும் மேட் வந்து அது வந்து 65 ருபீஸ்க்கு எங்களுக்கு கொடுத்தாங்க. 65 ருபீஸ்க்கு நாங்க ஒரு மேட் ஒன்னால ஒரு பண்ணி கொடுத்தோம். 65 ருபீஸ்க்கு நாங்க பண்ண எங்க குழுல உட்காந்து பண்ணி கொடுத்தோம். அது எங்களுக்கு ஆர்டர் கிடைக்கல. அதே மாதிரி துணிக்கடை, எங்க டி நகர்ல ஒரு துணிக்கடையில வந்து அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க எங்களுக்கு. அவங்க வந்து ஆந்திரா சைடு, சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் தைக்கிறதுக்கு கொடுத்தாங்க. அது ஆர்டர் எடுத்து அது நாங்க பண்ணோம். அந்த எங்க குழுல ட்ரெஸ் எடுத்து நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அந்த அதாவது ரெகுலரா எங்களுக்கு கிடைக்கணும். எங்களுக்கு வந்து அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்குது ட்ரெஸ் பண்றதுக்கு. அதுதான் எனக்கு மெயினா தேவை.
1: சோ இப்போ துணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பி வந்து துணி அப்படின்றது ஒரு பெரிய கடல்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ மக்கள் வந்து நிறைய டிசைன்ஸ் தான் விரும்புறாங்களே. அதே சட்டை, அதே பேண்ட், இல்ல அதே ஃப்ராக், யாரும் போட விரும்புறது இல்ல. இதுதான்ப்பா நான் போன வாரம் போட்டேன்னு சொல்றேன், போன வாரம் இல்ல நேத்துக்கு இதுதானே நான் போட்டேன்னு சொல்ற அளவுக்கு பசங்க வந்து வளர்ந்துட்டாங்க இல்லையா. சோ அப்படி இருக்கும் போது நீங்க என்ன மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் தைச்சு கொடுக்குறீங்க?
0: நான் மெயினா பிளவுஸ்க்கு தான் மெயினா நானு டிசைன் இப்போ எதுவும் எடுத்துட்டு வர்றேன் நானு. டிசைன் எந்த டிசைன் புக்ல பார்த்தாலும் டிவில பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நான் உடனே பண்ணி நான் பண்ணி போட்டுப்பேன். மெயினா எனக்கு வந்து எனக்கு நான் பண்ணி போட்டுப்பேன். அதுக்கப்புறம் தான் யாராவது கேப்பாங்க, இது மாடல் நல்லா இருக்கு எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணி கொடுப்பேன். அப்படின்னா என் டாட்டருக்கு பண்ணனா சின்ன பசங்க இருக்க வச்சிருக்கோங்க, என் பொண்ணுக்கு பண்ணி கொடு நல்லா இருக்கு இது அப்படின்னு. அதே மாதிரி சில பேருக்கு 3D ஒர்க்ல வீட்டுக்கு பண்ணுவேன். அதே மாதிரி எல்லாம் பாத்துட்டு கேட்பாங்க, நல்லா இருக்குங்க இது பண்ணி கொடுங்க. அதே மாதிரி பண்ணிட்டு ஒரு நான் 3D நானே சொந்தமா வாங்கிட்டு அவங்க 3D ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு பைசா வாங்கிப்பேன்.
1: சோ 3D ஒர்க்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: பெயிண்டிங் எல்லாம் சாரிக்கு பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி சுடிதருக்கு இப்ப மசார் கலின்னு ஒரு ட்ரெஸ் வந்துருக்கீங்களா, அது பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு வெறும் ஒயிட்ல பண்ணிட்டு அதுல 3D ஒர்க் பண்ணி சமிக்கி ஒர்க் எல்லாமே எனக்கு தெரியும், எம்ப்ராய்டிங் ஒர்க் தெரியும், அது பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன்.
1: ஓகே, இப்போ ஒரு 3D ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நேரம் ஆகும்?
0: எனக்கு வந்து ஒரு 1 hour அதுக்குள்ள முடிச்சிருவேன்.
1: முடிச்சிருவீங்க? ஆனா காயிற டைம் எல்லாம்,
0: காயிற டைம் அதாவது ஃப்ரீயா இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். அது யாரும் அசைன்மெண்ட் பண்ணாம 24 hours அப்படியே இருந்துச்சுன்னா திரும்பி அயனிங் பண்ணிட்டு முடிஞ்சிடுச்சு வேலை. அது ஒண்ணு அவ்வளவு வேலை. டிசைன் நம்மளுக்கு தெரியணும், நம்ம வரைஞ்சு அப்படி பண்ண ஃப்ரீ ஹேண்டா இருந்துச்சுன்னா நம்ம டக்கு டக்குன்னு பண்ணிட்டே இருக்கலாம். அதனால ஒண்ணு பிரச்சனை கிடையாது.
1: இப்ப இதுவே நம்ம வரைஞ்சுதான் அந்த பிளவுஸ் பிட் எல்லாம் சொன்னீங்க இல்ல, அதுக்கு வந்து டிசைன்ஸ்ன்றது ரொம்ப நுணுக்கமா பண்ணுமா? ஒரு சின்ன கட்டு தப்பா போச்சுன்னா கூட டிசைன் பண்ணுமா? அதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது?
0: எனக்கு வந்து அந்த பிளவுஸ்க்கு மட்டும் ஆர்டினரி பிளவுஸ்னா 1/4 hour ஆகும், இதுக்குன்னா ஒரு 1/2 hour கூட ஆகும். நான் டிசைன் புக் பாக்கலாம், எங்கன்னா வெளியே போகும்போது பாத்துட்டுனா அது கூட ஒரு 1/2 hour கூட ஆகும். டிசைன் பார்த்து நான் தச்சு பண்ணிடுவேன்.
1: சரி, இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உங்க தையல் மெஷின் கூட?
0: நான் வந்து எல்லாம் எனக்கு சின்ன சின்ன பசங்க, அதனால மினிமம் 11:00 இருந்து 3:00 வரைக்கும் தான் என்னால மிஷின்ல இருக்க முடியும். அதுக்கப்புறம் நான் ஸ்கூல்ல குழந்தைங்க அழைச்சிட்டு வரதுக்கு போயிடுவேன்.
1: சரி, இப்ப தையல் மிஷின் அப்படின்றது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருள் இல்லையா? சோ அது எப்படி நீங்க வாங்குறீங்க?
0: இல்ல, ஓனாவே எனக்கு

0: வச்சிருக்கேன். இதுக்காக நான் வாங்கல, எனக்கு முன்னாடியே தெரியும் டெய்லரிங், டெய்லரிங் தெரியும், அதனால நான் அந்த மிஷினே அப்படியே வீட்டுல இருக்கு, அதே வச்சு பண்ணிட்டு
1: இருக்கேன். சும்மா சின்ன வயசுல இந்த விளையாட்டுக்கு ஒரு பெரிய உபயோகமா இருக்கு இல்லையா? ஓகே, சோ உங்க வீட்டு பக்கத்துல அக்கம் பக்கத்தினர் வந்து எந்த அளவுக்கு இந்த டிசைன் நீங்க சொன்னீங்க இல்லையா, சும்மா பார்த்தால நானாவது தைச்சு போட்டுக்கோங்க அப்படின்னு, அந்த வகையில மக்கள் பார்த்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க?
0: இல்ல எல்லாம் நல்லா இருக்கு, நீ மட்டும் எப்படி இவ்வளவு டிசைனோ தைச்சு போட்டுக்கிற, எங்களுக்கு தைச்சு கொடுன்னு எல்லாரும் கேட்பாங்க,
1: கேக்குறாங்க. ஓகே, சோ இப்ப வந்து என்ன மாதிரியான விலைகள் வைக்கிறீங்க ஒரு ஒரு பிளவுஸுக்கும்?
0: நான் பிளவுஸ்க்கு மினிமம் வந்து 40 ருபீஸ் வாங்க,
1: நார்மல் பிளவுஸ்,
0: நார்மல் பிளவுஸ். அது ரேட் போச்சுன்னா 60-65, அவங்க சொல்ற மாடலை பொறுத்து. நான் என்னோட பிளவுஸ காமிப்பேன், என்கிட்ட புக் எல்லாம் கிடையாது, என் புக் மட்டும் பிளவுஸ மட்டும் காமிப்பேன், காமிச்சா சரி இந்த மாடல் தைங்க இதை தைங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். அதுமாதிரி ஹேண்ட் ஒர்க் கூட பண்ணுங்க இந்த பிளவுஸ்ல அப்படின்னாங்கன்னா அதுவும் பண்ணி கொடுப்பேன் நான் அவங்களுக்கு.
1: இப்போ தைக்கிற தவிர ஹேண்ட் ஒர்க் எம்ப்ராய்டரி எல்லாம் போடணும்னா அதுக்கு
0: சார்ஜஸ் தனியா பண்ணிடுவோம்.
1: சோ இப்போ மொத்தமா ஒரு எம்ப்ராய்டரியோட ஒரு நல்ல டிசைனர் பிளவுஸா நீங்க பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு கேட்பீங்க?
0: அதுக்கு மேல இருந்துச்சுன்னா எனக்கு பின்னாடி பேக்ல வேணும், நெக்ல வேணும் அப்படின்னா அதுக்கு 100 ருபீஸ் தான்.
1: ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பிளெயினா புடவைக வாங்கி அதுல வந்து வாங்கின அப்புறம் ஒரு கடையில கொடுத்து எம்ப்ராய்டரி பண்றது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இஷ்டத்துக்கான டிசைன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி
0: பண்றேன். அது வந்து 250-300 வரைக்கும் வாங்குறேன் நான். நான் 3D தான் மெயினா அது, ஏன்னா எம்ப்ராய்டிங்னா சின்ன பசங்க வச்சிருக்கோம், ரொம்ப நேரம் அதை எப்படியே எடுக்க முடியாது, அதனால 3D தான் மெயினா நான் பண்ணிருக்கேன், 250-300 வரைக்கும் வாங்கியிருக்கேன்.
1: சோ இப்ப மக்கள் வந்து 3D வந்து எந்த அளவுக்கு விரும்புறாங்க ஒரு ட்ரெஸ்ல?
0: இப்ப மெயினா எல்லாமே ஃபேவரட்டா ஃபேப்ரிக்கும் 3D தான் எல்லாமே, சம்கி ஒர்க், ஸ்டோன் ஒர்க், இந்த குந்தன் ஸ்டோன் அதெல்லாம் தான் மெயினா இருக்கு. எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் குந்தன் ஸ்டோன் இல்லாம எந்த ட்ரெஸ்ஸுமே அது சும்மா வச்சாலும் அது ஒரு ரேட் ஆகி போகுது. அது நல்லா இருக்கும், அது பாக்கிறதுக்கு குந்தன் ஸ்டோன் நல்லா இருக்கும், அதனால அதுதான் விரும்புறாங்க. இப்ப அந்த இதுல தமிக்கி ஒண்டி தான் ஃபேமஸா இருந்துச்சு, ஆனா இப்ப குந்தன் ஸ்டோன், 3D இதெல்லாம் தான் ஃபேமஸா இருக்கு.
1: இப்ப பாத்தீங்கன்னா நிறைய துணிகள்ல பாத்தீங்கன்னா சமிக்கி மாதிரி இருக்கும், ஐ மீன் குந்தன் ஸ்டோன் மாதிரியே இருக்கும், ஆனா அது சமிக்கி ஆயிரும்.
0: இருக்கும்போது நமக்கு தெரியாது, இது கலர்ஸ் இருந்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அது பெருசா இருக்கிறதால அது தெரியாது, ஆனா அது ஸ்டிச்சிங் வேலைதான். அது அந்த குந்தன் ஸ்டோனுக்கு ஸ்டிச்சிங் பண்றதா, அது நம்ம கையாலே ஸ்டிச்சிங் பண்றதா. அதே மாதிரி பேங்கிள்ஸ் பண்ணலாம் அந்த குந்தன் ஸ்டோன் வச்சு, பேங்கிள்ஸ் அது எங்க டாக்டருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் நான், அதுல பேங்கிள் பண்ணுவேன் நான், அது பண்ணி போடலாம். நம்ம 3D வச்சுட்டு அது பேங்கிள் வெறும் கிளாஸ் வளையல் இருக்குல்ல, அது வாங்கிட்டு அதுல இந்த குந்தன் ஸ்டோனை ஒட்டிடணும்,
1: ஒட்டிட்டு
0: நம்ம டிரெஸ்ஸுக்கு மேட்சா எந்த டிரெஸ் வேணுமோ அது மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். அதான சேல்ஸ் பண்ணல, என் டாக்டருக்கு மட்டும் பண்ண,
1: ஏங்க
0: இன்னும் அது ஆரம்பிக்கல, சும்மா பண்ணி பாக்கலாம் அப்படின்னு. நான் ஏதோ முன்னாடி டிவி ப்ரோக்ராம் மெயினா பாப்பேன், ஏதோ எனக்கு பிடிச்சதே அதான் இன்ட்ரெஸ்ட், எந்த என்ன பண்றாங்க இந்த ப்ரோக்ராமா, மெகா டிவில என்ன போறாங்க, ஜெயா டிவில என்ன போடுறாங்க, அதெல்லாம்
1: பாப்பேன்
0: மெயினா, அதான் பாப்பேன், அதனால எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்.
1: ஓகே, சோ ஒரு இப்ப நிறைய சேனல்ல வந்து நிறைய காட்டிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்து நீங்க
0: புதுசா ட்ரை பண்ணுவோம்.
1: ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னா இவங்களோட டாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப குடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன், ரொம்ப மாடர்னா நிறைய போட்டுட்டு போவாங்க அவங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் நினைக்கிறேன்.
0: சின்ன பொண்ணுதவா,
1: சின்ன பொண்ணு தானே, அப்போ இன்னுமே அட்டகாசமா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணெல்லாம் ஆயிட்டாங்கன்னா பொண்ணுங்க இப்ப இருக்கிற பொண்ணுங்க எப்படின்னு நம்மளுக்கே தெரியும், அந்த பொண்ணு அது போட்டுட்டானா அதே மாதிரி எனக்கும் வேணும்னு கேக்குற அளவுக்கு ஆயிடுச்சு இப்ப சொசைட்டி. சோ எனிவேஸ், ரொம்ப ரொம்ப அழகா சொன்னாங்க, அவங்க சொல்ற விதத்திலேயே தெரியுது அவங்களுக்கு இல்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ஏன் அதை பண்றாங்க, அண்ட் எவ்வளவு அழகா அவங்களால மார்க்கெட் பண்ண முடியும் அப்படின்றது அவங்க நம்ம கிட்ட பேசினதுல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ ரொம்ப நன்றி ஸ்வர்ணமால் ட்ரஸ்ட்ல இருந்து மூணு குழுக்களுமே வந்து நிறைய விஷயங்கள் நேர்களுக்காக சொன்னீங்க, கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை கேட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு நாங்க நம்புறோம், ஏன்னா அதுதான் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கண்டிப்பா நேர்களே நீங்க செய்வீங்க இல்லையா, உங்களை நம்பிதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், கைவிட்டுறாதீங்கப்பா. எனிவேஸ், ரொம்ப ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் எங்க கூட இருந்து எங்க நிலையத்துல இருந்து மக்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அண்ட் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நன்றிமா,
0: தேங்க்யூ மேடம்.
1: திருப்பி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கிறேன், அது வரைக்கும் டேக் கேர், பை, பி குட் அண்ட் டூ குட் சொல்றது உங்க கீர்த்தனா. இது காசு மேல காசு, MOP இன் சமுதாய வானொலி 100.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: ராகுல் நம்பியார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ அம் பார்ட் ஆஃப் தி கிரீன் பீஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ திங்க் வி ஷுட் லவ் அவர் பீப்புள் அண்ட் லவ் அவர் பிளேஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒன்லி இஃப் யூ ஸ்டார்ட் லவ்விங், அப்போ தான் எங்களுக்கு வந்து வில் ஸ்டார்ட் பீங் பார்ட் ஆஃப் த சொசைட்டி, வில் பி ஸ்டார்ட் பீங் பார்ட் ஆஃப் த திங்ஸ் அரவுண்ட் அஸ். ஸோ அதுவே வந்துச்சுன்னா, இஃப் யூ ஸ்டார்ட் லவ்விங் திங்ஸ்னா யூ வில் ஸ்டாப் டூயிங் த ராங் திங்ஸ். யூ நோ, த்ரோயிங் பிளாஸ்டிக் ஆன் த ரோட் ஆர் சம்திங். இப்போவே ஒரு பேன் வந்துச்சு மெரினால. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம இப்போ வி ஆர் டோட்லி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட் கிளீன். வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற உள்ளுள்ளாய் உள்ளுள்ளாய் குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான். கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8.
6: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.

FM 90.8.

0: விமர்சிக்கணும். சுற்றுச்சூழல் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களுடன் இருப்பது ஆர்ஜே மது,
1: ஆர்ஜே கிருத்திகா,
2: ஆர்ஜே திவ்யா. மாசற்ற வாழ்வே மகிழ்ச்சியான வாழ்வு.
3: மாசற்ற வாழ்வு.

0: വിമർശിക്കണം.
1: ഇത് എം ഒ പി സമുദായ വാനൊലി 107.8.
2: வர வர இந்த கடைக்காரங்க பண்றது ரொம்ப பெஜாரா இருக்குப்பா.
3: ஏன், என்னாச்சு?
2: எது எதுக்கெல்லாம் லாபம் பாக்குறதுன்னு ஒரு வ்யவஸ்தையே இல்ல. 2-3 ரூபாயில என்ன பண்ண போறாங்க?
3: ஓ, பிளாஸ்டிக் பையா?
2: அதேதான். இந்த பையெல்லாம் இலவசமா கொடுத்தாதான் என்ன?
3: அது அவங்க லாபம் பார்க்க பண்ணலப்பா. நம்ம அந்த பைகளை வாங்க கூடாதுன்னு அப்படி பண்றாங்க.
4: எனக்கு ஒன்னும் புரியலையே, என்ன சொல்ற?
3: அரசாங்கம் பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகத்தை குறைக்கணும்னு தான் பிளாஸ்டிக் பைகளை ஃப்ரீயா கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான்.
2: ஓ, அப்படியா? ஆனால் எல்லா கடைக்காரங்களும் இத கடைபிடிக்கிறாங்களா?
4: சரி வாங்க, நாம போய் கடைக்காரங்கிட்டே கேக்கலாமே.
5: வணக்கம் சார், உங்க பேர் என்ன?
6: வணக்கம் மேடம், என் பேர் யோகானந்தன் மேடம்.
5: நீங்க எத்தனை வருஷமா அரசன் காய்கறி கடையை நடத்திட்டு வரீங்க?
6: ஒரு 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
5: உங்க கடையில பிளாஸ்டிக் கவர்ஸ் தரீங்களா?
6: தர மேடம்.
5: கவர்மெண்ட் திட்டம் படி நீங்க பிளாஸ்டிக் கவர்ஸ்க்கு சார்ஜ் பண்றீங்களா?
6: ஆமா மேடம், 1 ரூபாயிலிருந்து 2 ரூபாய் சார்ஜ் பண்றோம் மேடம்.
5: நீங்க சார்ஜ் பண்றதுனால மக்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ் வாங்குறது குறைச்சிருக்காங்களா?
6: குறைச்சிருக்காங்க. எதனாலன்னா, இப்போ அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் ரேட் வந்து ஹை ஆயிடுச்சு, அதனால் வீட்டில் வந்து பேக் சேர்த்துனோம். அதுவும் இல்லாமல் வந்து கவர்மெண்ட் வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டாங்க. அந்த பேக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மாடுலாம் சாவுது, சாப்பிட்டு அப்புறம் எரிக்கிறதுனால ஓசன் லேயர்ஸ்லாம் வந்து பாதிப்படையுது, அதனால் ஏர் பொல்யூஷன்ஸ் ஹெவியாக இருக்குது. அதனால் வந்து அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க மேடம் வீட்டில் இருந்து பேக்கு.
5: பிளாஸ்டிக் கவர்ஸ் உபயோகப்படுத்துறது தடுக்க நீங்க ஏதாவது முறையை கையாளுறீங்களா?
6: நான் எதுவும் பண்ணல மேடம். கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்தால் அவங்க தடை செஞ்சா இது பண்ணலாம் மேடம், ஸ்டெப் நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம்.
5: தேங்க்யூ சார். வணக்கம் மேம், உங்க பேர் என்ன?
7: சிவகாம் மேடம்.
5: நீங்க எத்தனை வருஷமா ஓம் சக்தி மளிகை கடை நடத்திட்டு வரீங்க?
7: 20 வருஷமா மேடம்.
5: உங்க கடையில பிளாஸ்டிக் கவர்ஸ் தரீங்களா?
7: உபயோகப்படுத்துறோம்.
5: கவர்மெண்ட் திட்டப்படி நீங்க பிளாஸ்டிக் கவர்ஸ்க்கு சார்ஜ் பண்றீங்களா?
7: சார்ஜ் பண்றோம், 3 ரூபாய் சார்ஜ் பண்றோம் மேடம்.
5: நீங்க 3 ரூபாய் சார்ஜ் பண்றதுனால மக்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ் வாங்குறது குறைச்சிருக்காங்களா?
7: குறைச்சிருக்காங்க மேடம். அது வெளியே எங்கன்னா ஆபீஸ் போறோங்க, வெளியே எங்கன்னா போயிட்டு வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. இல்லை வீட்டில இருந்து கவர் வாங்கிட்டு வந்து எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க.
5: பிளாஸ்டிக் கவர்ஸ் உபயோகப்படுத்துறது தடுக்க நீங்க ஏதாவது முறையை கையாளுறீங்களா?
7: அதெல்லாம் இல்லைங்க.
3: கேட்டீங்களா, அரசாங்கத்தோட இந்த நடவடிக்கை நல்ல விளைவுகளை தான் ஏற்படுத்தியிருக்கு.
2: சரி, ஆனா பிளாஸ்டிக் பைகளை கொடுக்காமையே விட்டுடலாமே.
4: அது கூட பண்ணலாம். இப்ப அந்த பைகளை தவிர நிறைய வந்திருக்கே மறு உபயோக பைகள் எல்லாம், அத கூட நாம யூஸ் பண்ணலாமே.
3: இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் மக்கவும் மக்காது, அதுக்கு மேலே இவங்க போய் எரிக்கவும் எரிக்கிறாங்க.
2: நீ வேற ஏன் கேக்குற? என் வீட்டு பக்கத்துல ஒரு நாள் பிளாஸ்டிக் எரிச்சாங்க பாரு.
4: அச்சோ, அப்புறம் என்னாச்சு?
2: எங்க ஏரியா முழுதும் ஒரே புகை, கொஞ்ச நேரத்துக்கு மூச்சே விட முடியல தெரியுமா?
3: ஓ, இத பற்றி நம்ம பொதுமக்களின் கருத்து என்ன? வாங்க போய் கேக்கலாம்.
5: வணக்கம் சார், உங்க பேர் என்ன?
8: என் பேர் வெங்கட்ராமனுங்க.
5: நீங்க எங்க இருக்கீங்க?
8: பெரம்பூர்ல இருக்கேன்.
5: பிளாஸ்டிக் கவர்ஸ் உபயோகப்படுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா?
8: அது ரொம்ப தீமைங்க. அது யூஸ் பண்றதுனால
5: உபயோகப்படுத்துறதுனால என்ன தீமைகள் வருது?
8: அது உபயோகப்படுத்துறதுனால உபயோகப்படுத்திட்டு போட்டுருல, அது கொளுத்துறாங்க. கொளுத்துறதுனால வந்து நச்சு காற்று காற்றுல கலகுது, அதை சுவாசித்தா பெரியவர்களில் மூச்சு திணறு வரும், ஆஸ்துமா வரும். அதுக்கப்புறம் வந்து நுரையீரல் பெருசாக பாதிக்கும், குழந்தைக்கெல்லாம் நுரையீரல் பாதிப்பு. அது அப்படி கொளுத்தாத பூமியில் போட்டால் அது மக்காது. மக்காததுனால அது வந்து செடிக்கு உரமாகாது, மரத்துக்கு உரமாகாது, செடிங்கெல்லாம் முளைக்காது. அதனால் விவசாய பெருமக்கள்லாம் வந்து ரொம்ப பாதிப்பாங்க. மரத்துக்கு கிடைக்க வேண்டிய நீர் ஆதாரங்கள்லாம் மரத்துக்கு சரியான முறையில் சப்ளை செய்யாத மரம்லாம் கெட்டு போடும், அப்போ அழிஞ்சு போடும், பட்டு போடும். அப்படியும் வந்து அது பூமியில் மக்காத அது கடலுக்கு போச்சுன்னா, தண்ணி இருக்கிற இடத்துக்கெல்லாம் போச்சுன்னா, தண்ணி நீர்நிலையில் இருக்கிற மீனுங்க அது நச்சுத்தண்ணி ஆகி நீர்நிலையில் இருக்கிற மீனுங்களாம் செத்துடும். பெரும்பாலும் அது கால்நடைங்க குடிச்சதுன்னா கால்நடைகள் நோய் வரும். பூமிக்கு அடியில் அந்த நீர் வந்து போக குடிநீரும் நம்மளுக்கு பாதிப்பட்டு வந்து அதை நம்ம குடித்தா நம்மளுக்கு வந்து நிறைய பாதிப்புலாம் வரும். அதுதாங்க.
5: பிளாஸ்டிக்ஸ்னால வர பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்?
8: அது முழுமையாக தடை செய்யணும், அரசாங்கம் தடை செய்யணும். அது தடை செஞ்சிட்டா பிளாஸ்டிக்கு சுத்தமாக யூஸ் பண்ணுறத வந்து தடுத்துட்டா பொல்யூஷனே இருக்காது. அதுக்கு மாற்று ஏற்பாடாக இப்போ வந்து அரசாங்கத்தில் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துடுறாங்க. அது மக்கும் குப்பையை நம்ம போட்டால் மக்கு அது உரமாக தயாரிக்கிறாங்க. மக்காத குப்பைன்றது இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் மக்காத குப்பை, அதெல்லாம் எடுத்து அந்த சென்னை மாநகராட்சியில் இருக்கிற அதிகாரிகள்லாம் அதை வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் இது பண்ணி அது ரோடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது அந்த மாதிரியாக ஒரு ஸ்கீம்லாம் போட்டுருக்காங்க. அதை வந்து பொதுமக்கள் வந்து பெரும்பாலும் வந்து கவனிக்கணும், அதை எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு கவனித்து. இப்போ அரசாங்கமே கொடுக்குற அந்த குப்பை தொட்டியில் மக்கும் குப்பை மக்காத குப்பை தனியாக நம்ம பிரித்து கொடுத்துடா, அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதுக்காக வந்து மேயர் கூட இப்போ கூட ஒரு தனியாக ஸ்கீம் போட்டிருக்காங்க, பிளாஸ்டிக் வந்து ஒரு கிலோ கொடுத்தா இதுக்கு இவ்வளோ நாங்கள் பரிசு தரேன்னு கூட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம கருத்தில் கொண்டு பொதுமக்களாகி நம்மளும் ஆதரவு கொடுத்தா தான் பிளாஸ்டிக்கை சுத்தமாக ஒழிக்க முடியும். அரசாங்கம் வந்து சொல்கிறத வந்து நம்ம பின்பற்றினா நம்ம பிளாஸ்டிக் ஒழிச்சிடலாம். அதுக்கு மாற்று ஏற்பாடாக வந்து நம்ம வந்து இப்போ துணியால் வந்த பையங்க காகிதாவில் வந்த பையங்கள்லாம் யூஸ் பண்ணால் நல்லது.
5: நன்றி சார்.
8: தேங்க்யூ மேம்.
5: வணக்கம் மேம், உங்கள் பேர் என்ன?
0: என் பேர் பார்வதி மேடம்.
5: நீங்கள் எங்கே இருக்கீங்க?
0: நாங்கள் பெரம்பூரில் இருக்கிறோம் மேடம்.
5: பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: நல்லது இல்லை மேடம்.
5: பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன தீமைகள் வருது?
0: அது தெருவுக்கு தெருவுக்கு மூளைக்கு மூளைக்கு அதை எரிக்கிறாங்க மேடம். அதை சுவாசிக்கிறதுனால டிபி, ஆஸ்துமா, மூச்சு திணறல் ஏற்படுது மேடம். ஏரி, குளம், குட்டை எல்லா இடத்துலையும் பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் தான் இருக்கும் மேடம். அதுலேயும் தண்ணி தேங்குற தண்ணி ஆடு மாடு போய் குடிக்குது, அதனால் அந்த உயிரினங்களும் பாதிக்குது மேடம். பிளாஸ்டிக்னால தீங்கு தான் மேடம்.
5: பிளாஸ்டிக் கவர்ஸ்னால வர பொல்யூஷன்ஸை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க?
0: கவர்மெண்ட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை விதித்தாங்க மேடம். அதுவும் மேலும் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை முழுமையாக கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும் மேடம்.
5: தேங்க்யூ மேம்.
2: இதற்கான தீர்வுகளை இப்போ இங்கே பார்க்கலாம் வாங்க. கடைகளுக்கு செல்லும் போது துணிப்பைகளையோ ஜூட் பைகளையோ வீட்டிலிருந்து எடுத்து செல்ல வேண்டும். கடைக்காரர்களும் பிளாஸ்டிக் பைகளை கொடுப்பதை தவிர்த்து மற்ற பைகளை உபயோகப்படுத்தலாம். புது விதமான டீக்ரேடபிள் பிளாஸ்டிக், அதாவது அக்கும் பிளாஸ்டிக்கை உபயோகிக்கலாம். பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதை தவிர்த்து அதை மறுசுழற்சி செய்யலாம். இம்முறைகளை எல்லாம் கடைபிடித்தாலே சுற்றுச்சூழலை காக்கலாம். நன்றி.
4: இந்நிகழ்ச்சி மூலமா நாங்க உங்களுக்கு இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளும் சிறிய தகவல், ஒரு பிளாஸ்டிக் மக்க 200 வருஷம் ஆகுமா? இதற்கு தீர்வுதான் என்ன? அது நம்ம வீட்லயே இருக்குங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க வீட்டுல வேஸ்ட் பேப்பர் இருந்தா அதுல இருந்தே நீங்க ஒரு பை செஞ்சுக்கலாம். இத நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. இது மூலமா பிளாஸ்டிக்கையும் தவிர்க்கலாம், நம்ம சுற்றுச்சூழலையும் காக்கலாம். நன்றி.
2: இத்துடன் இந்நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் உங்களை அடுத்த முறை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே திவ்யா,
3: ஆர்ஜே கிருத்திகா,
4: ஆர்ஜே மது.
3: இது MOP சமுதாய வானொலி 107.8.

0: 107.8 இது உங்க ஏரியா எஃப்எம்.
1: வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களுடன் இருப்பது ஆர்ஜே மது,
2: ஆர்ஜே கிருத்திகா,
3: ஆர்ஜே திவ்யா. மாசற்ற வாழ்வே மகிழ்ச்சியான வாழ்வு.

0: கண்டிப்பா யோசிக்கணும். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எவ்வளவு நேரம் ஆச்சு, மது இன்னும் வரவே இல்ல.
2: இதோ வந்துட்டா பாரு.
1: ஏன் மது இவ்வளவு லேட்டு?
2: அது ஒண்ணும் இல்லப்பா, வர வழியில மர வெட்டிட்டு இருந்தாங்களா, அதான் சுத்திட்டு வந்தேன்.
1: ஆமா, நான் கேக்கணும்னு நினைச்சேன், இந்த மரத்தெல்லாம் எதுக்கு வெட்டுறாங்க?
2: எதுக்கா இருக்கும், சாலையை கட்டு பண்ணி அந்த மாதிரி எதுக்காவது இருக்கும். வெட்டுறதுக்கு காரணம் நிறைய இருக்கலாம், ஆனா விளைவு மோசம் தானே.
1: இதை கேட்டா எனக்கு ஒன்னு ஞாபகம் வருது.
2: என் வீட்டு வாசல்ல ஒரு பெரிய மரம் இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப சத்தம் வந்ததுன்னு வெளில போய் பார்த்தேன். என் பக்கத்து வீட்டுக்காரர் அந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தாரு. ஏன் வெட்டுறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்றாரு, இந்த மரம் எதுக்கும் உபயோகப்படாம தானே இருக்கு, நானாவது எதுக்காவது உபயோகப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறாருப்பா.
1: அப்புறம் என்னாச்சு, நீ என்ன பண்ண?
2: விடுவேனா, எனக்கு வந்தது பாரு கோவம், சண்டை போட்டு அதை வெட்ட கூடாதுன்னு சொல்லி வெட்டாம வச்சிட்டேன். அத
3: சரியாதான் பண்ண. இனி வேற, எங்க பாட்டி வீட்டுல ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு. அந்த மரத்து மேல நிறைய கிளிகள் இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்க வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டிட்டாங்கப்பா. சே, அவங்க வீட்டை பாத்துட்டு அந்த பறவைகள் வீட்டெல்லாம் எடுத்துட்டாங்க பாத்தியா.
1: ஐயோ பாவம், இப்ப நம்ம கிளி குருவி எல்லாம் புத்தகத்துலதான் பாக்கணும் போல இருக்கு.
2: இதுக்கு ஒரே தீர்வுதான், அவங்க வீட்டை நம்ம கட்டி தர வேண்டியதுதான்.
3: நாம குருவி வீடு கட்டுறதா, என்ன சொல்ற?
2: அதான்ப்பா, மரத்தை நிறைய நடணும்.
1: அப்படி சொல்லு. உங்களுக்கு தெரியுமா, நம்ம நடிகர் விவேக் இருக்காருல்ல, அவரு 1500 மரம் மேல நட்டு இருக்காராம். இதெல்லாம் அவரு நம்ம முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் சொல்லி தான் பண்ணாருன்னு ஒரு பத்திரிகையில போட்டிருந்தாங்க, தெரியுமா?
3: இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு.
2: அதோட மரம் இருந்தா தான் நம்ம சுவாசிக்கிற காற்றுல ஆக்சிஜன் அளவு சரியா இருக்கும், இல்லனா கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிக்கும்.
3: ஆமா, அதனால நிறைய சுவாச பிரச்சனைகள் கூட வரும்.
1: கார்பன் டை ஆக்சைட மரங்கள் சுவாசிச்சுட்டு நம்மளுக்கு ஆக்சிஜனை வெளியேற்றும். அதனால மரங்கள் இப்ப இல்லனா எவ்வளவு பிரச்சனை. அதான்ப்பா, நம்ம அவங்கள நம்பி, அவங்க நம்மள நம்பி.
2: நம்ம இவ்ளோ பேசிட்டோமே, இந்த பிரச்சனைக்கு மக்களோட கருத்து என்ன? வாங்க அவங்களே போய் கேக்கலாம்.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: என் பேர் சஞ்சுஸ்ரீ.
4: சரி, நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
5: நான் சிஏ பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் பிகாம் கரஸ்ல பண்ணிட்டு இருக்கேன்.
4: நீங்க எங்க இருக்கீங்க?
5: பல்லாவரம்ல இருக்கேன்.
4: நீங்க இண்டிவிஜுவல் ஹவுஸா இல்ல அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்க?
5: நான் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கேன்.
4: சரி, நீங்க இந்த பிளான்டேஷன்ன்றதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க உங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல?
5: பிளான்டேஷன் பார்த்தா வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸா நாங்க அதை கன்சிடர் பண்றோம். ஓனர்ஸ் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி பிளான்டிங் நடக்கும். மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நாங்க பிளான் பண்ணி அது ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ்ல போயிட்டு இருக்கு.
4: அப்போ நீங்கள் அதுக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ்னால் எப்படி பண்ணுறீங்க?
5: மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அண்ட் அவங்க டெய்லி வாட்டரிங் அந்த பிளான்ட் கூண்டானதெல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க. அண்ட் எப்பப்போ டைம் கிடைக்குதோ ஓனர்ஸ் போயிட்டு வாட்டர் பண்ணி நல்ல ஒரு ஷேடட் ஏரியா பார்க்கலாம் நீங்கள் ஃப்ளாட்ஸில் வந்தால். அண்ட் ஒரு நல்ல ஷெல்டர் கிடைக்கும் எல்லாத்துக்குமே, வெயிலில் போகாமல் உள்ளே பார்த்தா நிறைய ஷெல்டர் கிடைக்கும்.
4: சரி, நீங்கள் இதை ஓனர்ஸ் அசோசியேஷன் மூலமாக தான் எல்லாம் பண்ணுறீங்களா, இல்லை இண்டிவிஜுவலாக பிளான்ட்க்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க?
5: இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தா 600-650 ஹவுசஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் பர் ஹெட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தா கூட வந்துட்டு ஓவரால் இன்ன வரைக்கும் ஒரு 550 பிளான்ட்ஸ் க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு மெயின் கான்ட்ரிபியூஷன் வந்து ஓனர்ஸ்லேருந்து தான். டெய்லி மெயின்டெனன்ஸ் நடக்கும் அண்ட் பர் ஹெட் வந்துட்டு எவ்வளோ முடியுமோ, மந்த்லி எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி இந்த பிளான்ஸுக்குன்னே தனியாக கலெக்ட் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் 2-3 பிளான்ஸ் ஆச்சு பிளான் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு எய்மாக கூட எடுத்துக்கலாம்.
4: வணக்கம். உங்கள் பேர் என்ன?
6: வணக்கம், என் பேர் பிரபா.
4: நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
6: நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்.
4: நீங்கள் எங்கே இருக்கீங்க?
6: பல்லாவரத்தில் இருக்கேன்.
4: எத்தனை வருஷமாக பல்லாவரத்தில் இருக்கீங்க?
6: 10 இயர்ஸாக இங்கே தான் இருக்கோம்.
4: சரி, இந்த மரங்கள் மரம் செடிலாம் உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்களா 10 வருஷமா?
6: ஆ, எங்கள் வீட்டில் 10 வருஷமாக மரங்கள்லாம் வளர்த்துட்டு தான் இருக்கோம்.
4: அதுக்கு நீங்கள் அதனால உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா?
6: நல்லா நனல் இருக்குது, காற்றோட்டம் நல்லா இருக்குது, வீடு நல்லா கூலாக இருக்குது.
4: அப்புறம் உங்கள் நீங்கள் அந்த மெயின்டெனன்ஸ்லாம் மெயின்டெனன்லாம் எப்படி பண்ணுறீங்க? மரம்
6: மந்த்லி ஒன்ஸ் யாராவது ஒரு ஆள் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுப்போம்.
4: மற்றபடி இந்த தண்ணி ஊற்றுறது அதெல்லாம்
6: அது டெய்லி ஊற்ற ஆரம்பிச்சிரும்.
4: சரி, நீங்கள் அதை
7: பொல்யூட் பண்ணாமல் இருக்கா அவள், அதாவது ரோட்லேருந்து வர டஸ்ட் எல்லாம் அதில் தான் வருதா இல்லைன்னா உள்ளே இருக்கா அவங்க வீடு?
6: வீடு கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது, ஆனால் பொல்யூட் ஆக தான் செய்யுது. சுற்றி வீடு இருக்கிறதுனால அதிகமாக காய் எதுவும்,
7: வெயில்லாம் வர,
6: வெயில் கம்மியாக இருக்கிறதுனால காயெல்லாம் வரமாட்டேங்குது.
7: சரி,
6: நல்லா இருக்குது.
0: இந்த பிரச்சனைகளுக்கான சில தீர்வுகள் இங்கே. மரங்களை வெட்ட வேண்டாம்.
2: அப்படியே மரம் வெட்டும் சூழ்நிலை வந்தாலும் ஒரு மரம் வெட்டிய இடத்தில் 10 மரங்களை நடவும். நன்றி.
0: இந்நிகழ்ச்சி மூலம் நாங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் சிறிய தகவல், 1 ஏக்கர் மரங்கள் 1 வருடத்திற்கான கார்பன் டை ஆக்சைடை நீக்கும். எனவே மக்களே, வாங்கள் மரங்களை நடுவோம், உலகை காப்போம். நன்றி.
8: இத்துடன் இந்நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் உங்களை அடுத்த முறை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே திவ்யா,
2: ஆர்ஜே கிருத்திகா,
0: ஆர்ஜே மது.
2: இது MOP சமுதாய வானொலி 107.8.

0: புள்ளி 8. வணக்கம், நாங்க MOP சமுதாய வானொலி 107.8 இருந்து பேசுறோம். இன்னைக்கு நாங்க பேச போற தலைப்பு இயற்கையும் நாமும். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறவங்க யாருன்னா, நான் மதுவந்தி, ரோஹிணி, சுபஸ்ரீ, சண்முக பிரியா மற்றும் சுமதி. இயற்கை தான் நம்மளுக்கு எல்லாமே. அந்த காலத்துல எல்லாம் இயற்கை அதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. பண்ணதுனால தான் இன்னமும் ஹெல்த்தியா இருந்தாங்க. அது நம்முடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிலாம் 90 to 100 years வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போவும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து தலைக்கு வந்து ஷாம்போ சீக்காயெல்லாம் போடுறதே இல்ல, களிமண்ணை தான் போட்டுட்டு இருந்தாங்க. உடம்புக்குள்ள களிமண்ணை தான் போட்டுட்டு இருந்தாங்க. வேப்பங்குச்சியை யூஸ் பண்ணாங்க. அதனாலதான் பல்லுலாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருந்தது. அந்த காலத்துல சுகர் கூட வந்தது இல்ல, ஏன்னா அவங்க வேப்பங்க இலைய சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனாலதான் ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. சரி, அந்த காலத்துல இருந்தவங்களும் இப்ப பாத்துட்டோம். இப்போ இந்த காலத்துல இருக்க பெண்களை, ஆண்கள் மற்றும் எல்லாரையும் இப்ப பாக்கலாம்.
1: இப்ப இருக்கிற பெண்கள் ஆண்கள் பாத்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறையாவது அழகு நிலையம் போறாங்க. 3 அழகு நிலையம் போகாம இருந்தாங்கன்னா அடையாளமே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்புறம் இப்ப இருக்கிற பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஏதேதோ முகத்துல ட்ரெண்ட்ன்னு சொல்லிக்கிட்டு பூசிக்கிறாங்க. வெளி தோற்றத்தை அழகா காமிக்க வெளிநாட்டு பொருட்கள் உபயோகப்படுத்துறாங்க. அதாவது லிப் கிளாஸ், பாடி லோஷன், ஷாம்பு, இன்னும் நிறைய லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்குங்க. ஆனா ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் யோசிக்கிறோமா, அது நம்மளுக்கு நல்லதா இல்லையான்னு? இயற்கையாவே நிறைய பொருட்கள் இருக்கு நம்மள நல்லா பராமரிக்க. அதுல எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்ல. இப்ப நம்ம காஸ்மெட்டிக்ஸ் பதிலா எந்த பொருள் நம்மளுக்கு இயற்கையா கிடைக்குதுன்னு பாக்கலாம். இத பத்தி நாங்க மக்கள் கிட்ட கேட்ட போது அவங்க சொன்ன கருத்தை இப்ப கேட்கலாம்.
2: வணக்கம், நாங்க MOP சமுதாய வானொலியில இருந்து வந்திருக்கோம். உங்க பேர் என்ன?
3: வெளியில வாங்குற மை வந்து 10 rupees அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறோம். ஆனா அதுல வந்துட்டு என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது.

0: ஹார்ம்ஃபுல் டு ஐஸ் ஆல்சோ. ஸோ நம்ம வந்துட்டு வீட்லேயே மை தயாரித்து நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும், எந்த டேமேஜும் ஆகாது, கண்ணு என்றைக்குமே அழகாக இருக்கும். ஸோ வந்து நம்ம வீட்டில் மை தயாரிக்கிறதுக்கு ரெண்டு செங்கலை வச்சு அடுப்பு மாதிரி, பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு மாதிரி ரெண்டு செங்கலை வச்சிடணும். அதுக்கு நடுவில் ஒரு விளக்கு, அந்த விளக்கில் எண்ணெய் போட்டு ஒரு போட்டுக்கணும். அதுக்கு திரியாக வந்துட்டு கரிசனாங்கண்ணி கீரையை வந்துட்டு சார் எடுத்து அந்த துணியை வந்துட்டு அந்த சாரில் முக்கிய அதை திரியாக்கி அந்த விளக்கில் போட்டு எரிய வச்சிடணும். அந்த ஃப்ளேமுக்கு மேலே ஒரு குட்டி பாத்திரத்தில் கரிசனாங்கண்ணி சாரை வந்து தேய்ச்சிட்டு அந்த ஃப்ளேம் மேலே வச்சுட்டு அந்த நிழல் அதுக்கு வந்துட்டு காத்துப்பட்டு அந்த ஃப்ளேம் ஆடாத மாதிரி ஒரு மூலையில் வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து எடுத்து பார்த்தா அந்த அந்த பாத்திரத்தில் மை வந்து அப்படியே நல்லா உறைஞ்சி போயிருக்கும். அதை எடுத்து நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
1: மக்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க?
0: இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது தான் நம்ம உடம்புக்கு நல்லது, ரொம்ப நாளும் வாழலாம் எந்த குறையும் இல்லாம.
1: உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி.
2: வணக்கம், நாங்க வந்து MOP சமுதாய வானொலியிலேருந்து வரோம். உங்க பேர் என்ன?
3: என் பேர் நிஷாந்தினி.
2: நீங்க உங்க வீட்டில் வந்து நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்ணீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க.
3: நான் யூஸ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா பசங்க வந்து சின்ன வயசுல நிறைய ஐஸ்கிரீம் வேணும், சாக்லேட்ஸ் வேணும் அடம் பிடிச்சி கேட்பாங்க. பெற்றோர்கள் வந்து சரி ஓகே பசங்க அழக்கூடாதுன்றதுக்காக அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சிருவாங்க. இதனால பசங்களுக்கு நாளடைவில் வந்து சளி கபம் எல்லாம் கட்ட தொடங்கிருது. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் போய் ஒரு வாட்டியும் அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் வந்து அந்த மெடிசன்ஸை மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. இதனால பசங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸும் வரும். இதுக்கு பதில் நம்ம வீட்டில் வந்து தூதுவாலை இலை இருக்கு, அதை ஒரு ரெண்டு மூணு இலை மட்டும் எடுத்துட்டு அதை ரசமாக்கி பசங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இதனால வந்து அவங்களோட கோல்டும் சரியாயிடும், கபம் வந்து நெஞ்சில நிக்காது, ரெண்டே நாள்ல அவங்களுக்கு சரியாயிடும்.
2: நீங்க மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பத்தி?
3: நம்ம வந்து இப்பெல்லாம் ரோஸ் செடி வளர்க்கணும், மல்லிப்பூ வளர்க்கணும் வந்து ஆசைப்படுறாங்களே தவிர அதனால நம்மளுக்கு அவ்வளவா பயன் கிடையாது. தலையில வெப்பம் மறுநாளே வாடி போயிடும். ஆனா இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சோம்னா நம்மளுக்கு நாளுக்கு நாள் என்ன வியாதி வருதுன்னே தெரியாது. ஆனா நம்ம வீட்டுல வச்சிருக்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு நம்மளோட வியாதியை வந்து சரி பண்ற அளவுக்கு உதவும். அதனால நம்ம இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வீட்டுல வளர்க்கறது ரொம்ப நன்றி. அதை வந்து பயன்படுத்துறது அதை விட ரொம்ப நல்லது.
2: ரொம்ப நன்றிங்க.
4: வணக்கம், நாங்க MOP சமுதாய வானொலியிலிருந்து வந்திருக்கோம். உங்க பேரு?
5: பிரியா.
4: நீங்க தினசரி வாழ்க்கையில ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்களா?
5: ஆமா, பயன்படுத்துறேன்.
4: எப்படி யூஸ் பண்றீங்க?
5: இப்போ வந்து இப்போ வேக்ஸ் எல்லாம் வெளியில கடையில போய் பண்றாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே வந்து வெள்ளம் அதை வந்து தண்ணியில வந்து கரைச்சின்னு திக்கா பேஸ்ட் ஆகிற வரையும் சூடலே காமிச்சுருக்கோம். அதுல அப்புறம் எலுமிச்சப்பழம் புளியணும். எலுமிச்சப்பழம் எதுக்குன்னா நல்ல ப்ளீச்சிங் எஃபெக்ட் தரும், அதனால எலுமிச்சப்பழம் ரெண்டுத்தையும் பிழிஞ்சு கையில அப்ளை பண்ணிட்டு துணியால ரிமூவ் பண்ணா வேக்சிங் ப்ராடக்டா அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
4: மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா?
5: நம்மளோட தினசரி வாழ்க்கையில நம்மளோட உணவுலயே எல்லா வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. அதை யூஸ் பண்ணாம நம்ம தேவையில்லாம வேற என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது அது பாதிப்பு தான். அதனால ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது நல்லது.
4: நன்றி.
6: வணக்கம், நாங்க MOP வானொலியிலிருந்து வரோம். உங்க பேர் என்ன?
7: என் பேர் பிரதிபா.
6: நீங்க தினசரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்களா உங்க வீட்டுல?
7: யூஸ் பண்றேன்.
6: எப்படி யூஸ் பண்றீங்க சொல்ல முடியுமா?
7: டிப்ஸா கொடுக்கணுமா
6: சொல்லுங்க.
7: முதல்ல எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியா எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், முகத்துக்கு போடுற மஞ்சள், எக்கோட ஒயிட்டு, அப்புறம் லெமன் வந்து 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் பேக்கா போடணும். இது வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி, நம்ம ஆர்டிஃபிஷியல் ஸ்க்ரப்பர் மாதிரி, இது வந்து நேச்சுரலா ஸ்க்ரப்பர் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்து வார்ம் வாட்டர்ல கழுவிட்டீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும்.
6: வணக்கம், நாங்க MOP வானொலியில இருந்து பேசுறோம். உங்க பேர் என்ன?
7: என் பேர் ஸ்ருதி.
6: டெய்லி யூஸ் பண்ற மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஓட ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா?
7: இந்த நம்ம டெய்லி வெயில்ல போறதுனால வர டான் ரிமூவலுக்கு டெய்லி போடுற மாதிரி ஒரு டிப் சொல்றேன்.
6: சொல்லுங்க.
7: 1 டீஸ்பூன் ஆஃப் ஹனி வித் 1 டீஸ்பூன் ஆஃப் லெமன், 1 டீஸ்பூன் தேனோ 1 டீஸ்பூன் லெமனியோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ்ல ஒரு 20 மினிட்ஸ் போட்டீங்கன்னா அந்த டேன்லாம் உங்களுக்கு டெய்லி ஆகுற டேன்லாம் கண்டிப்பா ரிமூவ் ஆயிரும். ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால நீங்க அதை டெய்லி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.
6: நன்றி.
2: இது வரைக்கும் நம்ம மக்கள் கிட்ட கேட்ட அந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப உதவியா இருந்தது இல்லையா? இப்ப வந்து நீங்க உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச இயற்கை மருத்துவத்தையும் நீங்க பயன்படுத்தலாம். மேற்கொண்டு நாங்க எங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம். பாடி லோஷனுக்கு பதிலா நம்ம தேங்காய் எண்ணெய உபயோகப்படுத்தலாம். அது நம்ம சருமத்துல சுருக்கங்கள் அப்புறம் வரவரப்பு வராம தடுக்கும். வெயில் காலத்துல இந்த தேங்காய் எண்ணெய பூசிக்கிட்டு நம்ம வெளில போனா இது ரொம்ப உதவியா இருக்கும்.
1: இப்போ இருக்கிற சுற்றுச்சூழல்ல தூசி வெயில் அதனால எல்லாருக்கும் பருதா வருது. 10 கிரீம் போடுறதுக்கு பதிலா கொஞ்சம் பூண்டு எடுத்து அதோட தோலை உரிச்சு வெறும் பூண்டை பரு இருக்கிற இடத்துல தடவுங்க. இல்லனா சந்தனத்தோட கொஞ்சம் பாதாம் எண்ணெய் போட்டு முகத்துல மெதுவா மசாஜ் பண்ணுங்க. இத 2 மாசம் தொடர்ந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் உணர முடியும்.
4: நம்ம சிரிக்கிறத அழகாக்குறதே நம்ம உதடு தாங்க. அதனால நம்ம உதட்ட நம்ம நல்லா பாத்துக்கணும். மாதுளப்பழ விதைய அரைச்சிட்டு அதுல கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. காலையில வெளியே போகும்போது இத உங்க உதட்டல தடவிட்டு போனீங்கன்னா வெடிப்பு வராது.
8: ஹேர்டேக்கு பதிலா மருதாணி பவுடர் போடலாம். அதுல எள்ள எண்ணெய் கருவேப்பிலை போட கலக்கிட்டு போடலாம். இல்லனா மருதாணி பவுடர் கூட எலுமிச்சாறு அப்புறம் கொஞ்சம் தயிர் போட்டு கலக்கிட்டு யூஸ் பண்ணலாம். இது நரைமுடியும் மறைக்க உதவும். இப்ப பாத்தீங்கன்னா டைனால நிறைய ப்ராப்ளம் வருதுங்க, கேன்சர் கூட வருது. அதனால மருதாணி பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பானது நல்லதும் கூட.
2: எங்களுக்கு தெரிஞ்சதை இப்ப நாங்க பகிர்ந்துக்கிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. இதையே நம்ம அடுத்த சமுதாயத்துக்கு வழிகாட்டுற மாதிரி உதவணும். இதனால நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இயற்கையான வாழ்வே இனிமையான வாழ்வு. நன்றி, வணக்கம். இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எக்ஸாம் எப்படிடா பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனால் அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்லேருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளாலலாம் அங்கே படிக்க முடியுமா?
1: ஆனால் அம்மா, உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறையா படிக்கணும், நிறையா மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாமல் கவலையே படாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோனுக்கு பேரில் நிறையா ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க, நீங்களும் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் 5ஆம் முறை டைரக்டர் பத்ரி தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP இன் சமுதாய வானொலி 107.8.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: ஹலோ, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி அலமையில பேசுறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையில நம்ம சென்னையே வெள்ளக்காடா மாறிடுச்சு. இப்போதான் மக்கள் எல்லாரும் இயல்பு வாழ்க்கைக்கு வந்துட்டு இருக்காங்க. மழைனால நிறைய பொருள்களும் சேதம் ஆயிடுச்சு. சில பொருள்கள் கிடைக்கவும் கஷ்டமா இருக்கு. ஈஸியா கிடைக்கிற பொருட்களை வச்சு எப்படி யூஸ் பண்ணணும்னு சில குறிப்புகள் தர என்னோட லாவண்யாவும் அனுஷாவும் வந்திருக்காங்க. இந்த மழையினால நம்ம வீட்டுல இருக்கிற பொருள்கள் எல்லாம் சீக்கிரம் வீணாகி போகுது.
2: ஆமா, எங்க வீட்டுல கூட பிஸ்கெட் எல்லாம் சீக்கிரமா நமத்து போகுது. கவலைப்படாத லாவண்யா, அதுக்கு ஒரு வழி நான் உனக்கு சொல்றேன். ஒரு டப்பால வந்து கொஞ்சம் சர்க்கரைய போட்டு அதுல பிஸ்கெட் எல்லாம் வச்சா பிஸ்கெட் ரொம்ப நாள் நமத்து போகாம இருக்கும்.
1: இப்படி கூட பிஸ்கெட் நமத்து போகாம இருக்க வழி இருக்கா? இது மாதிரி வேற ஏதாச்சும் குறிப்பு தெரியுமா உங்களுக்கு?
2: எனக்கு ஒரு குறிப்பு தெரியும். இஞ்சிய ஒரு கப்ல தண்ணி ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல வைங்க. தண்ணிய 2 நாளைக்கு மாத்திட்டே இருங்க. நீண்ட நாள் இஞ்சி கெடாம இருக்கும். இன்னொன்னு குறிப்பு கூட எனக்கு தெரியும். தேங்காய் தண்ணிய வந்து சுண்ணாம்பு டப்பால கொஞ்சம் ஊத்தினா சுண்ணாம்பு சீக்கிரம் காய்ந்து போகாம இருக்கும். பழங்கள் எல்லாம் சீக்கிரமா கெட்டு போகுது. இதுக்கு ஏதாச்சும் வழி உண்டா?
3: நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். வாழைப்பழம் தான் சீக்கிரமா கெட்டு போகுது. இதுல வாழைப்பழம் வந்து மிக சீக்கிரமா கருப்பாயி விடுது. அது கருப்பாவும் இருக்கிறதுக்கு வந்து ஈர துணிய சுத்தி வச்சா எப்பவுமே அது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும்.
1: எங்க வீட்டுல எப்பவும் அரிசி மூட்டில பூச்சி வந்துட்டே இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா?
3: எனக்கு ஒரு தீர்வு தெரியும் இதுக்கு. கொஞ்சம் வந்து கல்லுப்பை சின்ன மூட்டையா கட்டி அரிசி மூட்டைக்கு பக்கத்துல வச்சா பூச்சிகளே வராது. அரிசி மட்டும் இல்ல, ரவா, மைதா ஆகியவற்றிலும் இந்த பூச்சி புழுக்கள்லாம் வராம இருக்க கொஞ்சம் வசம்பு நசுக்கி பொருட்கள் உள்ள பாத்திரத்துல போட்டு வச்சா பூச்சி புழுக்கள் எதுவுமே வராது. சமையல் அறையில கூட காஞ்ச எலுமிச்சை பழத்தோலை வந்து ஷெல்ஃப்ல போட்டு வச்சா பூச்சியே வராது. ஆனா எங்க வீட்டுல வந்து தயிர் சீக்கிரமா புளிச்சு போகுது. இதுக்கு ஏதாவது வழி இருக்குமா?
2: எனக்கு ஒரு வழி தெரியும். தயிர் புளிக்காம இருக்க ஒரு பெரிய தேங்காய் பீஸ எடுத்து தயிர்ல போட்டு வச்சா 2 நாளைக்கு தயிர் புளிக்காம இருக்கும்.
1: வீட்டு பொருட்கள் பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு நல்ல குறிப்புகள் கொடுத்தீங்க. இப்போ நம்ம உடம்புல வர சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சில மருத்துவ குறிப்புகளும் பார்ப்போம். இதுல நம்ம கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நெருப்பு இல்ல வெந்நீர் நம்ம உடல்ல பட்டுச்சுன்னா அது நம்மளுக்கு ரொம்ப காயத்தை ஏற்படுத்தும். அதுக்கு உடனே பெருங்காயத்தை வாங்கி அதை நல்லா தூளாக்கி அதை எரிச்சல் இருக்கிற இடத்துல தேய்ச்சோம்னா சீக்கிரமா அந்த எரிச்சலும் போயிடும், கொப்பளமும் வராது. சர்க்கரை நோய் குணமாகிறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. பொன்னாங்கண்ணி கீரையோட பூண்டையும் சேர்த்து சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமா சர்க்கரை நோயும் சீக்கிரம் குணமாயிடும். இன்னும் வேற ஏதாச்சும் குறிப்புகள் தெரியுமா?
3: நான் சில குறிப்புகள் எல்லாம் சொல்றேன். தொடர்ந்து முட்டைகோஸ் சாப்பிட்டு வந்தா நெஞ்சு வலியே வராதான். முட்டைகோசை வந்து நீர் விட்டு அதை கொதிக்க வச்சு அதை அந்த நீரை வந்து வடிகட்டி குடிச்சா அல்சர் கூட குணமாகுமா. இப்ப எல்லாருக்கும் காலேஜ் படிக்கிற பசங்க, வேலைக்கு போறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அல்சர்ன்றது ரொம்ப சீக்கிரமா வந்துருது. அவங்க வந்து ரொம்ப எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஸ்கிப் பண்றதுனாலதான் இது ரொம்ப அல்சர் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்துருது. இதை வந்து குணமாக்குறதுக்கு இது ஒரு நல்ல வழி. இன்னொன்னு வந்து மிளகு வந்து நெய்ல வறுத்து தூளாக்கி அதை வெள்ளம் இல்ல வந்து நெய்ல கலந்து சாப்பிட்டா அலுப்பு, உடல்ல இருக்க அலுப்பு, டயர்னஸ் எல்லாமே தீரும். வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா?
2: இந்த காலத்துல சளி காய்ச்சல் போல நிறைய நோய்கள் வந்திருக்கு. சளி காய்ச்சல் தான் குணப்படுத்துறதுக்கு அரைக்கீரைய சமைச்சு சாப்பிட்டா சளி காய்ச்சல் தான் வராம இருக்கும். இந்த காலத்துல பெரியவங்களுக்கு அடிக்கடி முட்டு வலி வருது. அத சரி பண்றதுக்கு சுக்க நல்லா மைய அரைச்சு கொதிக்க வச்சு அதை முட்டில தேய்ச்சா முட்டு வலி சரியாகும். எனக்கு அடிக்கடி வாய்ப்புண் வருது. இதுக்கு ஏதாச்சும் தீர்வு இருக்கா?
3: லாவண்யா, நான் உனக்கு ஒரு தீர்வு சொல்றேன். இதுக்கு வாய்ப்புண் உனக்கு இருக்குல்ல, அதுல அதுக்காக வந்து வெங்காயத்தை எடுத்துக்கோ. அதை வந்து நல்லா விளக்கெண்ணெயில வதக்கி சாப்பிடறதுக்கு முன்னாடி நீ இதை எடுத்துக்கிட்டீனா வாய்ப்புண் குணமாயிடும்.
1: இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா குறிப்புகளையும் பார்த்தோம். இந்த காலத்துல சின்ன பசங்கள் எல்லாருக்கும் இரும்பு சத்து ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கு சோயாபீன்ஸ் ரொம்ப உதவும். சோயாபீன்ஸ் சாப்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம ஷோல ரொம்ப யூஸ்ஃபுல்லான பல நல்ல விஷயங்களை பார்த்தோம். இந்த மாதிரி பல நல்ல தகவல்களோட வேற நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நம்ம அழகுக்காக நிறைய விஷயம் பண்றோம். அழகுக்காக அழகா இருக்கணும்னு விரும்புறோம். எல்லா அழகான குறிப்புகளும் அழகான விஷயங்களும் நம்ம கிட்டே இருக்கும் போது நம்ம பல பியூட்டி பார்லருக்கும் பல ஒரு அழகு நிறுவனங்களுக்கும் தேடி தேடி அலையிறோம். அது ஏன் இன்னும் நமக்கு புரியல. அழகா இருக்கணும், நகை முதல் முடிவரை எல்லாரும் அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். அழகான விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அதை சொல்ல வந்திருக்கேன் நான்.

0: மெடிக்கல் ஷாப் போய் டேப்லெட் வாங்கி போடணும்.
1: டேப்லெட்டா? எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட் போடுற பழக்கம் எங்கன்னா வந்துச்சோ தெரியல உங்களுக்கு. எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட், டேப்லெட்ஸ் அவ்வளவு கெட்டதுன்னு தெரியாதா? டேப்லெட் சாப்பிட்டா கிட்னியில் அஃபெக்ட் ஆகும்.
0: இல்லடி, போன வாரம் கூட டாக்டர் கிட்ட போய் அயன் டேப்லெட்ஸ், கால்சியம் டேப்லெட்ஸ்னு 10 விதமான கலர் டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன்.
1: ஆமாம், இதுக்கடுத்தால டேப்லெட். அதுக்கு எவ்வளோ நல்ல விஷயம் நம்மகிட்ட இருக்கு தெரியுமா? நம்மகிட்ட இருக்கிறதே இருக்கு, நிறைய இருக்கு நம்மகிட்ட. அது இல்லாமல் நீ டேப்லெட் சாப்பிட போகிற, உனக்கு டயர்டாக இருந்தாலும் உனக்கு நைட்டு வந்து உனக்கு நல்ல சக்தியோடு இருக்க நைட்டு 2 வாழைப்பழமும் 1 கிளாஸ் பாலும் குடித்தாலே போதும்.
0: அது போதுமாடி?
1: ஆ, போதும்.
2: உன் வயிற்றுக்கு ஃபுல்லாகவே தான் பார்க்காத, உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமா, அது போதும் உனக்கு.
0: ஓகே, நான் இனிமேட் அது அதே மாதிரி பண்றேன்.
1: என்னடி இது தீபிகா, உங்க பாட்டி எப்படி இருக்காங்க?
2: என் பாட்டியா? ரொம்ப இருமிட்டே இருக்காங்கடி வயசான காலத்துல.
1: ஆஸ்துமா இருக்குல்ல?
2: ஆமா, 2-3 வருஷமாவே இருக்கு.
1: ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாக்கலையா?
2: நான் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், நிறைய ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டேன், நிறைய ஊருக்குலாம் வேற கூட்டு போனாங்க. டெய்லியும் மாத்திரை சாப்பிடுறாங்க, டெய்லி ஊசி, பத்தாவது இன்னையில நிறைய மருந்து யூஸ் பண்றாங்க. வயசான காலத்துல அதெல்லாம் தேவையே இல்லை, ஆனாலும் யூஸ் பண்றாங்க. வேற என்ன பண்றதுன்னு தெரியல, டெய்லியும் இதே தான் நடக்குது வீட்டுல. பாவம், இருமிட்டே இருக்காங்க.
0: ஏன்டி டேப்லெட் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? நம்ம கிட்டயே துளசி இலைய வந்து டெய்லி சாப்பிட்டா அதுவே போதும், அதுவே ஆஸ்மா, இருமல், ஞாபக சக்தி எல்லாம் ரொம்ப நல்லது. உங்க பாட்டிய வந்து துளசி இலைய டெய்லி சாப்பிட சொல்லு.
2: துளசியா? துளசி சாமிக்கு தானே வைப்பாங்க, அதுவும் இல்லாம துளசிய சுத்தி சுத்தி வருவாங்க, துளசிய நாம சாப்பிடணும்.
0: துளசி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால சாப்பிட்டே ஆகணும். ட்ரை பண்ணு.
2: நான் எங்க பாட்டி கிட்ட சொல்றேன்.
0: சரி.
1: என்ன ரேவதி, வர வர ரொம்ப ஸ்டைல் ஆயிட்ட, கண்ணாடிய கழட்டிட்ட, என்ன லென்ஸ் போட்டிருக்கியா?
0: சீச்சி, இல்லடி, நான் வைட்டமின் ஏ உள்ள பழங்களை எல்லாம் ரொம்ப அதிகமா சாப்பிடுறேன்.
2: முடிஞ்சா வைட்டமின் ஏ உள்ள பழம்லாம், ஒரு பழம் ஒரு வெஜிடபிள் சொல்லு பாக்கலாம்.
1: அப்போ
0: மாம்பழம் இருக்கே.
1: வெஜிடபிள்?
0: கேரட்.
1: மாம்பழமா?
0: ஆமா.
1: பொய் தானே சொல்ற?
0: மாம்பழம் சாப்பிட்டா கண் நல்லா தெரியும், ரத்த அழுத்தம் சரியாகும், அதனால சின்ன குழந்தைகள் கூட சாப்பிடலாம் மாம்பழத்தை.
2: அப்ப ரேவதி, அதே மாதிரி வேற ஃப்ரூட்ஸ் வச்சு வேற ஒரு டிப் சொல்ல முடியுமா உன்னால?
0: சொல்லலாமே.
2: ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அவளுக்கு முதுகு எலும்பு தேயுதுன்ட்டு டெய்லியும் ஹாஸ்பிட்டல் போறா. அது மட்டும் இல்லாம டெய்லியும் மாத்திரை சாப்பிடா, அவ இல்லைனாலே டயர்டா இருப்பா. பத்தாவதுக்கு டெய்லியும் மாத்திரை ஹாஸ்பிட்டல்ன்ட்டு இன்னும் டயர்ட் ஆகிட்டே போறா. அப்ப எலும்பு தேயாம இருக்கிறதுக்கு என்ன பழம் சாப்பிடலாம்னு சொல்லி பாக்கலாம்.
0: கொய்யா பழம் ரொம்ப நல்லது.
2: கொய்யாவா? அது எங்க வீட்டுல கிலோ கணக்குல இருக்கு வீட்டுல மரத்துல, ஆனா யாருமே அது யூஸ் பண்ண மாட்டாங்களே.
0: கொய்யா பழம் ரொம்ப ரொம்ப நல்லது, அது சாப்பிட்டா உடல் எலும்பு வந்து பலமாகும், அதே மாதிரி வயிற்று புண் எல்லாம் சரியாயிடும். நீ வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்லி சாப்பிட சொல்லு.
2: சரி.
0: இவ்வளவு நேரம் என்னையே கேள்வி கேட்டீங்கல்ல, நான் ஒரு கேள்வி கேக்கட்டா? உங்கள
1: கேளு.
0: வெங்காயத்தோட தங்கச்சி யாரு?
2: தக்காளி.
1: இல்ல, வெங்காயம்
0: இல்ல.
1: பின்ன
0: பூண்டு.
1: பூண்டா?
2: அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்?
0: நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து உருளைக்கிழங்கு ரொம்பவே சாப்பிடுறோம், அதனால உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப வாய்வு உடையது, அதனால பூண்டு சாப்பிட்டா வாய்வு தன்மை நீங்கும்.
1: நேத்து நான் எங்க அம்மா கூட கடைக்கு போனேன், அங்க ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு ஸ்டோருக்குள்ள போனேன், அங்க ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாவே கண்டிஷனர், ஷாம்பு எல்லாமே அடுக்கி வச்சிருக்காங்க. எங்க அம்மா, எனக்கும் அதுல ஆசை ரொம்ப, அது ஷைனிங் ஆகுமா, ஸ்மூத் ஆகுமா, லாங்கா வளருமா, ஆனா எங்க அம்மா அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. எனக்கு அதெல்லாம் போடணும் ஆசையா இருக்கு. உங்களுக்கு யார்ட்டையாவது இருக்காது?
0: அது ரொம்ப காஸ்ட்லியாச்சே.
1: ஆமா, அதனாலதான் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாங்க.
2: எதுக்கு இப்ப அவ்வளவு தூரம் போனோம், அவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் எதுக்கு நம்மளுக்கு? நம்ம வீட்லயே இருக்கு கற்றாழை, தெரியுமா?
1: என்னது கற்றாழை? புரியல.
2: ஆலோவேரான்னு சொல்லுவாங்க, நிறைய டிவி ஷோஸ்ல நீங்க பாத்திருப்பீங்கல்ல.
1: சோப் விளம்பரத்துல காட்டுவாங்க, ஷாம்பு விளம்பரத்துல பாத்தது இல்லையே.
2: கற்றாழை வந்து முள்ளு முள்ளு மாதிரி இருக்கும், அது வந்து கட் பண்ணனா ஜெல் மாதிரி வரும். அந்த ஜெல் வந்து நீ தலையில அப்ளை பண்ணனா முடி வந்து ஷைனிங் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த வெந்தயம், வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயம் ஊற வச்சு தயிர் கூட வெந்தயம் அரைச்சி ஆலோவேராவும் சேர்த்து அரைச்சி தலையில தடவினீங்கன்னா முடியும் வளரும்.
1: ஓகே, ஷைனிங் ஆயிடுச்சு, முடி வளர்ந்துருச்சு, அடர்த்தியா வளரணும்ல.
0: அதே கற்றாழைய சாப்பிட்டா தலை முடி வந்து ரொம்ப அடர்த்தியா வளரும்.
1: டேஸ்டா இருக்குமா கற்றாழை?
0: கொஞ்சம் கசக்கும், இருந்தாலும் சாப்பிட்டுதான் ஆகணும்.
1: சரி, வளரணும்னா சாப்பிட்டுதானே ஆகணும்.
0: என்ன அபிலா, உன் முகம் ரொம்ப ஷைனிங்கா இருக்கே.
1: ஷைனிங்காவா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க பாட்டி அதையும் இதையும் அரைச்சு கொடுத்து போடு போடுன்ட்டு நாச பண்ணி வச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு ஷைனிங்காவா இருக்கு?
0: ஆமா. பாட்டி என்ன சொன்னாங்க?
1: பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, கடலை மாவு கூட தயிரை சேர்த்து மூஞ்சில போட்டா முகம் ரொம்ப அழகா பளிச்சுன்னு இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா ஒரு மாதிரி மூஞ்சில போட்டோன்னு ஸ்மெல் வரும், பட் ஆனா நல்லா இருக்கும்.
2: தமிழா மாதிரி ஆயிடலாமா?
1: அகலாமே. அதுவும் இல்லாம அது குளிர்காலத்துல போடக்கூடாது, அது ரொம்ப குளிர்ந்த தன்மை உடையது. போட்டா நமக்கு ஜன்னி வரும். வெயில் காலத்துல மட்டும் போட்டு அதை யூஸ் பண்ணா முகம்

0: பளபளப்பா இருக்கும்.
1: ஓகே ஓகே, நான் ட்ரை பண்றேன். உன் கையில நகம் அழகா இருக்கே.
2: பின்ன கஷ்டப்பட்டு பியூட்டி பார்லருக்கு போய் கஷ்டப்பட்டு கட் பண்ணி அவங்க கட் பண்ணாங்க. நெயில் ஆர்ட்லாம் போட்டு 500 ரூபீஸ் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். அழகா இல்லாம என்ன,
1: இதுக்கு போய் 500 ரூபாய் செலவு பண்ணியா?
2: பின்ன அழகா இருக்குன்னா பண்ணிதான் ஆகணும்.
1: இது நம்மளே பண்ணலாமே.
2: எப்படி?
1: நகத்துல வந்து எண்ணெய தடவி கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்ணா நீ ஆசைப்படுற மாதிரி உன்னோட டிசைன் கேட்ல நீ கட் பண்ணிக்கலாம்.
2: நிஜமாவே?
1: ஆமா.
2: நான் கட் பண்ண கூண கோணியால போகும்.
1: நீ எண்ணெய தடவி கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்ணா உன்னோட டிசைன் கேத்த மாதிரி வரும் அது.
2: சரி, நான் ட்ரை பண்ணி பாக்கறேன். என்ன தீபிகா, உங்க அண்ணா எப்படி இருக்காங்க?
3: அவனை பத்தி பேசாத.
2: ஏண்டி சொல்லு, ஏன் உனக்கும் வருது? அவங்கள பார்த்தா
3: சின்ன வயசுல நானும் அவனும் விளையாட்டு இருந்தோமா, அப்போ ஊஞ்சல் ஆட்டினான். ஆட்டினோடனே நான் ஹைட்டுக்கு பயந்துட்டு ஊஞ்சல் இருந்து கீழே குச்சிட்டேன். குதிக்கும் போது ஒண்ணுமே ஆகல, ஆனா அந்த போன போர்ஸ்ல ஊஞ்சல் வந்து அடிச்சு நெத்தியில மார்க் ஆயிடுச்சு. அது நடந்து 10 வருஷம் இருக்கும், ஆனா இன்னும் அந்த மார்க் இன்னும் போவே இல்ல.
2: டிவில எவ்ளோ ப்ராடக்ட்ஸ் பாக்கற, ஒன்னு வாங்கி யூஸ் பண்ணலாம்ல, இவ்ளோ இருக்கு போடலாம்.
3: எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே போற மாதிரி இல்ல.
1: நீ எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ற? வேப்பம்பட்டைய அரைச்சி தடவினாலே போயிடும்.
3: கண்டிப்பா போயிடுமா?
1: கண்டிப்பா போவோம், ட்ரை பண்ண.
3: அண்ணன் ஞாபகம் வர மாட்டானே?
1: உங்க அண்ணன் கண்டிப்பா கனவுல கூட வர மாட்டான்.
3: அப்ப யூஸ் பண்றேன்.
1: சரி,
2: இப்போ நாங்க சொன்ன அழகு குறிப்புகள் எல்லாத்தையும் நாங்க யூஸ் பண்ணி பயன்பெற்று இருக்கோம். நீங்களும் யூஸ் பண்ணுவீங்க நம்புறேன். மேலும் ஒரு நல்ல அழகு குறிப்புகளோட உங்களை சந்திக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி பார்க்கலாம். உங்கள் அபிலா,
1: தீபிகா, ரேவதி, நன்றி, வணக்கம்.

0: 90.8. ஹலோ சென்னாய், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. அண்ட் நான் உங்க ஆர்ஜே சங்கீதா. இன்னைக்கு நம்ம கல்லா போட்டியை திறந்து பார்த்தா ரெண்டு விஷயம் பளிச்சுன்னு சும்மா தக்கத்தக்க நின்னுது. ஆனா பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஒரு விஷயத்த பத்தி மட்டும்தான் பேசணும்னு என் வாயை கட்டி போட்டுட்டாங்க. சோ ரம்பம் போடுறத நிறுத்திட்டு ஸ்ட்ரெயிட்டா லீடுக்கே வரேன். உங்கள பல பேருக்கு சுய தொழில் செய்வதற்கான நிறைய டேலண்ட் இருக்கும். ஆனா அதை கரெக்டான வழியில கொண்டு போவதற்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுறாங்க. சோ அந்த பாதைய நான் உங்களுக்கு இன்னைக்கு தரப்போறேன். பாதை மட்டும் போதாதே, யார் வழி சொல்வானு தானே கேக்குறீங்க? மைண்ட் வாய்ஸை கேப்சர் பண்ணிட்டேன். அதுக்குத்தான் நம்ம கெஸ்ட் மிஸ் அனு விஷ்ணு அவங்க வந்திருக்காங்க. இவங்க டிரெஸ் டிசைனிங், மேக்கப், ஜுவல்லரி மேக்கிங் போன்ற பல விஷயங்களை ஃப்ரீலான்சிங் பிசினஸா பண்ணிட்டு வராங்க. சோ ஹாய் அனு, எங்க எம்ஓபி சமுதாய வானொலிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சோ மக்களோட சேர்ந்து நானுமே உங்களோட பிசினஸ் டிப்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். சோ ப்ரோக்ராம் போலாமா?
1: ஹாய் சங்கீதா, தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஓவர். இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்ஸ் அகென்.
0: ஓகே, ஸோ நேர்களே, கெஸ்ட் வந்துட்டாங்க, சரி அது எப்படி எங்ககிட்ட பேச முடியும் தானே யோசிக்கிறீங்க? ஜஸ்ட் சல்பி வாட்டர், சால்ட் வாட்டர், யூனோ. நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் பக்கத்துல இருக்கிற, அதாவது உங்களோட போன் பக்கத்துல இருக்கவங்க போன் கிடையாது, உங்களோட போனை எடுத்து 6512133333 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்க பிசினஸ் டிப்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. அவங்க இங்கேதான் இருப்பாங்க. ஓகே, ஸ்டே டியூன் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஓகே அனு, நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு முன்ன மூணு விஷயம் சொன்னேன், நீங்க டிரெஸ் டிசைன் பண்ணுவீங்க, மேக்கப் பண்ணுவீங்க, ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுவீங்க. சோ இதுல உங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் என்ன நீங்க பண்ணுவீங்க? ஓகே, இதை பார்த்தா இது அனு தாங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன உங்ககிட்ட ஸ்பெஷாலிட்டி?
1: என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து பேசிக்லி, இப்போ நிறைய பேர் வந்து அவங்க பழைய சாரீ, பழைய சுடிதார், இப்போ ஒரு 10 இயர்ஸ் பேக் அவங்க கல்யாணத்தை போட்ட அந்த சில்க் சாரிலாம் இந்த காலத்துல யூஸ் ஆகுது. பிகாஸ் இந்த காலத்துல இட்ஸ் மோர் ஆஃப் டிசைனர் சாரீஸ் அண்ட் டிசைனர் ஸ்டஃப். ஸோ அதை எப்படி நான் வந்து இந்த காலத்தோட ட்ரெண்டோட மர்ச் பண்ணுறேங்கிறது இஸ் மை சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸ். பேசிக்லி அதோட பார்டர் எடுத்து புது பார்டர் ஆட் பண்ணி, புது பிளவுசஸ் பண்ணி, அதோட பிட் அந்த ப்ளீட்ஸில் வர பார்டர்ஸ்க்கெலாம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் கொடுத்து ஐ மேக்கிங் இட் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் பீஸ். ஸோ தேட் நம்ம ஓல்ட் மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் காசு போட்டு புதுசாக ஆக்குறதும். இட்ஸ் லைக் அ கம்ப்ளீட் காஸ்ட் சேவிங் அண்ட் அ ட்ரெண்டி ஐடியா ஆஃப் clothing
0: and wealth out of waste nu solalam. Yeah, super. Paarenga anu, okay, nammalku first caller vandutanga, so yaaren paapom.
2: Hello, rendu perku hi. Na Shubha Porul nu pesuren. Basically na oru college student, cosmetology course vandu plus 2 leave la na mudichen. Ippodiki chuma friends ku neighbors ku tha facial haircut la me pannit iruken. Ana perusa indha business la profit la enak illa. In fact college la kuda na oru beautician yaarume theriyadhu. So anu, எங்க பிசினஸ் எப்படி ப்ராஃபிட் வரா மாதிரி கொண்டு வருதுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா?
1: ஹாய் சுபா, இது வந்து ஒரு ஈஸியான விஷயம் தான். பேசிக்லி இந்த காலத்துல வந்து பிராண்ட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். உங்க இந்த பிசினஸ் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் அது ஒரு பிராண்ட் ஆக்குங்க, ஆட்டோமேட்டிக்லி தென் இன் நிறைய சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ், மெயின்லி ஃபேஸ்புக், ட்விட்டர், எல்லாமே எல்லாருமே யூஸ் பண்றது, இதுல வந்து உங்க பேஜ் ஆட் பண்ணுங்க. நிறைய பேர் இப்போ கூகுள் இல்ல ஃபேஸ்புக்ல சர்ச் பண்ணும்போது பிரைடல் மேக்கப்னு நிறைய சர்ச் பண்றாங்க. அப்போ வந்து இஃப் யூ ட்ரை டு ஸ்பெஷலைஸ் யுவர் செல்ஃப் இன் டு சம்திங் லைக் பிரைடல் மேக்கப், நிறைய இன்னும் யூ வில் ஹாவ் பீப்புள். ஆட்டோமேட்டிக்லி நீங்க வந்து பீப்புள்கிட்ட போக தேவையில்ல, அவங்களே உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் மோர் ஆஃப் அ காஸ்ட் எஃபெக்டிவ் வே ஆஃப் மார்க்கெட்டிங் யுவர் செல்ஃப். அட் தி எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் கெட்டிங் பீப்புள், பீப்புள் ஆர் கெட்டிங் டு நோ யூ, ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ வில் டூ அ குட் பிஸ்னஸ்.
2: அப்போ அனு மேடம், ஆனா எல்லாருமே சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ் மூலமா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்றது நீங்க சொல்ல முடியாது இல்லையா?
1: நீங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு வந்து காலேஜ் குரூப்னே ஒண்ணு இருக்கும். தே ஆர் ஆல் யங் பீப்புள், ஆல் ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் காஸ்மெட்டாலஜி, ட்ரெஸ்ஸிங், டிசைனிங். யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் இஸ் லார்ஜ், ஸோ யூ ஆட்டோமேட்டிக்லி வில் டூ வெல், விச் இஸ் வெரி ஆப்வியஸ் ஃப்ரம் திஸ் ஃபேக்டர்.
2: கண்டிப்பா மேடம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டிப்ஸ்.
0: ஓகே, நல்ல ஒரு இதுதான் ஆக்சுவலி இல்லைங்களானு. இப்போதைக்கு சோசியல் நெட்ஒர்க்கிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வைரஸ் மாதிரியே பரவிட்டு வருது. எல்லாத்துக்கும் எது போட்டாலும், ஒரு படம் வச்சாலுமே அவங்க வந்து ஒரு இது ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் காலர் யாருங்கிறத பார்ப்போம். ஹலோ.
3: ஹலோ சங்கீதா, நான் ஸ்ரீமதி பேசுறேன்.
0: ஹாய் ஸ்ரீமதி, எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் அசோக் நகர்ல இருந்து பேசுறேன். இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தேன், சோ ஐ தாட் ஐ கேன் கால் அண்ட் ஸ்பீக் டு மிஸ்ஸஸ் அனு ஃபார் ஃபியூ டவுட்ஸ்.
0: ஓகே ஓகே, தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். நான் உங்களுக்கு அனு கிட்ட, நீங்க அனு கிட்ட பேசலாம். ஓவர் டு அனு.
3: ஹாய் அனு மேடம், ஹவ் ஆர் யூ?
1: ஹாய் ஸ்ரீமதி.
3: மேடம், உங்களை மாதிரி தான் நானும் வந்து சாரீ டிசைனிங், ஜுவல்லரி மேக்கிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பேசிக்லி என்னன்னா, நான் இப்போ தான் என்னோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் ஆகுது. பட் இருந்தாலும் நான் நிறைய பல்க் ஆர்டர்ஸ், கல்யாணத்துக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஐ ஃபேஸ் அ மேஜர் ப்ராப்ளம் தீஸ் டேஸ். லைக் வந்து நான் ஆர்டருக்கு கேட்குறாங்க, நானும் பண்ணி கொடுக்கும்போது லாட்ஸ் ஆஃப் பார்கெனிங் விச் இஸ் ஹேப்பனிங். ஸோ அது வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அதை வந்து நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கலாம், என்னுடைய இந்த பிஸ்னஸ்ல எப்படி நான் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம்?
4: ஓகே, இது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் தான். ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐம் சாரி ஃபார் த லாஸ் தட்ஸ் பீன் ஹேப்பனிங். பட் ஆல்வேஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பேக்கப் பிளான் இருக்கணும். ஸோ இஃப் யூ ஆர் மேக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஆர்டர் பண்றீங்கன்னா, யூ ஆர் கிவிங் 100 sarees. அந்த 100 sarees வந்து அந்த ஒரு கல்யாணத்துக்கு மாத்திரமே வந்து நீங்க டிசைன் பண்ற மாதிரி இருக்க வேண்டாம். யூ கீப் அ பேக்கப், மேபி லைக் ஹாவ் அ ஸ்மால் புட்டீக் ஆர் செல் இட் டு ஸ்மால் புட்டீக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா, இந்த சாக்கர் பேட்டில் நிறைய சின்ன சின்ன கடை இருக்கும். அங்க போய் பார்த்தா மேபி யூ வில் ஃபீல் லைக் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டே இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்றாங்க, தே ஆர் டேக்கிங் ஆர்டர்ஸ். பிளஸ் இந்த பெரிய சர்வனா ஸ்டோர்ஸ், ஸ்ரீகுமரனுக்குலாம் போற சாரீஸ் வந்து அந்த கடையிலேருந்து போகுது. ஸோ பேசிக்கலி தே ஆர் பிகமிங் லைக் அ ஹோல்சேலர் அண்ட் கிவிங் இட் அவுட் டு ரீட்டெய்லர்ஸ். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு கம்யூனிட்டி, ஒரு பில்டிங்ல இருக்கீங்க, ஒரு பில்டிங்ல நிறைய பேர் இருப்பாங்க, யூ புட் அ ஸ்மால் ஸ்டால் ஆன் சாட்டர்டே சண்டே. ஸோ யுவர் டெஃபினெட்லி இஃப் நாட் 100, ஒரு 60 to 70 ஆகுது போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி ஏபிள் டு கம் ஓவர் யுவர் ப்ராஃபிட் அண்ட் தேர் வில் பி சம் அமௌண்ட் ஆஃப் மனி தட் யூ ஆர் கோயிங் டு மேக் அண்ட் நாட் எவ்ரிதிங் வில் கோ இன் டு லாஸ்.
3: ஓகே ஓகே, தேங்க் யூ ஸோ மச் மிஸ்ஸஸ் அனு.
4: பிளஷர் அண்ட் ஐ ஹோப் தட் திஸ் ஸ்மால் டிப் ஆஃப் மைன் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ ஃபர்தர் இன் யுவர் பிஸ்னஸ்.
3: யா ஷூர், தேங்க் யூ.
0: ஓகே, தேங்க் யூ ஸ்ரீமதி. அனு, நீங்க இப்போ சொன்னீங்க இந்த மாதிரி சாரி இதெல்லாம் வந்து பொட்டிக்லாம் வச்சு எல்லாமே பண்ண, ஓகே ஃபைன். ஆனா நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க, ஆர்டர் கொடுத்துட்டு திருப்பி பேக்கப் வாங்கிடுவாங்க. கடைசி நேரத்துல வந்து ஓகே பார்கெயின் பண்ணி அவங்க சொல்ற அமௌண்ட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல இல்ல கேன்சல் பண்ணிடுங்கன்றாங்க. சோ அது ரொம்ப பெரிய லாஸ் ஆயிடுமே, என்ன பண்றது அந்த டைம்ல எல்லாம்?
4: சி, பிசினஸ் வரும்போது யூ கான் ஹாவ் அ பர்சனல் லைஃப் அண்ட் யூ ஹாவ் டு ஹாவ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் அ பர்சனல் லைஃப் அண்ட் அ பிசினஸ் லைஃப். இப்போ அவங்க உங்க ஃப்ரெண்டா இருந்தாலுமே யூ ஹாவ் டு டேக் அன் அட்வான்ஸ் ஃப்ரம் தெம். இஃப் யூ டு நாட் டேக் அன் அட்வான்ஸ் ஃப்ரம் தெம், தே மைட் சே ஃப்ரெண்டு தானே, அப்புறமா நான் சொல்லிடுவாங்க. ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த டே லாஸ் யாருக்கு, உங்களுக்கு தானே. ஸோ ஆப்வியஸ்லி டேக் இன் சம் அட்வான்ஸ், ஹாவ் அனதர் கஸ்டமர் ஆல்டர்னேட்டிவா, மேக் சச் ஐடியாஸ் தட் வில் நாட் ஹெல்ப் யூ கெட் இன் டு அ லாஸ், ராதர் யூ வில் பி ஏபிள் டு செல் இட் சம் ஹவ் அட் த ப்ரைஸ் யூ ஹவ் டிசைடட். அண்ட் ஆல்வேஸ் மேக் ஷுர் யூ ஹாவ் அ, எப்பவுமே வந்து யூ ஷுட் ரிமெம்பர் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வைங்க. So that you will be safe, everybody will be safe.
0: Oh, ரொம்பவே ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது உங்களோட இது டிப்ஸ் எல்லாமே, பிஸ்னஸ் டிப்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ அனு, டைம் போனதே தெரியல, நீங்கள் இப்போ தான் வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே நிறைய பேர் கால் பண்ணி இது நீங்கள் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க, நிஜமாகவே அது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ மக்களோடு சேர்ந்து நானுமே ரொம்ப ஓகே இதெல்லாம் பண்ணலாம், ஏன்னா நானும் பர்சனலாக வந்து சாரீ டிசைனிங்லாம் பண்ணுவேன். ஸோ எனக்குமே அது ஆக்சுவலி ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு இது தான் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது மக்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் நிகழ்ச்சி பற்றி?
4: நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு வர்றது இஸ் அன் ஆசம் திங், சொசைட்டிக்கு இஸ் அ வெரி வெரி பெனிஃபிஷியல் ஐடியா. அண்ட் இந்த என்னோட சின்ன டிப்ஸ், என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த சொசைட்டியை வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நான் ஹோப் பண்ணுறேன். தட்ஸ் வை ஐ வாஸ் ஹியர். ஐ ஹோப் மை ப்ரெசன்ஸ் ஹஸ் மேட் அ டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.
0: கண்டிப்பாக. ஓகே, என்னோட கோட்டா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து கல்லா போட்டியில் இருக்கிற ரெண்டாவது விஷயத்த பற்றி பேச ஆர்ஜே சக்தி வந்துட்டாங்க. ஸோ போதும் பேசினது அப்படின்னு கிளம்ப சொல்லிட்டாங்க, அதனால நான் அவங்களுக்கு இந்த பிளேஸை விட்டு கொடுத்து அப்பிட்டு ஆயிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டே டியூன் டு MOP சமுதாய வானொலி. இது 107.8 நம்ம சமுதாயம் நமது வானொலி. நமது பெருமை. அண்ட் நான் உங்க ஆர்ஜே சங்கீதா. பை பை.
5: என் ப்ரப்போசல அக்செப்ட் பண்ணிக்கலடா, கேட்டா நான் அழகிலன்ட்டா. இன்னமும் அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத்து ஏதோ ஒரு வழி சொல்றா.
3: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
6: ஏ வினோத், உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடாடா.
3: என்னது, என் தங்கச்சி மேலையா?
7: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சென்னாய். நீங்க கேட்டுக் கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இன்னைக்கு கல்லா போட்டியில மிக முக்கியமான இரண்டாவது விஷயத்த நம்ம பார்க்க போறோம். முன்னாடி வந்த ஆர்ஜே சங்கீதாவை போங்க போங்கன்னு சொல்லி எனக்கு வேர்த்தே கொட்டிருச்சுங்க ஏசி ரூம்ல. அட் லாஸ்ட் அவங்க போயிட்டாங்க. சோ நம்ம இந்த இம்பார்ட்டன்டான விஷயத்த ரொம்ப டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இத பத்தி நவடே பேசுறது வந்து ஒரு ட்ரெண்டாவே ஆயிட்டு வருதுங்க. ரீசெண்டா ஆன டெல்லி கேங்ரேப் இன்சிடென்ட், இப்போ மிக மிக ரீசெண்டா ஆன மும்பை கேங்ரேப் இன்சிடென்ட், பாண்டிச்சேரில எங்க பார்த்தாலுமே ரேப், ஈவ் டீசிங், அது மாதிரி பெண்களுக்கு அகேன்ஸ்டா நிறைய கொடுமைகள் நடந்துட்டு வருது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு 4 பேர் வந்திருக்காங்க. அவங்க மிஸ் கீர்த்தனா ஃப்ரீலான்ஸ் ஜர்னலிஸ்ட், மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ஹோம் மேக்கர், ஆராத்யா காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட், அண்ட் தன்வி வர்க்கிங் ப்ரொஃபஷனல். எல்லாருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு இந்த இஷ்யூ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டீபா. சோ உங்களுடைய தரப்புல இருந்து என்ன சஜஷன்ஸ் அண்ட் என்ன சே கொடுக்கறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி? மிஸ் தன்வி, ஓவர் டு யூ.
1: Hi, I'm very happy now in the show ku vandirken, and I can give a few of my views to my public. Now undu or working professional, corporate vandu, to be very honest, adu is not a very safe place. Or promotion kaga nariya pera nariya thappu pandranga, but ana or rape or security appdin varumbodhu there are a lot of things that a woman should remember. ஒன்று வந்து சின்ன சின்னது ஐ வுட் லைக் டு சே ஃபார் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து நிறைய பேர் கேபில் போவாங்க, ஆஃபீஸ் கேப். அதில் போகும்போது டிரைவர்ஸோட சம்டைம்ஸ் லாஸ்ட் ட்ராப்பாக இருப்பீங்க, அண்ட் லேடி செக்யூரிட்டி வந்திருக்க மாட்டாங்க. மேக் ஷுவர் உங்களோட ஃபோனில் லாஸ்ட் டைல் வந்து ட்ராவல் டெஸ்க் நம்பர் இருக்கட்டும். ஏன்னா அவங்க வந்து 24 hours ஒரு என்ன சொல்கிறது 24 hours ஹாட்லைன் மாதிரி. ஸோ கால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி என்ன நடக்குதுன்னு தெரியும். அண்ட் எவ்ரி கார் வில் ஹாவ் அ ஜிபிஎஸ் சிஸ்டம், அது வச்சு அவங்க ட்ராக் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ டிரைவர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்கன்னா தே வில் பி ஏபிள் டு லொக்கேட் என்ன நடக்குதுன்னு. தட் இஸ் ஒன். இன்னொன்று வந்து ட்ரை அவாய்டிங் லேட் நைட்ஸ் அட் ஒர்க். இப்போது பாருங்கள், ஃப்ளோரில் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது ட்ரை லீவிங் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம், இட்ஸ் பெட்டர். தேர்ட் திங், எப்போவுமே மேல் ஜெண்டர் சேர்ந்து கீப் த லிட்டில் டிஸ்டன்ஸ்.
0: தே ஷுட் பி
1: பிகாஸ் வெரி ஆனஸ்ட்லி நிறைய பீப்புள் ஹூ ஜாயின் த கார்பரேட் தே கம் ஃப்ரம் யூனோ நாட் கோஎட் காலேஜ். திஸ் தே ஃபீல் லைக் கார்பரேட் தான் இது சான்ஸ், நம்ம வந்து உமன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட நிறைய பேர் வந்து சேர்றாங்க. ப்ளீஸ், திஸ் மைட் பி அ வெரி டீடைல் கன்வர்சேஷன், பட் திஸ் இஸ் அ ஃபேக்ட். ஸோ அதனால ஆல்வேஸ் உமன் ஷுட் ரிமெம்பர் டு ட்ரா லைன். டிரா பண்ணலனா பீப்புள் டேக் இட், தே டேக் எவ்ரி திங் அஸ் அன் அட்வான்டேஜ். தட் வுட் பி ஸ்மால் டிப்ஸ் ஃப்ரம் மீ அஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், அண்ட் ஐ ஹோப் திஸ் டஸ் மேக் அ டிஃபரன்ஸ் டு த பீப்புள் லிசனிங் டு திஸ் ஷோ.
0: தேங்க் யூ சோ மச் தன்வி. மிஸ்ஸஸ் லக்ஷ்மி, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: ஐ அக்ரி டு தன்வி. ஏன்னா எனக்கும் ரெண்டு கேர்ள்ஸ் தான், ஒன் இஸ் கோயிங் டு காலேஜ் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன் 12th. ஸோ ஈக்குவலி ஐ ஆம் ஸ்கேர்ட் டு சென்ட் மை டாட்டர்ஸ் அவுட் சம்டைம்ஸ், பட் இட் ஷுட் நாட் பி இன் த சென்ஸ் தே ஷுட் பி வெல் அவேர் ஆஃப் வாட் எப்படி அவங்கள காப்பாற்றுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து பேரண்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ என் மை ஒப்பீனியன், வீட்டிலேருந்தே அதை ஆரம்பிக்கணும். வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ் நல்ல ஸ்பெஷலி மதர்ஸ், மதர்ஸ் ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்ட்டு நமக்கு எல்லாம் கேர்ள்ஸ் ஆஸ் வெல் அஸ் பாய்ஸோ அவங்க சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நடந்தா என்ன பண்ணணும், எப்படி என்ன காப்பாத்துறது,
0: குட் டச் எது, பேட் டச் எது,
2: அது ஆமா
0: சோஷியலி கான்ஷியஸா
2: அவங்களை எப்படி என்ன சொல்றது செல்ஃப் சஃபிஷியண்டா எப்படி செல்ஃப் சஃபிஷியண்டா அவங்க என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். அண்ட் இந்த டேஞ்சர்ஸ் எல்லாம் வரலாம், தே கே நாட் ஜஸ்ட் செய்தடா ஏ அதெல்லாம் வராது பரவாயில்ல நீ சேவாயிடுவே அதெல்லாம் வராது. எதுக்குமே ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் உங்க குழந்தைங்களை, அப்பதான் அவங்களுக்கு தெரியும் இந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு. பிகாஸ் இஃப் யூ கீப் தம் ஸ்கேர்ட், அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயோ எனக்கு பயமா இருக்கமா என்ன பண்றதுன்னு தெரியல சொன்னா, இல்ல இல்ல நீ பரவாயில்ல அப்படின்னு சொன்னா தட்ஸ் வேஸ்ட். அவங்ககிட்ட அவங்க பயமா இருந்தா கூட காமா அவங்ககிட்ட சொல்லி கொடுக்கணும் என்ன பண்ணணும், நீ பயப்படக்கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும், அந்த டைம்ல காமா இருக்கணும், பேனிக் ஆகக்கூடாது, அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துனா இன் ஃபியூச்சர் தே வில் பி கேப்பபிள் டு ஃபைட் ஃபார் தெம்செல்ஸ்.
0: நீங்க சொல்லும் போது எனக்கு ஒன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, பேரண்ட்ஸ் ஷுட் டேக் அ சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்கும் போது. அண்ட் இன்னொரு விஷயம், பேரண்ட்ஸ் ஷுட் கிவ் த கட்ஸ் சேயிங் தட் கான்பிடண்டா ரொம்ப போல்டா எந்த விஷயம் இது மாதிரி ஒரு ஒரு பையன் இல்லாட்டா ஒரு மென் உன்னை ஹராஸ் பண்ண வரானா ரொம்ப போல்டா எப்படி வந்து அதை டீல் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும். சோசியலி கான்சியஸ் அண்ட் இது மாதிரி சோசியலி கான்சியஸா வளர்க்கணும். அண்ட் செகண்ட் திங், மிக இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஃபேமிலியில இருக்கிற அங்கிள் எல்டர்ஸ் ட்ரஸ்டட் எல்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த குழந்தைங்களை பண்றதுல வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து உட்காந்து அந்த குழந்தைங்க கிட்ட தாத்தாவா இருந்தாலும் சரி, சித்தப்பாவா இருந்தாலும் சரி, மாமாவா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு லிமிட் வச்சுக்கணும். இந்த இதுக்கு மேல போக கூடாது, இது மாதிரி அவங்க தொட்டா நீ வந்து என் கிட்ட சொல்லணும், இல்லட்டா எந்த மாதிரி போல்டா டீல் பண்ணணும் அப்படிங்கறத கத்து கொடுக்கணும். ஃபார் பேரண்ட்ஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். சோ இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் சஜஷன்.
2: அதான் சொல்றேன், பேரண்ட்ஸ் வந்து தே ஷுட் நாட் பி என்ன சொல்றது, ஓ இந்த விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது வீட்டுல, அப்படியே ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் ஆஃப் தட் மென்டாலிட்டி, விச் ஐ எம் என்ன சொல்றது, பியூர்லி அகேன்ஸ்ட் இட். பிகாஸ் நான் வந்து என் குழந்தைங்க கிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன் என்னன்னா, உங்களுக்கு வீட்டுல கூட யூ ஹாவ் டு கீப் சம் டிஸ்டன்ஸ். ஓகே, அப்பா கூட இருக்கலாம், ஸ்டில் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு யூ ஹாவ் டு பேசணும், ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு பழகணும், அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் வீட்டுல இருந்து. ஷுட் நாட் பி லைக் அந்த மாதிரி. அதாவது
0: ஓகே ஓகே, தேங்க்யூ லக்ஷ்மி.
2: யா, தேங்க்யூ ஸோ மச்
0: ஆராத்யா. ஆஸ் அ காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட், ஐ திங்க் நீங்க வந்து உங்களுக்கு இல்லட்டா உங்களை சுத்தி நடக்கிறவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கும். அதை பத்தி என்ன டிப்ஸ், என்ன கைட்லைன்ஸ் கொடுக்க விரும்புறீங்க?
3: வணக்கம் சக்தி. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் ஒரு பேசிக்கலி ஒரு கோயட் காலேஜில் படிக்கிறேன். காலேஜ் பேர் நான் சொல்ல விரும்பல, பட் அங்கே நிறைய விஷயங்கள் என் கண்ணு முன்னாடி நடக்கும், பேக் சைடில் எல்லாம் நம்மளை சுற்றி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கோம். நம்ம அதில் இன்வால்வ் ஆகலைனாலுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களை எப்படியாவது அவங்க தேல் ட்ரை டு யூஸ் யூ. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இப்போ ஒரு ஃபார் இன்ஸ்டன்ஸ் இவர் லிஃப்ட்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் வந்து எங்களுதில் நாங்கள் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணுவோம், பிகாஸ் நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணுவோம். நான் ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு நான் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் ஏறுறேன், ஒரு பையன் மட்டும் லிஃப்டில் இருக்கான், இப்போ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம், எனக்கு அந்த பையன் யார் என்னதுன்னு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஃப்ளோர் நான் இப்போ ஃபோர்த் ஃப்ளோர் போகணுன்னா, நான் ஃபோர்த் ஃப்ளோர் மட்டும் அமுக்காமல் எல்லா ஃப்ளோர்

0: மேம் கேட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட் இன்டென்ஷனாக இருந்தால் கூட ஹீ கேன் நாட் புட் ஃபோர்த் இட், பிகாஸ் எல்லா ஃப்ளோர்லையுமே லிஃப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அது ஒரு ஒரு நல்ல ஒரு டிப்பாகவே இருக்கலாம் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை ஹூம் சோவர் இட் மேபி, யாருக்கு வேணால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல்ஸ் வந்து காலேஜ்னாலே கல்ச்சுரல்ஸ் தான். ஸோ லைக் பீப்புள் லைக் வில் பி லைக் மோர் என்ன சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க காலேஜ் கல்ச்சுரல்ஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும். பட் அதில் ஒரு பெரிய விஷயம், ஒரு ஒரு ஒரு டேஞ்சர் திங் என்னன்னா கல்ச்சுரல்ஸ் நடந்துட்டு இருக்கும் அந்த இடம் மட்டுமே தான் கலகலன்னு இருக்கும் தவிர ஸ்டேஜ் பேக் சைட்லேயோ இல்லை அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம்ஸ்லேயோ அவங்க அவங்களுக்கு சேஃப்டி கிடையாது. கோவிட் ஆஸ் அ கோவிட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ எனக்கு அதில் எங்கெங்க கேமராஸ் வைப்பாங்க என்னென்ன பேசிப்பானுங்க அதெல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அதில் வந்து கேர்ள்ஸ் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க ஸ்டேஜ் பின்னாடி போகிறாங்களோ இல்லையோ கல்ச்சுரல்ஸ்லேருந்து அந்த அந்த விஷயம் நடக்கிற இடத்துலேருந்து வெளியில் அவங்க டிவியேட் ஆகி போகிறாங்கனாலே ஏதாவது ஒரு ஒரு ஒரு ஒரு துணையோட போனால் நல்லது. தனியாக போகிறது இட்ஸ் வெரி பேட் ஐடியா, பிகாஸ் இப்போ நிறைய பேர் ட்ரங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பீப்புள் வந்து ஐடி கார்டு செக் பண்ணுறாங்க ரூம் ஆடிட்டோரியம்குள்ளே வரதுக்கு, பட் ட்ரங்க் என்னான்னு செக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அது இருக்குது, நம்ம போயிட்டு சொல்ல முடியாது இல்லையா, அது இருக்குது. அண்ட் நீங்கள் பெப்பர் ஸ்ப்ரே பண்ணலாம், பெப்பர் நீங்கள் இப்போ தனியாக போய் ஸ்ப்ரேன்னு வாங்குறது அது உங்களோட இஷ்டம். வீட்டில் இருக்கிற மிளகா பொடி பெப்பர் ஏன் மண்ணு கூட எடுத்து கண்ணில் தூவிடலாம். இது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இதெல்லாம் வந்து இதுவாகுது, வீடியோஸ் யூடியூப்பில் போடுறாங்க. இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு வந்துட்டு இப்போ நிறையா பிரேக்கப்ஸ் நடக்குது, திடீர்னு பேட்ச் அப் ஆகிறாங்க, அதெல்லாம் இப்போ வந்து ஒரு ட்ரெண்டு மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் மெயினாக ரிலேஷன்ஷிப்பில் நான் என்ன மெயினாக சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பையனை நம்பி ஓகே லவ் பண்ணுறீங்க ஃபைன் எல்லாம் ஓகே தான், பட் ரொம்ப என்ன சொல்றது உடனே அவங்க
1: நம்பிக்கை
0: ரொம்ப நம்பிக்கை ஓவர் நம்பிக்கை சில டைம் இதுவாகுது.
1: ஏன்னா அந்த டைப் ஆஃப்
0: ஏன்னா அதை மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்டோடது நான் பார்த்துருக்கேன், பிகாஸ் என்னோட ஃப்ரெண்டே இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது அந்த பையன் தேவர் லைக் அவங்களோட க்ளோஸாக இருக்கிறது எல்லாமே அவங்க வீடியோ எடுத்து ஹீ வாஸ் லைக் யூடியூப்ல போட்டு ஃபேஸ்புக்ல போட்டு அது மாதிரி அந்த பொண்ணு அசிங்கப்படுத்துறதுக்கு இது பண்ண, பட் அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க வரைக்கும் தேவை லைக் அந்த பையன் மேல ஒரு துள்ளி கூட டவுட் வரல, அவ்வளோ இது நம்பிக்கையோட இருந்தேன். அந்த மாதிரி இப்போ ஹியூமனிட்டியே ரொம்ப சித்திட்டு வருது.
1: என்னதான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அந்த சண்டை வரது வரைக்குமே அவங்களுடைய டிஃப்ரெண்ட் ஐ மீன் அவங்களோட கேரக்டர் வேற மாதிரி இருக்கும். அந்த சண்டை வந்ததுக்கு அப்புறமா அந்த பையனோட ட்ரூ கலர் தெரிய ஆரம்பிக்கும்.
0: ஆமா,
1: சோ ஐ திங்க் அங்க ரொம்ப விமன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி பார்ட்டிஸ் இப்ப நிறைய பார்ட்டிஸ் ஹேங் அவுட்ஸ் போயிட்டு இருக்காங்க. சோ நான் அது போறது தப்புன்னு சொல்ல, அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் அஸ் அ டீனேஜர் நானுமே வந்து அதுக்கெல்லாம் போறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் நம்மளோட லைன் அனு அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு வந்து இப்போ ட்ரங்க் என் பார்ட்டிக்கே போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க எல்லாருமே ட்ரிங்க் பண்ணுவாங்க, எல்லாருமே பூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்துட்டு எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் தான் வேணும்ட்டு நம்ம பாரு உட்காந்துட்டு சொல்லி அமிச்சோம்னு வச்சுக்கோங்க, தே கேன் என்ன வேணா நடக்கலாம். இப்ப சும்மா ஒரு ஃபன்னுக்காகவாது ஓகே நீ குடிக்க மாட்டியா நீ பாரு உனக்கு குடிக்க வைக்கிறேன்ற மாதிரி கூட அவங்க மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். இப்போ உங்களுக்கு ஜூஸ் வேணுமா நீங்களே போய், அதாவது மெயின் என்ன தெரியுமா, ஓப்பன் பண்ண கூல்ட்ரிங்க்ஸை தவிர்த்துட்டு புதுசா சீல் நீங்க தான் ஓப்பன் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்லைஸ் பெப்சி அந்த மாதிரி நிறைய இது மாதிரி இருக்கு. ஸோ நீங்க சீல் பண்ணதை வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சேஃப்டி, சீல் பண்ணாத வாங்கினா இது வந்து சேஃப்டியா இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்லி காலேஜ் ஸ்டூடெண்டா நான் வந்து நிறைய என்ன சுத்தி நடக்கிறதோ எனக்கு நடக்கிறதோ நான்
1: சொல்றேன். அண்ட் கீர்த்தனா நீங்க ஏதோ சொல்ல விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ்.
2: ஸோ நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டா இருக்கேன். ஸோ அதனால இப்போ இந்த ரீசன்ட் மும்பை கேங் ரேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இட்ஸ் ஜஸ்ட் ஹார்ட் ரென்ச்சிங். நியூஸ் போற இடத்துல வந்து ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒரு நியூஸ்க்குன்னு போகும்போது ஒரு நியூஸ் மேக்கரான எங்களுக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கும் போது இட் இஸ் ஜஸ்ட் பேத்தட்டிக். ஒர்க் பிளேஸ்லயே அது மாதிரி இருக்காங்க, ஒரு மேல் கவுண்டர் பார்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்க தான் செய்வாங்க. அது நம்ம எங்க நோ சொல்றோம் நம்மள மீறி எதுவுமே நடக்காது. ஐ எம் வெரி ஸ்ட்ராங்லி ஐ எம் ஃபார் இட். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு தனி ஆள் வந்து வெளில போகும்போது அந்த ஆட்டோ நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து இட் ஹாஸ் டு டூ சம்திங் அபவுட் இட், விமன் ஹெல்ப் லைன் சேஃப்டி அதெல்லாம் வந்து அவங்க நிறைய சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ரோட்ல போகும்போது கூட செல்ஃப் டிஃபென்ஸ் நீங்க கத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் ஹெல்ப் இஸ் அ பெஸ்ட் ஹெல்ப். வேணா நான் சொல்றது வேணா ஃபன்னியாவே இருக்கலாமே தவிர, விமன் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசினாங்க, கார்பரேட் விமன் பேசினாங்க. ஐ திங்க் யூனோ இட்ஸ் எ நீட் ஃபார் தி ஆர் ஃபார் தெம் ஈவன் டு இன்ட்ரடியூஸ் கிளாஸஸ் இன் காலேஜ், யூனோ தோஸ் கைண்ட் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் இன் காலேஜஸ். அண்ட் ஆல்சோ கார்பரேட் ஹேஸ் டு பி ஒரு ஃப்ரீ செஷன்ஸ் இருக்க மாதிரி வந்து தே பார்ட்டி அண்ட் தே ஹாவ் சம் டிசிப்ளின் கிளாஸஸ் சொன்னால் அதெல்லாம் இப்போ தேவையே கிடையாது. ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கம்பல்சரியா நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் ஹெல்ப் டிஃபென்ஸ் ரொம்ப அவசியங்க. நீங்க கிருஷ்ணா ராமன் வந்து 10 பேரை கூப்பிடலாம், ஆனால் அந்த நிமிஷத்துல வந்து உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆறுது அப்படின்னு சொல்லி உங்களை பாதுகாக்க நீங்க என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான்.
1: Yeah, thank you. Kirtana, நீங்க வந்து ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லும் போதுதான் I recently got a message. அதை வந்து இட் வாஸ் ஆக்சுவலி நைஸ், நான் வந்து நேயர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா www.polisheart.com அதுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களை பத்தி ஒரு சின்ன ப்ரொஃபைல் அனாலிசிஸ் மாதிரி இல்லட்டா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து அவங்க ஒரு குவெஸ்டினர் மாதிரி கேட்கறாங்க. லைக் யூ நேம், உங்க அட்ரஸ், உங்களுடைய அப்பா அம்மா யாரு, எங்க ஒர்க் பண்றாங்க, ஃபோன் நம்பர், எமர்ஜென்சினா ஃபோன் நம்பர் எந்த கான்டாக்ட் பண்ணணும், பிளட் குரூப் என்ன அப்படின்னு நிறைய சின்ன சின்ன வைட்டல் குவெஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க அதை ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரோட சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து போலீஸ்க்கு வந்து அந்த ரெக்கார்ட் போய் யூனோ ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ தட் நீங்க ஏதாவது வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, ஈவ் டீசிங் அது மாதிரி இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க மிஸ்ட் கால் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டிரெக்டா ஒரு 7 மினிட்ஸ்ல வந்து அவங்க அந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு எமர்ஜென்சி ஹெல்ப்லைன், இந்த குவெஸ்டினர் செஷன் ஒர்க் அவுட் ஆகல உங்களுக்கு அப்படின்னா ஒரு ஹெல்ப்லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க, 1091 அப்படிங்கிற ஹெல்ப்லைனுக்கு நீங்க வந்து கால் பண்ணிட்டு ஒரு மிஸ்ட் கால் மாதிரி கொடுத்து உங்க ஏரியால உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா இமீடியட்டா இந்த 108 சர்வீஸ் மாதிரி வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணி உங்களை வந்து காப்பாத்தி அண்ட் மற்றவங்க வந்து என்ன தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு ஏத்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து முன் வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் டு டெல் இட் டு த ஆடியன்ஸ். நேர்களே, இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். இது மாதிரி ஒரு கருத்துள்ள நிகழ்ச்சியில அடுத்த தடவை உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ஆர்ஜி சக்தி சைனிங் ஆஃப். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. ஸ்டே

0: அப்பப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலை இல்ல, எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏய் ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கு.
1: ஏண்டா இதா சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலேனாலும் விட்டுட்டாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம். கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம். MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட் எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இத நம்ம நாடு சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
2: சமுதாய முன்னேற்றத்திற்காக வானொலி நிகழ்ச்சிகளில் சமுதாய மக்கள் பங்கு பெற வைப்பதே MOP வானொலியின் நோக்கம். அந்த வகையில் குழந்தைகளின் திறனை வளர்ப்பதற்கும் நல்ல கருத்துக்களை குழந்தைகள் மூலம் வானொலியில் வழங்க MOP சமுதாய வானொலியும் வடக்கு ரோட்டரி மன்றமும் இணைந்து சில முயற்சிகளை எடுத்துள்ளது. அழிந்து வரும் நாடக கலையை புத்துயிர் கொடுக்கும் வகையில் வடக்கு ரோட்டரி மன்றம் சார்பாக நுங்கப்பாக்கம் அசம்ஷன் ஹையர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை நிகழ்ச்சி வடிவமைப்பு தயாரிப்பு MOP சமுதாய வானொலி 107.8.
3: வணக்கம் நேயர்களே, இது உங்க MOP சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க பூஞ்சோலை நிகழ்ச்சி, தொகுத்து வழங்குறது நான் உங்க RJ திவ்யா. நாடகம், கவிதை இந்த மாதிரி கலை எல்லாம் இந்த காலத்துல அழிஞ்சிட்டு வர்றதை நீங்க பாக்குறீங்க. இது ஒரு மிகவும் வருத்தப்பட வேண்டிய நிலை. நாடகம்ங்கிறது கண்ணுக்கும் செவிக்கும் ஒரு விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அசம்ஷன் ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு சில பசங்க அவங்க நாடக கலையை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. அவங்க செய்ய போற நாடகத்துக்கு ஒரு சிறிய முன்னோட்டமா நான் ஒரு உதாரணம் சொல்ல விருப்பப்படுறேங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வேலைக்காக பஸ்ல போயிட்டு இருந்தேங்க. பஸ்ல போகும்போது ரோட்டோரத்துல ஒருத்தர் உயிருக்கு போராடுற நிலையில ஆக்சிடென்ட் செஞ்சு ரோட்டோரத்துல இருந்தாரு. அதே பஸ்ல ஒரு மணி நேரம் கழிச்சு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அதே பஸ்ல திரும்ப வரும்போது அந்த ஆள் இன்னும் உயிருக்கு போராடிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற மக்கள்லாம் இவரை கூட்டிட்டு போனா எனக்கு பிரச்சனை ஆயிடும், உனக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவரை காப்பாத்தணுங்கிற முன்னோட்டத்துல யாருமே முன் வரல. இத ஒரு மூல கருத்தா எடுத்து இன்னைக்கு நம்ம அசம்ஷன் ஸ்கூல் பசங்க ஒரு சின்ன நாடகம் போட போறாங்க, கேக்கலாம்.
4: ஒன்று, அனாதையாக நடிப்பவர் நிலோஃபர், காரில் செல்பவர் பவானி, சாலையில் நடப்பவர் அருள்மொழி. ஐயோ, இந்த வெயிலே வர வர தாங்க முடியலப்பா. ஐயோ, யாருன்னு தெரியலையே, ஒரு பொண்ணு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாளு. என்ன பண்றது, எனக்கு வேற அவசரமா வேலை இருக்க. என்ன பண்றது,
5: ஐயோ காட்சி ரெண்டு. சாலையில் நடுப்பவர் அருள்மொழி, உதவி செய்பவர் கனிமொழி கே ஸ்னேகா, நர்ஸ் என் ஸ்னேகா, நோயாளி எஸ் நிலோஃபர்.
6: ஐயோ அம்மா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க சீக்கிரமா. ஐயோ
3: ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க ஆச்சு உங்களுக்கு?
4: ஒரு கார்கார வந்து அவங்கள இடிச்சுட்டு போயிட்டா. நான் எனக்கு அவசரமா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்.
3: சரிங்க.
4: ஐயோ, அவங்க வேற கிளம்பி போயிட்டாங்க, என்ன பண்றது இப்போ?
3: எனக்கே இப்போ எதுவுமே பண்ண தெரியலையே, என்ன பண்ணலாம்? ஏன்னா நிறைய புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி அவசர ஒதுக்கின்னு ஒரு இது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க.
4: நம்பர் தெரியுமா?
3: ஐயோ, தோடி இரட்டி வர யோசிக்கிறேன். 1083 அந்த நம்பர்.
4: சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு.
7: 1083.
8: ஹலோ.
3: ஹலோ,
8: யார் பேசுறீங்க?
3: ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் தானே பேசுறீங்க?
8: ஆமாங்க.
3: இது இங்க ஒரு ரோட் ஓரத்துல ஒரு பெண்மணி ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, சீக்கிரம் வரீங்களா?
8: அட்ரஸ் சொல்லுங்க.
3: ஜெமினி நுங்கப்பக்கம் அசம்ஷன் ஸ்கூல் ஆப்போசிட்ல ரோட் ஓரம்.
8: சரி வரங்க, உடனே வரேன்.
5: காட்சி மூன்று. மருத்துவராக தேவயானி, உதவி செய்பவர்கள் கனிமொழி கே ஸ்னேகா, நர்ஸ் என் ஸ்னேகா, நோயாளியாக எஸ் நிலோஃபர்.

0: வயோடுங்க வயோடுங்க ஆம்புலன்ஸ் வருது, வயோடுங்க வயோடுங்க ஆம்புலன்ஸ் வருது. யாருங்க ஃபோன் பண்ணது? நாங்க தாங்க நர்ஸ், நாங்க தாங்க. சீக்கிரம் வாங்க, இங்கேதான் அடிபட்டு இருக்கு.
1: ஐயோ பார்த்து தூக்குங்க, என்னால முடியல.

0: என்னாச்சு என்னாச்சு
1: டாக்டர்? நாங்கள் வந்து நாங்கள் சாலை ஓரமாக வந்திருந்தோம், ரோட்டில் இவங்க எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதான் தூக்கிட்டு வந்திருக்கோம் டாக்டர். அனாதையாக இருந்தாங்க இவங்க.
0: நர்ஸ் சீக்கிரமா ஆபரேஷன் தியேட்டருக்கு இவங்களை கூட்டினு போ.
2: ஓகே டாக்டர்.
0: போலாம். இவ மயக்கத்துல இருக்கா, நம்ம அந்த ஆக்சிஜன் இதுவை எடுத்து விட்டு போயிடலாம் வா. வாடா ஓடிடலாம். நம்ம அவளுக்கும் எதுவும் கேட்டதில்லடா. இதுக்கும் சத்தமா இருக்கு. ஐயோ நர்ஸ், நர்ஸ் நீங்க சீக்கிரம் வாங்க
1: டாக்டர். மூச்சு தானது டாக்டர்.
0: சரி இதோ வரேன்.
2: இருந்த யாரு உள்ள வந்தா
1: டாக்டர்? ரெண்டு பேரு சொந்தக்காரன்ட்டு வந்தாங்க டாக்டர். தோதா அங்க இருக்கிறாங்க பாருங்க.
3: உங்க ரெண்டு பேரும் தான் ஆக்சிடென்ட் செஞ்சாங்க.
4: ஆக்சிடென்ட் செஞ்சேன் நீ பாத்தியா?
3: நான் பாத்தேன். நீங்க தான் ஆக்சிடென்ட் செஞ்சீங்க. கார்ல வந்து ஆக்சிடென்ட் பண்ணீங்க.

காட்சி நான்கு. மருத்துவராக தேவயானி, நர்ஸ் என் ஸ்னேகா, நோயாளியாக எஸ் நிலோஃபர், உதவுபவர்கள் கனிமொழி, கே ஸ்னேகா, ஆக்சிடென்ட் செய்தவர்கள் அருள்மொழி, பவானி.

0: பத்திரிகையில இந்த ஒரு விஷயத்த போடலாங்கிறதுக்காக நான் உங்களை தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். சொந்தக்காரங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் உள்ள போய் மாஸ்க் எடுத்ததையும் நான் பார்த்தேன். ஏங்க, நீங்க ஆக்சிடென்ட்டையும் செஞ்சுட்டு அந்த பொண்ணை காப்பாத்தணுங்கிற ஒரு உணர்வும் இல்லாம நீங்க பாட்டுக்கு காரை எடுத்துட்டு போயிட்டீங்க. இப்ப மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்துல வந்து இந்த பொண்ணோட மாஸ்கை எடுக்கிறதுக்கும் பாத்திருக்கீங்க. என்னங்க இது, சரியா? அம்மா, நீங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்கீங்க, உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க செஞ்ச இந்த விஷயத்த நாளை காலையில பத்திரிகையில நான் கண்டிப்பா போடுவேன், பாருங்க. காட்சி 5. ஐஜியாக சுபஸ்ரீ, கான்ஸ்டேபிளாக மதுவந்தி, உதவுபவராக கனிமொழி. ஹலோ, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். நீங்க கனிமொழியா?
1: ஆமா மேடம்.
0: இன்னைக்கு காலையில பத்திரிகையில நீங்க செஞ்ச விஷயத்த பத்தி போட்டிருந்தாங்க. அத பாராட்டுற வகையில எங்க ஐஜி உங்களை வர சொல்லிருக்காங்க. ஐஜி ஆபீஸ்க்கு கரெக்டா 3 மணிக்கே வந்துருங்க மேடம்.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள வரலாமா?
1: ஆ வாங்க.
0: நான் தான் கனிமொழி, வர சொல்லியிருந்தீங்களாமே.
1: ஆமாம்மா, நாங்கள் தான் கூப்பிட்டுருந்தோம். இன்னைக்கு காலையில் பத்திரிக்கையில் உங்களோட அந்த நல்ல செயலை பார்த்தோம். உங்களை மாதிரி ஒரு யங்கர் ஜென்ரேஷன்லேருந்து ஒரு பொண்ணு வந்து ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்து உடனே போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்கள காப்பாத்திருக்கீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு முன்னோடியாக இருந்து எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதை பாராட்டுற வகையில் தான் உங்களை இங்கே கூப்பிட்டுருந்தேன். மிக்க பாராட்டுகள்.
0: தேங்க்ஸ் மேடம். என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. அசம்ஷன் ஸ்கூல் 7 வகுப்பு மாணவிகள் இந்த நாடகத்தில் பங்கேற்றாங்க. அவங்க பேரை அவங்களே சொல்கிறாங்க, கேட்கலாம்.
2: பி கனிமொழி, இ பவானி,
3: என் ஸ்னேகா,
4: கே ஸ்னேகா,
5: எஸ் நிலோஃபர்,
6: எஸ் அருள்மொழி,
7: கே தேவியானி.
0: இந்த நாடகத்தை ஒருங்கிணைச்சவங்க ரோஹிணி, சுபஸ்ரீ, மான்சி, அஸ்வினி அண்ணா, உங்கள் ஆர்ஜே திவ்யா.

சமுதாய முன்னேற்றத்திற்காக வானொலி நிகழ்ச்சிகளில் சமுதாய மக்கள் பங்கு பெற வைப்பதே எம்ஓபி வானொலியின் நோக்கம். அந்த வகையில் குழந்தைகளின் திறனை வளர்ப்பதற்கும் நல்ல கருத்துக்களை குழந்தைகள் மூலம் வானொலியில் வழங்க எம்ஓபி சமுதாய வானொலியும் வடக்கு ரோட்டரி மன்றமும் இணைந்து சில முயற்சிகளை எடுத்துள்ளது. அழிந்து வரும் நாடக கலையை புத்துயிர் கொடுக்கும் வகையில் வடக்கு ரோட்டரி மன்றம் சார்பாக நுங்கப்பாக்கம் அசம்ஷன் ஹையர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை நிகழ்ச்சி வடிவமைப்பு தயாரிப்பு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: நாம ரசிக்கிற பல கலைகளில் ஒரு கலை நாடகக்கலை. நாடகக்கலை வளர்த்ததுல வானொலிக்கு பெரும் பங்குண்டு. ஆனால் சமீப காலத்தில் நாடகக்கலை அழிந்துகிட்டே வருது. அது புத்துயிர் கொடுக்கிற வகையில் எம்ஓபி சமுதாய வானொலி நாடகங்களை உங்களுக்கு வழங்குது. நாடகக்கலையை மாணவர்களிடையே பரப்ப சில முயற்சிகள் எடுத்து வருது. அவங்களையே வச்சு சில நாடகங்களை உங்களுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி வழங்குது. சமுதாய கருத்துக்கள், அறிவியல், நீதி கருத்துக்கள் போன்ற கருத்துக்களை அடிப்படையாக வைத்து எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை.
1: எம்ஓபி சமுதாய வானொலி கேட்கறவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அசம்ஷன் மேல்நிலை பள்ளி படிக்கும் 7ஆம் வகுப்பு மாணவன். என் பெயர் எஸ் நரேஷ்குமார். நண்பர், நான் மட்டும் வரல, என்னுடைய நண்பர்களும் வந்திருக்கார்கள். அவருடைய பேர் எல்லாம் இப்ப கேட்கலாம்.
2: என் பெயர் எம் ரஞ்சித் குமார்.
3: என் பெயர் எஸ் விக்னேஷ்.
4: என் பெயர் ஆர் பிரதீப்.
5: என் பெயர் ஜி பிரபாகரன்.
6: என் பெயர் எஸ் பிரேம்குமார்.
7: என் பெயர் வீரி கீஷ்.
1: நாங்க மட்டும் வரல, என் கூட எல்லாரும் வந்திருக்காங்க. தென்னாலிராமனின் தங்க மாம்பழமும் சூட்டு கொள்ளும். தென்னாலிராமனை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய புத்தி கூர்மையை பற்றி நாங்க இப்ப வேலைக்கு வந்திருக்கோம். இந்த நாடகத்தை நம்ம இப்ப பாக்கலாமா?
8: காட்சி ஒண்ணு, இடம் அரண்மனை, கதாபாத்திரங்கள் அரசர், அரசரின் நோயுற்ற தந்தை, அமைச்சர், வைத்தியர்கள், சேவகர்கள். அரசர்.
1: அரண்மனை வைத்தியரே, என் ஈன்ற அன்பு தாயாரின் உடல்நிலை இப்பொழுது எப்படி உள்ளது?
9: பொறுத்தறுதல் வேண்டும் அரசே. நாடே பிடித்து பார்த்தால் தங்களின் தாயார் பெறுவது கடினம் என்று தெரிகிறது. இன்னும் சில நாளே இருப்பார். ஆகவே அவர் விரும்பியதனை செய்து அவரை மகிழ்விக்கலாம்.
1: தந்தையே, தங்களின் விருப்பத்தை சொல்லுங்கள், அதை நிறைவேற்ற காத்திருக்கிறேன்.
2: மகனே, எனக்கு ஒரு தடவை மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது.
1: அமைச்சரே, என் தந்தை மாம்பழம் சாப்பிட விரும்புகிறார். இதுவே அவர்தம் விருப்பம். உடனே அதுக்கு ஏற்பாடு செய்யுங்கள்.
5: ஒரு தருளும் வேண்டும் அரசே, இது மாம்பழம் காலம் இல்லை.
1: எங்கிருந்தாலும் சரி, அண்டை நாடு சென்று வந்து மாம்பழம் கொண்டு வாருங்கள். சேவர்களே, உடனே புறப்படுங்கள்.
5: அப்படியே ஆகட்டும் அரசே.
8: அரசரின் தந்தையார் முணங்கியபடியே ஏதோ மெல்ல சொல்கிறார். புரிந்து கொண்ட அரசர் ஆணையிடுகிறார். சேவகர்கள் பல திசைகளிலும் சென்று அலைகின்றார்கள். ஆனால் மாம்பழம் கொண்டு வருவதற்குள் அவர்களுடைய தந்தை உயிர் பிரிகிறது. அரசர் பெருங்கவலை கொள்கிறார். காட்சி இரண்டு, இடம் அரசவை, கதாபாத்திரம் அரசர், அமைச்சர் தெனாலிராமன். அரசர்.
1: என் தந்தையின் இறுதி விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்கிற குற்ற உணர்ச்சி என்னை அழித்துக் கொள்கிறது. அவருடைய மனம் அமைதி அடையாமலே உயிர் பிரிந்து விட்டது.
5: வருந்த வேண்டாம் அரசே, இதற்கே பரிகாரம் செய்யலாம். இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து நீங்கள் தப்பிக்க வழி இருக்கிறது அரசே.
1: என்ன வழி சொல்லுங்களே.
5: சொல்கிறேன் அரசே. 108 துறவிகளுக்கு தங்கத்தில் மாம்பழம் செய்து தானமாக கொடுத்து விருந்து வைத்தால் உங்கள் தந்தையாரின் மனம் அமைதியடையும்.
1: ஆகட்டும் அமைச்சரே, விரைவில் இது நடக்க ஏற்பாடு செய்யுங்கள்.
5: அப்படியே ஆகட்டும் அரசே.
8: பின்னர் தடபுடலான விருந்து நடக்கிறது. அனைவர்களும் தங்க மாம்பழங்களை அரசர் வழங்குகிறார். அந்த நேரத்தில் அரசவை விகிட கவி தென்னாலிராமன் அங்கு வருகிறார்.
10: அதெப்படி? இவர்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்தால் அரசு நிறந்து போன தந்தையாரின் மனம் எப்படி அமைதி அடையும்? எவ்வளவு பொருள் செலவு! இது பொருத்தமற்ற செயலாக உள்ளதே. இவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுகிறேன்.
8: முடிவோடு தென்னாலிராமன் செல்கிறான். காட்சி மூன்று, இடம் அரண்மனை, கதாபாத்திரம் தங்க மாம்பழம் பெற்றவர்கள் தென்னாலிராமன். தென்னாலிராமன்
10: சென்ற ஆண்டு என் தந்தையாரின் இறந்து போன உங்களுக்கு தெரியும். என் தாய் தந்தையாரின் இறுதி ஆசையை நிறைவேற்ற இயலவில்லை என்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்கின்றேன். இன்று மாலை என் இல்லத்தில் பரிகார விழா நடைபெற்றுள்ளது. அனைவரும் தவிராமல் வருதல் வேண்டும்.
6: கவலை வேண்டாம், நாங்கள் உறுதியாக வந்து விடுகிறோம்.
8: காட்சி நான்கு. இடம் தெனாலிராமனின் இல்லம். கதாபாத்திரம் தெனாலிராமன். தங்க மாம்பிளம் பெற்றவர்கள். மாலை நேரம். தெனாலிராமனின் வீட்டில் 108 பேரும் அறைக்குள் செல்கின்றனர். அனைவரையும் குனிய செய்து முதுகில் பழுக்க காய்ச்சிய கம்பியில் தெனாலிராமன் சூடு போடுகிறார்.
11: ஐயோ, எரியுதே
12: அம்மா, சூடு தாங்க முடியவில்லையே.
8: சூடு போட்டவர்கள் வலி பொறுக்காமல் அலைகின்றனர். அச்செய்தி அரசவை எட்டுகிறது. காட்சி ஐந்து. இடம் தெனாலிராமனின் இல்லம். கதாபாத்திரம் அரசர் தெனாலிராமன். சூடு போட்டவர்கள்.
12: தெனாலிராமா, ஒழுங்காக சொல். இவர்களுக்கு முதுகில் சூடு வைத்தாயாமே, என்ன செயல் இது? ஏன் இப்படி செய்தாய்?
10: அரசே, என் தாயார் வலிப்பு நோய் வந்து காலமானார். வைத்தியர்கள் சூட்டு கோலை பழுக்க காய்ச்சி அவருக்கு சூடு போட்டால் வலிப்பு தீரும் என்றார்கள். ஆனால் சூட்டுக்கோள் சூடு ஏற்பதற்குள் தாயாரின் உயிர் பிரிந்து விட்டது. தாயாருக்கு செய்யாமல் விட்ட மருத்துவத்தை 108 துறவிகளுக்கு செய்தால் என் தாயாரின் மனம் அமைதி அடையும் என்பதால் இப்படி செய்தேன் அரசே.
12: பொருத்தமட்டு பேசுகிறாயே. இவர்களுக்கு சூடு போட்டால் இறந்து போன உன் தாயாரின் மனம் எப்படி அமைதி அடையும்?
10: இவர்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்தால் மாம்பழம் சாப்பிட்டு இறந்து விட்டு தங்களின் தந்தையாரின் மனம் அமைதி அடைவதனை போல தான் இதுவே அரசே.
8: தெனாலிராமனின் கருத்து அரசரை சிந்திக்க வைத்தது. தம்முடைய தவறை அரசர் உணர்கிறார். அரசரின் முகத்தில் புன்முறுவல் பூக்கிறது.
12: மூட நம்பிக்கையால் ஆராய்ந்து பார்க்காமல் நான் செய்த தவறு செயலை உன் அறிவினால் தெளிய வைத்து ராமா, உன் அறிவை மெச்சுகிறேன். நீ வாழ்க.
8: சூடு போட்டவர்கள் தலை கவிழ்ந்து நிற்றல்.
12: இந்த நாடகம் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்ததா? இந்த நாடகத்தோட கருத்து மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது.
10: நன்றி, வணக்கம்.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி
1: ஆமா அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்க.
1: எதுக்கு நான் அன்னைக்கு திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்?
2: அம்மா எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது, அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலேயே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணிதான் பாப்போமே, நம்ம கேண்டில்லாம்

0: யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் பண்ண கேன்ல வந்து நல்லா விற்று போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னார். அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பித்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசை வந்து கொடுக்குது. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமாக இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினச்சி கூட பார்க்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்ட் அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோம்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

கருப்பு என்றால் காக்கையை வர்ணித்த முதல் மகாகவி பாரதியார். அவர் இந்த பாட்டில் நிறத்தை உணர்ச்சி பூர்வமாக சித்தரித்துள்ளார். சிந்துரி முதல் ஆண்டு எலக்ட்ரானிக் மீடியா மாணவி காக்கை சிறகினிலே என்ற பாடலை பாட வருகிறாள்.

0: MOP FM 107.8.
1: Mamma.

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best entertainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போயிட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களே கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
3: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
3: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
3: 50.
1: அது கொடுக்காத.
2: யார் அது?
1: என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
3: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
1: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள், நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
1: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
3: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லனா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்தது கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட்னு அவசியம் இல்ல, அதுல நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me? யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுகுறீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டில இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வண்டிகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் திறனை காமிப்போம். பிகாஸ் இஸ் ஆல்சோ ஹியூமன் பீங். அண்ட் பிளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று இயங்குகிறீர்களா? இதோ எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பிளாட்ஃபார்ம். திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் எம்ஓபி பிளாட்ஃபார்ம்.
2: இன்னைக்கு இளைஞர்கள் பல சாதனைகள் செஞ்சுட்டு வந்திருக்கா வராங்க, உங்களுக்கே நல்லா தெரியுங்க. இளைஞர்கள் அப்படின்னாலே வந்து சினிமாக்கு போறது, அதுக்கப்புறம் வந்து மொபைல்ல கண்டுபிடி பேசிட்டு இருக்கிறது, சும்மா நெட்ல ஏதாவது வந்து சினிமா பார்த்துட்டு இருக்கிறது, இப்படி வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் சிலருக்கு இருக்கு. ஆனா அப்படி இல்லைங்க, இன்னைக்கு இளைஞர்கள் சத்தம் இல்லாம பல சாதனைகளை செஞ்சுட்டு தான் வராங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து ஒரு காலத்துல வந்து இளைஞர்கள் என்கிட்ட 100 இளைஞர்கள் கொடுங்க, நான் இந்த பாரத தேசத்தையே நான் மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் கேட்டது இளைஞர்களை தான். சோ இன்னைக்கு இளைஞர்கள் தான் நாளைக்கு வருங்கால இந்நாட்டோடைய செதுக்கிற சிற்பிகள், அதாவது மன்னர்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையே இல்லைங்க. நம்மளுடைய எம்ஓபி சமுதாய வானொலிக்கு இன்னைக்கு ஒரு இளைஞர்னு சொல்லலாம், இல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம், அதாவது பிளஸ் ஒன் படிச்சுட்டு இருக்காரு, நம்ம வானொலியை ரெகுலரா கேக்குறாரு. இவர் வந்து ஏற்கனவே ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிறைய சயின்ஸ் பத்தியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நிகழ்ச்சிகளுடைய தாக்கத்தினால அவரு சில நிகழ்ச்சிகளை ரொம்ப அழகாவே வந்து நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. இவர் என்னென்ன நிகழ்ச்சிகள் வந்து இப்ப செய்ய போறாரு அப்படிங்கறதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்கு நம்ம வந்து ஒரு சிறு குறிப்பு வந்து நம்ம சொல்லலாம் அவரை பத்தி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: உங்க பேர் என்ன?
3: என் பேர் வந்து ஆதித்யன். நான் வந்து ஸ்ரீ சீதாராம் வித்யாலயா விஸ்மாமலத்துல 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன்.
2: உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதுல இருக்கு இப்போ?
3: ஆக்சுவலி நான் இப்ப வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனா பட் மெயின் இன்ட்ரெஸ்ட் இஸ் டு டெவலப் சம் new inventions and other things. Scientist ஆகணும், ஒரு பயாலஜிக்கல் சயின்டிஸ்ட் ஆகணும், ஜெனட்டிக் இன்ஜினியரிங்லாம் ஈடுபடணும் அப்படின்றதுதான் என் இன்ட்ரெஸ்ட். அதோட இல்லாம என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவுக்கு நான் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பெரியவனானவனி.
2: எந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன்? அதாவது சயின்ஸ் துறையிலயா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி மெடிசன் இல்லையா, இல்ல வந்து ஒரு சமுதாய சீர்திருத்தங்கள் இல்லையா, எந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து எதிர்காலத்துல வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்னால இப்படி எல்லாம் மாத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லீங்களா?
3: நான் வந்து இந்தியாவோட இப்ப சயின்ஸ் பாத்தீங்கன்னா, இந்தியா இஸ் வெரி ஃபாஸ்ட் இன் டெவலப்பிங் நியூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. புது புது டெக்னாலஜி எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ரொம்ப வந்து காம்பிட்டன்ட் பர்சன்ஸ் எல்லாம் இந்தியாவில இருக்காங்க. அதனால வந்து மெயின் நானும் வந்து சயின்ஸ்ல நிறைய ஈடுபட்டு சயின்டிபிக் ரிசர்ச்சர்ஸ்ல புதுசு புதுசா ஈடுபட்டு நிறைய விருதுகளையும் இதுவும் இந்தியாவுக்கு வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். மெயின் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், நிறைய ரிசர்ச் பண்ணும், அதுலதான் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட். இந்தியாவை அந்த ஃபீல்ட்ல வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண நான் ட்ரை பண்றேன்.
2: சரி, இந்த இதுக்கு தேவையான விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து எப்படி நீங்க வந்து ரெஃபர் பண்றீங்க? எப்படி வந்து உங்களால வந்து காம்படிட் பண்ண முடியுது? இப்போ நீங்க சொன்னீங்க சயின்ஸ் இதெல்லாம், சோ இப்ப வந்து வெளிநாட்டுல வந்து இப்ப நிறைய வந்து சயின்ஸ் பத்தின போட்டிகள் எல்லாம் நடக்குது, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா?
3: எனக்கு இது வரைக்கும் எந்த வாய்ப்பும் கிடைக்கல, இனிமேல் ஃபியூச்சர்ல கிடைக்கலாம். ஆனா நீங்க கேட்ட மாதிரி வந்து இந்த மாதிரி மாதிரி புதுசு புதுசா வர டெக்னாலஜி எல்லாம் வந்து இப்ப எல்லாரும் மெயினா நினைச்சுக்கிறது நெட்ன்றது வந்து ஜஸ்ட் ஃபார் யூஸ் ஃபார் கேம் விளையாடுறதுக்கோ இல்ல சும்மா நெட்ல பாட்டு கேட்கறதுக்கோ இல்ல இது பண்றதுக்கோ சும்மா சைட்ஸ் விசிட் பண்றது மத்தவங்களோட சாட் பண்றதுக்கோ அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கே வந்து ரொம்ப நாளைக்கு அப்படித்தான் தெரியும், ஏன்னா சின்ன வயசுல நான் நெட் யூஸ் பண்ண எனக்கு தெரியாது. இப்ப வளர இப்ப இந்த ஏஜ்ல வந்து நெட்ன்றது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசோர்ஸா இருக்கு. நெட்ல வந்து உலகத்துல கிடைக்காத எல்லா என்னென்ன கிடைக்க முடியுமோ எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்குது. அதாவது வித்தின் செகண்ட்ஸ் இப்ப அதாவது இப்ப கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ராமகிருஷ்ணனுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. அது வந்து இந்தியாவுக்குள்ள அந்த நியூஸ் அதாவது நம்ம டிவியில செய்திகள் கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு அனௌன்ஸ் பண்ண 2 செகண்ட்ல நெட்ல வந்துருச்சு. அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு இன்ஃபர்மேஷன். நெட்ன்றது நெட்டு வச்சுதான் நான் வந்து எவ்ரிதிங் ஐ லேர்ன் எவ்ரிதிங் ஐ புதுசு புதுசா வர டெக்னாலஜியோ எல்லாமே என்ன பண்றாங்கன்னா நெட்ல பிளாக்ஸ் ஓபன் பண்றாங்க, ஃபாரம்ஸ் ஓபன் பண்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜோ மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த அந்த நம்மளும் வந்து அந்த மாதிரி பிளாக்ஸோ ஃபாரம்ஸ்லயோ நம்ம போய் விசிட் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவங்களுக்கு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெட்டை வந்து நம்மள யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஏன்னா மெயின்லா வந்து ரிசோர்சஸ் கேதர் பண்றது மோஸ்ட்லி வந்து நெட்ல இருந்து கேதர் பண்ணுவேன். அது மூலமா வந்து என்னோட நாலேஜ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னே நான் சொல்லலாம்.
2: ஏதான் எப்பயுமே வந்து ஒரு டெக்னாலஜியில வந்து நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். எப்படி வந்து மொபைல்ல வந்து நன்மை இருக்கு தீமை இருக்கு அந்த மாதிரி நீங்க வந்து நெட்ல வந்து வெறும் சாட்டிங்க்கும் வெறும் வந்து ஃபார்ம் ஹவுஸ் விளையாடுவாங்க சில பேர், நீங்க சொல்ற மாதிரி வந்து கேம்ஸ் விளையாடுவாங்க, அந்த மாதிரி வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் அதாவது வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகாம அது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா நெட் நீங்க சொல்ற மாதிரி அதுல வந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்க வந்து இப்ப பிளஸ் ஒன் படிக்கிறீங்களா, எந்த குரூப் எடுத்திருக்கீங்க?
3: நான் வந்து பயாலஜி குரூப் படிக்கிறேன்.
2: உங்களுக்கு வந்து எழுத்துல ரொம்ப ஆர்வம் இருப்பீங்க நான் நம்புறேன், ஏனா நீங்களோட பேச்சு ரொம்ப தெளிவா இருக்கு. சில கவிதையெல்லாம் கூட இப்ப நீங்க எழுதிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. சரி, எப்படி எழுதணுங்கிற ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது?
3: ஆக்சுவலி வந்து எழுதணுங்கிற ஆர்வம் வந்து என்னோட அம்மாவை பார்த்துதான் எனக்கு வந்துச்சு. எங்க அம்மா வந்து நல்ல பேச்சாற்றலும் நல்லா எழுதுவாங்க. நானும் அந்த மாதிரி அம்மாவால முடியுதே நம்மள

0: அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து என்னோட அம்மா வந்து எனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இப்படி எழுதணும் அப்படி எழுதணும் அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது மூலமா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு வந்து ஆற்றல் வந்து எனக்கு எனக்கு இல்லை எனக்குள்ள அப்படி ஒரு ஆற்றல் இருக்குன்னே எனக்கு தெரியாது. என்னோட அம்மா மோட்டிவேட் பண்ணதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி எழுதுறதோ பேசுறதோ நான் பண்ணிட்டு இருக்கேன்.
1: கதைகள் எழுதுவீங்களா இல்ல
2: எழுதிருவீங்களா?
0: கதைகள்லாம் நிறைய எழுதிட்டு இருக்கேன் இப்போதைக்கு.
1: எழுதுறேன். எத்தனை கதைகள் இது வரைக்கும் எழுதிருப்பீங்க?
0: இப்போதைக்கு குறைவான நம்பர் ஒரு 10 தான் எழுதியிருப்பேன். ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய எழுதுவேன்.
1: இந்த கதைகள்லாம் வந்து புத்தகங்கள்ல பிரசுரமாயிருக்கா?
0: அப்படி ஆனது இல்ல. நான் ஒரு டைம் வந்து தினமலருக்காக எழுதின அந்த சிறுகதை போட்டி வரும் அதுக்காக ஒரே ஒரு டைம் எழுதியிருக்கேன். ஆனா அது வந்து ஒரு பேட் லக், ஆனா அது பப்ளிஷ் ஆகல. ஆனா ஃபியூச்சர்ல வந்து நானும் ஒரு பெரிய எழுத்தாளன் ஆவேன் அப்படின்றதுல எனக்கு. அப்புறம் நான் சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் எழுதுறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சயின்ஸ் புதுசு புதுசா இப்ப வர டெக்னாலஜி வச்சு சயின்ஸை எப்படி யூஸ் பண்ண முடியும் ஒழுங்கா, அதனோட அதை எப்படி யூஸ் பண்ணா அது அதனால வரக்கூடிய நன்மைகள், அந்த மாதிரி வச்சு கதைகள் எழுதுறது பழக்கம் எனக்கு.
1: சரி, அதான் மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க சயின்ஸ் வச்சு அதிகமா எழுதியிருக்காரு. அதாவது வந்து கிரைம் நாவல்கள், அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து பொழுதுபோக்கு குடும்ப நாவல்கள் எழுதுறதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சயின்ஸ் பத்தி நீங்க சொன்ன மாதிரி சயின்ஸ் பத்தின விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு, குறிப்பா வந்து இளைஞர்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் எழுதுறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து குறைவா தான் இருக்காங்க. நீங்க வருங்காலத்துல அந்த சயின்ஸ் பத்தின விஷயங்களை அழகா கவிதையில, அப்புறம் வந்து கட்டுரைகள்ல, ஒரு என்ன சொல்றது, ஒரு நகைச்சுவையோட, இன்னும் வந்து ஒரு கருத்து ஆர்வத்தோட, ஒரு அந்த மாதிரி எல்லாம் நீங்க எழுதினீங்கன்னா சீக்கிரமே அதை வந்து மக்களுக்கு போய் சென்று சேரும். அதுவும் குறிப்பா தமிழ்ல எழுதுற உங்களுடைய முயற்சிகள் ரொம்பவே நாங்க பாராட்டுறோம். நீங்க கதைகள் சொன்னீங்க, ஆனா அந்த கதைகள் வந்து பிரசுரம் ஆகினாலும் சரி ஆகலனாலும் சரி, நீங்க உங்க கதைகளை வந்து எங்க MOP சமுதாய வானொலி நேயர்களோ வந்து நீங்க வந்து வாசிச்சு காமிக்கலாம். அதுக்கு வந்து எப்பவுமே MOP வந்து ஆதரவு கொடுக்கும். சோ அடுத்த தடவை வரும்போது உங்க கதைகளை எடுத்துட்டு வாங்க, அதை நம்ம நேயர்கள் நிச்சயமாவே ரசிச்சு கேட்பாங்க.
0: ரொம்ப நன்றி மேடம் இப்படி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி வந்து சான்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. நெக்ஸ்ட் டைம் நான் கன்ஃபார்ம்டா ஒரு கதையோட நான் வருவேன்.
1: சரி, நீங்க வந்து வேற என்னென்ன மாதிரியான ஸ்கூல் போட்டிகள்ல குவிஸோ இல்ல வந்து இந்த எழுத்து போட்டி இல்ல என்ன அந்த மாதிரி எல்லாம் கலந்துட்டு இருக்கீங்களா?
0: அந்த மாதிரி நிறைய கலந்துகிட்டு இருக்கேன். முக்கியமா வந்து நான் வந்து ரொம்ப சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்கேன் அவங்க கிட்டே ஏற்கனவே. அதனால நான் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ற மீட் ஒரு காம்படிஷன் கூட இது வரைக்கும் மிஸ் பண்ணதில்லை. இப்ப படிப்புனோட சும்மா அதிகமா இருக்கிறதுனால ஜஸ்ட் அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட்ன்றத கொஞ்சம் ஊத்தி வச்சிருக்கேன். அபவுட் ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நான் சயின்ஸ் ப்ராஜெக்ட் காம்படிஷன்ஸ்க்காக போவேன். அந்த மாதிரி வந்து ஒரு டைம் ஸ்டேட் லெவல்ல நடந்த ப்ராஜெக்ட்ல 3rd place வந்தேன். அப்புறம் வந்து இதுக்கு பிரசிடென்ட் வந்து நம்ம இந்தியாவோட பிரசிடென்ட் வந்து அவங்க வந்து பாலஸ்ரீ அப்படின்னு ஒரு அவார்ட் கொடுக்கறாங்க. அது வந்து பத்மஸ்ரீ அவார்டுக்கு ஈக்குவலன்ட். அந்த மாதிரி ஒரு காம்படிஷனுக்கு கேட்டபோது நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போனேன். நான் நேஷனல் லெவல் வரைக்கும் போனேன். ஆனா அங்கேயே ஒரு பேட் லக், எனக்கு ப்ரைஸ் கிடைக்கல. அப்புறம் வந்து நான் வந்து சுனாமி வார்னிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்காக நான் வந்து பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நான் தான் வந்து இந்தியாவிலே வந்து நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு வயசு வந்து 13. நான் தான் யங்கஸ்ட் பேட்டன்ட் அப்ளை பண்றதுக்கு நான் தான் யங்கஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட் அப்படின்ற எனக்கு ஸ்டேட்டஸ் கிடைச்சது.
1: ஓகே, அது வந்து இந்த லிம்கா சாதனை புஸ்தகம்ல வந்திருக்கா?
0: அதெல்லாம் வரல. அது எப்படின்னா பேட்டன்ட் வெளி வந்த பிறகுதான் அது வந்து எதுக்காக இருந்தாலும் அனுப்ப முடியும். அவரு அப்ளிகேஷன் தான் போட்டிருக்கேன்.
1: அப்ளிகேஷன் கொடுத்த லெவல்லே வந்து இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி வந்து இந்த சின்ன வயசுல பேட்டன்ட்காக கொடுத்ததுல. வாழ்த்துக்கள் ஆதித்யா, தமிழ்நாட்டில இருந்து இந்த மாதிரி வந்து உலக அளவுல போய் நீங்க வந்து கலந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு முன்னோடியா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு முறை சொன்னீங்க பேட் லக் சொல்லாதீங்க. இவ்வளவு தூரம் நேஷனல் லெவல்ல நீங்க போனதே வந்து உங்களுக்கு ஒரு குட் லக் தான். சோ வந்து முயற்சி திருவினையாக்கும். இவ்வளவு தூரம் வந்து முயற்சி பண்ணி நீங்க வந்து நேஷனல் லெவல்ல போயிருக்கிறதே உங்க ஏஜ்ல வந்து ஒரு பெரிய வெற்றி தான். சோ அதனால வந்து நிச்சயமா வந்து இந்த வெற்றிகள் கண்டிப்பா உங்களுக்கு தொடரும். சோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து பேட் லக்னு சொல்லக்கூடாது அடுத்த தடவை.
0: ஆமா மேடம், தேங்க்யூ ஃபார் த இன்ஸ்பிரேஷன். நான் இன்னும் கன்ஃபார்ம்டா சொல்லல.
1: நீங்க சொன்ன மாதிரி வந்து எதிர்காலத்துல வந்து இன்னும் நிறைய வந்து சயின்ஸ் பத்தின ஃபிக்ஷன்ஸ் பத்தியும் அதுக்கப்புறம் வந்து கவிதைகள் மூலமா வந்து மக்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்கு கதைகள், அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ்லயும் உங்களுக்கு நிறைய கண்டுபிடிப்பு இருக்கு, ப்ராஜெக்ட் எல்லாம் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நீங்க எங்களுடைய எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களோட கண்டிப்பா பகிர்ந்துப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். சின்ன சின்ன அறிவியல் தகவல்களை கூட நீங்க வந்து கண்டிப்பா வந்து எங்களுக்கு சொல்லலாம். சோ நிறைய வந்து ஸ்கூல் சில்ட்ரன் வந்து இதனால வந்து பெனிஃபிட் அடைவாங்க.
0: ஆமா மேடம், நீங்க சொல்றது நல்லது, நல்ல ஐடியா அது. நான் வந்து முயற்சி பண்றேன், என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களுக்காக எம்ஓபி ரேடியோக்காக நான் கான்ட்ரிபியூட் பண்றேன். ஈவன் இன்னொன்னு சொல்லணும்னா, எம்ஓபி ரேடியோ நான் கேட்டு நான் இன்னும் கொஞ்சம் நிறைய பெனிஃபிட் ஆயிருக்கேன். மத்தவங்க பண்ற அந்த ஹெல்த் டிப்ஸ் அது இதெல்லாம் கூட நான் நிறைய கேட்டிருக்கேன். இது மூலமா ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட வந்திருக்கு, நம்ம கூட ரேடியோல பார்ட்டிசிபேட் பண்ணலாமே, நம்ம கூட இதெல்லாம் பண்ணலாமே, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்லாமே அப்படின்ற இன்ஸ்பிரேஷன்ல தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். நீங்களும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
1: உங்களை மாதிரி இளைஞர்கள் இந்த மாதிரி பள்ளி மாணவ மாணவிகளுடைய திறமைகளை வெளிக்கொண்டதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி எப்பவுமே வந்து முன்னோடியா இருக்கும். சோ அந்த வகையில உங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. உங்க பேச்சை கேட்டுட்டு இப்போ வந்து பலருக்கு வந்து அது ஒரு நிச்சயமா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் நீங்க பண்ண போறீங்க?
0: இன்னைக்கு வந்து நான் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் நோவாக்கள்னா என்ன, அதனோட வகைகள், அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், அப்புறம் இப்ப கூட ஒரு சூப்பர் நோவா நிகழறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, பெட்டல் கூஸ் அப்படின்னு ஒரு ஒரு நட்சத்திரம், அது 1000 மில்லியன் வருஷங்கள் வாழ்ந்து முடிச்சிருச்சு, இப்ப வெடிக்கிற தருவாயில இருக்கு. அது நிகழும் போது சூப்பர் நோவான்றத என்ன இப்ப இந்த ஜெனரேஷன் மக்கள் நேரடியா நம்ம பார்க்க முடியும், அதை பத்தி ஒன்னும் சொல்ல போறேன். அப்புறம் ரெண்டாவது வந்து ஸ்வைன் ஃப்ளூ ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த உலகத்தையே. வந்து ஒரு ஒரு 3-4 மாசத்துக்கு வந்து அப்படியே வந்து யாரை பார்த்தாலும் ஸ்வைன் ஃப்ளூ, ஸ்வைன் ஃப்ளூ, ஸ்வைன் ஃப்ளூ, எங்க பார்த்தாலும் அதே பயம், எங்க பார்த்தாலும் எனக்கு வந்துட போது, உனக்கு வந்துட போத்து, திடீர் மரணங்கள், இப்படிலாம் வந்து ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தது அந்த ஸ்வைன் ஃப்ளூ. அதை பத்தின அது அதுனா என்ன, உண்மையா ஸ்வைன் ஃப்ளூன்றது வந்து பன்றிகள்னால பரவக்கூடிய ஒரு வியாதியே இல்லை, ஆனா அந்த பன்றிகள் என்ன பாவம் பண்ணிச்சதோ தெரியல, டெய்லி டெய்லி நம்ம வாயில வந்து வந்து போகுது. அதனால அதை பத்தி அதனோட அதுக்கு ஏற்பட வேண்டிய விழிப்புணர்வுகள், அப்புறம் வந்து அது வர அது எதனால பரவுது அப்படின்றத பத்தி நான் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து பாம்புகள் பத்தி ஒரு சின்ன ஒரு இது. பாம்பு வந்து என்னன்னா வந்து அது உண்மையா வந்து ரொம்ப ஒரு கொடிய பிராணியோ, நம்ம கண்கள்னால பாக்கிறதுக்கு அது ஒரு கொடிய பிராணி மாதிரி இருக்கு, ஆனா அது உண்மையிலேயே ஒரு கொடிய பிராணி கிடையாது. அது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப அதிக அளவுல பாம்புகள் வந்து அதனோட தோலுக்காகவும் மற்ற இதுக்காகவும் அதை நிறைய பேர் கொன்னுடுறாங்க. அதோட இல்லாம அந்த பாம்புகள்னாலே ஒரு பயத்தை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க நம்மளோட இதுல, அதை பார்த்தோன்னே அடிச்சு அந்த இடத்துலயே கொலை பண்ணினோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உருவாயிருக்கு மனுஷங்க நடுவுல. அந்த எண்ணத்தை போக்கணும். அத்தோட இல்லாம பாம்புகள் வந்து பாம்புகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு இந்த நிலையில. அது ஏன் அந்த அப்படி குறைஞ்சு போயிட்டு இருக்கு, அப்படி ஒரு அழியற நிலையில இருக்க ஒரு பாம்பு மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி ஒரு இத வந்து இத பத்தி நான் இன்னைக்கு இது பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் நான்காவது வந்து இந்த தமிழ், இப்ப இந்தியா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அத்தனை பேரையும் தலை நிமிர வச்ச ஒரு வேதியியலாளர், ஒரு ஆராய்ச்சியாளர், இப்போதைக்கு லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பணிபுரிஞ்சிட்டு இருக்கா, அவரை பத்தி ஒரு இது. அவர் வந்து இப்ப நோபல் பரிசு பெற்றிருக்காரு, வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன்றவர். அவர் ஒரு புகழ்ந்து ஒரு கவிதை எழுதியிருக்கார். நோபல் பரிசுன்றது இந்தியர்களுக்கு ஒரு எட்டாக்கனியாவே இருந்துட்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 50-60 வருஷங்களா யாருமே நோபல் பரிசே இல்லை, அதனால இந்தியர்கள் அதனால வந்து அது ஒரு எட்டா கனியா போச்சு. இப்ப இவர் வென்று எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்திருக்காரு, அவரை புகழ்ந்து ஒரு கவிதை. அப்புறம் வந்து ஐந்தாவது வந்து முக்கோணங்கள் பத்தி. முக்கோணம்னா வெறும் ட்ரையாங்கிள், சும்மா அது வந்து மேத்தமேட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரியில ஒண்டிதான் வரும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா முக்கோணங்கள் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமானவை. இப்ப நம்ம ரோட்ல போறோம்னா டிராபிக் சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள்குள்ள ஸ்டாப்போ இல்ல இதுவோ ஒரு நான் வாக்கிங் இது வருது அப்படின்னா போட்டோம்னா ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருப்பாங்க. அது ஏன் ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க அப்படின்றது இது யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் வடிவத்துல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம சொன்னோம்னா அது பிரெயினை டக்குன்னு போய் ரீச் பண்ணும். ட்ரையாங்கிள் வடிவத்துல இன்ஃபர்மேஷன் போறதே அதுக்காக தான். ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளா சிம்பிள் போறது பார்த்த உடனே பூமிக்கு, அதாவது பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அதனாலதான் அது வந்து யூஸ் பண்றாங்க. அதனோட யூசஸ், அப்புறம் அந்த பிதாகரஸ் தியரம், அப்புறம் ஒரு தியோட லைட்னு ஒரு கருவி இருக்கு. அது வந்து இப்ப நீங்க ஒரு மலை எங்கன்னு பாக்குறீங்கன்னா, மலை எவ்வளவு உயரம் இருக்கும் அப்படின்னு நீங்க மலை ஏறினாதான் தெரியும் காலத்துல. ஆனா இந்த தியோட லைட்ன்ற கருவி, இந்த பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அந்த மலையோட ஹைட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அது ஏறாமலே. அதை பத்தி பண்ணிருக்கேன். அப்புறம் மழைன்றது எவ்வளவு இப்ப ரொம்ப முக்கியமான, இப்ப இந்தியாலேயே வந்து ரொம்ப உலகத்திலேயே வந்து மழை நிறைய பெய்யக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் ஒன்னா இருந்தது. ஆனா வர வர மழை வந்து பொய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இங்க நடக்கிற மாற்றங்கள், அதனால நம்ம கஷ்டப்படுறோம். இப்ப நீங்க வங்கியில பணத்தை போட்டு எடுத்துக்கிறீங்க, எப்ப வேணுமோ யூஸ் பண்ணிக்கிறீங்க எடுத்துக்கிறீங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணும். அந்த மாதிரி இப்ப மழை நீரை வந்து மழை நீரை சேமிக்கிறீங்க, மழை நீர் சேமிச்சுட்டு இப்ப வந்து வறட்சியான காலத்துல அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, மழை நீர் சேகரிப்பு முறைகளை நம்ம நீர் வங்கிகள்னே சொல்லலாம். நீரை சேமிச்சுட்டு வறட்சியான காலம், நீர் நிறைய வரும்போது அதை சேமிச்சுட்டு வறட்சியான காலத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அந்த மழை நீர் சேகரிப்பு, அதை பற்றி நான் இதெல்லாம் சொல்ல போறேன். அத்தோட இல்லாம கடைசியா வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, பூமியில வந்து நிறைய ஏற்கனவே நம்ம மாசுபடுத்தியாச்சு ஏற்கனவே. இப்ப என்ன மனுஷன் என்ன இப்ப யோசிக்கிறான்னா, ஆல்டர்னேட்டிவ் வேற எங்கேயா போய் அவனால இது வாழ முடியுமா? ஏன்னா ரொம்ப நச்சூட்டல் ஜாஸ்தியா போயிட்டே இருந்துச்சுன்னா மனுஷனால பூமியில வாழ முடியாது. அதனால அவன் என்ன யோசிக்கிறானா, இப்ப வேற எங்கேயா போய் வாழ முடியுமா அப்படின்ற ரிசர்ச்ல தான் நாசா விஞ்ஞானிகள் நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. அப்படின்ற தேடும் போது மூன், அதாவது நிலவுன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்டா அந்த விஞ்ஞானிகளுக்கு கண்ணில் தெரியுது. பூமியில போய் நிலவுல வாழலாம், பூமி அதாவது பூமியில நிலவுல போய் நம்ம வாழலாம். அந்த மாதிரி அது அது பேஸ் பண்ணி ஒரு கவிதை ஒன்று கொண்டு வந்திருக்கேன்.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வந்து +1 ஸ்டூடெண்ட் இவ்வளோ தூரம் வந்து நீங்க வந்து சயின்ஸ்ல வந்து ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ அழகான விஷயங்களை வந்து தமிழ்ல மக்களுக்கு புரியற மாதிரி நான் பேச போறேன் அப்படின்னு சொல்றப்போ, இந்த கேட்கறப்பே நம்ம நேயர்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ வந்து தொடர்ந்து நீங்க வந்து நம்ம MOP சமுதாய வானொலியில வந்து பல விஷயங்கள் நீங்க கண்டிப்பா பேசலாம். அதுக்கு வந்து அதுக்கு நீங்க நிறைய வந்து ப்ரிப்பேரும் பண்ணி எப்பப்போ உங்களுக்கு முடியுதோ டைம் கிடைக்கிறப்போ நீங்க வந்து தொடர்ந்து வந்து பேசலாம், தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. ஆதித்யா, நீங்க வந்து தொடர்ந்து வந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சொல்றேன்.
0: நன்றி உங்களுக்கும் நான் நன்றி ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இளைஞனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் நான் எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு வந்து நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதனால என்னோட வெரி வெரி பிக் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் MOP ரேடியோக்கும் MOP கம்யூனிட்டி ரேடியோக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்றேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. என்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ், அப்புறம் நிறைய சயின்ஸ் பத்தி தெரிஞ்சவங்க கூட இந்த MOP ரேடியோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி நீங்களும் ஹெல்ப் பண்ணலாம். அதனால தேங்க்ஸ் டு MOP.
1: நேர்களை நீங்களும் ஆதித்யா மாதிரி வந்து சயின்ஸ் பத்தியோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஆதித்யா மாதிரி பல தகவல்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து MOP சமுதாய வானொலிக்கு வரலாம். நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து மிச்ச நேர்களோட வந்து தாராளமா பகிர்ந்துக்கலாம். நீங்க வர வேண்டிய முகவரி MOP வைணவ மகளிர் பெண்கள் கல்லூரி, நுங்கம்பாக்கம், சென்னை. நீங்க போன் பண்ண வேண்டிய எண் வந்து 6512133333.
2: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.
3: பஸ் வந்துடா,
4: டிக்கெட் டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட் உள்ளவா உள்ளவா.
3: ஏய் ஃபுட்போர்ட்ல ஏன்டா நிக்கிற, மேல வாடா.
5: ஏய் பரவாயில்லடா.
6: Do you still want to risk your life by traveling on a food boat? Think again.
7: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹாய், நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்துருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க, இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்க, சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தலை, அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்களை கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் எவ்வளவு?
1: அது வாங்க 800 ரூபா.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இங்க இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல ISI மார்க்கே இல்லையே.
1: அதுங்களா?
0: ISI மார்க் இல்லைன்னா ஸ்டெபிலைசர் வாங்க மாட்டேன்.
3: ஆம் நேயர்களே, ISI மார்க் உள்ளதே மட்டும் வாங்குவோம், அதுவே தரத்திற்கு உத்தரவாதம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் வுமனா நீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு 2 லைன் சொல்ல முடியுமா?
6: சக்சஸ்ங்கிறது அவங்க உங்களோட அளவுக்கோல் தான். எனக்கு இன்னும் பார்த்தா என்னோட சக்சஸ் போறலன்னு கூட தோணலாம். உங்களுக்கு என்ன பார்க்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் உமனா தோணலாம். நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு தேவையில்லாம மண்டை போட்டு உடச்சிட்டுலாம் வாழ வேண்டாம். பட் சக்சஸ்ஃபுல் உமன் நான் என்ன சொல்லுவேன்னா, எமோஷனலா நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நைட்ல பார்த்தா நிம்மதியா தூங்கணும். தேவையில்லாத கிரீடினஸ் எல்லாம் இல்லாம ஐம் ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் பிராக்டிஸ் பண்றதுதான் ஒரு பெரிய சக்சஸ். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டா எனிபடி கேன் பி அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதை வேணா நான் சொல்லலாம். நான் வந்து கரியர்ல சக்சஸ் ஆனதையோ பெருசா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆன அண்ட் ஐ எம் செல்ஃப் மேட் வுமன் அப்படிங்கறத எல்லாத்தையும் விட, ஐ எம் ஏபிள் டு ஸ்லீப் ஹாப்பிலி அண்ட் ஐ எம் ஏபிள் டு பிராக்டிஸ் ஹாப்பினஸ். தட் வே ஐ எம் சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங்.
5: ஓகே, நீங்க ஏதாவது சோஷியல் சர்வீஸ் ஏதாவது பண்றீங்களா? ஐ யூ இன்ட்ரஸ்டட் இன் ஆல் திஸ்?
6: நான் சந்தோஷமா இருந்து மத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதே பெரிய சோஷியல் வர்க் நான் நினைக்கிறேன்.
5: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்றீங்களா? இது
6: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்ணல. கதையில நிஜம் அச்சமில்ல அச்சமில்லன்னு பண்ணோம். அது வந்து இந்த சோஷியல் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து we were dealing on the TV. It was a live show. HMLA was recorded. Part of it was recorded. அதனால வந்து சொசைட்டில இருக்கிற பல பிரச்சனைகள் நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வாழ்க்கை என்னன்னு என்னால இன்னும் கூட படிக்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. அது மூலமா என்னுடைய நெட்வொர்க் கொஞ்சம் பெருசாச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு ரீச் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் தி பீப்புள் ஆர் ஏபிள் டு ரீச் மீ. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் உதவிகள் அது பண்ண முடிஞ்சது. அது பெரிய சோசியல் ஒர்க்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, ஒரு மனிதனா பிறந்தவன் வந்து 5 ஜீவராசிக்கு உணவு வைக்கணும்பா. அதே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு ஈ, எறும்பு, காக்கா, நாய், நரி. நிறைய பிடிக்க முடியாது இப்பெல்லாம். அதனால காக்கா ஒன்னா பிடிச்சிக்கலாம். நாய் அந்த மாதிரி, பூனை, மாடுக்கு இது கொடுக்கறது, சக மனிதர்களுக்காவது உணவு கொடுக்கணும், யாராவது ஒருத்தருக்காவது கொடுக்கணும்னு அந்த காலம் மாதிரி சிவனடியார்களுக்காக காத்துட்டு இருந்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட முடியுங்கிற நிலைமை இல்ல. அரிசி வைக்கிற வேலையில யாராவது வராங்கனால கதை சாத்திர அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கிறோம் கூப்பிடலான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே இல்லையா? சோ அட்லீஸ்ட் இத வந்து பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்கும். நம்ம அதுவே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு உறவும், ஒரு ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறதுமே. இன்னொன்னு நீ சொல்லணும்னா, சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க. அவங்கள பார்த்து நாங்கெல்லாம் வளர்ந்தது. உதாரணத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி. அவங்க பேரே நீங்க எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? அவர் வந்து திங்கக்கிழமைகள்ல மாத்திரம் ராத்திரியில எல்லாருமே ஒருவேளை உணவை தவிர்த்து கோதுமையோ ஏதோ அந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டு அந்த உணவை வந்து நீங்க சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னாரு. அது வந்து ஐ வாஸ் வெரி யங் தட் டைம். மைண்ட்ல நல்லா பதிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? 3 வேளை சாப்பிட்டா ஓகே. முதல் வேளை சாப்பிடுறவங்க வந்து யோகி, 2 வேளை சாப்பிட்டா அவங்க வந்து போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி, 4 வேளை சாப்பிடுறவங்க தேச துரோகிகள் அந்த நாட்டுல இருக்காங்க. சோ அது முதல்ல அதுல கட் பண்ணாலே பேசிக்கா வயத்து ரொப்பிட்டாலே எல்லாருக்கும் பசிங்கிறது அடங்கி போனாலே உனக்கு அடுத்த தாட் வர ஆரம்பிச்சு. என்ன செய்யணும், உதவி செய்யணுமா, படிக்கணுமா, நம்ம முன்னுக்கு வரணுமா, நம்ம என்ன செய்யணும்னு பேசிக்கா அதுக்குண்டான வழியை வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்கறாங்க எங்களுக்கு எல்லாம். இந்த காக்காக்கு வைய இப்ப வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே பொழுது கோவே கிஃப்ட் மாதிரி கொடுன்னு குடுக்கறது பழகிறாங்க. அந்த குடுக்கறதுங்கிறது பழகினால உங்களுக்கு வந்து அந்த சோசியல் கமிட்மெண்ட் வந்துருது.
5: உங்களோட ரோல் மாடல் இதுக்கெல்லாம் யாரு சொல்ல முடியுமா?
6: என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே. எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. சாதாரணமா வீட பெருக்க வரவளும் சொல்லி கொடுக்கலாம். நாம யார்கிட்ட என்ன பாடம் கத்துக்கிறோம்ங்கறதான். ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லா நல்லதும் இருக்கு, நம்மளை விட அதீதமான தெளிவுகளும் இருக்கு வாழ்க்கையை பார்த்தவங்க கிட்ட. அவங்க எந்த மட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க எல்லாம் ரோல் மாடல் தான் எனக்கு.
5: உங்களோட
6: வாழ்க்கை முறையே வேற. இந்த ஒரு 20 வருஷமா ரொம்பவே மாறி போச்சு. இன்னொன்னு என்னன்னா, முன்ன வந்து ஒரு சர்வோதயா பானேன்னு எல்லாரும் வீட்லயும் இருக்கும். சங்கர மடத்துல இருந்து கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பானையை வாங்கிட்டு போவாங்க. தினமே நம்ம அரிசி போடும் பொழுது ஒரு கைப்பிடி அரிசி அதுல போட்டுடணும். சோ மாச கடைசியில பாக்கும் போது ஏதோ ஒரு கொஞ்சமா சேர்ந்துரும். பத்து வீட்டுல வாங்கிட்டங்கனால அந்த அரிசி வந்து எல்லாருக்குமே ஆகும். ஏன்னா வேத பாராயணம் படிக்கிற பசங்க அப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஏழ்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அரிசியை வாங்கிட்டு போவாங்க. இந்த தாட்டு லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு பெரிய தலைவர் சொன்ன தாட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்த விதம் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த சோசியல் கமிட்மெண்ட் என்னும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், அதனால இந்த எங்கேயாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ரோடை கிளீனா வச்சுக்கணும், அவங்க வீட்டு வாசல கிளீனா வச்சுக்கிட்டாலே போறோம். இது அது பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல போ ஸ்கூட்டர் போற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா டிராபிக் ஜாம் ஆச்சுனால அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்கிறதே இல்ல. என்னமோ இவனுக்கு மாத்திரம் தான் டிராபிக் ஜாம் ஆன மாதிரி சைட்ல பெடஸ்ட்ரியன்ஸ் போற வழியில் இப்ப நான் பார்த்தேன். இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்ல அர்ஜென்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போறது, இன்னும் கொஞ்சம் போனா அங்க கூவத்துல விழுந்துருவாங்க, கவலைப்பட மாட்டான் போல இருக்கேன். சரி, இந்த அளவுக்கு அவசரத்துல இருக்கோம் நம்ம, அந்த ஒரு பொறுமை, இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தினால நம்ம உயிரும் போகலாம் காலும் போகலாம்ங்கிறதுலாம் இல்ல. மத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிடணும், அப்படி நான் போய் சேர்ந்தோம், நான் சுயநலமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய சோசியல் ஒர்க். சுயநலத்தை தவிர்த்துட்டு சுத்தத்தை கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சாலே பெரிய சோசியல் ஒர்க். அதை வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தான் பெட்டர். ஏன்னா கேட்ச் தம் எங்குன்னு உங்களுக்கு இன்னும் கீழே இருக்கலாம், ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்ப வந்து இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இந்த பட்டாசு தொழிற்சாலையில எங்க வீட்டுல வந்து குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறதே இல்லை. நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணு இந்த சமிக்தாட்ட சொன்ன போது இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில குழந்தைகள் தான், அப்புறம் பீடி தொழிற்சாலையிலயும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன போது எத்தனையோ குழந்தைகள் தீ விபத்துல செத்து போயிடும். ஏன்னா பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு வந்து கரண்ட் ரொம்ப செலவாகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ராத்திரி வேளையில கரண்ட் செலவாகுங்கிறதுனால கதவெல்லாம் மூடிட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ண வச்சு அந்த பிள்ளைகளை மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த பிள்ளைகள்லாம் பட்டாசு தொழிற்சாலையில வேலை பண்ணும். ராத்திரியில தீப்பொறி பறக்கும் பொழுது காலையில குழந்தைகள் இறந்து போயிருக்கும். காலையில ஒரு நியூஸ் அவ்வளவுதான் காலம். பட்டாசு தொழிற்சாலையில் குழந்தைகளும் இவர்களும் தீ விபத்தில் கருகினார்கள். ஐயோ பாவம், முடிஞ்சு போச்சு, நம்ம முடிச்சிட்டோம். ஆனா தீபாவளி அந்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம். இதை நம்ம பண்ணாமல் இருந்தாலே தீபாவளி வந்து இந்த அளவுக்கு பட்டாசு கொளுத்தணும்னு இல்ல. இந்த குழந்தை தொழிலாளர்களை நாம ஒதுக்கிறதுக்கு அவங்களோட வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நாம பார்க்கலாம். அண்ட் நெவர் என்கரேஜ் இந்த டிராபிக் சிக்னல்ஸ்ல அங்க இங்க பிச்சை வாங்குற குழந்தைகளோ கை குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை வாங்க வரவங்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய சோசியல் ஒர்க். சின்ன சின்னதா தண்ணியை வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி நம்ம அன்னைக்கு உண்டான வாழ்க்கையில சின்ன சின்னதா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருக்கனாலே உங்களுக்கே அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இது ஒண்டிதான் இளைஞர்கள்ட்ட நான் கேட்கிறேன்.
5: இன்னொன்னு ஆண்டி, இட்ஸ் பிட் பர்சனல், ஆனாலும் சைல்ட் அடாப்ஷன் அப்படிங்கறது நீங்க டாட்டரே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள்.
6: நான் வந்து குழந்தைகளை நம்ம அடாப்ட் பண்றதே இல்ல, அந்த குழந்தைகள் தான் நம்மள பேரண்ட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிறது. பர்டிகுலர் சோல் டசன்ட் டிசைட், தி சோல் தான் டிசைட் பண்றது பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் டோன்ட் டிசைட். அப்படியே பார்த்ததுனா எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தை இல்ல. தி சோல் டிசைட்ஸ் ஒன்லி கம்ஸ் டு தி பேரண்ட்ஸ்.
5: நீங்க அவ்வளோ கேரிங்கா இருக்கீங்கோ, இதெல்லாம் வந்துட்டு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆண்டி.
6: இல்லம்மா, யாருமே அவங்கவுங்க குழந்தைய எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா தான் பாத்துக்குவாங்க. அதுல வந்து சுயநலம் இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு வந்து நிறைய கப்பல் அடாப்ட் பண்ணிக்க ரெடியா இல்ல, பண்ண ரெடியா இருந்தா குழந்தைகள் இல்ல. அந்த ரேஷியோ தான், குழந்தைகள் கம்மியா தான் இருக்காங்க. அங்கங்க நிறைய குழந்தைகள் விட்டு வச்சிருக்காங்களே, ஏன் யாருமே அடாப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டா எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா இது இருக்காது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முதல்ல பிறந்தா அடுத்தது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்ன இவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், இதனோட ஜாதகம் என்னவோ, இது என்ன ஆகுமோ, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல தான் கெட்டு போறது. அதை விட நம்ம பேசாம ஒரு நல்ல நாளும் கிளம்பினா யாராவது பொறுப்பேற்றுட்டு நடத்துறாங்கன்னா அங்க கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு இல்லைன்னா பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துருவோம். நம்ம அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு தான், அதுதான் முதல்ல நான் சொன்னேன், பலவிதமான பொறுப்புகள் இருக்கு. சுத்தம் சுகாதாரம் வந்து எல்லா விதத்திலையும் மனசா வாச்சா கர்மனா சுத்தம் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லயும் வரணும், செய்கையிலயும் அந்த சுத்தம் இருக்கணும். அதை வந்து பழகிறதுக்கு பயப்படுறதுனாலதான் எல்லா வித பிரச்சனைகளுமே இருக்கு நமக்கு. அதாவது குழந்தைகள் இனிமேதான் உலகத்தை பார்க்கணும். ஓல்டேஜ் ஹோம் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சுல, டெஸ்டிடியூட் விமன் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சுல, பொறுப்புகள் யாரும் எடுத்துக்காத்தனால தானே. எல்லாருக்கும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழணும். அதனால அம்மா அப்பா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, ஓல்டேஜ் ஹோம்ல ஜாலியா இறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிக்னிக் ஸ்பாட் மாதிரி, இவங்க ஜாலியா இருப்பாங்கன்ற எண்ணத்துல அந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு நம்ம. அடாப்ஷன் வந்து இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர். இன்னும் கொஞ்சம் போனா ஐ திங்க் எவ்ரி ஃபேமிலி ஷுட் அடாப்ட் அ ஓல்டர் பர்சன். ஒரு பாட்டியாவோ ஒரு தாத்தாவோ அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர்.
5: பாட்டி எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டி. அவ கதையெல்லாம் கேட்காம வி கிட்ஸ் ஆர் டோட்டலி
6: இல்ல. அது இன்னொன்னு சொல்லிடுறேன், எல்லா பாட்டியும் சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படியே பிளேடு போடுற பாட்டிகளும் இருப்பாங்க. ஆனா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட். என்னோட அம்மாவா இருந்தா, என்னோட அத்தையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. தேர் ஆர் சம் கப்பிள் தே ஹவ் அடாப்டட் சம் ஆஃப் தி எல்டர்லி பீப்பிள் ஆல்சோ.
5: நம்ம மாரல் வேல்யூஸே நம்ம பாட்டி இல்லாத போது
6: கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணு இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு தொண தொணா கூட சில நல்ல விஷயங்கள் சொல்லதான் செய்வாங்க. நமக்கே வந்து ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்கா வாழ்க்கையில, சேவிங்ஸ் எந்த விதத்துல எப்பெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கலாம், எந்த விதத்துல நம்ம சிக்கனமா வாழலாங்கறத கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் தப்பா பண்ண பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் குறையும், பிரச்சனைகள் குறையும். ஓகே ஆண்டி, தேங்க்யூ சோ மச் ஆண்டி. நீ ராக எடுக்கிறதுக்குள்ள நானே சொல்லிடுற, இட்ஸ் மை பிளஷர் டாக்கிங் டு யூ ஆல். ஓகே, ஆல் தி பெஸ்ட், மேக் இட் பிகின்.
7: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்குகிறது பூசுத்தலாம் வாங்க.
8: It has been long time I came to Chennai. It's so boring, man. I need a break. What do we do?
9: Hey, Sweetu, don't get so bugged up, okay? I think we can go on a one-day tour somewhere. Sometime. What say?
8: Yeah, sure. But where do we go?
9: Actually, I have an idea of going to Auroville. I think it's a really fabulous place. And, you know, it's really peaceful and all. And it will help you rejuvenate, you know, get back to college life and stuff.
8: Oh, okay. Is it a shopping mall? Or
9: no, actually, as I told you, I think it has a lot of things. It has a meditation center. It has a temple. It has a lot of shopping malls as well. Not shopping malls, actually, but it has places where you can shop. It has loads of restaurants. It has a lot of bookshops and all, if you want to, you know, read books and stuff. Actually, there's a... I want to tell you something about the meditation hall. The meditation hall has a small opening where a ray of light will pass, okay? And that's the only lighting that is there in the meditation hall. And the area where the light falls will be as white as crystal.
8: Ya salam. Whoa. Really?
9: Yeah.
8: I just can't imagine how it would look. I really, really want to go. When do we go?
9: Wait, listen to this. When that light is as white as crystal, right? And just that light is enough for the huge structure. Whoa. It's enough for the whole room.
8: Amazing, man.
9: It's natural light. Okay. So I'm sure you want to see that. Why don't we go tomorrow? I'll arrange some conveyance. We'll go tomorrow.
8: Yeah, sure. We'll go.
9: It takes just, you know, one day. It's just a day's trip from and to Chennai.
8: Cool.
9: And it's around 2 hours away. It's on the way to Pondicherry. So,
8: cool.
9: Yeah.
8: Let's see. Hey, yeah, we can go there too. Hey, you know what? I just heard it from one of my friends that students are making some program on Chennai Live show. Some Chennai Live. It's a program like they're going to suggest some more places from what and all is there in Chennai and all.
9: Okay.
8: Let's listen to it and we'll see who's going to get interviewed.
9: Oh, it's an interview.
8: Yeah, so we can get a lot more information, no? Where and all we can go.
9: Yeah, I think that's apt for both of us. Okay, put on the radio, I say. Come on. Hello, listeners. You are listening to MOP Community Radio at 107.8. Today, as a part of our package, The Road Less Traveled, we have Dr. A.C. Mohandas from the Department of Tourism. He is the director and the managing director of the Department of Tourism in Tamil Nadu. A very warm welcome to you, sir.
10: Thank you.
9: Sir, to begin with, when people hear the place Tamil Nadu, when we talk to them about Tamil Nadu, they know about Rameshwaram, they know about Udagamandalam, they know about Brihadeeshwara Temple. But there are a lot of other places that are equally picturesque and hold equal historical value, sir. Could you mention like a few places that fall under this category?
10: Well, it's a very good question. You know, Tamil Nadu it's a different state when compared to other states in India. Normally, we used to call it is Indian subcontinent. Tamil Nadu is within the Indian subcontinent and it has got all the characteristics of a subcontinent. If you take mountains, we do have serene mountains. We do have pristine beaches. We are having historical monuments and heritage sites. Besides that, the culture and other things. It has got the oldest culture in the world. That's why our language got the status of classical language.
9: Wow.
10: And as you said that there are other places, you know, normally people know about Rameswaram, Mamallapuram, Udagamandalam. Besides this, beyond Rameswaram and beyond Udagamandalam, we are having lesser known tourist place. The Tamil Nadu Tourism Development Corporation has identified nearly 42 lesser known tourist places, starting from Valparai to Tirukkadaiyur. I can give many examples. The beautiful scenic beauty is Meghamalai in Theni district. Then the Tirupadai Marudur in Tirunelveli district. Valparai in Coimbatore district. Pollachi, it is also the lesser known tourist place. Srivillibuttur, it is a lesser known tourist place. Then Nagapattinam, Trancobar. If you take Trancobar, Trancobar has got its history and architectural importance. The Trancobar fort built by the Danish even stands as a beautiful fort today. And in India, the first printing press was introduced only in Trancobar.
9: Wow. Wow, you have mentioned a lot, sir. In fact, ivlo edangal irukkiradhu kuda na namma neergalukku illa namakku kuda avlo theriyadhu. But ipo neenga sonna madri that every place has a history behind it. Neenga sonninga illaya, there are a lot of historical places that every place has a history behind it. And usually if you ask a person what is your opinion on history, they'd say that it is boring. Ana ipo Tamil Nadu vandu if you look at cultural history, it is really rich. And if you look at the cultural historical point of view, what do you think differentiates one place from the other in India itself, sir?
10: The thing is, ma, normally people say history is boring. That is, you know, if I am in my house or if I am confined to my native place or one single place, I don't know anything about this world or even my country or even my state or even my town. If I come out, if not Megasthenes, if not Yuan Swang, if not Fagian, if not Periplus, if they come out of their places and write the world's history, nobody knows where is Mesopotamia, where is Sumeria, and what about Hindu civilization. So history, it gives you an identity. And it clearly explains your ethnicity. Everybody has got their own characteristics. And these characteristics can be reflected only when you travel. If you are within a place, certainly you are not going to know anything. In Tamil Nadu, as I said earlier, it has got a very, very, very, very good history. Not only the kingdoms, the Chera Chola Pandya. Besides that, after that, the British people came, the Chalukya came, the Pallava came. Many invasion we have faced. Yet, still we are preserving our culture and heritage because of the deep historical, what I can say, we are not, yeah, historical value, and we are not forgetting that. In those days itself, we are talking about the merchant navy and marine enterprises. If you take Pandya kingdom, the Korkai, it was the marine port for the Pandya kingdom. Okay. And for Chola, the Pumbuhar. Okay. And Chera kingdom, it is known as now the present Kochi. So our people, they lived a marvelous life because of various innovations, invasions. We are not able to come up or cope up with the real history, and it is mingled and it is diluted.
9: In fact, you said that we had naval we had naval affiliates with abroad. As in, I remember reading in Ponniyin Selvan that in the time of Rajaraja Chola, it was the first time that a navy ship was sent to Indonesia, I think, sir?
10: No, yeah, Indonesia, Kadaram, in those days, up to Cambodia, that was known as Chola Desam.
9: Oh, wow.
10: In those days, the Bay of Bengal, now we are calling that as a Bay of Bengal. That was called as Chola Lake, Cholargalin Yeri.
9: Wow.
10: Even today, if you go back and read the history, you will know. And you might have seen for this 1,000-year celebration, the Tamil Nadu Tourism has given an advertisement in leading news magazines.
9: Yes.
10: There you can see the Chola's naval power. And there we have mentioned Bay of Bengal as Chola's Lake.
9: Wow. So, either way, paathinga almost a lot of places, velinadla kuda, the Tamilargal vandu, they've been really famous. It's amazing, sir. Ipo velinadu pathi pesumbodhu, what is the thing that differentiates Indian tourist spots from foreign tourist spots, sir?
10: See, Indian tourist spots, it is natural and it is not man-made. Whereas in foreign tourist spots, it's all man-made except a few natural scenic beauties like Amazon, Niagara and other places. Most of the places and the Colosseum.
9: Yes.
10: These are all the places we can say it is somewhat natural and it has got historical value.
9: Mm-hmm.
10: And even Colosseum, we cannot say it is a man-made one. But here in Tamil Nadu, we are having beautiful waterfalls. When compared to India, Tamil Nadu is the only state, each and every district has got at least one waterfall.
9: Okay.
10: You cannot see the same thing in other district or other states inside Tamil Nadu.
9: So, wow, that's amazing. Just digesting the fact that we are from Tamil Nadu and there's so much in Tamil Nadu that many people have to find out is such a fascinating fact, sir. Coming to Tamil Nadu, some of the places that you mentioned were not very well known. There's one more very less known place, which is Mahakavi Bharatiyar's house, sir. You mentioned that there were two houses of Mahakavi Bharatiyar. Could you tell us the significance of both houses, as in what kind of life did he have, and why is it that the state government is maintaining Mahakavi Bharatiyar's house instead of Bharatiyar's own heirs?
10: The thing is, if you take Mahakavi Bharatiyar, through his poems, he has kindled the feeling of independence in the minds of Indians and Tamils. In fact, his earlier life was in Ettayapuram, the composite Tirunelveli district. Now it is in Tuticorin district after bifurcation. He had his primary education there, and after marriage only He leaves Tirunelveli and he went to Calcutta, he went to other places, and he was editor in Sudeshamitran. Then he came back to Chennai and he settled in Tiruvallikeni. He spends his last days in Tiruvallikeni. So there also he met so many freedom fighters and so many National Congress leaders and other leaders. So that was a meeting place. So not only Tamil Nadu government, even government of India feels that that house has to be preserved. And now it is preserved by Tamil Nadu government, and the Department of Information and Public Relations is maintaining that house.
9: Okay, so considering architectural point of view, நீங்க வந்து architecture பத்தி நிறைய பேசியிருக்கீங்க. We have unique designs. In fact, designs பார்த்தாலே we have a lot of Mehendi designers and all in India. But தமிழ்நாட்டில் architecture is unique சொன்னீங்கன்னா, in that point of view, which monument or which tourist spot is most appealing to you, sir? And why?
10: I'll say Thanjavur Periya Koyil.
9: Okay.
10: It is really amazing.

0: our students now, you know, their ideas and they are, I'm very sorry to say, now our students, they are not developing their habit of reading books.
1: True, sir. Very true.
0: They should inculcate the habit and they should try to read so many books. There is a Chinese proverb. You should travel 10,000 miles and read 10,000 books. அப்பதான் உங்களுக்கு தெரியும் நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி. நம்ம தமிழ்ல வந்து இப்ப சுற்றுலான்னு சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒன்லி இட் இஸ் ஃபார் லெஷர். நோ, சுற்றுலாதான் இன்றைக்கு வந்து ஒரு மனிதனை வந்து அவனுக்கு எந்த எந்த இடங்கள்ல என்ன என்ன என்ன அவனுடைய அறிவு கண்ணை திறக்கிறதே சுற்றுலாதான். இப்ப நாம வந்து தமிழ்ல இலக்கியம்னு சொல்லுவோம். இலக்கியம் இட் செல்ஃப் மீன்ஸ் டிராவல், சுற்றுலா தான். இலக்கு அ டெஸ்டினேஷன், இயம் இயங்குதல். அதனால இலக்கியமே இதுதான். இப்ப நம்ம தமிழ் இலக்கியம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ உமரு புலவர் வந்து சீராபுராணம் இங்கே எழுதியிருக்கிறாருன்னா, அவங்க அப்பா வந்து அரேபியால இருந்து வியாபாரியா வந்தவர் அதுக்கப்புறம் சீதக்காதி அவங்க டைம்ல இவர் வளர்ந்து எட்டயாபுரத்துல தான் இவருடைய முதல் இதை அரங்கேற்றார். அவரு அங்க இருந்து வரலன்னா இவர் இங்க இருந்து இந்த இதை சீராபுராணத்தை அவர் எழுதியிருக்க முடியாது. கால்டுவெல் பாதிரியா வந்து அவர் எல்லாருக்கும் சொல்லி தான் அவர் ஒப்பிலக்கணத்தை தந்தார். இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொன்றையும் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் காரணம் என்ன, இந்த இலக்கியம் எல்லாம் இலக்கியத்தை அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை சுற்றி இதை முன்னேற்றிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கு தமிழில் வந்து நமக்கு எத்தனையோ சான்றுகள் கிடைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, நம்ம ராபின்சன் க்ரூசோஸ் ஐலேண்டு பற்றி. இந்த ராபின்சன் க்ரூசோ ஐலேண்டு வந்து அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஸ்மால் ஐலேண்ட் பிட்வீன் வெனிசுலா அண்ட் சில்லி. தட் வாஸ் நோன் அஸ் மாரே த்ரே. இட்ஸ் அ ஸ்பானிஷ் நேம். 1966ல தான் அதை ராபின்சன் க்ரூசோ ஐலேண்டுன்னு சொன்னாங்க. ராபின்சன் க்ரூசோ நீங்க பாத்தீங்கன்னா, தட் ஸ்டோரி இஸ் பேஸ்ட் ஆன் செய்லர் ஹூ வாஸ் ஐ மீன் ஹூ லிவ்ட் இன் அன் ஐலேண்ட் ஃபார் சோ மெனி இயர்ஸ். அது என்னன்னா, அவர் அது வந்து ஒரு உண்மையான ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் அவர் எழுதினார். வில்லியம் டேம்பேர்னு ஒருத்தர் அங்க மாட்டிக்கிறார். ஹி வாஸ் அன் மெர்ச்சன்ட் நேவி. ஃபர்ஸ்ட் ஹி ஜாயின் த மெர்ச்சன்ட் நேவி, தென் ஹி ஜாயின் த அதர் கம்பெனி ஆஸ் அன் எஸ்டேட் மேனேஜர். ஆஃப்டர் தட் ஹி பிகம் அ பைரட். அப்போ அதுல உள்ள அந்த இதுங்களெல்லாம் வச்சு தான் இது பண்றாரு. சுற்றுலான்னு நாம சொற்றும் போது சுற்றுலாவால உருவான நாடுகள் நிறைய. இப்போ அமெரிக்காவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 1620ல மேஃப்ளவர் கப்பலில் அவங்க போயிட்டு ஃபர்ஸ்டில் அவங்க வந்து ஹாலண்டில் தான் இது பண்ணுறாங்க. அந்த சில்னஸில் ஒரே ஒருத்தர் தான் இறக்குறாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து வெளியில் போகிறாங்க, 51 பேர் இறக்குறாங்க. அப்போ இது சரியில்லைன்னு சொல்லி ஃபர்தராக அவங்க மூவ் பண்ணுறாங்க, போய் பாஸ்டனில் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு நாடு உருவாகுது. கேப்டன் குக் இந்த பக்கம் போய் நியூசிலாண்ட் அண்ட் ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிக்கிறார். இதை மாதிரி தான் உங்களுக்கு அந்த சுற்றுலாவால் எத்தனையோ நாடுகளும் வளர்ந்துருக்குது, எத்தனையோ கலாச்சாரங்கள் புதுசாக உருவாயிருக்கு. இதை நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம்.
1: எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி புக்ஸ் படிச்சுட்டு டிராவல் பண்ணாங்கன்னா நாடு, இன்ஃபேக்ட் நாடு கூட முன்னேற முடியும்னு.
0: ஆமாம்
1: யா சார். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, தட் இந்த நம்ம யூத் வந்து நிறைய ஸ்கிரிபிள் பண்றாங்க, இன்ஃபேக்ட் ஐ லவ் யூ, யூ லவ் மீ எல்லாம் ஆல் ரப்பிஷ் எல்லாம் எழுதுறாங்க. இதை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம அஸ் அன் அஸ் அஸ் பார்ட் ஆஃப் தி யூத் ஆஃப் டுடேஸ் ஜெனரேஷன், நம்ம என்ன பண்ண முடியும் சார்? வாட் கைண்ட் ஆஃப்
0: இதுல வந்துமா எங்களுடைய சுற்றுலாத்துறையினுடைய இது என்னன்னா, சிற்பக்கலையை அற்ப செயலால் அழுக்காக்கலாமாங்கிறது தான். இப்போ வந்து அவர் வந்து ஒருத்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைட்லி செட், ஒரு இருதய படம் போட்டிருப்பாங்க, நடுவில் ஒரு அம்பு ஒன்று போட்டிருப்பாங்க, கீழே ஒரு ரெண்டு பேர் எழுதி வச்சிருப்பாங்க. உண்மையானபடி நீ வந்து உன்னுடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு சொன்னா நீயும் ஷாஜகான் மாதிரி ஒரு தாஜ்மஹால் கட்டு, இல்லை சலீம் அனார்கலி மாதிரி தனியாக கட்டி சமாதி ஆகு. அதை விட்டுட்டு ஏன் இந்த சிற்பம் உனக்கு என்ன செஞ்சுது?
1: ஆமா, இன்ஃபேக்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நம்ம பேர் வந்து இங்க எழுதிருந்தா நம்ம இது வந்து நீடிக்கும் அப்படின்றாங்க.
0: அதெல்லாம் தவறு, அதெல்லாம் மூட பழக்கம். இன்னொன்னு சொல்றேம்மா, இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட ஃபேமிலியா ரோமுக்கு போனார். அந்த கொலேசியத்துல பார்க்கும்போது அங்கேயும் ரெண்டு பேர் இருந்திருக்கு, அதுல இவரோட பொண்ணு பேர் அதுல இருந்திருக்கு. நம்ம முதல் முதல்ல இங்க வாரமே எப்படி வந்திருக்குன்னா, இவர் பொண்ணு பேரை கொண்ட யாரோ போய் அதுக்கு முத போனவங்க எழுதியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க இப்பவும் வந்து ஜெர்மன் எல்லாம் போனீங்கன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க எழுதுறாங்க, திஸ் இஸ் நாட் கன்ஃபைன்ட் ஒன்லி டு தமிழ்ஸ் ஆர் இந்தியன்ஸ், எவ்ரிபடி இஸ் யூ ஸ்கிரிபிளிங் லைக் திஸ். We should take this as a mission and educate them.
1: And அது வந்து us being as a younger generation, நம்ம இன்னும்
0: கண்டிப்பா அது இதெல்லாம் காலேஜஸ்ல வந்து ஒரு லெக்சர்ஸ் கொடுத்து அந்த லெக்சரர்ஸே இப்ப வந்து அவுட் சைடு லெக்சரர் வந்து நீங்க கொடுத்து எடுத்துக்கிறத விட உங்க லெக்சரர்ஸே வந்து உங்களுக்கு இதெல்லாம் சொன்னாங்கன்னா தினமும் ஒரு நாலு வார்த்தை சொல்லும் பொழுது நிச்சயமா அது உள்ள போயிடும்.
1: ஆல் ரைட் சார், இப்போ இப்போ பொதுஜனங்க கருத்து என்னன்னா, நிறைய பேர் டூரிஸ்ட்ஸ் வரும்போது இந்த டாக்ஸி டிரைவர்ஸ் அப்புறம் ரிக்ஷா டிரைவர்ஸ் அப்புறம் ஆட்டோ டிரைவர்ஸ் நிறைய பேர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காசு வாங்கறதுக்கு ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க சார். இதெல்லாம் ஒரு வகையில சரியா இருக்கலாம், இன்னொரு வகையில தப்பாவும் இருக்கலாம் சார். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் பீங் டன் பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம்?
0: இவன் இதை தெரிஞ்சுதான் நாங்கள் எங்கள் தமிழ்நாடு சுற்றுலா என்ன பண்ணியிருக்கோம்னா, வி ஹவ் இன்ட்ரடியூஸ் தி கான்செப்ட் ஆஃப் டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஆட்டோ. ஹியர் வி ஆர் செலக்டிங் தி ஆட்டோ டிரைவர்ஸ் அண்ட் வி ஆர் கிவிங் ட்ரைனிங் டு தெம் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அண்ட் வி ஆர் டீச்சிங் தெம் தி ஹாஸ்பிட்டாலிட்டி மெத்தட்ஸ் ஹவு டு ரிசீவ் அண்ட் வி ஆர் எஜுகேட்டிங் தெம். And in Tamil Nadu, nearly 484 such autos are playing. In Chennai alone, 124 autos are playing. You can easily see, even in a Taj Hotel, you can see some tourist-friendly auto will be there. They are charging according to the meter.
1: Okay.
0: And there are auto drivers who talks German.
1: Oh, wow.
0: So it's you know how he learned the German language, because these people printed their cell phone number, their address, their photo in a small booklet, and these numbers, when a foreign tourist is visiting India, Tamil Nadu, he travels in this auto and he takes his phone number from his country, he is talking to them and he is sending other friends of him. So when those people, they are coming here and by talking with them, this fellow learned German. You might have seen 5 days back, a tourist friendly auto driver gave an interview in Hindu.
1: Yes. Wow, so in the Madri, sir, yes. Tourism department has done a lot for this, sir. You know, Nareya, we'll try to introduce a lot more things into this so that all the tourists are well received and they have a very good time in India. Sir, the information you have given us is really invaluable, sir. So, thank you for giving us the pleasure of receiving you today. And you have given us a lot of information, sir. And we hope your experience was okay, fine.
0: Thank you so much.
1: Sir, thank you so much, sir.
2: Dude, you want this chocolate?
3: Yeah, I'd like one. Thanks.
2: Dude, what are you doing? This is my car. Don't litter it.
1: Dude, what are you doing? This is my nation. When you can litter my nation, I can litter your car, okay?
2: If it is your house, you keep it neat. If it is your car, you keep it neat. But isn't it also your nation? You need to keep it neat.

0: Wow, at last. Sweetu, we are in Auroville.
1: Wow, me too. It's such an amazing place. I'm just loving it, looking at the structure. I just want to go inside and see how the meditation hall would be like. Come, let's go in.
0: Wow, I can actually hear the distant Om mantra. I can actually hear it. Hey, 1 minute. Hey, aren't you Geetu? You don't recognize me?
2: Me too, right?
0: Yeah! How are you? What are you up to these days?
2: So how are you? What are you doing?
0: Well, actually, I'm doing my master's in a college in
2: nice.
0: Chennai.
2: Okay.
0: And this is my friend, Sweetu.
1: Hi, I'm
2: Hello.
1: Sweetu.
2: So why are you here? You like the place, is it?
1: Whoa, I'm just loving it. I want to stay back here.
3: I know this place makes you feel so attached, but do you know any other place in Chennai which is not popular but worth visiting? Because I'm doing a research on the less traveled roads.
0: Okay.
1: Actually, I'm not sure, but I've just heard it from one of my friends. There's something called a Sinji Fort, which is some 2 hours distance from Chennai. And I think, even I have read it in Ponniyin Selvan also. But I'm not sure. It's called some Kaveri. I don't get it properly.
0: Kaveri Pumbatnam. Okay, yeah. Sanji
1: yes.
0: Fort. It's the anglicized version is called Jinji Fort. I don't know. It's Sanji Kottai. That's what they call it. That has some historical value. Also, Kaveri Pumbatnam, as Sweetu said, yeah, Kaveri Pumbatnam has some historical value. Actually, I have a documentary that I did some time ago. I did it in Tamil though. Would you like to listen to it?
1: Yeah, super cool.
0: You can gather your information from that, right?
2: Yeah.
1: Hey, come on, me too. Put your Walkman on.
0: Yeah, I'll just do that.
4: செஞ்சி கோட்டை. தமிழக வரலாற்றில் செஞ்சிக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. கோட்டைகள் எல்லாம் கட்டுவதற்கு முன்னரே கோட்டைகளுடன் கம்பீரமாக திகழ்ந்ததுதான் இந்த செஞ்சி. எவரும் எளிதில் உட்புக முடியாத கோட்டை இந்த செஞ்சிக்கோட்டை என்று மாவீரர் சிவாஜி கூறினார். பிரிட்டிஷ்காரர்கள் இக்கோட்டையை கிழக்கின் டிராய் என்றார். முகலாயர்கள் பாதுஷாபாத் என்றும் சோழர்களால் சிங்கப்பூர நாடு என்றும் அழைக்கப்பட்டது. இயற்கையோடு ஒன்றிய 3 பெரிய மலைகள், 2 சிறிய குன்றுகள், 12 கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்களால் இணைந்தது இக்கோட்டை. சோழர் காலத்தில் செஞ்சிக்கு பெயர் சிங்கப்புரி. இதுவே பின்னாளில் தெரிந்து செஞ்சியாகிவிட்டது. இப்பொழுது கூட இக்கோட்டையிலிருந்து அருகில் சிங்கவரம் என்ற ஊர் உள்ளது. செஞ்சிக்கோட்டையை 13 நூற்றாண்டில் கோனார் வம்சத்தினர் கட்டத் துவங்கினர். அடுத்து வந்த அரசர்கள் கோட்டையை பலம் பொருந்திய கோட்டையாக மாற்றினர். குறிப்பாக விஜயநகர மன்னர்களின் ஆட்சியில் இருந்தபோது 1509 ஆண்டு முதல் 1529 ஆண்டு வரை 20 ஆண்டுகளாக கோட்டையை விரிவுபடுத்தினர். இந்த கோட்டையில் இருந்து கோவில்கள், குளங்கள், மண்டபங்கள், சுனைகள், படை வீரர்கள் தங்கும் இடங்கள், நெற்களஞ்சியங்கள், எதிரிகள் கடக்க முடியாத அகலமான ஆழமான அகழிகள் ஆகியவை நம் மன்னர்களின் கட்டிடக்கலையில் இருந்து ஆற்றலை வெளிப்படுத்தியது. சைனர்கள் இக்கோட்டையில் கிபி 6 ஆண்டு வரை இங்கு வாழ்ந்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடப்படுகின்றன. பல்லவர்கள் கிபி 600 ஆண்டு முதல் கிபி 900 ஆண்டு வரை ஆட்சி காலத்தில் சிங்கவரத்தில் ஒரு குகை கோவில் கட்டப்பட்டது. செஞ்சிக்கு தெற்கே பனைமலை பகுதியில் ஒரு கோவில் கட்டப்பட்டது. அதன்பின் செஞ்சியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் மண்டகப்பட்டு என்னும் இடத்தில் ஒரே கல்லில் குடைந்து செய்யப்பட்ட குகை கோவில் உருவாக்கப்பட்டது. பல்லவர்கள் ஆட்சி புரிந்ததற்கு ஆதாரமாக இக்கோவில்கள் திகழ்கின்றன. செஞ்சியில் கிழக்கு பகுதியில் உள்ள ஆனங்கூரில் கிடைத்த கல்வெட்டுகளில் பல்லவர் ஆட்சியிற்கு பின் சோழர்கள் ஆட்சி புகுந்தனர் என்றும், சோழர்கள் கிபி 897 முதல் 907 வரை ஆதித்ய சோழன் 2 முறையே ஆட்சி செய்திருக்கின்றனர். அவருடைய தம்பி ராஜராஜ சோழன் 987 முதல் 1014 வரை ஆட்சி செய்த போது சிங்கப்புரம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. 1014 முதல் 1190 வரை பாண்டிய மன்னர்களால் இப்பகுதி ஆட்சி செய்யப்பட்டுள்ளது. 13 நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. தமிழ்நாட்டை நாயக்கர்கள் ஆட்சி செய்த போது செஞ்சி நாயக்கர்களின் தலைநகரமாக விளங்கியுள்ளது. மராட்டியர்களிடமிருந்து இக்கோட்டையை பீஜப்பூர் சுல்தானின் படைகள் கைப்பற்றின. கிபி 1677 மராட்டிய மன்னர் சிவாஜி இக்கோட்டையை கைப்பற்றினார். அவுரங்கசீப்பின் தக்கான படையெடுப்பின் போது மராட்டிய மன்னராக இருந்த சிவாஜியின் இரண்டாவது மகனான சத்ரபதி ராஜாராம் தப்பி செஞ்சிக்கோட்டைக்கு வந்து அங்கிருந்து முகலாயர்களிடமிருந்து போரிட்டான். முகலாயர்கள் இக்கோட்டையை சுற்றி முற்றுகை இட்ட போது 7 ஆண்டுகளாக இக்கோட்டையை கைப்பற்ற முடியவில்லை. இறுதியில் 1698 இக்கோட்டையை கைப்பற்றப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னரே சத்ரபதி சிவாஜி அங்கிருந்து தப்பிவிட்டார். பின் இக்கோட்டை கர்நாடக நவாபின் கைக்கு வந்தது. நவாபுகளிடமிருந்து 1750 இக்கோட்டையை பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றினர். 1761 பிரிட்டிஷ்காரர்களும் ஹைதர் அலி சில ஆண்டுகளும் கைப்பற்றி வைத்திருந்தனர். செஞ்சிக்கோட்டையின் அமைப்பு. செஞ்சிக்கோட்டை 3 குகைகளும் அவற்றை இணைக்கும் சுவர்களும் கொண்டது. இவற்றுள் 7 சதுர கிலோமீட்டர் அதாவது 800 அடிகள் உயரம் அமைக்கப்பட்டிருந்த இக்கோட்டை 80 அடி அகலமுள்ள அகழியால் காப்பு செய்யப்பட்டிருந்தது. இதில் 8 மாடிகளை கொண்ட கல்யாண மஹால், தானிய களஞ்சியம், சிறைச்சாலை, படையினர் பயிற்சி கூடம், செஞ்சியம்மன் கோவில் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதில் ஆனைக்குளம் என்று தெப்பக்குளம் ஒன்று உள்ளது. இக்கோட்டைக்கு அரணாக இயற்கையாக அமைந்த கிருஷ்ணகிரி, சக்கலிதுர்க், ராஜகிரி ஆகிய குன்றுகள் இருந்தன. 1929 தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது சரியான பராமரிப்பு இன்றி சுவர்கள் முழுவதும் கரியால் கிறுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மது அருந்தும் இடமாகவும் இன்ன பிற தகாத செயல்களும் பயன்படுத்தி வருகின்றது. காவேரி பூம்பட்டினம் பண்டைய காலத்தில் சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது. பொதுவாக ஆறும் கடலும் கலக்கும் பகுதியை புகார் என்பார்கள். காவேரி ஆறு கடலுடன் கலக்கும் இடமும் புகார் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் புகார் நகரின் பொலிவின் காரணமாகவும் சிறப்பின் காரணமாகவும் பூம்புகார் என்று அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் பூம்புகார் என்ற பெயர் மாறி காவிரி புகும்பட்டினம் என்றாகி இறுதியில் காவிரி பூம்பட்டினம், காவிரி பட்டினம் என்று வழங்கப்பட்டது. காவேரி பூப்பட்டினத்தின் சிறப்புகளை சங்க இலக்கியங்களான 8 தொகை நூல்களுள் சில பாடல்களும், 10 பாட்டில் புறநானூற்றும் பட்டினப்பாலையும், 50 காப்பியங்களும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிறப்பாக விளங்குகின்றன. காவேரி பூம்பட்டினம் 3 பிரிவுகளாக விளங்கியது. காவேரி பூம்பட்டினத்தில் கரையோரமாக அமைந்த பகுதி மாவூர் பாக்கம் என்று, நகரமாக அமைந்த பகுதி பட்டினப்பாக்கம். இவ்விரு பகுதிகளுக்கும் இடையே அமைந்த பகுதி நாலங்காடி என்று பெயர் பெற்று திகழ்ந்தது. மாவூர் பாக்கத்தில் ஒளிநிலா முற்றங்களும் பெரிய மாளிகைகளும் பெரிய பண்டக சாலைகளும் இருந்தன. மாவூர் துறைமுகத்தில் பல வெளிநாடுகளில் இருந்து கப்பல் வந்து சென்று கொண்டிருந்தன. ஏற்றுமதி இறக்குமதி நன்றாக நடந்து கொண்டிருந்தது. நகர வீதிகளில் பொன்னும் முத்தும் வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு குவிந்து கிடந்தன. ஒரு புறம் நெல், திணை, வரகு, ராகி, சாமை, எல், கொல், பயிறு, அவரை, துவரை, மொச்சை, கடலை, மூங்கில், காராமணி ஆகிய 11 வகை கூலப்பொருட்களும் விற்கப்பட்டன. கல்வணிகர், மீன் விற்போர் ஏலம், லவங்கம், சாதிக்காய், கற்பூரம், தக்கோலம் ஆகிய 5 வகை பொருட்களையும் விற்போரின் வாழிடமாகவும், கல் விற்கும் மகளிர், மீன் விற்கும் பரதவர், ஆடுகள் விற்போர் ஆகியோர் நிறைந்த புலால் கடைகளும் இருந்தன. கருமார், தச்சர், ஓவியர், இசைக்கலைஞர்கள், சிற்ப வல்லுநர்கள், தையல் தொழிலாளர்கள் என பலரும் இருந்தன. பட்டினப்பாக்கம் அரசனுடைய அரண்மனை இருக்கும் இடமாக திகழ்ந்தது. சோழன் கரிகாலன் காலத்தில்தான் காவேரி பூம்பட்டினம் சிறப்போடு விளங்கியது. காவேரி பூம்பட்டினத்தில் அயல்நாட்டு குதிரைகள் வந்திறங்கின. தமிழகத்தின் மிளகு, முத்து, மணி, பவளம் முதலியவை பிற நாடுகளுக்கு மிகுதியாக ஏற்றுமதி செய்யப்பட்டன. மேலும் இங்கு சைவர்கள், வைணவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் என அனைத்து தரப்பினரும் ஒற்றுமையாக வாழ்ந்தனர். 5 வகை மன்றங்கள் இருந்தன. அவை வெள்ளிடை மன்றம், பொருட்களை களவு செய்பவர்கள் வெளிப்படுத்தி காட்டுவது இதன் பணியாகும். கூன், குருடு, செவிடு, தொழுநோய் போன்றோருக்கு உதவும் தளமாக லஞ்சி மன்றம் விளங்கியது. நெடுங்கல் மன்றம் மருத்துவமனையாக திகழ்ந்தது. பாவை மன்றம் நீதிமன்றமாக திகழ்ந்தது. இவ்வாறு பல சிறப்புகளை கொண்டு விளங்கிய காவிரி பூப்பட்டினத்தின் ஒரு பகுதி கடலின் சீற்றத்தால் அழிந்தது. எஞ்சிய நகரம் சோழ அரசர்களின் மாற்றத்தாலும் பாண்டிய மன்னர்களின் படையெடுப்பாலும் சிதைந்து அழிந்தது. பூமிக்குள் புதையல் கிடைக்கலாம், ஆனால் ஒரு மாநகரமே வரலாற்று புதையலாய் கடலில் புகுந்து கிடக்கிறது. பாடிய பட்டினப்பாலை இருக்கிறது, ஆனால் பாடப்பட்ட பட்டினம் கடலுக்குள் பாழாய் போய் கிடக்கிறது. புதைந்து கிடப்பது காவிரி பூம்பட்டினம் மட்டுமல்ல, நம் தமிழர்களின் வரலாற்று தொன்மையும் தான்.
2: Wow, it's so fascinating to hear about all these historical places.
0: Yeah, I know. I mean, can you even imagine Tamil Nadu without these places now? And also imagine if those people who built these, those architects, if they were alive now, they'll be so overwhelmed to see that, you know, all the people are actually revering these places and keeping them as heritage sites and loving these places. I don't know how it would have been, no, Tamil Nadu without these places and all that. It would have been great. Talking about other places, I can think of a few, but
1: Of course there are few places too. There's one called something called as Puliket Lake and all. It's real.
0: Oh, yeah. That's
1: I've been there long time back, but I'm not sure where is it exactly.
2: It's quite interesting. Can you tell me more so that I can visit them?
0: Well, about Puliket Lake, yeah, I've heard of it, but I know quite some information about it. It's actually a lagoon and it's rich in flora and fauna, and it has a lot of diversity in birds. It's you know, there's a lot of bird migrating here, like the Vedanthangal Sanctuary and stuff. It acts like a stopover place. It's like, you know, even birds get tired when they travel, so they come and stop over here. It's a beautiful place to visit during migration season. And it is also famous for fishing. The Puliket Lake itself is very famous for the variety in aquatic animals and all that. It has a huge variety of fishes, you know. And during spring season and autumn, you see a lot of variety of birds itself. You know, you can never even imagine there are so many birds in this area. It ranges from flamingos to spoonbills to hornbills. There are almost 115 varieties of birds that visit this area.
1: Wow, that's really interesting.
0: Yeah, I know. And also the bird varieties are so colorful. You know, it's like almost 50,000 colors can come in. We can actually see a range of 50,000 colors.
1: But it's really very interesting, no? Like at one place you can find so many species. And
0: I know, kingfishers, really pelicans. Oh my God, it's so beautiful. Photography. In fact, people who want to, you know, go for photography, I think this is like the best place. So,
2: whoa, well, it's like lots of birds and other species. So why don't we all go there?
0: We should go there. The places near Sriharikota, you know, and
1: yeah, there are also three major rivers, right?
0: Yeah, I think one of it is the Arani River, and
1: Buckingham Canal is there. Then
0: I'll tell you. Wait, the Swarnamukhi River and the Kalangi River, all three of those rivers, they feed the Puliket Lake, and it's entirely a freshwater lake.
1: Whoa.
0: So, yeah.
1: Okay.
0: And I think that's about it.
2: Okay, we must go spend time, enjoy, and then we enjoy the climate with the lake and the silence.
1: Actually, talking about silence, I think it's time for us to go inside the meditation hall for some time.
0: Okay, so let's just go. I think we'll just go in there, enjoy the meditation, silence, and come back.

0: ஏ மச்சான், இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு.
1: ஏ ஆமா மச்சி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இங்க நம்ம கேங் பேர் எழுதி ஒரு கெத்து பண்ணலாமோ?
2: ஏ சூப்பர் ஐடியா. ஏ கல் எடுங்கப்பா, கல் எடுங்கப்பா.
1: ஏ அதை விட பெருசா எடு, அப்பதான் நல்லா எழுத முடியும்.
3: அந்த கல் ஓகேவா?
0: ஓகே. வாழ்க்கையில தான் ஒன்னும் உருப்படியா எழுதல. செவத்துலயாவது நம்ம பேரை எழுதி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம்.
2: ஏ தம்பி தம்பி, என்ன பண்றீங்க நீங்க இங்க?
4: எங்களோட பேர்லாம் எழுதி வைக்கிறோம் சார்.
2: இங்க பாருப்பா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது வந்து நம்ம இந்திய நாட்டோட பெருமையை வந்து இதெல்லாம் ரொம்ப அதிகமாக்குற விஷயம். இதுல போய் உங்க பேர்லாம் எழுதி அசிங்கப்படுத்தலாமா? நல்லா இருக்கா நீங்க பண்றது கொஞ்சமாது?
5: மக்களே, நம் வரலாறை காப்போம், இந்தியாவை சிறப்பாக்குவோம்.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: This is not over, guys. I know Orville is full of foreign people, especially from France. But it also promotes the lot of it promotes a lot of entrepreneurship. Do you know that?
1: Yeah, I think so. I mean, they make a lot of eco-friendly products, right? That's what I know.
0: Like clay bricks, okay. Carpentry work, food items, and so on.
1: Wow, that's like amazing.
2: This seems to be so eco-friendly, man.
1: I know, and even the meditation center, the Matri Mandir, even that uses natural light. It's not artificial electricity and stuff. It's like, whoa, really nice.
0: Yeah, that's right. We are getting late. But I have to tell this to you guys. I have another treat for you on the way to Chennai.
1: On the way to Chennai?
2: Whoa.
1: Wait, what's on the way to Chennai?
0: Shame on you. Which way did you come to Orville?
1: Tiruvannamalur
2: ECR, right?
1: Yeah, that's how we came. We took the ACR. Why?
0: No wonder you forgot. Alright, I'll join you on the way back. But this time we'll take the route via Thambrum bypass.
1: Okay, so?
2: So, what's so special there?
0: Oh my god, how could you forget? Madurandagam.
1: Okay, oh god, oh please, god forgive me. Okay, I get it, Madurandagam.
0: What?
2: Madurandagam? I don't know. Okay, whatever.
1: Dude, Madurandagam.
2: Madurandagam.
1: Yeah, Madurandagam. Yeah. It's. But go see. We'll see it. We'll go. Come on.
2: Oh, really? Okay, cool. So, what's so special about that place, man?
1: Dude, it's. It actually has a very interesting story behind it. There's a temple there. Okay, and. You have got to see it. You have got to hear the story, actually.
2: Hey, I want to know the story. Come on, tell me.
1: Instead of me telling me, I think it'll be better if we hear it from one of the priests or the priest's wives.
2: Hey, I think I can see some gopuram over there under that bridge. Is it that gopuram or what?
1: Yeah, of course, that's the temple.
2: I wonder, why is it facing that plague?
0: You'll find out the answer to your question, sweeto. You don't know. Your curiosity is going to be such a treat for you. There, I think one of the priest's wives is coming out. I know her. Let's ask her to tell us. Come on.
1: Yeah, come on.
3: Vanakkam ma, enna nyabugam iruka?
1: Irukku. Thangal dane thangal thandaiyoda neenga vandirundirgal. Pona varadam dane vandirgal. Ungal peyar Geetu allava? இவர்கள் உங்களுடைய இஷ்டமித்திரர்களா?
3: ஆமா, நாங்கெல்லாம் உங்ககிட்ட இந்த ராமர் கோவிலோடைய கதையை கேட்கலாம்னு வந்தோம். நீங்க என்ன சொல்றீங்க?
1: ஆஹா, என்ன அருமையான கதை. சரி, அமருங்கள். நான் உங்களுக்கு அவசியம் இந்த கதையை சொல்வேன். நான் சொல்வதை எல்லாம் கற்பனை பண்ணி பாருங்கள், சரியா?
4: சரிமா, அப்படியே செய்யறோம்.
5: அமருங்கள், துவங்கலாமா? மதுராந்தகம் என்ற ஊரு சென்னையிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடம். இந்த இடம் புராண காலத்தில் பகுளாரண்ய க்ஷேத்திரம் என அழைக்கப்பட்டுள்ளது. இவ்விடத்தில் பிரம்மபுத்திரர்கள் சாப விமோச்சனம் பெற்றதாக கூறப்படுகிறது. விபந்தகர் என்னும் ஒரு மாமுனிவர் அக்காலத்தில் கருணாகரமூர்த்தி என பெயரிட்டு நாராயண வழிபாடு செய்து வந்தார். ராமர் சீதையை மீட்டு கொண்டு அயோத்தி திரும்பும் பொழுது இந்த இடத்துக்கு வந்து செல்லும்படி வேண்டியிருந்தார். அப்படி இவர்கள் இருவரும் லக்ஷ்மணனுடன் திரும்பி வரும் பொழுது அவர்களது விமானம் மேலே செல்ல முடியாமல் இவ்விடத்திலேயே நின்றுவிட்டது. இந்த வேண்டுகோளை நினைவுறுத்தி ராமர் சீதையின் கையை பிடித்து விமானத்திலிருந்து கீழே இறங்குவதற்கு உதவி செய்வது போல ஒரு அழகான சிற்பம் தற்பொழுது இங்கே உள்ள ராமர் கோவிலில் உள்ளது. இக்கோவிலில் இணைப்பிரியாத அனுமன் இல்லை. இதற்கு காரணம், ராமர் சீதையுடன் அயோத்தி திரும்பி வருவதை முன்கூட்டி அறிவிப்பதற்காக அயோத்தி சென்று விட்டார். செய்தியை தெரிவித்துவிட்டு திரும்புகையில் அனுமன் இந்த இடத்தில் ராமரை மீண்டும் சந்தித்தார். எனவே அனுமானுக்காக தனியாக ஒரு சன்னதி உள்ளது. புராணத்தில் இவ்வாறு இருக்க சமீப காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வருவோமா? 1795 ஆண்டில் கிழக்கிந்திய கம்பெனி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த போது லியோனால்ட் பிளேஸ் என்பவர் இப்பகுதியில் கலெக்டராக இருந்தபோது கடல் போல் இருந்த மதுராந்தகம் ஏரிக்கரை பலப்படுத்தி 8000 பகோடா செலவில் மறுகாலம் கட்டினர். ஆனால் அடுத்த கனமழையிலேயே ஏரிக்கரை உடைந்து விட்டது. இதனால் நிறைய சேதம் ஏற்பட்டது. மீண்டும் 1798 10000 பகோடா செலவில் கரைகளை பலப்படுத்தி கட்டினர். அப்பொழுது அங்கிருந்த சில அந்தணர்களை பார்த்து, நீங்கள் கோயிலுக்கு போகிறீர்களே, உங்களுடைய ராமன் இந்த ஏரியை இப்பொழுது பெய்து கொண்டிருக்கும் மழையினால் உடையாதிருக்க செய்ய முடியுமா என்று நக்கலாக கேட்டார். அதற்கு அவர்கள், உண்மையான பக்தியுடன் வேண்டினால் ராமன் எதையும் செய்வான் என்று கூறினர். அதற்கு அந்த கலெக்டர், அப்படியென்றால் இந்த முறை உங்கள் ராமரிடம் நான் வேண்டுகொள்கிறேன், இந்த ஏரி உடையாமல் உங்கள் ராமன் காப்பாற்றினர் என்றால் ராமனுக்கு நானே கோயில் கட்டித்தருகிறேன் என்றார். அன்று மிக கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது. ஏரி உடைந்து விடுமோ என்ற பயத்துடன் உடைப்பை அடைப்பதற்காக வேலையாட்களுடன் இந்த கலெக்டர் இரவில் கொட்டும் மழையில் கரை மீது நடந்து கொண்டிருந்தார். கரை அதிரும் அளவிற்கு காற்றும் மழையும் அலையும் அடித்து கொண்டிருந்தன. அந்நேரத்தில் பளீர் என ஒரு மின்னல் கீற்று. இந்த கலெக்டர் உடனே மண்டியிட்டு அமர்ந்து விட்டார். அங்கே அவர் கண்டதாக சொன்ன காட்சி, அதோ அந்த மறுகாலிலே கம்பீரமான தோற்றமுடைய இருவர் வில்லும் அம்பும் கொண்டு கரையை காப்பது போல நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் நிச்சயமாக ராமரும் லக்ஷ்மணரும் தான். வந்திருந்த வேலையாட்கள் இந்த கலெக்டருக்கு மனக்கோளாறாகிவிட்டது என நினைத்து அவரை அங்கிருந்து தூக்கி கொண்டு போய் மருத்துவர்களை வரவழைத்தார். இச்செய்தி அந்த அந்தணர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது. அவர்களும் கொட்டும் மழையில் ஓடோடி வந்தார். திரு பிளேஸ் அவர்கள் எல்லோரையும் பார்த்து, கடவுள் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொந்தமான ஒருவர் அல்ல என்பதை கண்கூடா கண்டு உணர்ந்தேன். நான் நிச்சயமாக இந்த கோவிலை கட்டுகிறேன், நீங்கள் ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொன்னார். இக்கோவிலில் இப்பொழுது இது பற்றிய ஒரு கல்வெட்டில் ஜாகீர்தார் கலெக்டர் லியோனால்டு பிளேஸ் அவர்களது உபயத்தால் இக்கோவில் கட்டப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பல நூறாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோவில் இன்னும் ஒரு வழிபாட்டு தலமாக உள்ளது. என்ன, நன்றாக இருந்ததா உண்மையான சரித்திர கதை?
0: அம்மா, நீங்க இந்த கதை எவ்வளவு அழகா சொல்லிருக்கீங்கம்மா. நாங்க கற்பனை பண்ணி பார்த்ததுல அப்படியே ஸ்ரீ ராமரே நம்ம முன்னாடி வந்து நின்ன மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு ராமரோட தரிசனமும் கற்று ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லம்மா.
1: சரி, உங்களை போல் சிறுவர்கள் வந்து இந்த கதையை கேட்கிறது இப்பொழுது ஒரு மிகப்பெரிய விஷயமாயிற்று. சரி, நீங்கள்லாம் இப்பொழுது பகவானை தரிசித்து வீடு திரும்பும் நேரம் ஆயிற்று என்று நான் நம்புகிறேன். சீக்கிரம் செல்லுங்கள்.
0: சரிம்மா. வாவ், இட்ஸ் சச் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி மேம். இந்த கலியுகத்துல கூட பகவானே வந்து இங்க வந்து
1: இந்த கரைக்கு
0: பாதுகாத்துக்கணும். இட்ஸ் ரியலி அன் ஆசம் திங்.
1: I know.
3: So now you got answer for your question, didn't you?
0: Of course, the best reason. The fact the foreigner has saw him, he was a foreigner who actually mocked him, right?
1: course, I know, Sweetu, you actually got your reason, and the best reason at that, and the fact that a foreigner actually saw God, saw Sri Ram, and he was the same foreigner who actually mocked the people praying to him and him coming and protecting the Erikara, right? I mean, what? God has his own ways of showing things.
3: Yeah, I know, and guess what? We are getting late. My mom is calling me. Can we leave?
1: I know. He has a way of showing that we're actually late.
2: Yeah. Actually, to tell the truth, no, this is the most eventful weekend that I ever spent in my life. Seriously.
1: I know.
2: And I have no stamina for tomorrow. I'm so damn tired. You know, and the darshanam of Sri Ram has made my day.
1: Yeah, I know. Seriously.
2: And that mandir experience, also that meditation hall, it was so amazing and mind-blowing. I'm going to bring my parents here, definitely.
1: Actually, I don't know. But,
3: talking about parents, my mom is standing right there, okay? I have to leave. No, look at that. I think I better run. Thanks, me too. Thanks, sweet too. Hope we meet again.
1: Yeah, I know. I think next week, Pulikat Lake, don't forget, okay?
2: Yeah.

0: headphones while driving is dangerous.
1: வாகனம் ஓட்டும் போது ஹெட்போன்ஸை பயன்படுத்துவது ஆபத்தானது.
2: ட்ரைவிங் கர்த்தே சமய ஹெட்போன்ஸ் கா உபயோக் கர்னா ஹானிகாரக் சாபித் ஹோ சக்தா ஹை. ப்ரொடியூஸ்ட் அண்ட் ப்ராட் யூ பை MOPCRS 107.8 FM.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி. சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சின்ன வயசுல கதை கேட்காம நம்ம தூங்கவே மாட்டோம். நம்மளுக்கு கதை சொல்றதுக்காகவே நம்ம அம்மா அப்பா நிறைய கதை புத்தகம் படிப்பாங்க, நம்மளுக்கும் நிறைய கதை புத்தகம் வாங்கி கொடுப்பாங்க. கண்கள் விரிய விரிய கதை கேட்ட தருணங்கள், கதை புத்தகம் படித்த தருணங்களை மறக்கவே முடியாது. அவ்வளவு சுவாரஸ்யமா குழந்தைகளுக்கான கதைகள் எழுதுற எழுத்தாளர் உமாநாத் என்கிற விழியன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: MOP சமுதாய வானொலி நேயர்களுக்காக உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க.
1: வணக்கம் நேயர்களே, என்னோட பேர் விழியன். நான் குழந்தைகளுக்காக எழுதிட்டு இருக்கேன். இதுவரை ஒரு 11 புத்தகம் எழுதியிருக்கேன். குழந்தைகள் மற்றும் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாகவும் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க, ஒரு பொண்ணு குழலி, இன்னொரு பையன் செழியன். அவங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சு தான் நான் வந்து இப்போ ஒரு எழுத்தாளனா மாறியிருக்கேன்.
0: நீங்க எழுதின புத்தகங்கள்ல எதை ரொம்ப முக்கியமான புத்தகமா நினைக்கிறீங்க? 11 புத்தகங்கள் எழுதியிருக்கதா சொன்னீங்க.
1: ஒரு அப்பா கிட்ட போயிட்டு உங்களுக்கு எந்த குழந்தை பிடிக்கும் அப்படின்ற கேட்குற மாதிரி தான் அந்த கேள்வி. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஒரு தனித்துவமான புத்தகமாக தான் ஒரு படைப்பாளிக்கு இருக்கும் அந்த வகையில். ஆனால் ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, மாகடிகாரம்னு ஒரு புத்தகம் வந்தது, வெளிவந்தது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த புத்தகம் வந்தது தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் ரொம்ப நாள் ஒரு பெரிய தேக்க நிலை இருந்துட்டுருக்கு, அது இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த நிலையில் இந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு தோணுது. ஏன்னா முக்கியமாக பல இடத்துல அங்கீகாரம் கிடைச்சிது அந்த புத்தகத்துக்கு. ஆனந்த விகடன் சிறுவர் இலக்கிய விருது 2013 கிடைச்சிது. தாமுயேசா விருது அந்த புத்தகம் கிடைச்சிது. அப்புறம் இன்னும் சில விருதுகள் அந்த புத்தகம் கிடச்சிது. இது ஏன் முக்கியமாக படுது அப்படின்னா, சிறுவர் இலக்கியம் மீது எந்த கவனமுமே கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக கிடையவே கிடையாது. எந்த புத்தகமும் கொண்டாடப்படவே இல்லை. ஒரு கிளாசிக் வகையறான்றது வந்து தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் இது வரைக்கும் சிறுவர் இலக்கியம் தமிழில் சிறுவர் இலக்கியம் தோன்றதுலேருந்து ஒரு கிளாசிக்கான புத்தகம் அப்படின்னு நம்ம கொண்டாடவே இல்லை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டாம் சாயர், ஹெய்டி அப்படின்னு நிறைய புத்தகங்கள் வந்து கிளாசிக்ஸ் வகையறாவில் போயிடுது. அதாவது அந்த புத்தகம் வரும், அதை ஒட்டி சில புத்தகங்கள் வரும், அதே கதை, அதே ஹீரோ வருவாங்க, அதே கதாபாத்திரம் வரும், சினிமா எடுப்பாங்க, கட்டுரைகள் வரும், அந்த மாதிரி நிறைய வந்து அந்த திரும்பி திரும்பி ரீப்ரிண்ட் ஆகும், பல மொழியில் அது பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து தமிழில் வந்து இது வரைக்கும் ஒரு கிளாசிக் வகையறாவே வரலை. ஸோ அந்த அதற்கான ஒரு ஆரம்பமாக தான் நான் இது கிளாசிக்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்ண முடியாது. இருந்தாலும் அதற்கான ஆரம்பமாக அந்த புத்தகத்தை பார்க்குறேன். மற்ற புத்தகம் எல்லாமே வந்து முக்கியமான புத்தகம் தான். உச்சிமுகர் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்தது. அது வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும், என் பொண்ணோட 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட விஷயங்கள், உரையாடல்கள் தான் முக்கியமாக. அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வேகமான உலகத்தில் வந்து நம்ம யாரும் வந்து குழந்தையோட அந்த குழந்தை தன்மையை வந்து நம்ம ரசிக்கவே மாட்டேன்றோம். நம்ம அந்த வயசில் இருக்கிற வேகம்தான் அது. ஏன்னா அந்த வயசில் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் போயிருக்கும்போது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் திரும்பி அந்த குழந்தைமை வந்து திரும்பி வரவே வராது. நீங்கள் நம்ம நினச்சி பார்த்தாலும் ஒன்ஸ் அவங்க மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்னா, மென்டலி மெச்சூர் ஆகிட்டாங்கன்னா, அந்த மழலை பேச்சு, அந்த அவங்களோட இன்னசென்ட் திங்கிங், அதெல்லாம் திரும்பி ரிட்டர்னே ஆகாது. ஸோ அந்த எங்கள் கான்வர்சேஷன், ரெண்டு பேரோட கான்வர்சேஷனில் தொடர்ந்து வந்து ஃபேஸ்புக்கில் பதிச்சுட்டு வந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி செய்யாத விஷயத்தை யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து அது வந்து குழந்தை வளர்ப்பு சம்மந்தமாக, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது, பேரண்டிங் பண்ணும்போது குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எது குவாலிட்டி டைம் அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் தான் நம்மளுக்கு இருக்கும். அந்த நோக்கில் பார்த்தாலும் இது வந்து எப்படி நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ஒரு இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மேலோட்டமாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த வகையிலும் உச்சி முகர் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம்.
0: இந்த புக்கை வந்து உங்களோட மகள் குழலி பெரியவளானவனே படிக்கும் போது உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஸ்பெஷலா அந்த குழந்தை திருநங்கள் திரும்ப கிடைக்கும் இல்லையா?
1: ஆமா, இல்ல இது படிச்சு ஆக்சுவலா படிச்சவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் கடந்து வர விஷயங்கள் தான், அது வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் அந்த அனுபவமும் கிடைச்சிருக்காது. இப்ப புதுசா வர பேரண்ட்ஸ் வந்து இதை இந்த இது மைண்ட்ல ஃபாலோ பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க.

0: முக்கியம் கிடையாது. அதோட முக்கியம் வந்து அந்த குழந்தைகளோட அந்த இன்னசென்ட் பிஹேவியர் வந்து அப்சர்வ் பண்ணணும்.
1: கிளாசிக் புக்ஸ் பத்தி சொன்னீங்க, ஃபேண்டஸி அதுதான் குழந்தைகளுக்கு ரொம்ப கிரேஸ், ஃபேண்டஸி புக் ஏதாவது எழுதியிருக்கீங்களா?
0: ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபேண்டஸி தான். முதல் புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து பென்சில்களின் அட்டகாசம்னு ஒரு புத்தகம், அது வந்து ஒரு ஃபேண்டஸி வேர்ல்டு. அதில் வந்து ஒவ்வொரு பென்சிலுக்கும் ஒரு, இப்போ என்னோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் விடியன், இப்போ ஷாலினியோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் ஷாலினி. ஸோ அப்படி அவங்களுக்கெல்லாம் பேர் இருக்கும். அதே மாதிரி சின்ன பென்சில் குட்டியாக இருக்குதுன்னா அது வந்து ரொம்ப வயசான பென்சில், பெரிய பென்சில்னா அது வந்து
1: தாத்தா பென்சில், பாட்டி பென்சில் அப்படின்னு.
0: ஸோ இப்படி இருக்கிற உலகத்தில் ஒரு கிளாஸில் இருக்கிற பென்சில்லாம் சேர்ந்து ஒரு டூர் போகிறாங்க. அந்த பசங்களுக்கெல்லாம் டெமிக்கி கொடுத்துட்டு கிளாஸ்லேயே பதுங்கி இருந்து பக்கத்து ரூமில் எல்கேஜி ரூமில் இருக்க ஒரு கார் எடுத்துட்டு கிட்ட அவங்களுக்குன்னு ஒரு நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவோம், சும்மா ஒரு தண்ணி வர இடத்துல நீர்வீழ்ச்சி, நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், அந்த அருவிக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி அங்கே போகும்போது ஒரு ஆமையை பார்க்குறாங்க. அந்த ஆமைக்கு வந்து இந்த பென்சில்லாம் யாருன்னே தெரியாது. ஸோ அந்த பென்சில்லாம் வந்து தங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்லுவாங்க. இந்த கதை ஃபேண்டஸிலையும் வந்து அவங்களுக்கு பென்சிலோட வரலாறு, பென்சில் எப்படி உருவாச்சு, எவ்வளோ வருஷமாக அந்த பென்சில் புழக்கத்தில் இருக்குது, என்னென்ன வகையான பென்சில்லாம் இருக்குன்றது ரொம்ப லைட்டாக அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்கிற மாதிரி அந்த புத்தகம் இருக்கும். அதாவது ஃபேண்டஸி ரெண்டு கேட்டகரி இருக்குது சிறுவர் இலக்கியத்திலே. ஒன்று வந்து குழந்தை இலக்கியம்னு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தை இலக்கியம்னா ஒரு ரெண்டு வயசுலேருந்து நம்ம கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். ரெண்டு வயசுலேருந்து சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து, ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு வார்த்தையெல்லாம் பரிச்சயம் இருக்காது நிறைய, அந்த வார்த்தையெல்லாம் வந்தாலும் சில இதெல்லாம் உதிர்ந்து போயிடும். அந்த வார்த்தை ரெண்டு வயசுலேருந்து தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான மெமரிஸில் உள்ளே போகும் வார்த்தைகள். ஸோ கதை சொல்கிறதுக்கு ஒரு ரைட்டான ஏஜ் வந்து ரெண்டுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் வந்து குழந்தை இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். 8-14 வந்து சிறுவர் இலக்கியம் கிளாஸிஃபை பண்ணுறோம். 14-18 வந்து இளையோர் இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த இதுக்கு என்ன, இந்த மூணு இலக்கியமும் சொல்கிறோம், ஆனால் சைல்டு லிட்ரேச்சர்னு தான் வந்து இங்கிலீஷில் ஒரு காமனான டேர்ம் இருக்குது. ஒரு மூணுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த 2-8 வயசு குழந்தைங்களுக்கு சொல்கிற கதைகள் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ரொம்ப அதில் வந்து ஒரு சயின்ஸோ அல்லது வரலாறோ அல்லது கணிதமோ அல்லது எந்த ஒரு தத்துவமோ அதெல்லாம் வந்து அதில் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு வந்து ஒரு புதிய வேர்ல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், புதிய சம்பவங்கள், அவங்களுக்குள்ள நடக்கிற உரையாடல்கள், ஒரு அதாவது இன்ஷார்ட் வந்து ஒரு ஃபேண்டஸியான வேர்ல்டு. அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த 2-8 வயசுக்கான இலக்கியம். இந்த 8-14 வயசு வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், சயின்ஸ் ஆகட்டும், புதிய தத்துவங்கள் ஆகட்டும். அது இல்லாமல் சயின்டிஸ்ட் பற்றின, அவங்களுடைய எப்படி சயின்டிஸ்டாக மாறினாங்க அந்த தருணங்கள் பற்றி, அல்லது உலக வரலாறு பற்றி, அல்லது உலக தலைவர்கள் பற்றி. தலைவர்கள் பற்றினா ஸ்ட்ரெயிட்டாக டேட்டா கிடையாது, டேட்டா கொடுக்கறதுக்கு வந்து அது இலக்கிய வகையில் வரவே வராது. அதில் முக்கியமாக என்னென்னா, அதுலேருந்து எப்படி இன்ஸ்பயர் ஆனாங்க, ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்திலேருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வந்து எப்படி அவங்கள வந்து ஒரு ரெவல்யூஷனரி லீடராக மாற்றிச்சு, அல்லது சக மாணவர்கள்லேருந்து தன்னை தனித்து காட்டுச்சுன்ற விஷயந்தான் வந்து இலக்கியத்தில் வரும். வெறும் வந்து காந்தி இத்தனை வருஷம் இந்த வருஷம் பிறந்தார், இங்கே இந்த ஊருக்கு போயிட்டு வந்தார், அது வந்து இலக்கிய வகையில் சேருமான்றது தான் அது டவுட்டு தான். கடைசியாக வந்து இளையோர் இலக்கியம்னு ஒன்று இருக்குது. அந்த இளையோர் இலக்கியம் என்னென்னா, அது இன்னும் நம்ம தமிழ் இலக்கியத்தில் டச்சே பண்ணாத ஒரு பகுதி. அது அடலசன்ட், அதாவது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14-18 அடலசன்ட் ஏஜ். அந்த அடலசன்ட் ஏஜுக்கான அங்கே தான் நிறைய தடுமாற்றம் இருக்கும்.
1: டீனேஜ்
0: அந்த ஏஜில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நிறைய தடுமாற்றம் இருக்கும். ஆனால் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு அப்போ வந்து பெற்றோர்களையும் நான்
1: அந்த ஏஜில் தான் பெற்றோர்கள் கிட்ட இருந்து குழந்தைங்க கொஞ்சமாக விலகியும் இருப்பாங்க.
0: நீங்கள் அப்போ என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்வாங்க அந்த ஏஜில். ஸோ அவங்களுக்கு படிக்கிற மாதிரி, அவங்களுக்கு விஷயங்களை சொல்லித்தர மாதிரி,
1: அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு இன்னும்
0: ஒரு இலக்கிய வகையில ஒரு கலை வடிவில் வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது.

0: கையில் மொபைல் ஃபோனில் ஃபேஸ்புக் இருக்கும்.
1: கரெக்டு. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. இன்னும் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை பற்றிய பயமும் லைட்டாக இருக்கும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. என்னவாக போகிறோம், அதாவது என்னென்ன
0: என்ன ஆகுறதுன்னு தெரியாமல் கூட இருப்பாங்க.
1: அங்கே அங்கேருந்தும் இருக்குது. ஏன்னா அந்த ஏஜில் வந்து தான் யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்க தான் உச்சபட்சம் அப்படின்னு நினைப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பத்தாவது படிக்கிற ஒரு பையன், அவன் வந்து வண்டியில் நான் கூப்பிட்டு போகும்போது என்ன ஆக போகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஏசி மெக்கானிக் ஆக போகிறேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்டா ஏசி மெக்கானிக் ஆக போகிறேன்னா, அவங்க ஏரியாவில் வந்து அவர் தான் வந்து கெத்தாக இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷரே கிடையாது.
0: சின்ன வயசுல வந்து அப்பா ஹீரோன்னு வாங்க, அப்புறம் வந்து அவங்க கதைகள்ல படிக்கிற ஃபேண்டசி ஹீரோ வந்து ஹீரோன்னு வாங்க, அதுக்கப்புறமா சினிமா ஹீரோன்னு வாங்க, அப்படியே அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே வரும். கடைசியில ஒரு பீரியட்ல நம்ம என்ன ஆகுறது அப்படின்ற அவங்களுக்கே தெரியாம கூட இருக்கும். அவங்களுக்கு வழி நடத்தி செல்றதுக்கான வாய்ப்புகளும் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு.
1: அது அந்த அந்த இலக்கிய வகையறதான் வந்து இளையோர் இலக்கியம். நம்ம அது வந்து டச்சே பண்ணல. நம்ம தமிழ் சூழ்நிலையில ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு எழுத்துக்கள், ஒரு நாலஞ்சு கட்டுரை, இல்லைன்னா ஒரு மூணு நாலு புத்தகம் அப்படின்ற வகையில தான் இருக்கு. ஸோ இந்த வகையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து எந்த வகைக்கு என்ன புக்கு தரலாம், எந்த ஏஜுக்கு எந்த புக்கு தரலாம் அப்படின்றது புரியும். ஏன்னா ஃபேண்டசியில் ஆரம்பிச்சதுன்னா, ஃபேண்டசினா இந்த ஏஜுக்கான விஷயங்கள் தான் ஃபேண்டசி. ஃபேண்டசி வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையானாலும் ஃபேண்டசி அவங்களுக்கெல்லாமும் இருக்குது. நம்ம இன்னும் தமிழில் அந்த ஏரியாலாம் டச்சே பண்ணலை. நம்ம சிறுவர் இலக்கியத்தில் வந்து டச்சே பண்ணலை. இப்போ மாகடிகாரமும் வந்து ஒரு ஃபேண்டசியான ஒரு ஃபேண்டசி நாவல் தான் கிளாஸிஃபை பண்ணோம். மாகடிகாரமோட பேஸ் என்ன அப்படின்னா, ஒரு கடிகாரம் இருக்கு, பெரிய கடிகாரம், மிகப்பெரிய கடிகாரம். அது வந்து ஏதோ ஒரு தீவுல அல்லது ஒரு வல்கனோ பக்கத்துல வந்து அது இயங்கிட்டு இருக்கு. அதுல வந்து சின்ன மாற்றம் நடந்தா நம்ம பூமியில வந்து பூகம்பம் வரும் இல்லது சுனாமி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த கதை ஆரம்பிக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு மிக ஃபேண்டசியில தான் ஆரம்பிக்குது.
0: ஆரம்பத்தில் கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
1: ஆனால் ரெண்டு வயசு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம் நம்ம. அதாவது 2 to 8 வயசுக்கு சொல்லும்போது அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு வந்து அதில் அந்த ஃபேண்டசி மூலமாக நிறைய விஷயங்களை சயின்ஸை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஏன்னு கேள்வி கேட்கணும்னு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ரெண்டு ஃபேண்டசிக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு.
0: தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. 8 வயசுல இருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு வந்து தலைவர்கள் பத்தி வந்து டேட்டா பேஸா இல்லாம தகவல்களா இலக்கியமா கதை மூலமா சொல்லலாம் அப்படின்னு. நான் கூட ஒரு சின்ன காந்தி பத்தின ஒரு கதை, காந்தினாலே சத்தியாகிரகம் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட சின்ன வயசுல வந்து அவங்க அம்மா வந்து விரதம் இருந்திருக்காங்க. விரதம் முடி

0: போகும்போது வந்து அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு மரம் இருக்கு, அங்கிருந்து குயிலோட சத்தம், குயில் பாட்ட சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க விரதம் பிடிப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குயில் வந்து கத்தவே இல்லை. அம்மா சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்ட்டு காந்தி வந்து சின்ன பையனா இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, தூரமா போயிட்டு ஜன்னல் வழியா குயில் மாதிரி கத்திருக்காங்க. அப்புறமா அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, குயில் தான் கத்திருக்குன்னு நினைச்சிட்டு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப காந்தி மேல ரொம்ப கோவப்பட்டு, இனிமேல் நீ இந்த மாதிரி பொய் சொல்றதுன்னா என் முகத்திலயே முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறத்துல அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து காந்தி வந்து பொய் சொல்றத விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் மூலமா ஒரு நீதிநெறி கதையை கூட நம்ம சொல்ல முடியும் இல்லையா. மாங்கடிகாரம் புத்தகத்துக்கு வந்து விகடன் அவார்ட், இன்னும் சில அவார்ட்லாம் சொன்னீங்க. இது தவிர வேற என்னெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, எதுக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க?
1: அந்தரத்தில் நடந்த அபூர்வ கதை அப்படின்ட்டு ஒரு புத்தகம், அது அதுக்கு வந்து தாமயசா விருது அதுக்கும் கிடைச்சிது. அதுக்கப்புறம் சிறுவர் இலக்கிய பங்களிப்புக்காக அனந்த சேஷன் விருது ஒன்று கிடைச்சிது. இந்த விருதெல்லாம் விட பெரிய விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து அந்த கதையை கேட்டுட்டு நம்மளுக்கு திரும்பி வந்து நம்மளை வந்து சந்தோஷமா இருந்தோம் அங்கிள் அப்படின்றாங்கல்ல, அதுதான் ஆக்சுவலாக அதுதான் பெரிய விருது. மற்ற எழுத்தாளர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய கிடைக்க முடியாத, ஏன்னா இப்போ ஒரு சக அதே வயசாலோ இல்லை பெரிய ஆளோ வந்து நம்மளுக்கு வந்து பாராட்டும் போது அது சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு குழந்தை வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு
0: இந்த கதை செமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு சொல்லும் போது.
1: ஆமா,
0: இன்னும்
1: அதுதான் நீ இந்த எல்லா அவார்டையும் விட நான் இது எதுவும் குறைச்சி சொல்ல, ஆனா அதை விட ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் வந்து இந்த குழந்தைகளோட இன்டராக்ஷன் தான். அது சிறுவர் இலக்கியம் மூலம் மட்டும்தான் கிடைக்கும்.
0: குழந்தைகளுக்கு கதை ஏன் முக்கியம்?
1: இதை புரிஞ்சுக்கிட்டாதான் ஆக்சுவலா இந்த சிறுவர் இலக்கியத்துக்கே வந்து ஒரு அங்கீகாரம் அல்லது ஏன் அவசியம் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு அப்படின்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கதை யார் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் பாட்டிகள் தான் நம்மளுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளோட இன்னும் கொஞ்சம் முன் ஜென்ரேஷன் தான் சொல்ல முடியும், ஒரு 80களோட எண்டு வரைக்கும், 85 வரைக்கும் கூட சொல்லலாம். அப்போ வந்து நிறைய வந்து பாட்டிகள் வந்து கூட இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கதைகளை வந்து அவங்களே இட்டு கட்டி சொல்லுவாங்க. அப்போ வந்து கூட்டு குடும்பமாக நிறைய, மோஸ்ட்லி எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் இருக்கும். பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பெரியப்பா பசங்க இருப்பாங்க, சித்தப்பா பசங்க, மாமா பசங்க, அப்படி நிறைய பக்கத்து வீட்டு பசங்களோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்படி எல்லாரும் உட்காந்து ஒன்னா உட்காந்து கதை கேட்குற அந்த கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான் நம்மளுடைய தமிழ் சமூகம். இப்படி வந்து நிறைய கதை கேட்டு வளர்ந்த சமூகத்தில் வந்து நிறைய பிளவுகள் நடுவில் வர ஆரம்பிச்சது. ஒன்று வந்து கூட்டு குடும்பம் வந்து உடஞ்சி தனி
0: குடும்பமாக
1: நியூக்ளியர் ஃபேமிலியாக போச்சு. ஸோ தாத்தா பாட்டி கதை சொல்கிற அந்த இது போயிடுச்சு. அது இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய, எழுத்து வடிவிலிருந்து நேராக காது ஒளி வடிவில் கேட்டதை விட விஷுவலாக வந்து இப்போ நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் வந்து டிவி இன்ட்ரடியூஸ் ஆகுது, இன்னும் பாப்புலரைஸ் ஆகுது. அப்புறம் இப்போ சமீப காலத்தில் வந்து நீங்கள் ஆப்ஸ் நிறைய வந்துடுச்சு, மொபைல் ஆப்ஸ் வந்துடுச்சு, வீடியோ கேம்ஸ் வந்துடுச்சு. அதனால் குழந்தைகளுக்கு வந்து நிறைய வந்து டைவர்ஷன், ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு.
0: வீடியோ கேம்ஸ்
1: அந்த மாதிரி ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு. சரி, கதைகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வளர்க்கும் கதைகள். இப்போது அது எப்படி வளர்க்குன்றத விளக்குனா தான் உங்களுக்கு வந்து இன்னும் அதை புரிஞ்சிக்கலாம் நம்ம. இப்போ எல்லாருமே கேட்ட கதை வந்து ஒரு பாட்டி வந்து வடை சுட்டுட்டு இருக்காங்க, காக்கா வந்து வடையை எடுத்துகிட்டு போகுது, ஒரு மரத்து மேலே உட்காருது, நரி வந்து நீ பாடுன்றதும் காக்கா கீழே போடுது, அந்த நரி வந்து வடையை எடுத்துகிட்டு போயிடுது. இது வேறு வேறு ஃபார்மேட்டில் சொல்கிறோம். ஆனால் இந்த கதை சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அப்படின்னும்போது அந்த கேட்குற குழந்தை வந்து மனசுக்குள்ள வந்து அந்த காட்சியை வந்து விஷுவலைஸ் பண்ணி பாக்குறாங்க. ஒரு ஊர்னா அவங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த ஊர்லயே எது சிறந்த ஊரோ அல்லது அவங்களுக்கு விருப்பமான ஊரோ அந்த ஊரை வந்து பிக்சரைஸ் பண்றாங்க. ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டி அல்லது இதுவரை அவங்க கடந்து வந்த எல்லா பாட்டியும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சாரி கட்டுறாங்க, என்ன முகம் எப்படி இருக்கு, கண்ணாடி போட்டிருக்கலாம் இல்லையா, அல்லது வடை சுடுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே சுடுறாங்களா இல்லை வாசலில் சுடுறாங்களா, அந்த எண்ணெய் சட்டி எப்படி இருக்கு, எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணுறாங்க. ஸோ மனசுக்குள்ள இந்த விஷுவலைசேஷன் ஓடும்போது தான் அவங்களுடைய அந்த கிரியேட்டிவ் வேர்ல்ட் வந்து
0: எப்படி இருக்கு, இந்த மரத்து மேல காக்கா உட்கார்ந்திருக்க சீன், கீழே நரி,
1: அது எல்லாமே வந்து இப்ப நான் கேக்கும் போது அது நான் வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவேன்.
0: உங்களோட குழந்தை வேற மாதிரி விஷுவலைஸ்,
1: நீங்க வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணீங்க. சோ இந்த விஷுவலைசேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஒரு இலக்கியம்ல வந்து. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் கதை கேட்கறதுல வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து கதை சொல்லிகளுக்கு மாறுபடும். சிலர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகள் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக சொல்லுவாங்க, ஒரு ஊர்லன்னு மட்டும் ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடினா நம்ம அப்படியே இப்போ கலரில் இருக்கோம், ஈஸ்ட்மேன் கலரில் போவோம், பிளாக் அண்ட் ஒயிட்டு, இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்டு. நீங்கள் அந்த மாதிரி நம்மளே ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடினா நம்ம அப்படியே
0: குழந்தைங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னு சொன்னால் புரியுதா?
1: இல்லை இல்லை, அதெல்லாம் புரியும், கிளீனாக புரியும். ஸோ இதை சொல்லும் போதே வந்து இப்போ பாருங்க, ஒரு சின்ன கதை, நம்ம நம்ம எல்லாரும் பழக்கப்பட்ட கதையிலே இவ்வளோ காட்சி வந்து விரியுது. அப்படி பல கதைகள் கேட்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களோட விஷுவலைசேஷன், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து, அந்த க்ரியேட்டிவ் வேர்ல்டு வந்து வர்ச்சுவல் வேர்ல்டு தான் அது, அந்த வேர்ல்டு வந்து நிறைய விரியும். அந்த விரியும் போது நீ இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, குழந்தைகள் வந்து கிரியேட்டராக வருவாங்க அப்படின்னா திரும்பி வந்து எழுத்தாளர் ஓவியர்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கிரியேட்டிவ்னா இந்த நம்ம ரூமில் உட்காந்துருக்கோம், இந்த ரூமில் எந்த இடத்துல சேர போடணுன்றது கூட ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ அதில் ஒரு பிரச்சனை வருது, இப்போ உட்காரும்போது இந்த மைக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னும்போது எந்த ஆங்கிளில் நகர்த்தலாம், இல்லை இவர் எப்படி கீழே உட்கார வைக்கலாம், எப்படி வந்து சவுண்ட் இதுவாகணும், அதெல்லாமும் க்ரியேட்டிவிட்டி தான். ஒரு மேனேஜ்மெண்ட்ல பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் வேலை செய்யறாங்க, நாலு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எதுவுமே கிடையாது ஹியூமன் மேனேஜ்மெண்ட்ல, அது எல்லாருமே அந்த ஆளை பொறுத்து இருக்கு, உங்களோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்கு. இந்த கிரியேட்டிவிட்டி தான் அந்த ஹேண்ட்லிங், அந்த மேன் ஹேண்ட்லிங்ல வந்து முக்கியம். ஸோ இந்த கிரியேட்டிவிட்டியை நம்ம சின்ன வயசுல நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க எந்த வேலைக்கு போனாலும், எந்த புதுசாக தொழில் செஞ்சாலும், எந்த கண்டுபிடிப்புகள் அல்லது எந்த மாதிரியான வேலைகளுக்கு போனாலும் அந்த கிரியேட்டிவிட்டி வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கதை கேட்கறதுல வந்து மிக முக்கியமான பகுதி. அது இல்லாமல் பல விஷயங்கள், ஏன்னா ஒரு ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு பள்ளி புத்தகம் வந்து எல்லா விஷயத்தையும் அடக்கிட முடியாது. அகெயின் அது லிமிட்டட் டு யார் அந்த புத்தகத்தை தயாரிக்கிறாங்க, அவங்களுடைய ப்ராடர் விஷன் என்ன, அதை பொறுத்து எல்லாமே தான் அந்த புக்கில் இருக்குது. அது இல்லாமல் நாம் அந்த ஓவியர் யார் வந்து அந்த புக்குக்கு ஓவியம் வரைகிறாங்களோ, பள்ளி பாடப்புத்தகம் சொல்கிறேன், யார் வந்து அதை டிசைன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அது எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் வந்து ஒரு
0: அது வந்து ஒரு குறுகிய வட்டமாயிடுது.
1: ஆமாம், அது அது ஆப்வியஸ்லி ஒரு பள்ளி பாடப்புத்தகம் வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த முடியாது. ஸோ இதை தாண்டி வந்து உலகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு. நான் வந்து ஒரு நிலாவை பற்றி படிக்கிறேன் அப்படின்னா, நிலாவை பற்றி ஒரு ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு ஒரு சாப்டர் தான் கொடுக்க முடியாது, அதுக்கு மேலே எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் நிலாவை பற்றி இன்னும் நான் படிக்கணும் அப்படி, இன்னும் நான் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து புத்தகங்கள் தான் வந்தாகணும். இப்போ இன்டர்நெட்டுக்கு போகலான்னா, இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட தரவுகள் இருக்குது, பயங்கரமான குப்பை இருக்குது. அந்த குப்பையிலேருந்து போய் நீங்கள் எது கரெக்டான டேட்டா எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமமாயிடும். அது வந்து புத்தகம் வந்து அப்படி கிடையாது, புத்தகத்துலேயும் குப்பை இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த அமௌண்ட் ஆஃப் இந்த டிஃப்ரென்ஸ் இன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. உங்களுக்கு நல்ல தகவல்களோ அல்லது இன்ஸ்பிரேஷனோ வந்து புத்தகம் வடிவில் ஈஸியாக கிடைக்குது. முதல்ல வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி, ரெண்டாவது அந்த தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து, ஏன்னா புத்தகம்லேருந்து எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. அதை தாண்டி, புத்தகம் தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு போனால் தான் அவங்க தான் வந்து அடுத்த லெவல் கிரியேட்டர்ஸாக உருவாகிறாங்க, அல்லது ஒரு முழுமையான குடிமகன்களாக இந்த நாட்டுக்கு தேவையான அல்லது இந்த உலகத்துக்கு தேவையான இந்த ஹியூமானிட்டேரியன் வேல்யூஸ் உள்ள ஒரு குழந்தைகளாக இங்கே உருவாகிறாங்க. அது இன்னும் முக்கியமாக வந்து இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து, குழந்தைகளுக்கு வந்து இப்போ தாத்தா பாட்டி, முதலே சொன்ன மாதிரி தாத்தா பாட்டிகள் இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கு யார் கதை சொல்லுவாங்கன்னா, பெற்றோர்கள் தான் கதை சொல்லணும். டெய்லியும் வந்து நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டெய்லியும் வந்து கண்டிப்பாக ஒரு புத்தகம் வச்சு ஒரு கதை சொல்லிவிட்டு அவங்கள தூங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 365 டே ஸ்டோரிஸ்னே அப்படி புத்தகம் இருக்குது. ஸோ 365 நாளுக்கும் நீங்கள் ஒரு ஒரு கதையாக எடுத்துகிட்டு போனால் டெய்லியும் சொன்னீங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட பப்ளிகேஷனில் ஏகப்பட்ட கதைகள் வந்து இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ், நம்மளுக்கு வந்து கதை சொல்லலான்னா அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லலான்னா அந்த மாதிரி புத்தகம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மகிட்ட கதைகள் நிறைய இருக்குது, வாய் வழியாக வந்த கதைகள் அல்லது எழுத்து வடிவிலே வந்த கதைகள், தெனாலிராமன் கதைகள், பரமார்த்த குரு கதைகள் அப்படி நிறைய வடிவத்தில் இருக்குது. ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா எப்படி எடுத்துகிட்டு போகிறது, ஏன்னா இப்போது வந்து குழந்தைகள் எல்லாம் மாறிட்டாங்க. இந்த பாட்டிகள் முதல்ல நம்ம பேசின மாதிரி பாட்டிகள் தான் கதை சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இனிமேட்டை வந்து பாட்டிகள் நம்ம கையில் கிடையாது. அப்படியே பாட்டி இருந்தாலும் அவங்க வந்து வேறு உலகத்தில் இருக்காங்க, சீரியல் அந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்க. இப்போ முக்கியமாக யார் இந்த கதைகளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் வந்து அந்த பெட் டைம் ஸ்டோரிஸ், வெஸ்டர்னில் வந்து நிறைய பெட் டைம் ஸ்டோரிஸ் இருக்குது, 365 டேஸ்க்கும் கதை சொல்கிற மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. தமிழில் வந்து அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ்ன்றத ஒரு கான்செப்டும் கிடையாது அல்லது கதைகளும் கிடையாது. ஆனால் நம்ம தமிழ் சமூகம் வந்து கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான். திரும்பி திரும்பி அதே தான் சொல்லணும் தான், கதை கேட்டு வளர்ந்த சமூகம். ஆனால் நம்மக்கிட்ட கையில் வந்து இப்போது கதைகள் கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் இருந்தாலும் பிரச்சனை என்னன்னா, அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஃபார்மேட்ல இப்போ வந்து மாறிட்டாங்க, எல்லாரும் மாறிட்டாங்க. முன்ன வந்து முன்னொரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா நம்மலாம் கம்முன்னு கேட்டிருந்தோம். இப்போ வந்து அதே ஆரம்பிச்சு முன்னொரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாருன்னா நிறுத்து வேற கதை சொல்லு அப்படின்றவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேண்டசி தேவை, ஒரு அவங்களை இழுத்துணும், ஃபர்ஸ்ட் உள்ள இழுத்துணும். ஒரு யானை இருந்துச்சான் அப்படின்னு ஆரம்பிக்கிறதோட ஒரு பெரிய சிகப்பு கலரில் ஒரு பெரிய யானை இருந்துச்சான்னா சிகப்பு கலரில் எப்படி யானை இருக்கும் அப்படின்னு கதைக்குள்ளே வந்துடுவாங்க. நான் சொல்கிறது எப்பவுமே அதுதான், அந்த வாயை பழப்பாங்கள்ல, அந்த வாயை பழகிறதும் போது கரெக்டாக பிடிச்சிடணும், அதுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் போட்டுருணுமோ போட்டுடணும். ஸோ இப்போ வந்து அந்த புதிய வடிவில் வடிவத்தில் அல்லது அந்த கதை சொல்கிற முறையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து தேவைப்படுது. இதை வந்து யார் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா வேற யாரை விட சிறந்த ஆட்கள் வந்து அந்த பெற்றோர்கள் தான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண கரெக்டான ஆள். ஸோ கதை சொல்ற பெற்றோர்கள் கதை சொல்லும்போது என்ன நிகழும், நல்லது நிகழும் அப்படின்னா குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த வார்த்தை வளங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். என் பொண்ணுக்கு என்னென்ன வார்த்தை தெரியும்னே நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு ஒரு 1.5 வயசு பையன் எத்தனை வார்த்தை தெரியும் அப்படின்னா நம்ம என்ன ஒரு 20-30 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வீட்டில் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களையும் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சு ஓட்டி காட்டுங்க, அவள் குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு குழந்தை சுமார் 100 வார்த்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். எக்ஸாக்டாக அந்த வேர்டு சொல்லலனாலும் பாட்டில், இது பாட்டில்னு சொல்லலனாலும் கிட்டத்தட்ட அந்த வார்த்தைக்கு வருவாங்க. அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏகப்பட்ட பொருட்கள். ஸோ இப்படி நீங்கள் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய குழந்தையோட உலகம், வாட் இஸ் அந்த குழந்தைய வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, அவங்களோட வார்த்தை வளம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சில கதை சொல்லும்போது அவங்களோட எந்த லெவலுக்கு பயப்படுறாங்க, எதுக்கெல்லாம் பயப்படுறாங்க, அல்லது நீங்கள் கதை சொல்லும்போது என்னென்னா உங்களுடைய கருத்துக்களையும் நடுவில் ஈஸியாக புகுத்தலாம். இப்போ உங்கள் குழந்தை வந்து பல்லு தேய்க்கலை அப்படின்னா அந்த கதையில் வந்து ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் பல்லு தேய்க்கலை, அந்த பல்லு தேய்க்காததுனால அவனுக்கு என்னென்ன நடக்குது, உள்ளேருந்து ஒரு 10 அடிக்கு ஒரு பாம்பு வந்துடுது, ஏன்னா அவன் பல்லு தேய்க்கலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது குழந்தைகளுக்கு வந்து நம்ம பல்லு தேய்க்கணும், அந்த நீதி எத்திக்ஸை வந்து நம்ம இன்டைரக்டாக வந்து குழந்தைகளுக்கு வந்து டிசிப்ளின் எத்திக்ஸ், உங்களோட ஃபேமிலிக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கும், ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கதை மூலம் வந்து நம்ம கடத்தலாம். இன்னும் முக்கியமாக என்ன சொல்லுவோன்னா, நம்ம அழிந்து வரும் இந்த தமிழ் ஸ்லாங்கை வந்து நம்ம காப்பாற்றலாம். இப்போ நான் வந்து வேலூர்காரன், எனக்குன்னு பிரத்யேகமாக சில வார்த்தைகள்லாம் இருக்கும், அந்த ஸ்லாங்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும், அந்த ஸ்லாங் வந்து இப்போ எல்லாம் கடந்து வந்து பொது தமிழுக்கு போயிட்டுருக்கோம். எல்லோரும் ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு அடையாளமே இல்லாமல் ஒரு என்னுடைய வார்த்தைகள்லாம் என் பையனுக்கு எப்படி கடத்துவேன்னா இந்த கதை மூலம் தான் இப்போ கடத்த போகிறோம். இந்த கதை இன்னும் ஏன் முக்கியம் அப்படின்னா உரையாடலே கிடையாது, பெற்றோருக்கும் குழந்தைக்கும் வந்து உரையாடலே இருக்காது. முதல்ல சொன்ன மாதிரி பயங்கரமான ஃபாஸ்ட் வேர்ல்டு நம்ம ஓடிட்டுருக்கோம், பேசுறதுக்கான டைமே இல்லை. ஸோ இந்த எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் போடுறது தான் இந்த கதை சொல்லல். பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் வந்து நடக்கிற இந்த கதை சொல்லல் ப்ரோக்ராம் வந்து குழந்தை வளர்ப்புலேயே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும்.
0: Stay tuned with MOP Community Radio 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். Hi listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride.

0: வெல்கம் பேக் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. கதை சொல்றது ஏன் முக்கியம்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான கதை முக்கியம்?
1: நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த மூணு கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த அந்தந்த குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரிதான் கதைகள் தான் சொல்லணும். இப்ப வந்து ஒரு 3 வயசு குழந்தைக்கு வந்து ஒரு சீரியஸான ஐன்ஸ்டீன் தத்துவத்தை பத்தி, ஐன்ஸ்டீனோட கண்டுபிடிப்பை பத்தி அல்லது தத்துவங்களை பத்தி நம்மளுக்கு அவன் சொன்னான்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் கதை கேட்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். அதே ஃபிளிப் சைடும் அதே தான், ஒரு 12வது படிக்கிறவனுக்கு வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு புது உலகத்தை காட்டுறோம், ஆனால் அதில் வந்து எதுவுமே அவனுக்கு இல்லை அப்படின்னா அப்போ வந்து அவன் வந்து அது அந்த கதை மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ குழந்தைகள் வந்து எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைகள் சொல்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான விஷயமா இருக்கும்.
0: பழைய ஜெனரேஷன் குழந்தைகளுக்கும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கும் என்ன வித்தியாசம்?
1: ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, முதல்ல இருக்க குழந்தைங்க கதை சொல்லும் போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஊ மட்டும்தான் குட்டுவாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து அந்த மாதிரி கிடையாது, நடுநடுல அந்த கேள்விகள் வந்து பயங்கரமான கேள்விகள் கேட்பாங்க, நீங்க நினைச்சே பார்க்க முடியாது அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. இன்னும் பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, அந்த கதை முடிஞ்சிட்ட அப்புறம் இவங்க ஒரு கதை கிரியேட் பண்றாங்க, அதுதான் ஒரு கதைக்கான வெற்றி அப்படின்னு நான் சொல்றேன். முன்ன வந்து நம்ம வெறும் கதை மட்டும் கேட்டுட்டு ஆமா ஆமா ஆமா ஆமாம் கேட்டுட்டு மட்டும் கேட்டுட்டு இருப்போம். ஆனா இப்ப இருக்க குழந்தைகள் வந்து அதுல இருக்க ஓட்டைகள், அந்த கதையில இருக்கிற ஓட்டை, ஒரு காக்கா வந்து ஒரு பருந்து தூக்கின்னு போச்சுன்னா எப்படி பருந்து தூக்கும், கையில பிடிக்குமா காலில் பிடிக்குமா வாயில பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா அது விஷுவலைஸ் பண்ணிடுறாங்க, டக்குன்னு விஷுவலைஸ் பண்ணிட்டு இமீடியட்டா கேள்வி கேட்கிறாங்க. இதை இன்னும் வேற ஆங்கிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முன்ன ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சப்மிசிவா இருந்தோம், எது சொன்னாலும் ஏத்துக்கிற ஒரு இதுவாக இருந்தோம். இப்போ வந்து அந்த மாதிரி சப்மிசிவ் ஜென்ரேஷன் கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்கறது மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் ஆனால் பெற்றோர்கள் என்ன ஒரு கவனத்தில் கொள்ள வேணும்னா, ஒரு குழந்தை கேள்வி கேட்குதுன்னா உடனே அடக்கிடக்கூடாது, உங்களுக்கு தெரியாதுன்னா வந்து அவங்கள டைவெர்ட் பண்ணக்கூடாது. அக்செப்ட் தட் யூ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுன்னு தயவு செஞ்சு குழந்தைகிட்ட சொல்லிடுங்க. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை கற்றுக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் அந்த சேர்ந்து அந்த தேடலாம், அது அது என்ன விஷயம் தேடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கே தேடல் பற்றின முக்கியத்துவமும் வரும்.
0: கதை சொல்லும் போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நீங்க டெய்லி கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு கதை சொல்லுவீங்க, அந்த மாதிரி கதை அவங்க கேள்வி கேட்டு நீங்க சொல்ல வந்த கதையே மறந்து இல்ல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஏதாவது மறக்க முடியாத சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கா? டெய்லி நடக்கிறதால எதை சொல்றதுன்னு தெரியல.
1: ஆமா, இப்போ 2 நாள் முன்னாடி வந்து ஒரு நான் கதை எழுதும்போது முதல்ல வந்து ஆடியன்ஸ் வந்து நம்ம என்னோட பசங்க தான், பசங்க ஒய்ஃப் அவங்களுக்கு தான் கதை சொல்லுவேன். ஸோ அப்படி வந்து கதை சொல்லும்போது ஒரு காட்டில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்து நான் சொல்லும்போது தான் அது கேரக்டர்ஸ் எல்லாம் நடுவில் உருவாக்குவேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே என் பொண்ணு என்ன பண்ணா, அவள் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அவள் வந்து ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, நீனி ஜூஜுன்னு ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, அவளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவள் எப்படி இருப்பான டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பயந்துடுவீங்க, அதனால் நான் இப்போ சொல்லலை. அவளுக்கோட ஃப்ரெண்டு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னா குல்ஃபின்னு ஒரு யானை. அவங்க வந்து இவங்களுடைய மெயின் வேலையே என்னன்னா காட்டில் சுற்றிட்டே இருப்பாங்க, ஒரு மரத்து மேலே உட்காந்து நீலா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு காட்டில் எதனா சண்டை நடக்கும் இவங்க போய் தீர்த்து வைப்பாங்க. இப்படி அவளே வந்து ஒரு 4 வயசுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கதைகள். ஸோ நான் கதை சொல்ல ஆரம்பிச்சனால எனக்கு பிரச்சனை என்னன்னா, நான் முடிக்க முடியாது அந்த கதையை, அவங்க அங்கேருந்து வேற எங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி கதை சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி என்னை மடக்கின இதுனா அதுதான், என்னை கதையை மடக்கிடுறாங்க, அதுக்கப்புறம் நான் எங்கள் கதை சொல்றேன் அவங்களுக்கு.
0: கதைகள் மூலமாக குழந்தைங்களோட உலகத்தை மாற்ற முடியுமா?

0: மாத்த முடியுன்றத விட எப்படி அது ரீடிஃபைன் பண்ணலாம்னா, இன்னும் பெருசாக்கலாம் நம்ம அந்த இன்னசென்ட் வேர்ல்டை வந்து அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக மாற்ற முடியுன்ற சென்ஸ், நம்ம சில சில கெட்ட விஷயங்கள் இருக்கும் குழந்தைங்களுக்கு, இந்த அடாவடித்தனம், அரகண்டா இது வேணும் அப்படின்னு கேட்கற அந்த ஆமா, எல்லாரும் அடம் பிடிக்கிறாங்கன்னு தானே சொல்றீங்க. கண்டிப்பா அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் லைட்டா நம்ம வந்து இந்த கதைகள் மூலம் வந்து மாத்த முடியும், நிச்சயமா மாத்த முடியும். ஆனா இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், அந்த ரொம்ப முக்கியமா என்னன்னா சைல்டு சைக்காலஜி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால நம்ம ஏன் அடம் பிடிக்கல அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து ஒரு நிறைய குழந்தைகள் இருப்பாங்க நம்ம வளர்ந்த சூழ்நிலையில. இன்ஃபேக்ட் நிறைய பெற்றோர்களுக்கு வந்து தான் குழந்தை என்ன படிக்கிறான், என்ன கிளாஸ்ல படிக்கிறான்றது தெரியாத சூழ்நிலையிலும் இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து ஒரு ஒரு நாளும் ஏ கத்துக்கிட்டாங்களா பி கத்துக்கிட்டாங்களா அந்த டீட்டெயில்டு வரைக்கும் நம்ம வந்து பேரண்ட்ஸ் வளர்ந்துருக்காங்க. இதனுடைய ஃபிளிப் சைடு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீ கேட் நம்ம அழுதாலும் கிடைக்காது. முன்னெல்லாம் நம்ம வந்து ஒரு சைக்கிள் கேட்குறோம் அப்படின்னா நீயே 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும், நம்மளே காசு சேர்த்து. நான் சைக்கிள்ன்றது ஒரு பொருள் சொல்கிறேன், வேற எது வேணும்னாலும் நம்மளே சேர்க்கணும், அவங்களும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி வந்து வரும்போது அந்த பொருள் மேல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பற்று இருக்கும், ஒரு ட்ரீமா இருக்கும். ஆனா நம்ம ஆரம்பத்துல என்ன பண்ணிட்டுறோம்னா, குழந்தை அழுதுனா ஐயோ குழந்தை அழுதே, அந்த அதீத பாசத்துல என்ன பண்றோம்னா டக்குன்னு எது கேட்டாலும் டக் டக் டக்குன்னு செஞ்சு கொடுத்துறோம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுது, நான் அழுதா எனக்கு கிடைக்கும், நான் அடம் பிடிச்சா எனக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும் போது. அதனால தான் வந்து இந்த அந்த ஆரம்பத்தில் நம்ம விட்டுறோம், அந்த கொஞ்சம் ஓவர் பாசத்தினால வந்து நம்ம ஃபோர்ஸி பண்ண மாட்டோம், எல்லாம் இந்த இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு ஃபோர்ஸி பண்ண மாட்டோம். பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் இந்த இந்த பிரச்சனை தான், எல்லாம் அடம் பிடிக்கும், பயங்கர அடமெண்ட்டாக அடம் பிடிக்கிறது, கிடைக்கலாம் வந்து அழுது புரண்டு பண்ணுறது எல்லாம். இது பேசும்போது தான் இன்னொன்று தான் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், அந்த சிறுவர் இலக்கியமும் இந்த குழந்தை வளர்ப்பமும் ஒரு ரொம்ப பின்னி பணஞ்ச விஷயங்கள் தான், நம்ம பிரித்து எடுக்கவே முடியாது. நீங்கள் டெய்லி லைஃப்பில் அல்லது குழந்தை வளர்ப்பில் செய்ய முடியாத சிக்கல்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கரம் கொடுக்கக்கூடியது வந்து இந்த கதைகளும் இந்த சிறுவர் இலக்கியம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே வந்து இன்னும் குழந்தை வளர்ப்பு பியூட்டிஃபுல்லாகவும் குழந்தையோட வேர்ல்டை வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், அவங்களோட வேர்ல்டை வந்து இன்னும் பிரகாசமாக்கலாம். நம்ம நிறைய டியூப் லைட்ஸ்லாம் போட்டு அழகான உலகமாக நம்ம மாற்றலாம்.
1: முன்னாடிலாம் வாசகர் வட்டம் இருந்துச்சு, அந்த மாதிரி இப்போ சிறுவர் வாசக வட்டம் இருக்கா?
0: இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஹிஸ்டரியும், நம்ம சிறுவர் இலக்கிய ஹிஸ்டரியும்,
1: ஹிஸ்டரின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 1945 டு 1955 வந்து சிறுவர் இலக்கியத்தோட கோல்டன் பீரியடா இருந்துச்சு. அது ஏன் அப்ப மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப திரும்ப வருமா?
0: இது ரெண்டுத்துக்கும் பதில் வந்து அங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட அந்த வாசகர் வட்டம் உருவாகுமா, அந்த கோல்டன் பீரியட் என்ன அப்படின்றது. இந்த கோல்டன் பீரியட் ஏன் வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து மெக்கலேக்கு தான் நன்றி சொல்லணும். மெக்கலே யார் தெரியுங்களா? நம்ம கல்வி திட்டத்தை வந்து உருவாக்குன அவர் தான் மெக்கலே. இன்ட்ரெஸ்டிங்லி அவர் தான் இபிகோ திட்டத்தையும் அவர் தான் உருவாக்குனார். என்ன ஒரு முரண் பார்த்தீங்களா, எஜுகேஷன் அவர் தான், இபிகோ தண்டனைகளும் அவர் தான். அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த கல்வி முறையை உருவாக்கும் போது என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்ம இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கணக்கர்கள் தான், ரிப்போர்ட்டிங் டூல் தான். ஸோ அதனால தான் வந்து எழுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே எழுத ஆரம்பிப்போம் நம்ம கல்வி முறையில் வந்து. இப்போ வந்து 2.5 வயசுலேயே ஆரம்பிச்சிடுறாங்க, ரொம்ப தப்பது. ஆனால் நான் அவங்க வந்து நிறைய எழுத்து வந்து நம்மளுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, ஒரு ஒரு பகுதியில் வந்து என்னென்னலாம் காசு வருது, என்னென்னலாம் காசு வெளியே போகுது அப்படின்றத கணக்கிடுறதுக்காக டைரெக்டாக எல்லா பிரிட்டிஷர்ஸும் அங்கே இன்வால்வ் ஆக முடியாதுன்றதால அங்கங்கே கணக்கர்கள் உருவாக்குறதுக்கு தான் இந்த கல்வி முறையை மேஜராக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இந்த பாரம் வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து தாங்கலை. அப்போ வந்து எல்லாரும் வந்து எனக்கு ஸ்கூலிங் வேணாம் அப்படின்ட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எழுத படிக்க தெரியும், நல்லா எழுத படிக்க தெரியும், ஆனால் பள்ளியில் இல்லை. ஸோ அவங்களுடைய அந்த கற்றல் திறன் வந்து எங்கன்னா வெளிப்படுத்தணுன்றும் போது தான் என்ன பண்ணுறாங்க, அங்கங்க டீ கடையில உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அல்லது வர ஏதோ ஒரு இதழை வந்து எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து எல்லாருமே வந்து அப்போ வந்து ஒரு வளர்ந்த குழந்தைகள் தான், இவங்க எல்லாருமே வளர்ந்த குழந்தைகள் தான். ஸோ அவங்களுடைய அந்த கற்பனை திறனை வந்து இப்போ எழுத படிக்க தெரியும் அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஊருக்கும் வந்து ஒரு சின்ன வாசகர் வட்டம் மாதிரியும் சொல்லிக்கலாம் நீங்கள், கையெழுத்து பிரதிகளை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்போ பிரிண்ட்டுக்கு அவங்களால போக முடியாது, எல்லாரும் வந்து சின்ன பசங்க தான்,
1: ரிலேட்டிவ்லி சின்ன,
0: அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. சின்ன பசங்க வேற எதனா தொழில் இறங்கிட்டு இருப்பாங்க அந்த டைமில். ஸோ அப்போ வந்து கையெழுத்து பிரதி ஒரு 10 பிரதி எழுதுறாங்க. 10 பிரதி எழுதிட்டு இவங்க ஊரில் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பக்கத்து ஊரில் இதே மாதிரி ஒரு குழு இருக்கும், அந்த குழுக்கு இவங்க ஒன்று கொடுப்பாங்க, அவங்க ஒன்று இவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 100 பத்திரிகை வந்து, சிறுவர் பத்திரிகை வந்து அங்கங்கே தமிழகம் முழுக்க வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த பீரியடு தான் வந்து இதனால் ஆரம்பித்து இந்த வழியாக அப்படியே தொடர்ந்து வந்து இந்த 1945 to 1955 இந்த கதைகள்லாம் தான் நடக்குது. ஸோ அதனால் வந்து தமிழகம் முழுக்க வந்து ஏகப்பட்ட சிறுவர் இலக்கிய சிறுவர் இதழ்கள் வந்து உருவாகுது. அந்த பேர்லாம் கேட்டாலுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்கும், ஐயோ நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு இருக்கும். டமாரம், ஒய்யாரம், அந்த மாதிரி ஏகப்பட்ட அற்புதமான பேர் கேட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த பேர்லேயே ஒரு ஃபேண்டசி இருக்கும். அந்த மாதிரி வந்து புத்தகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம்தான் வந்து இதை வந்து ஒரு நெறிப்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து குழந்தை எழுத்தாளர் சங்கம் வந்து அழவள்ளியப்பா வந்து ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து ஒரு 1980s வரைக்கும் அது சிறப்பாக செயல்பட்டுச்சு. அப்புறம் அதில் சில தொய்வுகள் ஏற்பட்டு அது விட்டுட்டாங்க. ஸோ இவர் முக்கியமாக அழவள்ளியப்பா என்ன செய்தாருன்னா, ஒரு ஊருக்கும் இந்த மாதிரி வாசகர் வட்டங்களை வந்து உருவாக்குறார். ஸோ அதில் வந்து கதை எழுதுகிறவங்க வந்து அங்கே வந்து ப்ரெசன்ட் பண்ணலாம், அவங்களுடைய கதையை சொல்லலாம். குழந்தைகள் வந்து கதை கேட்டு அது வந்து இந்த இடத்துல புரியல, அந்த இடத்துல புரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க குழந்தைகள் வந்து புதுசாக கதைகள் சொல்லுவாங்க, அந்த கதைகளை திரும்பி மாற்றி பிரிண்டில் கொண்டு வர வேலைகள் வந்து தமிழகம் முழுக்க நடந்தது. இந்த டைவர்ஷன்ஸ்லாம் வந்ததால் இது வந்து அப்படியே சிதறி போயிடுச்சு. இந்த மீடியா நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த நிறைய டைவர்ஷன் வந்ததால் இந்த எல்லாமே சிதறி போயிடுச்சு. இப்போ வந்து திரும்பி இந்த மாதிரி ஒரு மழடைகள் வாசகர் வட்டம் வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் உருவாகிட்டு இருக்கு. இது எப்போ இன்னும் வீறுகொள்ளுனா, இந்த சிறுவர் இலக்கியம்ல வந்து இப்போ படைப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. சிறுவர் இலக்கிய படைப்பாளிகளே வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்கும். அது மாதிரி பத்திரிகைகளும் வந்து தரமான பத்திரிகைகளும் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இந்த இது ரெண்டும் பேரலாக தான் வளரணும். அதுக்கு முன்னாடி நான் வாசகர் வட்டம் உருவாக்கிட்டேன், எனக்கு புத்தகம் வேணும்னா நம்மள்கிட்ட கிடையாது. இப்போ ரொம்ப நிறைய புத்தகம் கிடையாது, ஒரு கலெக்ஷனாக நல்ல புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒரு 50 புத்தகம் அவ்வளோதான் வரும். ஸோ அது பத்தே பத்தாது நம்மளுக்கு. ஸோ இது இந்த இன்னும் நிறைய புத்தகங்கள் வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மழைகளுக்கான அல்லது சிறுவர்களுக்கான வாசகர் வட்டம் கண்டிப்பாக உருவாகும்.
1: உங்களை மாதிரி சிறுவர்களுக்கான கதைகள் எழுதுறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாசகர் வட்டம் உருவாக்கலாம் இல்லையா?
0: கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கான முயற்சிகளில் கதை சொல்லிகள் சிறுவர்களுக்காக செயல்படும் எல்லாரும் வந்து சேர்ந்து சில முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். ஆனால் அது இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக அமையல. வரும் காலங்களில் கண்டிப்பாக வந்து அந்த அதை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு தான் இருக்கோம், அது சீக்கிரம் நடக்கும்.
1: கதைகள் மூலமா குழந்தைகளுக்கு அறிவியல், கலை, தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரியான விஷயங்கள், சமூக நீதி, அதையெல்லாம் சொல்றீங்களா உங்களோட கதைகள்ல?
0: கண்டிப்பா அது இல்லாம இருக்கவே இருக்காது. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ், நான் என்னோட கதைகள்ல என்ன பண்றேன்னா அது வந்து எக்ஸ்பிரசிட்டா சொல்ல மாட்டேன். நான் நீதி இப்போ வந்து நீதி நெறி கதைகள்ல வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது, சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு கதையை சொல்லிட்டு கீழே வந்து மாறல், இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்ன அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையவே கிடையாதுன்ற. இதுக்கு பதில் என்னன்னா, உள்ள அந்த கதைக்குள்ளேயே வந்து நம்ம அந்த விஷயத்துல அந்த விஷய ஒரு உதவி செய்யணும்னா அந்த கதாபாத்திரமே வந்து அது உதவி செய்யற மாதிரி உள்ள வச்சிடணும். இப்போ ஒரு பையன் இருக்கான்னா அவன் ஹெல்ப் பண்ண போறான் அப்படின்னா அவன் வந்து அந்த கதையோட கருவிலேயே வந்து அவனுடைய ஹெல்ப் பண்ணுற அந்த டெண்டன்சி வந்து அந்த கதாபாத்திரத்து மேலே வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து எப்பவுமே வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து தன்னுடைய இடத்துல பொருத்தி பார்ப்பாங்க எப்பவுமே. இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு பொண்ணாக இருந்தால் தன்னுடைய தம்பியோ இல்லை அண்ணனோ இல்லை பக்கத்து வீட்டில் பார்க்குற பையனோ பொருத்தி பார்ப்பான். அந்த பையன் படிக்கிறான்னா தான் தான் அந்த இடத்துல பொருத்தி பார்த்துப்பான். ஸோ அந்த பையன் வந்து நல்ல கதாபாத்திரமாக இருக்கும்போது அல்லது வலுவாக தான் ஒரு விஷயத்தை செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அது அந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் தானே வந்து அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது அது அவங்களுக்குள்ள சீப்பின் ஆகிடும் அந்த விஷயம். ஸோ இப்படி எக்ஸ்பிளசிட்டாக சொல்லாமல் உள்ளே வச்சு சொல்கிறது தான். நீ சயின்ஸை சொல்லணும்னா சயின்ஸையும் வந்து எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அகெயின் நான் எனக்கு வந்து தகவல் சொல்கிறதுல வந்து விருப்பமே கிடையாது. அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன்ஸ், தகவல் தேவைன்னா கண்டிப்பாக தேவை, ஆனால் அதுலேருந்து என்ன இன்ஸ்பயர் பண்ணுறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி அந்த கதை இடையிலே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ள புகுத்திட்டு இருந்தா அதுதான் என்னுடைய பாணியா நான் பாக்குறேன்.
1: சிறுவர்கள் ஆர்வமா கதை கேக்குறாங்க, அவங்களுக்கு எழுதுறதுல ஆர்வம் இருக்கா?
0: எழுதுறதுல வந்து குழந்தைகளுக்கு ஆர்வம், அதாவது கதை சொல்றதுல வந்து நிறைய ஜாஸ்தி ஆர்வம் இருக்கு. ஆனா அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டுக்கு பண்ண வேண்டியதுக்கு யாருன்னா ஒரு ஒரு ஆர்வலர், ஒரு கைடு தேவைப்படுறாங்க எப்பவுமே. அது வந்து ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில் பெற்றோராக இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில் இருக்கிற ஒரு குழந்தை இலக்கிய ஆர்வலராக இருக்கலாம், இல்லை எந்த ஆர்வலர் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது ஒரு இப்போ ஒரு என்னோட பொண்ணு கதை சொல்கிறான்னா எனக்கு வந்து அது வந்து அவளுடைய வேர்ல்டு பற்றி எனக்கு தெரியும். ஆனால் அதே கதையை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த மழைத்தனம் போகாம அது கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு, ஆனா உங்களுக்கும் வந்து அந்த அந்த வேர்ல்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதுக்கு வந்து ஒரு மீடியேட்டர் வந்து தேவைப்பட்டுட்டே இருக்காங்க எப்பவுமே. ஸோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நல்ல எழுத்தாளர்களாக வந்துடுவாங்க.
1: இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம தமிழ் எழுதுறதே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அவங்க அதிக அளவு தமிழ் படிக்காததும் ஒரு காரணமா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்கிறதுக்கு ஆர்வத்தை கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்?
0: ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவங்க மட்டும் இல்ல, இப்ப எல்லாருமே ஜென்ரலா அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க நல்ல புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க அந்த இப்போ ஒரு 10 வாட்டி வந்து ஒரு அரண் அரண்ற வார்த்தை நம்மளுக்கு வந்து ஸ்பெல்லிங் எந்த ரா போடுறது, எந்த ராணா போடுறது, எந்த நா போடுறது தெரியலன்னா, நீங்க அந்த அரண் வந்து ஏதாச்சும் புத்தகத்தில் படிச்சுட்டே இருக்கும்போது கரெக்ட் ஸ்பெல்லிங் ஒரு 10-15 வாட்டி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்க மனசுக்குள்ள போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வாசிப்பு தான் வந்து இந்த உங்களோட ஸ்பெல்லிங்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு இது. ஸோ ஆனால் வாசிக்க வைக்கிறது எப்படின்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம் இந்த புக்கில் இருக்குது அப்படின்ற புத்தகம் மீது ஒரு ஆசையை உருவாக்கணும்.
1: அவங்களுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வைக்க,
0: அறிமுகப்படுத்துறதை விட இந்த புத்தகத்தில் எனக்கு எதனா படிச்சுனா கிடைக்கும் அப்படின்றத ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணோம். அதுக்கு ஒன்று வந்து பெற்றோர்கள் புத்தகங்கள் நிறைய படிக்கணும், ரெண்டாவது அந்த புத்தகம் வந்து இதெல்லாம் நான் அந்த புத்தகிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத வந்து குழந்தைங்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். மூணாவது அதை வந்து எளிய வடிவில் இவங்களுக்கு முதல்ல சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு எளிய வடிவில் இந்த புத்தகம்ல இது இருக்குது, புத்தகம்லாம் படித்தா இது இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு இன்டெரக்டாக சொல்லி, டைரெக்டாக இல்லை எல்லா வகையிலையும் சொல்லணும், டைரெக்டாகவும் சொல்லணும் இன்டெரக்டாகவும் சொல்லணும். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து புத்தகம் மீதான ஆசை வந்துடும். புத்தகம் மீதான ஆசை வந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு வந்து அது ஒரு தீர்வு.
1: குழந்தைங்க கிட்ட புக்ஸ் ரீச் பண்றதுக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல இருக்க லைப்ரரிக்கு உங்களோட புக்ஸ் டொனேட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கலாமே, அந்த மாதிரி எதுவும் முயற்சி பண்ணிருக்கீங்களா?
0: அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எந்த அளவுக்கு அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும்னா, ஏன்னா அந்த கொடுக்கற ஆளோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் எத்தனை பள்ளிக்கு ரீச் ஆக முடியும். அதோட பெட்டர் ஆப்ஷன் வந்து பெற்றோர்கள் வந்து நிர்பந்திக்கணும், பள்ளியை வந்து நிர்பந்திக்கணும், உங்கள் பள்ளியில் வந்து நூலகம் இருக்குது, அந்த நூலகத்திலேருந்து புத்தகங்களுக்கு தாங்கன்றதை நிர்பந்திக்கணும். அது இல்லாமல் பொது நூலகம் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது, நம்மளை சுற்றி வந்து ஏகப்பட்ட நூலகங்கள் இருக்குது, பொது நூலகங்கள் கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க, நல்ல புத்தகங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் குழந்தைகளுக்கு, முதல்ல வந்து அந்த நூலகத்தில் கால் வைக்கணும், காலை வச்சுட்டு ஒரு 4 புக்குன்னு அவங்க கையில் தொட்டு பார்க்கணும். அந்த விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு. மூணாவது, ஆல்ரெடி பள்ளியில் இருக்கிற நூலகங்கள் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படணும். அது வந்து ஒரு ஒரு டியூட்டியாக, இந்த வருஷம் இந்த புக்கெலாம் வந்தது அடிக்க வச்சிட்டோம், கணக்கு காட்டுற ஒரு விஷயமா இல்லாம அதை வந்து பரவாயில்ல தொலைஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா குழந்தைங்க புத்தகம் எடுக்கிறாங்கன்னா தொலையும் கிழியும் அந்த வேலையெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து நூலகர்களும் அல்ல பள்ளியும் வந்து ரெடியா இருந்தாங்கன்னா தான் புத்தகங்களை வந்து ரீச் பண்ண முடியும். ஒரு தனிநபர் தனிநபரா வந்து ஒரு நீங்க ரெண்டு பள்ளியில இந்த மாதிரி முயற்சி செய்யலாம், அல்லது அதிகபட்சமா 10 பள்ளியில முயற்சி செய்யலாம். அன்டில் அண்ட் அன்லைஸ் இது வந்து ஒரு எல்லா இடத்துமே ஜென்ரலைஸ்டா ஒரு கான்செப்டா வராம எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த அரசும் வந்து இதை பற்றின ஒரு புரிதல் கம்ப்ளீட் புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து தனிநபர்களால் இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது, மாற்ற முடியாது.
1: குழந்தைகளுக்கு நிறைய வீக்லி மேகசின் நிறைய மேகசின் வருது, ஆனால் அதை அவங்க வாங்கி படிக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு சந்தேகமான விஷயம்தான். அவங்களை எப்படி ஈர்க்கலாம்
0: அவங்கள? அதான் இப்போ இந்த வாசகர் வட்டம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கும், ஏன்னா இப்போ ஒரு மேக்சின் வருது, அந்த மேக்சின் வந்து அதனுடைய கண்டென்ட் வந்து யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பொறுத்து இருக்கு. இப்போ சிறப்பாக சில வந்திருந்த சில இதழ்களும் இப்போ வந்து கொஞ்சம் தோய்வடைஞ்சிருக்க காரணம் என்னன்னா அந்த ஃபீட்பேக் கிடையாது. எழுதுறாங்க அந்த குழந்தைகளுக்கான எழுத்தை எழுதுறாங்க, ஆனால் குழந்தைகள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்றத வந்து ஃபீட்பேக் கிடையாது. இந்த ஒரு ஒரு பத்திரிக்கை வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாசகர் வட்டம் உருவாக்குனாங்கன்னு வச்சுங்களேன், அந்த புத்தகத்தில் வர கதைகளோ அல்லது கட்டுரைகளையோ வாசிச்சுட்டு குழந்தைகள் வந்து அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ வந்து அப்போ தான் வந்து அவங்களுக்கு ரியல் ஃபீலே கிடைக்கும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து மிகப்பெரிய ரீச்சுக்கு போனதுக்கு காரணம் யாருன்னா நூலகர்கள் தான். நூலகர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து இந்த நூலகத்தில் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு கதை சொல்லுவாங்க, அந்த புத்தகத்தை காட்டி அந்த புத்தகத்திலேருந்து படிக்க வைப்பாங்க. ஸோ குழந்தைகளை வந்து டைரெக்டாக இந்த கதை நல்லா இல்லை அப்படின்றது குழந்தைங்க முகத்திலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஃபீட்பேக்கை வந்து திரும்பி அவங்க வந்து பப்ளிஷருக்கும் ரைட்டர்ஸ்க்கும் சொல்ல ஆரம்பிச்சுக்காங்க. ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து லிங்க் இல்லாத போது சுவாரஸ்யம் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த சுவாரஸ்யத்தை கூட்டவே முடியாது.
1: நம்ம சமூகத்துல பெண் எழுத்தாளர்களே குறைவா இருக்காங்க, அதுலயும் சிறுவர் இலக்கியத்துல பெண் எழுத்தாளர்களோட முக்கியம் எவ்வளோ, அந்த அளவுக்கு இங்க ஃபேமஸான சிறுவர்களுக்கான எழுத்தாளர்கள் இல்ல. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் உலக பிரசித்தி பெற்ற சிறுவர்களுக்கான புக்கு, அது ஃபேண்டசியான புக்கு, அதை வந்து எழுதுனதே ஒரு பெண் எழுத்தாளர் ஜே கே ரவுலிங் தான். அந்த மாதிரியான ஒரு பெண் எழுத்தாளர்கள் இங்க ஏன் இல்ல?
0: முதல்ல வந்து குழந்தை எழுத்தாளர்களே ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நம்ம இதுல. நீங்கள் சொன்ன மாதிரி பெண் எழுத்தாளர் குழந்தைகளுக்கான பெண் எழுத்தாளர்னா ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து சிறந்த படைப்பாளிகள் குழந்தைகளோட சம்மந்தப்பட்டதில், ஏன்னா ஒரு சாப்பாடு ஊட்டுறதுலே வந்து அந்த படைப்பு திறனை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படின்னா ஏமாற்றி அந்த பூச்சிக்காரன் வர்றான், இல்லைன்னா அந்த காக்கா பாரு அது. ஸோ அந்த படைப்பு வந்து படைப்பு திறன் வந்து பெண்கள்கிட்ட வந்து நிறைய இருக்கு, அது வந்து மறுக்கவே முடியாது.
1: ஆனால் அதை அவங்க
0: எழுத்து வடிவில் கொண்டு வரதுக்கு இந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினாதான் வந்து அந்த மாதிரி இன்னும் நிறைய எழுத்தாளர்கள்லாம் உருவாவாங்க, பெண் எழுத்தாளர்கள் இன்னும் அப்போ தான் ஜாஸ்தி உருவாங்க.
1: கதைகள் பற்றி பேசிட்டு இருந்தோம், இந்த நிகழ்ச்சியை ஒரு சின்ன கதையோடு முடிக்கலாமே.
0: சுட சுட இன்னைக்கு காலையில் எழுதின ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு காட்டில் வந்து ஒரு விளையாட்டு தினம் நடக்குது, அந்த காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் சேர்ந்து வந்து ஒரு விளையாட்டு போட்டிகள் நடக்குது, குண்டெறிதல் உயரம் தாண்டுதல் அப்படி நடக்குது. அதனுடைய கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம். ஸோ ரெண்டு பகுதி வடப்பகுதி தென்பகுதி இந்த ரெண்டு பகுதி யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் இந்த போட்டியில் தான் டிசைட் ஆக போகுது, ஏன்னா ரெண்டு பகுதியும் சமமான போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறாங்க. அதனால் எல்லாருமே கூடியிருக்காங்க. ஜட்ஜ் வந்து யாருன்னா முதல் முதல்ல ஓட்டப்பந்தயம் ஓடின ஒரு ஆமையும் முயலும் தான் வந்து இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். போட்டி நடத்துகிற வந்து ஒரு கரடி, மஞ்சள் சட்டை போட்ட ஒரு கரடி, அவர் தான் வந்து ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். நான் 1, 2, 3 சொல்லி விசில் அடிப்பேன், நீங்கள் வந்து அப்புறம் தான் ஓடணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். போட்டியாளர் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு யானை, அதனுடைய பேர் குல்ஃபி, அப்புறம் ரெண்டு மான் இருக்குது, அப்புறம் இவங்களோட பேரம்பேத்தியாக அந்த ஒரு ஆமை, ஒரு முயல், ஒரு காண்டம் இருக்கும், அப்புறம் ஒரு மனித குரங்கு, அப்படி எல்லாம் லைனில் நின்றுட்டுருக்கு. அப்புறம் இவர் வந்து அந்த கரடி வந்து ஒன்று இரண்டு மூன்றுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு மான் ஓடி போயிடுது. திரும்பி சொல்றாரு, ஒன்று இரண்டு மூன்றதுக்குள்ள ஒரு மான் ஓடி போயிடுது. அப்புறம் என்ன பண்றாங்க, மூணாவது வாட்டி பாக்குறாங்க, எங்களுக்கு முடியாதுன்னு.

0: நீ வந்து போட்டியிலேருந்து விலகிறன்னு அந்த மானை எடுத்துடுறாங்க. இதனுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னா, அந்த குல்ஃபின்ற யானை வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரர். அவர் வந்து வடபகுதி காட்டை சேர்ந்த ஒரு வீரர். அதனால இந்த குல்ஃபி தான் கண்டிப்பாக ஜெயிக்கும், இந்த ஜெயிச்சா இந்த வடபகுதி காடு தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு எல்லாருக்கும் அது தெரியும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தென்பகுதியை சேர்ந்த சில நரிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு சதி செய்யுது. எப்படியும் குல்ஃபி தான் முதல்ல வரப்போகுது. அந்த ஓட்டப்பந்தயம் எப்படின்னா, ஒரு அந்த விளையாட்டு திடல் இருக்கும், அந்த விளையாட்டு திடலை தாண்டிட்டு ஒரு மரங்கள் நிறைந்த காடு, அதை சுற்றி திரும்பி இதே விளையாட்டு பகுதியில் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து நீங்கள் முடிக்கணும், அதுதான் வந்து ரூல். ஸோ அந்த மரப்பகுதிக்கு வரும்போது அங்கே நம்ம ஒரு கயிறு கட்டிடலாம், வேகமாக யானை வரும்போது அந்த கயிறை தடுக்கி கீழே விழுந்துடும், அப்புறம் நம்ம பகுதி மக்கள்லாம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு திட்டம் போடுது. திட்டம் போட்டபடியே வந்து விசில் அடித்தது, எல்லா மிருகமும் கிளம்புது. கிளம்பிட்ட அப்புறம் முதல்ல அது மாதிரி இந்த குல்ஃபி தான் ஓடுது, செம்ம வேகமாக ஓடுது. யாருமே அது மான் கூட அந்த இதுக்கு டச் பண்ண முடியல. நல்லா வேகமாக ஓடிட்டு கரெக்டாக அந்த காட்டு பகுதிக்கு போது அந்த கயிறு வருது. கயிறு கிட்ட வந்து கயிறு கவனிக்கலை, கீழே தமாலும் விழுது. தமாலும் விழுந்தோடனே இவங்க பின்னாடி ஓடிட்டு வரவங்களாம் இன்னும் வேகமாக ஓடுறாங்க. ஸோ இந்த நரிக்கெல்லாம் பார்த்தோடனே பயங்கர சந்தோஷம். இந்த மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விலங்குகள், அணில்லாம் வந்து இந்த மெயின் பறவையாளர் செக்ஷனுக்கு வராது. சின்ன சின்ன அணில் அப்புறம் பறவைகள்லாம் வந்து இந்த மரத்தில் இருக்குது. இது மட்டும்தான் இந்த காட்சியெல்லாம் பார்க்குது. அந்த மெயின் பறவையாளர்கள்லாம் அங்கேயே இருக்காங்க. மற்ற கேம்ஸில் வின் பண்ணுறவங்க எல்லோரும் அங்கேயே இருக்காங்க. இவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரில. இந்த காட்டுக்கு இந்த சைடு நடக்குது இல்லையா, அந்த மரத்தில். அப்போ வந்து தமாலும் விழுது அந்த யானை. அந்த யானை விழுந்துட்டு மற்ற மிருகெல்லாம் இன்னும் வேகமாக ஓடி வருது. இந்த நரிக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாயிடுது, நம்ம பகுதி ஜனங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஓடி வந்து கிட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த முயல் வந்து ஐயோ எழுந்துருங்க, என்னாச்சு குல்ஃபி, உடம்புலாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லுது. அந்த ஆமையும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுது, எழுந்துருங்க, முதல்ல எழுந்துச்சு உட்காருங்க அப்படின்ட்டு. அப்புறம் எழுந்துச்சு உட்காந்தோடனே முயல் வந்து கழுத்தில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருக்கு, தண்ணி முதல்ல குடிங்க, நீங்கள் அப்புறமா நீங்கள் எதனாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அங்கே இருக்கவங்களுக்குலாம் அப்படியே அந்த பறவைங்களுக்குலாம் ஒரு மாதிரி பரவச நிலைக்கு ஆகிடுறாங்க, சே எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்குள்ளே ஒரு மானும் ஒரு மனிதருக்கும் குரங்கும் போயிட்டு ஒரு பெரிய குச்சி வருது. ஏன்னா சாதாரணமாக யானைகள் வந்து எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம், உட்காந்துட்டா எழுந்துக்கிறது கஷ்டம். இது விழுந்தே விழுந்துட்டு இருக்குது. அப்புறம் முதல்ல எழுந்துச்சு உட்காருது, எழுந்துச்சு உட்காந்துட்டு அப்புறம் இந்த குச்சியை வச்சு எல்லாமே மற்ற போட்டியாளர்கள்லாம் வந்து எழுப்பிடுறாங்க யானையை. இந்த பக்கம் வந்து என்ன நடக்குது, எப்போ ஓடினாங்களே, நேரம் வந்திருக்கணுமேனு எல்லாம் அந்த பார்வையாளர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சைடில் போட்டி நடக்கிற அந்த விளையாட்டு திடலில் அது மாதிரி தூரத்தில் கரெக்டாக அந்த யானை வருது, பார்க்குறாங்க, எல்லோரும் கை தட்டுறாங்க. நம்ம நினச்ச மாதிரியே குல்ஃபி தான் ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு. கிட்ட வர வர தான் வந்து அவங்களுக்கு அந்த காட்சி தெரியுது. அந்த யானைக்கு மேலே வந்து ஆமை உட்காந்துட்ருக்கு, ஆமைக்கு மேலே முயல் உட்காந்துட்ருக்கு, அதுக்கு பின்னாடி வந்து மனித குரங்கு உட்காந்துட்டு விசில் அடிச்சுட்டு வருது, இந்த பஞ்சாபி டான்ஸ் ஆடிட்டு வருது. மானால் ஏற முடியாததுனால அந்த மானை வந்து தும்பிக்கையில் பிடிச்சிட்டு ஓடி வருது, அது டான்ஸ் ஆடிட்டே ஓடி வருது அந்த யானை. இது பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்படியே மெய் செலுத்து போயிடுது, சே நம்ம போட்டின்னு வச்சோம், இதெல்லாம் பாருங்கள் என்ன பண்ணுது அப்படின்ட்டு எல்லோரும் செம்ம விசில் அடிக்கிறாங்க. மேடையிலேருந்து முயலும் ஆமையுமே இறங்கி வந்துடுது. இறங்கி அந்த முடி எண்டு லைனுக்கு வந்த உடனே எல்லாரும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ட்டு அறிவிச்சிடுறாங்க. அப்புறம்தான் வந்து என்ன நடந்தது அப்படின்ட்டு குல்ஃபி மைக்கில் சொல்லுது எல்லாருக்கும், இந்த மாதிரி விழுந்துட்டேன் கதையெல்லாம் சொன்னோடனே அந்த நரியெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்குது. நாங்கள் வந்து இது ஒரு ரொம்ப போட்டியாக நினச்சிட்டோம், ஆனால் நீங்கள் பறந்த மனசில் நம்ம எல்லோரும் ஜெயிச்சிட்டோம், இப்போ இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் ஹாப்பி, அவ்வளோதான், ஆல் ஹாப்பி. எல்லோரும் சரின்னு கிளம்புறாங்க. போட்டி முடிஞ்சிடுச்சு, எல்லோரும் இதோட அடுத்த வருஷம் விளையாட்டு தினம் சந்திக்கலான்றாங்க. அப்போ தான் வந்து தன் தன் தன் சத்தம் கேட்குது. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க, தூரத்தில் அந்த காண்டா மிருகம் வந்து கிளம்பிச்சு இல்லையா, அது வந்து இந்த போட்டி இன்னும் முடிக்கலை, அது திரும்பி வருது. திரும்பி வந்தோடனே அப்புறம்தான் அது கடைசி வரைக்கும் வர வரைக்கும் எல்லோரும் கை தட்டுறாங்க. அப்புறம் அந்த மைக்கில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பாருங்கள் நம்ம ஒரு விளையாட்டில் வெற்றி தோல்வியெல்லாம் முக்கியம் கிடையாது, பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். அதனால் இந்த விளையாட்டு தினத்தோட ஹீரோ யாருன்னா நம்ம காண்ட மிருகம் தான் அப்படின்ட்டு காண்ட மிருகத்துக்கு எல்லா பரிசும் கொடுக்குறாங்க. அது எல்லா மிருகமும் கைத்தட்டி விசில் அடிக்குது. அது சுத்துப்பட்டி 18 காட்டுக்கும் அந்த செய்தி அந்த விசில் கேட்குது.
1: இந்த கதை மூலமா குழந்தைகளுக்கு ஒத்துமையை பத்தியும் பொறாம படக்கூடாதுன்ற விஷயத்தை கூட நம்ம கொண்டு போயிட்டோம் இல்லையா.
0: பங்கு பெறணும், மெயின் வந்து எந்த போட்டினாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்.
1: இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல இருக்க கூடாதுன்ற மெசேஜ் நம்ம கொண்டு போறோம்.
0: நிறைய இது உள்ள நீங்க பசங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன
1: புரிஞ்சதுன்னா நிறைய கதைகள் வரும்.
0: ஆமா, ஏன்னா இது நிறைய பிட் இருக்கு ஆக்சுவலா. அந்த போட்டி மட்டுமே கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த போட்டி குண்டெறிதல் பத்தி சொன்னோம், யார் யாரெல்லாம் குண்டெறிதல் விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள ஓடும். சோ அந்த மாதிரி நிறைய கூறுகள் இருக்கு ஒரு கதையில.
1: இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சிறுவர் இலக்கியத்தோட முக்கியத்துவங்கள் பத்தியும் கதைகள் பத்தியும் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னதுக்காக நன்றி.
0: நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த எம்ஓபி சமுதாய வானொலிக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து செயல்படுங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி வானொலியின் 107.8. நான் உங்கள் எழுத்தாளர் விடியன் பேசுகிறேன். குழந்தைகளுக்கான கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து பொறுமைன்றது வந்து சுத்தமாகவே இல்லை. இப்போ எது இருந்தாலும் எரிச்சல் அடைஞ்சிடுறாங்க. எந்த விஷயம் தேடுறதுக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையே இல்லை. அதுவும் இல்லாமல் நிறைய டைவர்ஷன் இருக்குது. எதையும் வந்து ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. எத்திக்ஸும் வந்து இப்போ நிறைய குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களில் வந்து நிறைய எத்திக்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ கேம்ஸு அதெல்லாம் வந்து எத்திக்கலி ரொம்ப வீக்காக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு சர்வலோக நிவாரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை சொல்லல் தான். பெற்றோர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கதைகளை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணுக்கே தெரியாமல் ஒரு மேஜிக் நடக்கும். முதல்ல கதை சொல்லி பாருங்கள், அந்த மேஜிக்கை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுறேன். உங்க வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தா பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினைச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.7.
1: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது சந்திப்போமா.

0: அப்பாவிகளே, உங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியலையா ஐயா. இந்தியாவிலேயே மெஜாரிட்டி உங்களை மாதிரி விவசாயிங்க தானே. 80% விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமியா இது. நீங்கள்லாம் ஒத்துமையா குரல் கொடுத்துருந்தீங்கன்னா அன்னைக்கே நதிகள் எல்லாம் தேசியமயமாயிருக்குய்யா. திருநெல்வேலியில ஆரம்பிச்சு மதுரை, திருச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம் வரைக்கும் உங்க அக்கப்பூர் தாங்க முடியலையடா. ஏண்டா ரோட்டோரத்துல ஒரு பையன் நடமாட முடியலையடா. நேர பிளாட்பாரத்துல ஏத்தி புளிய மரத்துல இடிச்சு வண்டியை இப்படி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அப்புறம் ஏண்டா சங்கு சாங்கியம்னு கதவிடுறீங்க.
1: பஞ்சாயத்து எலெக்ஷன்லயே பட்டன் அமைக்கி ஓட்டு போட்டுக்கிட்டு இங்க வந்து குடத்துக்குள்ள கைய விட்டு துளாவிறீங்களேடா. உங்களை என்ன சொல்றது,
2: இப்போ நீங்க கேட்ட குரல் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான குரல். இவர் காமெடியில கிங்குங்க. காமெடியில டைமிங், பாடி லாங்குவேஜ், சோஷியல் மெசேஜோட காம்பினி அப்படின்னு சொன்னாலே இவர் பேரு தான் ஞாபகம். 3 decades நம்மள எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருக்காரு. இவருக்கு இன்னொரு முகமும் இருக்கு. இவர் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மற்றும் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான மனிதர். இவரை பத்தி நான் ஏன் இப்போ பேசுறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்களா? நம்ம MOP வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் விமன் வாய்ஸஸ் 15 ஈவெண்ட்ல நிறைய சோஷியல் இஷ்யூஸை எடுத்துட்டு அதை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு அதை பத்தி நிறைய பேச எல்லாரையும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு நாங்க எடுத்திருக்கிற இனிஷியேட்டிவ் என்னன்னா ஈச் ஒன் பிளான்ட் ஒன், அதாவது எல்லாரும் மரம் நடணும் அப்படிங்கறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். நம்ம MOP FM 107.8 அப்படிங்கிறதுனால 107 ட்ரீஸும் 8 பிளான்ட்ஸும் நாம இன்னைக்கு நடலாம்னு இருக்கோம். அதுக்கு நம்ம விவேக் சாரை தான் கூப்பிட்டுருக்கோம். அவர் கிரீன் கலாம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டால பல 100,000 மரங்களை நட்டிருக்காரு. அவரோட டார்கெட் நம்பர் 1 crore. நம்மளால ஒரு மரமாவது நடணும்ல. இன்னைக்கு அவர் வரப்போறாரு. அவர் மரங்களின் முக்கியத்துவம், மரங்களை எதுக்காக நம்ம நடணும் அப்படின்னு சொல்றதுக்காக வாங்க விவேக் சார் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
3: வணக்கம். அவர் லேடி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இப்போ நான் இங்கே இருக்கேன். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து MOP வைஷ்ணவ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், PG ஸ்டூடெண்ட்ஸ், MA கம்யூனிகேஷன் அண்ட் மீடியா மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து கலாம் சாருடைய கனவு வந்து மரங்கள் நடுவது.

0: அதில் எனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு வந்து 1 கோடி மரங்கள். அதை கிரீன் கலாம்ன்ற அமைப்பை ஏற்படுத்தி நான் செய்துட்டு வர்றேன். அதில் வந்து இவங்க ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து 107 ட்ரீஸ் இந்த ஸ்கூல் வளாகத்தில் நடுறதுக்காக என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்கேன். நான் ஏற்கனவே பல மேடைகளில் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வந்து 33% வந்து வனங்கள் காடுகள் இருக்கணும். இந்தியாவில் 33% என்பது அருகி அருகி குறுகி 23% குறைஞ்சிருக்குது. அதனால தான் அந்த தட்பவெப்ப சூழ்நிலை ஏற்படுற மாறுபாடும் திடீர் வெள்ளமும் திடீர் மழையும் அல்லது மிக கொடுமையான வறட்சியும் ஏற்பட்டுருக்கு. இதெல்லாம் குளோபல் வார்மிங்னால் ஏற்படுற விஷயங்கள். கடல் மட்டம் உயர்கிறது, மலைகள் உருகுகின்றன, இது காரணமெல்லாம் குளோபல் வார்மிங் தான். இதை சரி பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை. நம்ம மரம் நடுவது தான் இயற்கையான வழி. மற்ற வழிகள் எல்லாம் மக்களுக்கு உதவி செய்யாது, மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். ஏன்னா ஃபேக்ட்ரிஸை மூடணும், கார்பனை எமிட் பண்ணுற கார்ஸ் ஓடக்கூடாது, கம்ப்யூட்டரோடைய வெப்பம், ஏசியோட வெப்பம் என்ற எத்தனையோ காரணங்கள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம நிறுத்த முடியாது, நம்முடைய வாழ்க்கையே நின்று போயிடும். ஆனால் மரங்கள் நடலாம், அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு. இதுவரைக்கும் நான் வந்து 27 லட்சம் முடிச்சிருக்கேன், இன்னும் 73 லட்சம் நான் முடிச்சாகணும். இதை ஒரு பெரிய வேள்வியாக தவமாக நம்முடைய கலாமையாவுடைய மறைவுக்கு பிறகு, உடலால் மறைந்தாலும் உள்ளத்தாலும் அவருடைய ஆன்மாவாலும் என்றைக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க கலாமையாவுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு இந்த வேலையை நான் செய்துட்ருக்கேன். அதில் தான் இப்போ வந்து அக்டோபர் 15 ஒரு பெரிய கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களை வைத்து மிகப்பெரிய ஒரு ரேலி ஒரு ஊர்வலத்தை ஏற்பாடு செய்துட்ருக்கேன். அதன் முடிவில் வந்து அவருடைய கனவாகிய 2020 அதனை குறிக்கும் வகையில் 2020 மரக்கன்றுகளை மாணவர்களுக்கு கொடுக்க போகிறேன். எல்லாம் மாணவருடைய எழுச்சி இப்போ வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு மரம் நடுவதை பற்றி. அது இங்கேயே நான் மாணவர்கள் மத்தியில் பார்த்தேன். ஸோ அது நிச்சயமாக நான் சீக்கிரம் அந்த 1 கோடி அடைவதற்கு இது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைடு.
1: 60 வயசு யாருக்கு? எனக்கா? யாருக்கு 60 வயசு ஆச்சு? அப்துல் கலாம் சாருக்கு 84 வயசு. உங்களுடைய பள்ளிக்கு 60 வயசு ஆச்சு. இது கை தட்டலைனா எதுக்கு தட்டம்? நீங்கெல்லாம் இங்க இவ்வளவு ஜாலியா உட்கார்ந்துருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு 1, 2, 3, 4, 5 இந்த இடத்துல 5 ட்ரீ தான் இருக்கு இல்லையா? பட் த 5 ட்ரீஸ் ஹவு மச் ஷேட் தே ஆர் கிவிங். இப்போ இந்த 5 ட்ரீ இல்லைன்னா நீங்கெல்லாம் இங்க உட்கார முடியுமா? அவ்வளவுதான் புகை வரும் காது வழியா, அவ்வளவு சூடாயிருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு உலகம் முழுவதும் குளோபல் வார்மிங்கிற ஒரு பெரிய அரக்கன்ட்ட மாட்டிட்டு கஷ்டப்பட்டு இருக்கு. அதுக்கு காரணம், உலகத்தின் வெப்பநிலை கூடுவதற்கான காரணம் என்னன்னா கார்பன் யூஸ், அப்புறம் கம்ப்யூட்டர்லேருந்து வெளிவருகின்ற வெப்பம், அப்புறம் குண்டு பல்பு போடுறதுல வர்ற வெப்பம், அப்புறம் ஃபேக்டரிஸ் வெளியிடுற நச்சு புகைகள், அப்புறம் சாயப்பட்டறைகள் வெளியேற்றுகின்ற அந்த சாயத்தின் கழிவுகள், அப்புறம் பிளாஸ்டிக் ஃபேக்டரிஸோட எமிஷன்ஸ் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கார்கள், இப்போ நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்தீங்க இல்லையா? இந்த உறுதிமொழி எங்கேருந்து வந்தது மேடம்? அவங்க கொடுத்துருக்காங்க. ஓ பாருங்க, அங்கேருந்து வந்திருக்குது. அவங்க ஹோலி ஃபாதர் போப் வாட்டிக்கன்ல இருந்து இல்லையா, அங்கேருந்து அவங்க இந்த பழமொழியை, இந்த 10 உறுதிமொழியை கொடுத்து அதை அவங்களை படிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே பொல்யூஷன் இல்லாமல் வாகனங்கள்லாம் போகிறதுனால அவங்க ஸ்டாண்டர்டுக்கு அதை கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரு பாயிண்ட் படிச்சிங்கனாக்க, மாதத்தின் கடைசியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதத்தின் 1 முறையோ அல்லது 2 முறையோ அரசு வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலம் இயற்கையின் மாசுக்களை நான் குறைப்பேன்னு இருக்கு. ஒரு விதத்தில் உண்மைதான், இன்னொரு விதத்தில் கவர்மெண்ட் பஸ் தானே நிறைய போக முடியுது, வாட்டிக்கன்ல சுத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். வெளிநாடுகளுக்கு சென்றால் அங்கே வந்து ஒரு கார்ல இருந்து பின்னாடி ஜஸ்ட் கருப்பு போக வந்ததுன்னா அவ்வளவுதான், அந்த காரை உடனே வந்து சீஸ் பண்ணிடுவாங்க, அந்த டிரைவரோட லைசன்ஸை பிடிக்கிடுவாங்க, அந்த காரை மீண்டும் சரி பண்ணி அது புகை எமிஷன் இல்லாமல் அது போனால் மட்டும்தான் அதுக்கு ரோடில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அலோடு. நம்ம ஊரில் விவேக் நின்றுருப்பான், ஒரு லாரி கிராஸ் ஆச்சுன்னா வடிவேதுவாக மாறிடும், புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ அவ்வளோ புகை விடுது இல்லையா? ஸோ ஆனால் நிச்சயமாக நீங்கள் வந்து சைக்கிள் எவ்வளோ பேர் இங்கே சைக்கிள் வரீங்க ஸ்கூலுக்கு? யாருமே வரலையா? கொஞ்சம் பேர் தான். மற்றவங்கலாம் கவர்மெண்ட் பஸ்ஸில் வரீங்க, அப்புறம் வந்து ஷேர் ஆட்டோவில் வரீங்க, அப்புறம் வேறு என்ன மாமில் வரீங்க, காரில் வரீங்க. பை வாக்கிங் சூப்பர். இதுக்கு கைத்தங்கல நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை வந்து ஏதாவது தப்புச்சுன்னா என்ன எப்படி திட்டுவாங்க சொல்லுங்க? ஏதோ திட்டுவாங்க. மெயினாக ஒன்று சொல்லுவாங்க, ஏண்டி நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டே இருக்கேன் மரம் மாதிரி நிக்கிறி அடிக்குமாங்களா? சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நான் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு பதில் சொல்கிறாளா பாரு, மரம் மாதிரி அதே இடத்துல நிற்கிறான் அப்படின்னு திட்டுவாங்க. இனிமே உங்கள் அப்பா அம்மா உங்களை மரம் மாதிரின்னு சொன்னாங்கனாக்க உடனே கை தட்டி விசிலடிச்சிருக்கேன், ஏன்னா அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட். ஒரு மரம் மாதிரி நீ இருக்கிறாய் என்றால் ஒரு மரம் செய்கின்ற சேவையை இந்த சமுதாயத்துக்கு, இந்த உலகத்துக்கு, இந்த சுற்றுச்சூழ்நிலைக்கு வேறு யாராலும் செய்ய முடியாது. ஒரு மரம் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, மரம் முதல்ல அப்பேரண்டாக பார்த்தாக்க வி நோ இட்ஸ் கிவிங் லாட் ஆஃப் ஷேட். அதை தவிர இந்த மரம் என்ன செய்கிறது என்றால் நமது வெளிமூச்சு அதற்கு உள்மூச்சு, அதன் வெளிமூச்சு நமக்கு உள்மூச்சு. இந்த காற்றிலே இருக்கின்ற 65% ஆக்சிஜனுக்கு காரணமே இந்த மரங்கள் தான். இந்த மரங்கள் நாம் வெளிவிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நமக்கு வேண்டிய ஆக்சிஜனை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நாம் எல்லாம் உயிரோடு இருக்கோம். நீங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம் போட்டிருந்தாங்க, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு உயிர் வாழணும்னா அவனுக்கு 3 சிலிண்டர் கேஸ் ஆக்சிஜன் தேவைப்படுது. 3 சிலிண்டர் கேஸ் சிலிண்டரை வச்சுக்கிட்டே நம்ம போக முடியுமா? முதுகில் ஒன்று, இந்த கையில் ஒன்று, இந்த கையில் ஒன்று. அப்போ எங்கே புக்கு வைப்பீங்க? இந்த 3 சிலிண்டரை வச்சுக்கிட்டே தான் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அந்த நாளைக்கு கிடைக்கும். அப்படி பார்த்தால் ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் உயிர் வாழணும்னா அவனுக்கு ஒரு 65 வயசு வரைக்கும் இருக்கான்னு வைங்க. அந்த 65 வயது வரை அவன் உயிர் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு தேவையான ஆக்சிஜனின் விலை, சிலிண்டரின் விலை 5 கோடி ரூபாய். 5 கோடி ரூபாய் ஒரு துள் ஆக்சிஜன் இருந்தால்தான் நீ 65 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்க முடியும். ஆனால் அதை ஃப்ரீயாக தர்றாங்களே இந்த மரங்கள், இவங்களுக்கு கைத்தட்டலாம் யாருக்கு தட்டப்படும்? ஒரு தேசத்துல 33% என்ன இருக்கணும்? ஒரு தேசம், ஒரு ஜில்லா, ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஏரியா எதாவது எடுத்துக்கங்க, அதுல 33% நிலப்பரப்பில் என்ன இருக்க வேண்டும்? ட்ரீஸ் இருக்க வேண்டும், ஃபாரஸ்ட் இருக்கணும். நம்ம இந்தியாவில் அது 23% குறைந்து விட்டது, 10% குறைஞ்சிருச்சு. ஸோ அதை கூட்டுவதற்கு அதுவும் தமிழ்நாட்டில் 10% 9% ரேஞ்சில் அது குறைந்து விட்டது. ஸோ அதனால தான் நமக்கு மழை சரியான நேரத்தில் பெய்ய மாட்டேங்குது, பெஞ்சா நிற்க மாட்டேங்குது, வெயில் ஓவராக அடிக்குது. வெயில் அதான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நீங்கள் பேசும்போது அவங்க மாணவிகள் ஒன்று சொன்னாங்க, முதல்ல ஒரு டேங்க் பண்ணணும், ஏன்னா அவங்களுடைய கரிக்குலமில் அவங்களுடைய மாஸ்டருங்க வந்திருக்காங்க அனுரை காமிடம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பல்வேறு விதமான மாஸ் கம்யூனிகேஷன் இல்லையா அண்ட் மீடியா மேனேஜ்மெண்ட் அதோட ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஒரு விங் இதை எடுத்துட்டாங்க. இதை எடுத்து எல்லா பள்ளிகளிலும் மாணவர்கள் மத்தியில் மரம் வளர்க்கணுன்ற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றாங்க. எவ்வளோ ஒரு புனிதமான விஷயத்தை எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா தட்டுங்க, பணியமாக பறித்து அதை மாறி நல்லா போட்டாங்க. ஸோ அவங்க வந்து பேசும்போது சொன்னாங்க, ஃபார்மர் பிரசிடெண்ட் ஃபார்மர் பிரசிடெண்ட்டுன்னு சொன்னாங்க. ஓகே, ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் இதயத்தில் அன்றும் இன்றும் என்றுமே ஒரே ஜனாதிபதி என்றால் அது பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான். யா, ஸோ அவர் சொன்ன அந்த வார்த்தை மரம் நட வேண்டும் என்று 2010 என்கிட்ட சொன்னார். அதாவது குளோபல் வார்மிங் பற்றி பெரிய அளவில் ஒரு அவேர்னஸ் வருவதற்கு முன்பே என்னை அழைத்து இந்த மாதிரி மரம் நடுவதை பற்றி உங்கள் படங்களில் சொல்லுங்க என்று சொன்னார். அதன் பிறகு நீங்களே ஏன் மரம் நட ஆரம்பிக்க கூடாது, நீங்களே நான் ஏன் அதுக்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஆரம்பித்து 2010 நான் மரம் நட ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து எல்லா கல்யாண வீட்டில் ரிசப்ஷன்லாம் மரச்சந்துகள் கொடுக்குற அளவுக்கு அந்த அவேர்னஸ் பெருசாயிருக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஆஃப்டர் த டிமைஸ் ஆஃப் டாக்டர் அப்துல் கலாம், அவர் வந்து உடலால் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் அவருடைய ஆத்மா என்றுமே இந்தியாவின் மாணவர்களுக்காக உழைத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிரேட் சோல் அவர். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவரை பற்றிய நினைவுகள் வந்து இன்னும் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்காக வைத்திருக்க அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ஸோ தட்டியையோ யாருமே இன்னும் கிழிக்கவே இல்லை, யாரும் அதை எடுக்கவே இல்லை. மாநகராட்சியிலே ஒரு லெவலுக்கு மேலே வைக்கப்பட மாட்டாங்க, அதை தூக்கிடுவாங்க. ஆனால் இதை அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுடைய இதயத்தில் சென்று ஸ்ட்ராங்காக ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்த கிரேட் பீப்புள்ஸ் லீடர், ஸ்டூடெண்ட்ஸ் லீடர், ஏன் ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட் சூப்பர் ஸ்டார் என்றால் அது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நீங்கள் ஒவ்வொரு மரக்கன்றை நடும் பொழுதும் இஸ் ஹாப்பி, இஸ் ஆன்மா, அவருடைய ஆத்மா வந்து சந்தோஷப்படும். ஒவ்வொரு விதையும் கலமாக வளரும். ஏன்னா அவர் வந்து கடைசி வரைக்கும் சொன்னதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெஸ் பண்ண பாயிண்ட் வந்து குளோபல் வார்மிங்கும் ட்ரீ பிளான்டேஷன்ஸ் தான். உங்களால் வந்து இவ்வளவு சூடு ஏறி போச்சுனாக்க இனிமேல் கம்ப்யூட்டர் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, இனிமேல் ஃபேக்ட்ரிஸே ஓடக்கூடாது, இனிமேல் கார்ஸ் ஓடக்கூடாது. அப்போ தான் நம்ம இந்த குளோபல் வார்மிங்கை சரி பண்ண முடியும்னா அந்த நாடு நடக்குமா, இது உலகமே ஸ்தம்பித்து விடும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரே ஒரு இயற்கையாக நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மரம் நடுவது தான். இன்றைக்கி நம்ம எத்தனை மரங்கள் நடக்கிறோம், 107 மரங்கள் இந்த கேம்பஸ் இல்லையா. அந்த மரங்கள் அத்தனைக்குமே வந்து கலாம் 1, கலாம் 2, கலாம் 3 பார்த்தாக்க கலாம் 107. ஸோ கலாம் 107 நீங்கள் நட போகிறீங்க. இந்த மரத்தை நட்டதோடு விட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி, அது வந்து காலையில் பர்கர் பீஸாவாக கேட்குறது விட்டுட்டு இல்லை மத்தியானம் சிக்கன் பிரியாணி கேட்குறான், டெய்லி ஒரே ஒரு மக்கு தண்ணி ஊற்றுங்க அந்த செடிக்கு. அதை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எடுத்து வளர்த்து அதை அழகாக பெரிய, நீங்கள் ஒரு 5 கழித்து இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து பாருங்களேன், நீங்கள் நட்ட 107 அப்படி ஒரு மரமாக வந்து நிற்கும். இந்த 4 மரத்துக்கு என்ன வயசுக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு 30-40 ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்கூல் ஆரம்பித்து 60 ஆச்சு, அதன் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இங்கே எத்தனை மரங்கள் இருக்கிறதோ தெரியவில்லை. அதனால் திங்க் அபவுட் திஸ், கான்ஸ்டன்ட்லி 24/7 தே ஆர் சர்விங் த சொசைட்டி. உங்கள் நீங்கள் விடு எடுத்து விடுற மூச்சாவளும் அவங்க கொடுக்குற பிக்சர். ஸோ யூ ஷுட் வர்ஷிப் ட்ரீஸ், தே ஆர் கிரேட். ஒரு விஷயம் தெரியுமா, இந்த உலக பந்து முதல்ல உருவாகி அதில் கடந்த 400,000 வருஷங்களாக தான் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க, பீயிங்ஸ் இருக்கு. 400,000 வருஷங்கள் தான் இந்த உலகத்தில் உயிர் வந்து, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளாக இந்த உலக பந்து மற்ற எல்லா கிரகத்தை மாதிரி விஷ வாயுக்களால் தான் சூழப்பட்டிருக்கிறது, இங்கே யாராலுமே வசிக்க முடியாது. ஆனால் மரங்கள் வளர ஆரம்பித்தது. இந்த மரங்கள் ஒட்டுமொத்த உலக பந்தில் உள்ள அத்தனை கோடி மரங்களும் காற்றில் உள்ள நச்சு காற்றையெல்லாம் முடிஞ்சு அதற்கு பதிலாக அந்த இடத்த ஆக்சிஜனால் நிரப்பினதுக்கு பிறகுதான் உயிரினங்கள் தோன்றின. அப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய ஃபோர் ஃபாதர் யார், நமக்கு இந்த லைஃப்பை கொடுத்தது யார், நம்ம அம்மா வயிற்றுல 9 மாதம் 10 மாதம் இருக்கும், கரெக்டா? உங்க வீட்டில் உங்க அம்மாட்ட போய் கேட்கலாமா, உங்க வயிற்றுல நான் எத்தனை மாசமா இருந்தேன், எப்படி என்னை வெளியே தள்ளி ஓட்டிங்க அப்படின்னு கேட்கணும். அம்மா சொல்லக்கூடிய 9 மாசம் 16 நாள் தான், ஏ 10 மாசத்துக்கு கொஞ்சம் முன்னாடிதான் டாக்டர் சொன்னார்கள் அப்படின்னு ஒவ்வொரு அம்மாவும் ஒரு கதை வச்சிருப்பாங்க. நீங்க பிறந்ததுக்கு அது வரைக்கும் உங்களுடைய நுரையீரல் சுவாசிக்கவே இல்லை. திங்க் அபவுட் தட், தேர் இஸ் அன் ஆர்கன் மென்ட் ஃபார் ஒன்லி பிரீதிங் அண்ட் கிளென்சிங் த ஏர் which we take inside, which has not been working ever since you took a form in your mother's womb. But appa adu varaikum ungalukku eppadi neenga ulli kolandinga amma vekkra, without oxygen, stoppage of oxygen for 9 seconds or 11 seconds to the brain may cause damage. Appa irukkumbodhu neenga andha amma vekkra irukkira 9 maasam ungalukku oxygen eppadi kedachudhu, not by breathing, not by using your ventilators, but what happened? Not by using your lungs. Amma vayithu irundhu or tube unga vayithu vandhuchu. Amma saapra saapadu unga vay adu moolama vandhu ungalku vandhu pranai koduthathu. So neenga andha tube romba mukkiyam, adhu dhaan first YouTube. You live because of the tube, because that is your YouTube. Idhukku thattlena edhukku thattu வெளிய வந்தப்புறம் அழுத உடனே அதுக்கப்புறம் நுரையீரல் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் பிரீதிங். அப்போ அம்மா வயிற்றுல இருந்து 9 மாதம் சில்லற உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்தது அம்மா. ஆனால் நீங்கள் பிறந்ததுலேருந்து நம்முடைய வாழ்நாள் முடியும் வரை உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுப்பது யார்? அப்பா, எவ்ரி மரம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். மரம் எழுதிங்கன்னா மரம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். Because it gives lot of oxygen and your life support throughout your life. அதனால நீங்க ஒவ்வொரு வாட்டி நீங்க ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு வாட்டி கூட அண்ணாந்து பார்த்துக்க மாட்டேங்குது. சில நேரம் பார்ப்பீங்க, காக்கா ஏதாவது கக்கா போட்டுச்சுன்னா அப்போ வேணா நீங்க வந்து பார்த்துருக்கு. அதை டெய்லி போடுறதுல ஒரு ஒயிட் ஷர்ட்ல நல்லா தெரியும், இந்த ஸ்ட்ரைக் போட்டதால தெரியாது. ஸோ என்னன்னா, இனிமே உங்கள் ஸ்கூலுக்குள்ள வரும்போது இந்த மரங்களை பார்க்கும்போதுலாம் மை லைஃப் சப்போர்ட், நான் உன்னை இப்படி ஒப்பிட்டேன்னு சொல்லிட்டு அது கன்டாக்ட்ரி வித் யுவர் கைண்ட்னஸ். ஒரு அன்போட ஒரு ஆதரவோட இந்த மரங்களை நீங்கள் பாருங்கள், கொடுக்குற அந்த 107 ட்ரீஸ் சாப்ளிங்ஸையும் நல்ல முறையில் நட்டு அதை வளருங்கள். இந்த ஸ்கூலுக்கு டென்னில் ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கு இல்லையாங்க. ஸோ எப்படி நீங்கள் ஒரு 3-4 வருஷம் நீங்கள் எந்த இந்த வருஷம் ஸ்கூல் முடிஞ்சு போகிறவங்க கூட நீங்கள் வெக்கேஷன்ஸ்க்கு வரும்போது டைம் கிடைக்கும்போது உள்ளே வந்து நீ நட்ட மரம் எப்படி இருக்குன்னு பாரு. ஏன்னா அது உன்னுடைய குழந்தை, நீ வளர்க்குறாரு. அது பின்னாடி வர மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி ஊற்றினாலும் யூ ஸ்டார்ட் எட் தட் இல்லையா? ஸோ அதை வந்து பாருங்கள், மேக் இட் எ பிக் ட்ரீ அண்ட் பீ ப்ரௌட் ஆஃப் தட். ஸோ மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய இயற்கை வளத்தையும் நம்முடைய உடல்நலத்தையும் காப்பது மரங்கள். அது வந்து மண் அரிப்பை தடுக்குது, அது வந்து நமக்கு நிழல் கொடுக்குது, அது ஏகப்பட்ட ஜீவராசிகளின் புகலிடமாக இருக்கிறது, அது வந்து நிலத்தடி நீரை பெருக்குகிறது. அதுதான் வாட்டர் சைக்கிளிங் பண்ணி மேலே போய் மேகத்தை குளிர்வித்து அதை மழையாக மாற்றி கொண்டு வருது. ஏகப்பட்ட சர்வீசஸ் சொசைட்டிக்கு, ஹியூமானிட்டிக்கு செய்துட்டு இருக்க மரங்களை நாம் எப்போதும் போற்றுவோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த MOP மாணவிகளுக்கும் இந்த பள்ளி மாணவர்களுக்கும் பள்ளியோட பிரின்சிபால் அம்மாவர்களுக்கும் எல்லோரும்
2: சார் பேசினதை கேட்டு எல்லாரும் செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அவர் மரம் நடுறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாரையும் ரியலைஸ் பண்ண வச்சிருக்காரு. நம்ம எல்லாராலையும் 1 கோடி மரங்களை நட முடியலன்னா கூட எல்லாரும் வாழ்க்கையில அட்லீஸ்ட் 1 மரமாவது நட்டாகணும். இப்போ இது ஆர்கனைஸ் பண்ண ஸ்டூடெண்ட் வித்யா இந்த ஈவெண்ட்டை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
3: Hi, I'm Divya from 2nd MA Communication. And I'm from MOP Vaishnav College. And we are organizing Voices 2015, an social awareness campaign to promote awareness about all the burning social issues in various communities in and around Chennai. And we took up our internal community, MOP Vaishnav College, and we did an awareness campaign on fitness, health and nutrition yesterday. And today we have chosen the Chetpit community, and we are doing the Each One Plant One, a tribute to the departed soul, Dr. APJ Abdul Kalam, on the 3rd of September. And for this event, we have Dr. Vivek coming in to plant the first sapling and start our Each One Plant One campaign. If you see how we got the idea to actually promote awareness about the tree planting, it happened when Dr. APJ Abdul Kalam passed away. And around that time, we were given a task to come up with a topic for our campaign. And it was at that time we just thought that why not we do what his dream was. He asked everybody of India, every citizen of India, to plant at least 10 trees and nurture them in the lifetime, so that we would at least have 10 billion trees in some time, which would actually solve our problem of global warming. And that is how we actually came across this campaign idea, and we went ahead with that. And when we were thinking about who to invite and who would be the best person to actually start off this campaign, immediately Padma Shri Dr. Vivek came into our mind, because he has been bestowed with the task of planting 1 crore saplings across Tamil Nadu by Dr. APJ Abdul Kalam itself. When I first called Vivek sir, I was actually very hesitant as to whether he would say yes or no, whether he would say he's available on that date or he's out of country. I was so scared of it. But the moment I said we are doing a tribute to Dr. APJ Abdul Kalam and we are planting this saplings in the Chetpit community, he immediately said yes, and he asked us to talk to his manager, and we got things done in a matter of hours. And that is how this campaign kick-started. And today we have Mr. Vivek coming to inaugurate the event, and it was a big task for us to identify a community in the Chetpit area. So we went around seeing places and where to do this and all. And that's how we actually came across Our Lady's Matriculation School. The campus itself is very refreshing with a lot of trees, and they have an eco club which aims at promoting the ecology. And when we approached them, they were also very interested, and they said, you can go ahead and do whatever you want, because this being a social cause. And the students were actually very happy for the event. They were very excited, and we are actually waiting now for our chief guest to arrive, and the students here are very, very excited to see our chief guest and get enlightened by them. I thank MOP Vaishnav College for Women for providing us with this opportunity to conduct campaigns about social awareness, because without MOP we wouldn't have done this event at all. You are listening to MOP Community Radio 107.8, our radio, our community, our pride.
2: நம்ம ஸ்டூடெண்ட் வித்யா ரொம்ப பரபரப்பா பேசினாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாவும் பேசினாங்க. இந்த ஈச் ஒன் பிளான்ட் ஒன் இனிஷியேட்டிவ்க்கு இடம் கொடுத்த ஆர் லேடிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
4: I'm principal of Our Lady's Higher Secondary School. My name is Sister Putti. Today we had the tree plantation by Dr. Vivek. It was such a serene and green event, I would call it, because the Eco Club of our school came forward and they did all their best, combining hands with MOP Vaishnava College students belonging to the communication group. They were here. This morning we had a very fantastic event, I should call it, and we were very happy, children were happy, and we see the trees growing up. And we will take care of them and plant more trees in order to keep to the motto of Abdul Kalam, plant more trees, make earth greener. Thank you.
2: இப்போ நீங்க எல்லாரும் விவேக் சார் சொன்னதை கவனமா கேட்டிருப்பீங்க. இதனால எல்லாருக்கும் மரம் நடணுங்கிற ஆசை வந்திருக்கும்னு நான் நம்புறேன். எல்லாரும் வாழ்நாள்ல 1 கோடி மரம் நட முடியலனாலும் 1 மரமாவது நடுங்க. வேற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில நான் உங்க சந்திக்கிறேன். இப்போ உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி. கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Be sure to make vision care and eye checkups a part of your child's routine medical care. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எனக்கு ஐஸ் கட்டின்னு சொல்லுவாங்க, ஒண்ணு மட்டும் இல்ல 9 ஐஸ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். ஏன்னா நான் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோவாகலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது.

0: கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வணக்க மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே கவிதா.
2: நான் ஆர்ஜே வைஷாலி.
1: நம்ம எல்லாருமே சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாதுன்ற பழமொழியை கேட்டிருப்போம் இல்லையா? அது போல நம்ம உடல் நலம் தான் நம்மளுடைய மற்ற எல்லா வளர்ச்சிக்கும் உறுதுணையா இருக்க விஷயம். அந்த உடல் நலத்தை காக்குறதுல நம்ம நியூட்ரிஷியஸான டயட் எடுத்துக்கிறது எவ்வளவு முக்கியம்னு எங்க நேயர்கள் எல்லாருக்கும் சொல்றதுக்கு இன்னைக்கு நம்ம எம்ஓபி சமுதாய வானொலிக்கு வந்திருக்கிறது மிஸ் விஜயஸ்ரீ அவர்கள். இவங்க பாத்தீங்கன்னா 16 வருஷமா டயட்டிஷியனா பணிபுரிஞ்சிட்டு வராங்க. மேம் ஹஸ் ஆர்கனைஸ் 13 நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் இன் கிளினிக்கல் நியூட்ரிஷியன், 5 பப்ளிகேஷன் இன் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ், ஆத்தர் ஆஃப் 2 புக்ஸ், 10 நேஷனல் பப்ளிகேஷன் அண்ட் 15 ரிசர்ச் பேப்பர் வெளியிட்டு இருக்காங்க. இது போல மேம் பத்தி சொல்லிட்டே போலாம். வெல்கம் மேம், நீங்க இங்க வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் மேம்.
2: வணக்கம். இந்த வானொலியில வர்றது எனக்கும் மகிழ்ச்சி.
1: மேம், இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனிஸ்ட்னு இருக்காங்க, டயட்டிஷியன்ஸ்னு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எந்த மாதிரி கன்சர்ன்க்கு யாரை அணுகணும்னு எங்களுக்கு சொல்லுங்க மேம்.
2: நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து, அதாவது நம்ம பொதுவாக பேசுவோம் இல்லையா, கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, அப்புறம் ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் பேசுவோம்ல, இதுதான் ஊட்டச்சத்து, அதாவது நியூட்ரிஷன். ஸோ இது சம்பந்தமாக படிச்சுட்டு வரவங்களை வந்து நியூட்ரிஷனிஸ்ட்ன்னு சொல்லுவோம். டயட்டிஷியன் அப்படிங்கிறவங்க வந்து இதே நியூட்ரிஷன் ஒவ்வொரு டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன உணவு எடுத்துக்கலாம், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டயட் பிளான் போட்டு தரவங்கள தான் வந்து டயட்டிஷியன் சொல்லுவோம். ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ஒன்றா தான் எல்லாருமே படிக்கிறோம், தனித்தனியாக யாரும் படிக்கிறது கிடையாது. அதனால நீங்கள் நியூட்ரிஷனிஸ்ட்னு சொன்னாலும் சரி, டயட்டிஷியன் சொன்னாலும் சரி, அவங்க எல்லாருமே நியூட்ரிஷனும் படிச்சிருப்பாங்க, டயட்டிட்டிக் படிச்சிருப்பாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீப காலங்கள்ல நிறைய பேரு இது படிக்காமையே நியூட்ரிஷனிஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய அட்வைசஸ்லாம் பண்ணிட்டு வராங்க. அது வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். அதை அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட போய் நீங்கள் வந்து காசு செலவு பண்ணி அட்வைஸ் தவறான அட்வைஸ் வாங்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது.
3: மேம், இந்தியாவில் டயபெட்டிஸ் உச்சக்கட்டத்தில் இருக்குன்னு நம்ம கேட்குறோம். பொதுவாக கார்ப்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட பர்ஸ்பெக்டிவ் என்ன மேம்?
2: சி, இந்தியாவில் டயபெட்டிஸ் உச்சக்கட்டத்தில் இருக்குது, அது வந்து உண்மைதான். நான் உலகத்துலேயே நம்ம தான் டயபெட்டிஸில் நம்பர் ஒன்னாக இருக்கிறோம். அதுக்கு அது வந்து இந்த கடந்த சில 12-20 வருஷத்துக்குள்ளே தான் வந்து இந்த மாற்றங்கள் நடக்குது. நம்ம பொதுவாகவே ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இதே மாவுச்சத்து, பழங்கள், காய்கறிகள் இப்படி சாப்பிட்டுட்டு வந்தவங்க தான். ஏன் இந்த கடந்த சில வருடங்கள்ல மட்டும் இந்த டயபெட்டிஸோட அளவு அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில தவறான உணவு பழக்கங்களில் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ப்ரிசர்வ்டு ஃபுட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நிறைய இன்க்ளூட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து தான் நமக்கு வந்து இந்த டயபெட்டிஸோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே போகுது. பொதுவாக வந்து இந்த டயபெட்டிஸ் வராமல் இருக்கணும்னா பேலன்ஸ் டயட், அதாவது நம்ம உணவுகளை வந்து 5 வகையாக பிரிக்கலாம், பேசிக் ஃபுட் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பேலன்ஸ் டயட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 வகை உணவுகளும் ஒவ்வொரு உணவும் ஒரு குறிப்பிட்ட இல்லை ஒரு சில குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்களை அடங்கிய உணவாக இருக்குது. ஸோ அதை வந்து ஒவ்வொருத்தரும் நமக்கு ஏற்ற அளவு, இந்த அளவு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு டயபெட்டிஸ் அப்படிங்கிறதே வராது. இங்கே என்ன ஆகுதுன்னா, அதிகப்படியான கலோரிகளும் அதிகப்படியான மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால தான் நம்ம வந்து டயபெட்டிஸில் நம்பர் ஒன்னாக இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இந்த டயபெட்டிஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட அந்த பெர்சன்டேஜை கம்மி பண்ணிக்கிட்டே வரலாம்.
1: மேம், இப்போ நம்ம பிரேயர் மீட்டிங்ஸ்ல குறிப்பா ஸ்கூல் பசங்க மயங்கி விழுறதெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லாம காலேஜ்க்கு அவசரமா கிளம்பி வரப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிண்ட் ஆறுது, லோ பிபி ஏற்படுறதுலாமும் கேள்விப்படுறோம். இதெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாததுனால தானே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அலட்சியமா எடுத்துக்கிறாங்க. ஸோ மார்னிங் சவுண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்காததுனால வரக்கூடிய பாதிப்பு என்ன மேம்?
2: இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இப்போ கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா சரி, இந்த குழந்தைங்களுக்கு வர உணவு பழக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்க கிட்ட இருந்து தான் வருது. இப்போ சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் தேவையில்லை, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டாம், அது அவசியமான ஒரு உணவு இல்லை, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பசிச்சு தேவைன்னா மட்டும் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மற்றவங்களுக்குலாம் எப்படின்னு தெரியாது, குழந்தைகளுக்கும் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, கொஞ்சம் எஸ்பெஷலி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த காலை உணவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி முழுக்க கொடுக்க போகிற பெர்ஃபார்மன்ஸ், அது படிப்பாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இப்போது இந்த சரியான அளவு கலோரிகள் எடுத்துக்கிறது கிடையாது, நம் போதுமான அளவுக்கு மாவுச்சத்தை எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ கார்போஹைட்ரேட் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து குளுக்கோஸோட தட்டுப்பாடு உடம்புல ஏற்படும். அதனால தான் கொஞ்சம் இந்த வெயில் அந்த மாதிரி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஹீட்டில் வந்து குளுக்கோஸ் குறைவும் இருக்கிறதுனால மயங்கி விடுறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஸ்கூல் பசங்களுக்கு வருது. ஸோ அவங்க ஸ்கூலில் நல்லா படிக்கணும்னா நம்ம பிரெயினுக்கு வந்து குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாவுச்சத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதுதான் வந்து நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு எனர்ஜி கொடுக்குது. ஸோ அதனால காலை உணவுங்கிறது வந்து ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் குழந்தைங்கள நீங்கள் காலை உணவு கொடுக்காம நிறைய ஸ்கோர் பண்ணணும், நல்ல புத்திசாலியாக வரணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ உங்கள் குழந்தைங்க நல்லா படித்து எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா காலை உணவு கட்டாயம் தேவை. ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஃபாஸ்ட் வேர்ல்ட். காலையில் எல்லாருமே வேலைக்கு போவாங்க வீட்டில், அதில் வந்து அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்து எல்லாமே செஞ்சு அந்த பொறுமையாக உட்காந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுற அந்த பொறுமைலாம் இப்போ இல்லை. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து கோப்பப் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டு நம்ம காலை உணவு பழக்கத்தை கட்டாயப்படுத்தணும், அப்போ தான் இந்த பிரச்சனைகள்லாம் தீரும்.
3: இந்த காலத்தில் கீட்டோ, லிக்விட், இன்டர்மிட்டன்ட் அண்ட் பாலியோ இந்த மாதிரி பலவிதமான டயட் மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனால் ஒரு சில பேர் அது முறையாக தெரிஞ்சுக்காம ஃபாலோ பண்ணுறதும் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம உடலுக்கு ஏதாவது பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கா மேம்?
2: இப்போ நான் வந்து ஒரு குவாலிஃபைட் டயட்டிஷியன், நான் வந்து பிஎஸ்சி எம்எஸ்சின்னு சொல்லி படிச்சிருக்கோம் 5 வருஷம். நாங்கள் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல்லையாக இருக்கட்டும் வேறு எந்த துறையிலையாக இருக்கட்டும், நான் ஒரு டயட் பிளான் போடுறேன் அப்படின்னா நான் என்னோட டயட் பிளான் போடக்கூடாது, சயின்ஸ் பேஸ்ட் கைட்லைன்ஸ் இருக்கும். அந்த பல ஆராய்ச்சிகள் பண்ணி, உதாரணத்துக்கு நம்ம ஐசிஎம்ஆரை சொல்லலாம், அவங்க வந்து நம்ம இந்தியர்களுக்கு என்ன கார்போஹைட்ரேட் தேவைப்படுது, எவ்வளோ வந்து கொழுப்பு தேவைப்படுது அப்படின்னு எல்லா ஆராய்ச்சிகள் மூலமாக கைட்லைன்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு கைட்லைன்ஸ் ஃபார் கீட்டோ டயட்னோ இல்லை பாலியோ டயட்னோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சயின்டிஃபிக் கைட்லைன்ஸும் கிடைக்காது. கூகுளில் நிறைய ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம என்றைக்குமே வந்து சயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவே கூடாது, அதுவும் உடல் நலம் சம்மந்தப்பட்டது அதை பண்ணவே கூடாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வரைமுறைப்படுத்தப்படாத ஒரு டயட் பிளான்ஸ். அது வந்து இது எப்படி தெரியுமா, ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு சக்ஸஸாக வந்துடும், அவங்க நினச்சது நடந்துடும், உடனே அதை பல பேர் அதே மாதிரி பண்ணி அது நமக்கு நடக்குதான். உதாரணத்துக்கு வந்து காலையில் எந்திரிச்சதும் வந்து லெமன் ஜூஸில் வந்து ஹனி போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணுன்றது வந்து பல வருஷமாக இருக்கிற ஒரு கருத்து. அதில் அது அப்படி ஒரு அது வந்து ஒரு உண்மையாக ஆராய்ச்சியின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருந்தா அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு ஆராய்ச்சியுமே அதை நிரூபிக்கலை, அது வந்து தவறுன்னு தான் சொல்கிறாங்க. லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது உடம்புக்கு நல்லது, ஆனால் அது வந்து நம்மளுடைய வெயிட்டை குறைக்கும் அப்படின்னு நினச்சா இது சுத்தமாக தவறு. அதே மாதிரி தான் இந்த பாலியோ கீட்டோ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேலன்ஸ் டயட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பேலன்ஸ் டயட்லேருந்து வேற பாதை மாதிரி வேற மாதிரி போகிறது தான் இது. உதாரணத்துக்கு கீட்டோ டயட்டுங்கிறது வந்து கொழுப்பு சத்து வந்து ரொம்ப அதிகமாக எடுப்பாங்க. இப்போ கொழுப்பு சத்து அதிகமாக ஆகும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு பிளட்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மூலமாக நம்ம இருதயம் கூட பாதிப்பு அடையலாம். எங்களுடைய இந்த 10 வருஷம் 15 வருஷம் சர்வீஸ்லேயே வந்து நாங்கள் ஒரு சில பேர் இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணவங்க ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்துருக்கோம், கிட்னி செயலிழந்து பார்த்துருக்கோம். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற இந்த அதிக கொழுப்பு அதிகப்படியான புரத சத்து வந்து நிறைய வேஸ்டேஜ் வந்து கொடுக்கும். அந்த வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம கிட்னி தான் வெளியே ஏற்றுது. ஸோ அந்த கிட்னி வந்து யூஸ்வலாக இல்லாத அதிகப்படியான வேஸ்ட் வந்து தொடர்ந்து அது வெளியேற்றிட்டே இருக்கிறதுனால அதோட ஒர்க்லோட் ரொம்ப ஜாஸ்தியாகிறதுனால அதோட செல்கள் வந்து அஃபெக்ட் ஆகி அது பழுதடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி அதிக புரதம் சாப்பிட்டு கார்போஹைட்ரேட் சாப்பிடாம இருக்கிறது, அதிகமாக கொழுப்பு புரதம் எடுத்துக்கிட்டு அரிசி இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. இது டெம்பரரியா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும், அதுக்கப்புறம் தொடர்ந்து பிரச்சனைகள் உடல் பிரச்சனைகளே கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாய் வழியா வந்து டயட் தான் ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ண கைட்லைன்ஸ் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் பண்ணி ஒருத்தவங்க டயட் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அந்த டயட்டை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னும் போது அதையே வந்து இன்னொருத்தரும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்பு ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகள் வந்து வேற வேற, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு டயட் சார்ட்டோ ஏதோ வாங்கிக்கிறது நல்லது.
1: மூட் ஸ்விங்ஸ்க்கும் உணவு பழக்க முறைகளுக்கும் தொடர்பு இருக்கா, அண்ட் இதெல்லாம் தான் பிஞ்ச் ஈட்டிங்க்கு காரணமா மேம்?
2: இது ரெண்டு வழியா சொல்லலாம். மூட் ஸ்விங்கினால உணவு பழக்கம் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன். எஸ்பெஷலி இப்போ இருக்கிற யங்ஸ்டர் வந்து இதை ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறனும் அடுத்த வார்த்தை என்னன்னா காஃபி சாப்பிடலாம், இல்லை சமோசா சாப்பிடலாம். பெண்கள் வந்து சமோசா சாப்பிட்டா மூடு நல்லாயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி ஆண்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டா மூடு நல்லாகும் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. இது எப்படின்னா அந்த டெம்பரவரியாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருது இல்லையா, ஒரு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு தூண்டும். அப்படி தூண்டும் போது நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் ஃபுட்டை சாப்பிட்டா டெம்பரவரியாக நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுக்காக தான் இது எல்லாமே பண்ணுறது. ஆனால் டெம்பரவரியாக உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சாலுமே வந்து அதில் இருக்கிற கலோரிகளும் கொழுப்பு சத்து அதிகப்படியான மாவு சத்து இதெல்லாம் வந்து உங்களுடைய உடல் நலத்தை பாதிக்கும். அது வந்து பெரிய பிரச்சனையில் பின்னால் கொண்டு போய் விடும். அந்த மாதிரி மூடு குட் மூடுக்கு வந்து சில ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிற ஃபுட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், அது வந்து உங்களோட மூடை வந்து கூல் பண்ணி உங்களை காம் பண்ணும். அதே மாதிரி நட்ஸில் இருக்க சில ப்ரோட்டீன்ஸ் வந்து உங்களோட மூடை ஸ்டெபிளைஸ் பண்ணும். இட்ஸ் ஆல் அந்த பிரெயினோட குட் ஹார்மோன்ஸ், ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எதெல்லாம் வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த உணவுகள் எல்லாம் அந்த சமயத்தில் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ணுற நான் சொன்னேன் இல்லையா, நட்ஸு ஃப்ரூட்ஸு கேரட்டு அந்த மாதிரி ஆரஞ்ச் கலரில் இருக்கிற உணவுகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்குமே நல்லது. அதில் எந்தவித தேவையில்லாத சத்துக்களை தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, தேவையில்லாத எந்த ஒரு கெமிக்கலோ எதுவுமே உடம்ப பாதிக்கிற எதுவுமே கிடையாது. ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ற நியூட்ரிஷன் மட்டும்தான் இருக்கு.
3: ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் இருக்க ஒர்க்கிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் டைமிங் மாறுபடுறதுனால மக்கள் இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் பேக் ஃபுட்ஸை விரும்புகிறாங்க. இதெல்லாம் ஹெல்த்தி ஆப்ஷன்ஸானு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும், பிகாஸ் ஜங்கில் தான் நிறைய போய் முடியுது. இது ஒரு சில நாட்கள்னா பரவாயில்ல, கண்டினியூஸாக டே டு டே லைஃப்பில் எடுத்துக்க போது என்ன மாதிரியான பாதிப்பு உடல் அளவில் ஏற்படுது, இதை கொஞ்சம் எங்களுக்கு அவாய்ட் பண்ணுறதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
2: இது உண்மைதான். நான் முன்னாடி உங்களோட ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணும்போது சொன்னேன், டயபெட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லும் போது இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் நம்ம வந்து ஈஸி டு குக், ரெடி டு குக் அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி உணவுகளை அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில் வீட்டு சாப்பாடு இல்லாமல் வெளியில் ஹோட்டல்ஸில் சாப்பிட்றதுலாம் கூட அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ப்ரிசர்வ்ட் ஃபுட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக சோடியம் சேர்த்துருப்பாங்க. இப்போ ஒரு ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறாங்கன்னா அதில் எய்தர் சால்ட் நிறையா போட்டிருப்பாங்க, இல்லைனா சுகர் நிறையா போட்டு தான் ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது. சால்ட்னா வெறும் சோடியம் மட்டும் இல்லை, வேறு சில இதுவும் உப்புக்களும் அதில் சேர்ந்து இருக்கிறதுனால அது வந்து கைண்ட் ஆஃப் கெமிக்கல் மாதிரி தான். ஸோ ஒரு கெமிக்கல் வந்து ஒரு பிஞ்ச் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. அதை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எவ்ரி டே எடுக்கும் போது ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் அதோட கன்சப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அந்த கன்சப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும் போது ஸ்லோவாக வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்லோ பாய்சன் மாதிரி அது வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு உடல் பிரச்சனைக்கும் ஒரு என்ன சொல்கிறது அச்சாணியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து இப்போ ஃபாஸ்ட் வேர்ல்ட், நம்ம வந்து முன்ன மாதிரி நிறைய சமைச்சிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் சில ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அது எது அப்படின்னு செலக்ட் பண்ணி நம்ம எப்போதுமே ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும். ஒரு ஃபுட்டு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதோட லேபிளை படிக்கணும். அதில் வந்து எவ்வளோ வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃபேட் லெவல் எவ்வளோ இருக்குது, ஓகே எவ்வளோ ஆடட் சுகர் போட்டிருக்காங்க, ஆடட் சுகர், ஆடட் சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ரிசர்வ்டு சால்ட்ஸ்னு இருக்குது, அது எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபேட்டில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டு எவ்வளோ இருக்குது, ட்ரான்ஸ்ஃபேட்டி ஆசிட் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு லேபிளில் இருக்கும். அந்த லேபிளில் இந்த இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அந்த ஃபுட்டு உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஏற்ற உணவே கிடையாது. இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் எஃப்எஸ்எஸ்ஐ இருக்கிறீங்களா, அவங்களே வந்து எல்லா கம்பெனியுமே எல்லா உணவுப் பொருட்களுமே வந்து லேபிளில் அதில் என்ன நியூட்ரிஷன் இருக்குது, என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கீங்கன்றத மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அதில் என்ன அலர்ஜி தர பொருட்கள் இருக்குன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம அதை படித்து நம்ம அதை பயன்பெறணும்னு தான் அவங்க பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 90% பீப்புள் வந்து அது பண்ணுறதே கிடையாது. இனிமேலாவது நீங்கள் ஒரு கடைக்கு போய் ஒரு கவர் பண்ண பேக்டு ஃபுட்டு, ப்ரிசர்வ்டு ஃபுட்டு இதெல்லாம் வாங்குறீங்கன்னா அதில் லேபிளில் இருக்கிறது தயவுசெய்து படிங்க. அது உங்களுக்கு ஏற்றதா இல்லைன்னா அதை நீங்கள் விட்டுட்டு எதில் வந்து ஹெல்த் ஆப்ஷன் நிறைய இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னொரு விஷயமும் இருக்குது, நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது முன்னாடி குக் பண்ணி ஆஃப் குக் பண்ணி வர்றது, ப்ளஸ் வந்து யூசேஜ் ஆஃப் பேக்டு ஃபுட். இப்போ வந்து பர்கர், பன்னு, பீஸா இது எல்லாமே வந்து ப்ராசஸ்டு பேக்டு ஃபுட்டாக வருது. என்ன ஆகுதுன்னா மெஜாரிட்டி ஆஃப் த இந்த ஃபுட்டு வந்து மைதாவில் பண்ணுறாங்க. மைதா அப்படிங்கிறது வந்து அதில் வந்து கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து தவிர வேற எந்த ஒரு சத்துவும் இல்லாத ஒன்று. அந்த மைதாவையும் நீங்கள் நிறைய ஃபேட் சேர்த்து ப்ராசஸ் பண்ணும் போது அதோட கேலரிக் வேல்யூ இன்னும் ஜாஸ்தியாகுது. இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் விட்டமின்ஸும் வந்து அந்த ப்ராசஸிங்கில் அந்த ஹை ஹீட் பேக்கிங்கில் வந்து அழிஞ்சு போயிடுது. ஸோ நீங்கள் வந்து கெலோரி, உப்பு, சர்க்கரை அதிகமாக இருக்கிற ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்றீங்க. மற்ற எந்த ஒரு ஊட்டச்சத்தும் உங்களுக்கு கிடைக்காம போகிறது. அதனால் எப்போதுமே இந்த யூசேஜ் ஆஃப் பேக்டு ஃபுட், மைதா பேஸ்ட், சீரியல் பேஸ்டு ஃபுட்டு, இந்த நம்ம நிறைய வந்துருச்சு இல்லையா சமோசா, கச்சோரி, பஃப்ஸு, இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலான ஒன்று. என்னைக்காவது ஒரு முறை நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுல தப்பு கிடையாது, ஆனால் அதை வந்து டெய்லி உணவில் அடிக்கடி சாப்பிட்றத தவிர்க்கணும்.
1: ஜென்ரலாக நான்வெஜ் டயட்டில் ப்ரோட்டீன் சோர்சஸ்னு பார்த்தா எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சிக்கன், மீட், எக் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நிறைய பேர் வெஜிடேரியன்ஸாகவும் வீகன்ஸாகவும் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இவங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் மேஷ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஃபுட் சோர்ஸ் எடுக்கணும்னு சொல்லுங்கள் மேம்.
2: ப்ரோட்டீன் வந்து நான் வெஜிடேரியனுக்கு தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வெஜிடேரியனுக்கு தான் வெஜிடேரியனுக்கு கம்மியாக இருக்குங்கிறது ஒரு பொதுவான கருத்து தான். இதில் ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் வெஜிடேரியன்ஸ்க்கும் நிறைய ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்குது, ஆனால் அதை சரியாக நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் நம்மளுடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள் எல்லாம் வெஜிடேரியன் ப்ரோட்டீனை எப்படி வந்து சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் நம்ம தான் அதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இப்போது வெஜிடேரியன் புரோட்டீன் இருக்கு. பட் இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நான்வெஜ்ல கிடைக்கிற புரோட்டீனை வந்து குட் குவாலிட்டி புரோட்டீனும் லோவர் குவாலிட்டி புரோட்டீன்றத வெஜிடேரியன் புரோட்டீனும் சொல்றாங்க. அது வந்து சில அது அதை வந்து வரையறுக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அந்த புரோட்டீன் வந்து அதுல எவ்வளோ எசென்ஷியல் புரோட்டீன் இருக்கு, அதாவது எசென்ஷியல் புரோட்டீன் அப்படின்னா நம்ம பாடியில இல்லாத புரோட்டீன், அது வந்து உணவு மூலம் மட்டும்தான் சாப்பிடும், அது எவ்வளோ இருக்கு, அது ஈஸியாக எவ்வளோ டைஜஸ்ட் ஆகுது, அது ஈஸியாக எப்படி அப்சர்வ் பண்ணிக்குது பாடி, இதை பொறுத்து தான் அது வந்து குவாலிட்டியை வந்து டிசைட் பண்ணுறாங்க, புரோட்டீன் குவாலிட்டி. இது அதுபடி பார்த்தீங்கன்னா முட்டையில் இருக்கிற புரோட்டீன் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி அவைலபிலிட்டி நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. வேறஸ் நம்ம பருப்பில் இருக்கிற புரோட்டீன் வந்து கொஞ்சம் ஹார்ட் டு டைஜஸ்ட், அப்புறம் அதே மாதிரி எசென்ஷியல் ஆசிடும் கம்மின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து காம்பினேஷன் இருக்கும், சீரியல் அண்ட் பல்ஸ் காம்பினேஷன், அதாவது தானிய வகைகளும் பருப்பு வகைகளும் சேர்த்து சாப்பிடுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம இட்லி, அதுவும் அந்த 3:1 அந்த காம்பினேஷன்ல சாப்பிடுவாங்க. ஸோ ரிசர்ச்சஸே ப்ரூவ் பண்ணியிருக்கு, தானியமும் பருப்பும் 3:1 நீங்கள் சேர்த்து சாப்பிடும் போது அந்த குவாலிட்டி ஆஃப் புரோட்டீன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, அதாவது எசென்ஷியல் புரோட்டீன் அளவு அதிகமாகுது. ஸோ அப்போ நீ உங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட்லேயே நல்ல தரமான புரோட்டீன் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஃபர்மெண்டேஷன் அண்ட் ஜெர்மினேஷன், அதாவது மாவு புளிக்க வைக்கிறோம், அதே நம்ம இந்த முளைக்கட்டுறோம் இல்லையா, அதெல்லாம் கூட புரோட்டீனோட குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணுது, ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியுது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுது, ப்ளஸ் வந்து எசென்ஷியல் புரோட்டீனோட அளவு அதிகமாகுது, அதாவது தேவையில்லாத புரோட்டீன்களை தேவையான புரோட்டீனாக மாற்றுது அந்த ஜெர்மினேஷனில். அதனால தான் நிறைய வந்து சொல்லுவாங்க ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடுங்க ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தரமான புரோட்டீனை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா வகை நட்ஸ், வேர்க்கடலையிலேருந்து எல்லா வகை நட்ஸுமே வந்து உங்களுக்கு முட்டையில் இருக்கிற அளவுக்கு போதுமான புரோட்டீன்ஸ் தருது. வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு கிரேட் புரோட்டீன் சோர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா சோயா, சோயா அண்ட் சோயா ப்ராடக்ட்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய நான்வெஜ்ல இருக்கிற அளவுக்கு வந்து புரோட்டீன்ஸும் இருக்கு, அதில் குவாலிட்டியும் இஸ் வெரி குட், ப்ளஸ் வந்து அதில் இருக்கிற வைட்டமின் டி அளவு அதிகம், ஃபேட் சாலிபிள் வைட்டமின் சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து நிறைய இருக்கு, ஏ வைட்டமின் எல்லாமே இருக்கு, அயன் இருக்கு, கால்சியம் இருக்கு, இது எல்லாமே அதில் நிறைய இருக்கிறதுனால இது வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு புரோட்டீன் சோர்ஸாக சொல்கிறேன். ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு புரோட்டீன் சோர்ஸ் இல்லை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, நிறைய சோர்ஸஸ் இருக்கு, அதை நம்ம எவ்வளோ எடுக்கிறோம், நம்ம தினசரி உணவில் இவ்வளோ எடுத்துக்கணும்னு இருக்கு, அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு புரோட்டீன் வந்து ஈஸியாக கிடைச்சிடும்.
3: மேம், இப்போ நம்ம காலம் காலமாக ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நேச்சுரல் சோர்சஸான ஃபுட்ஸ் மூலியமாக எடுத்துக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ சப்ளிமெண்ட்ஸ் பெரும்பாலான அளவில்

0: வாழைப்பழமாவது நம்ம கட்டாயம் வந்து ஒரு நாளைக்கு ஒன்றோ ரெண்டோ சாப்பிட வச்சுருவாங்க. பழங்களும் நிறையா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே வந்து நமக்கு விருப்பப்பட்டால் சாப்பிடுவோம், இல்லைனா எனக்கு வேண்டாம். அதுவும் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி பழங்கள் சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த காய்கறிகள் பழங்கள் மேலே இருக்கிற ஆர்வம் குறையுது. அதுக்கு மெயின் காரணம்னா மற்ற சத்து இல்லாத, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு அதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம வந்து சாப்பிட ஆரம்பித்ததுனால தான். ஸோ இயற்கையா நம்ம இன்னுமே இப்ப கூட இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதுமான அளவுக்கு விட்டமின்ஸும் மினரல்ஸும் கிடைக்கும். அதை நீங்க சாப்பிடாத பட்சத்துல உங்களுக்கு வந்து விட்டமின் குறைபாடு, இந்த மினரல் குறைபாடு இருக்குது அப்படின்னா டாக்டர் கிட்ட கேட்டு எவ்வளவு சப்ளிமெண்ட் எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். அது வந்து நான் ஹார்ம்ஃபுல்னு சொல்ல மாட்டேன். ஆனா அட் த சேம் டைம் ஒரு கன்சல்டேஷன் கேட்காம, டாக்டரை கேட்காம தானா எடுத்துக்கிறாங்க பாத்தியா. கால்சியம் எல்லாருமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து கால்சியம் வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கால் வலி அப்படின்னு சொல்லிட்டாலே ஓ விட்டமின் டி குறைஞ்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு அது சப்ளிமெண்ட் எப்படி சாப்பிடணும், எந்த டைம்ல சாப்பிடணும் எதுவுமே தெரியாம பிளைண்டா எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போது அது டாக்ஸிசிட்டி கூட கொடுக்கலாம், அதனால பிரச்சனைகளும் வருது. அந்த மாதிரியும் நான் சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறேன். அதாவது வைட்டமின் B12 வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சப்ளிமெண்ட் எடுத்துட்டு அதனால உடல் பிரச்சனைகள் வரலாம். ஸோ டாக்ஸிசிட்டி, அதாவது உடம்புல வந்து டாக்ஸின்ஸ் அதிகமாயிடும். அந்த அந்த விட்டமின் B12 சப்ளிமெண்டே வந்து பாய்சனாக மாறுற மாதிரி ஒரு கேஸ் தான் இந்த இது அதிகமான சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால வர்றது. ஸோ எவ்வளோ குறைபாடு இருக்கு அதுக்கு எவ்வளோ கொடுத்தா சரியாகும் அது வந்து டாக்டர் மட்டும்தான் தெரியும். நீங்கள் அவங்க கிட்ட போயிட்டு தான் எடுக்கணும். ஸோ ஓவர் த கவுண்ட் மெடிசன் சொல்லுவாங்களே அது மாதிரி வாங்கி சாப்பிடக்கூடாது. ஆனால் பர்மனன்ட் சொல்யூஷன் லாங் டேர்ம் பார்க்கும் போது இயற்கை உணவு தான். நம்ம சாப்பாட்டிலேயே சாப்பிட்டு இதெல்லாம் சரி பண்ணுறது தான் நமக்கு வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கும்.
1: இப்போ ஃப்ரூட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை ஜூஸாக குடிக்கிறத விட அப்படியே ஃப்ரூட்டாக சாப்பிட்டாதான் அதில் இருக்க நார் சத்து நமக்கு கிடைக்கும்னு கேள்விப்படுறோம். அதே மாதிரி இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரை பண்ணாலோ வேக வச்சாலோ அதில் இருக்க சத்துலாம் பாதி கம்மியாயிடுதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ வெஜிடபிள்ஸை எந்த மாதிரி குக் பண்ணால் அதில் இருக்க சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் மேம்?
0: முதல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸ். இப்போ வந்து ஜூஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் ரெஃப்ரெஷிங் ஒரு ஃபுட்டு, சிக்காக இருந்தால் நம்ம ஜூஸ் குடிக்கணும், இந்த மாதிரி வந்து நிறைய தவறான கருத்துக்கள் மக்கள்கிட்ட இருக்கு. ஸோ ஜூஸ் வந்து அது உடம்புக்கு நல்லதில்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அதுவுமே வந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து தான் வருது. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஃப்ரூட் ஜூஸை ஏன் அதிக விரும்பி சாப்பிட்றாங்க ஃப்ரூட்டை விடனா, அது வந்து ஈஸியாக நம்மளால் குடிச்சிட முடியுது. ரெண்டாவது அதில் நிறைய சுகர் போடுறதுனால அந்த டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுது. அந்த டேஸ்ட் அதிகரிக்கிறதுனால நமக்கு வந்து ஃப்ரூட்டை விட ஜூஸ் பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இது ரெண்டில் எது ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா பழங்கள் தான் சொல்லலாம். இப்போ ஜூஸில் வந்து நம்ம அந்த மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த வடிகட்டுறதில் ப்ராசஸில் நிறைய நியூட்ரிஷன் லாஸ் ஆகுது, எஸ்பெஷலி விட்டமின்ஸ் வந்து லாஸ் ஆகிடுது. நார் சத்து வந்து ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடுறோம். நார் சத்தோட பயன்கள் வந்து அடுக்கிட்டே போகலாம். நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நார் சத்து வந்து டைஜஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. விட்டமின் B12 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, உடம்புல கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஈவன் வெயிட் கண்ட்ரோல் டயட்டில் கூட ஃபைபர் அந்த நார் சத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் பிளே பண்ணுது. அப்படி இருக்கிற நார் சத்தை நம்ம எடுத்துட்டு தேவையே இல்லாமல் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அந்த சர்க்கரை வந்து நமக்கு கெடுதல்னு நமக்கு தெரியும். அதை போட்டு ஒரு ஆரோக்கியமான உணவை ஆரோக்கியம் இல்லாமல் உணவாக சாப்பிட்றது தான் இந்த ஜூஸஸ். ஸோ அதனால அப்படியே உங்களுக்கு சாப்பிட முடியல, பழங்கள் சாப்பிட முடியல, கடிக்க முடியல, எனக்கு ரொம்ப நம்ம ஃபீவராக இருக்கும் போது ரொம்ப சிக்காக இருக்கும் போது நம்ம ஜூஸஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடும் அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி சமயத்தில் சர்க்கரை இல்லாமல் தண்ணி கலக்காமல் வெறும் பழங்களில் வர ஜூஸ் மட்டும், அது ஃப்ரெஷ் ஜூஸ்னால் அதுதான் டெஃபினேஷன். ஃப்ரெஷ் ஜூஸ்னால் நம்ம வேறு டெஃபினேஷன் வச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஃப்ரெஷ் ஜூஸ்னால் அதுதான், தண்ணியும் சர்க்கரையும் கலக்காமல் வெறும் பழங்கள்லேருந்து வர ஜூஸ் தான். அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரூட் எடுத்துக்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணுங்க.
2: அந்தந்த வட்டாரங்களில் கிடைக்கக்கூடிய ரீஜனல் ஃபுட்ஸ், அதாவது ஆயில், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சீரியல்ஸ், ஃபுட்ஸ்,

0: எல்லாமே சாப்பிடுறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கேள்விப்படுறோம். இந்த மாதிரி ரீஜனல் ஃபுட்ஸோட முக்கியத்துவம் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் மேம்.
1: பொதுவாக வந்து இப்போ வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வந்து அதோட சாண்ட் குவாலிட்டி, மண் என்ன குவாலிட்டி, மண்ணில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் தான் ஒரு வெஜிடபிளுக்கு போகுது. ஓகே, ஒரு வெஜிடபிளோ எனி ஃபுட் சோர்ஸுக்கு போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட், அங்கே இருக்கிற இப்போ நம்ம ஊர் சூடான ஒரு ஊர், அதே வந்து நீங்கள் வந்து ஊட்டி போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு குளிரான ஊர், அந்த இடத்துல நம்ம உடம்புக்கு எது தேவையோ அந்த மாதிரி உணவுகள் தான் அங்கே விளையும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ கடல் எண்ணெய் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கடலை இருக்குது, அந்த கடல் எண்ணெய் வந்து நமக்கு வந்து ஏற்ற எண்ணெயாக இருக்குது. இதே வந்து நீங்கள் கொஞ்சம் ஈஸ்டர்ன் சைட்லாம் போனீங்கன்னா கடுகு எண்ணெய் இருக்கும். ஸோ கடுகெண்ணையும் நல்லதுதான், நல்லெண்ணையும் நல்லது தான், ஆனால் அவங்களோட உணவு பழக்கம், அவங்க சமைக்கிற பழக்கத்துக்கு அந்த எண்ணெய் வந்து ஏற்றதா இருக்கு. நம்ம இதில் நம்ம இது பண்ணுற எண்ணெய்கள் வந்து இருக்கு. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆலிவ் ஆயில்னு சொல்லுவாங்க. ஆலிவ் ஆயில் வந்து தான் ஹார்ட்டுக்கு நல்லது, மற்ற எல்லா ஆயிலும் வந்து ஹார்ட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் தான், அது ஃபுட்டுங்கிறது வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸாக இப்போ மாறிக்கிட்டே வருது. ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் அவங்களோட உணவு விற்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் உண்மை தான். ஆலிவ் ஆயில் வந்து நல்லது இல்லை நான் சொல்லவே இல்லை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில் தான் ஆலிவ் ஆயில். பட் ஆனால் நம்ம சமையலுக்கு, நம்ம எல்லாமே நல்லா தாளிச்சு கொட்டி சாப்பிட்றவங்க அதுக்கு வந்து ஆலிவ் ஆயில் செட் ஆகுது. அதே நீங்கள் அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாலட்ஸு அதை ஆயில் வந்து ரொம்ப ஹீட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சீஸ்னல் ஃபுட்ஸ்ன்னு இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வர அந்த சீசனில் அவைலபிள் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த மழை காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வரும். ஆரஞ்சு வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ விட்டமின் சி வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஸோ அந்த டைமில் அந்த சீசனல் ஃப்ரூட் சாப்பிட்டா அது நல்லது. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இப்போது வாட்டர் மெலன் வந்து எல்லா சீசன்லேயும் இப்போ கிடைக்குது. இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா கூட வாட்டர் மெலன் கிடைக்குது. பட் ஆனால் அந்த சம்மர் சீசனில் வர வாட்டர் மெலன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நமக்கு அப்போ தான் விளையும் இயற்கையாக. அது கரெக்ட். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹைப்ரிடோ வேற ஏதாவது பண்ணி தான் அதை விளைவிக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் வைஸும் அது ரொம்ப பிரமாதமாக இல்லை. ரெண்டாவது சம்மரில் வாட்டர் மெலன் வந்து நிறைய ஃப்ளூயிட் கொடுக்கறதுனால நம்மளுடைய டீஹைட்ரேஷன்லாம் இது பண்ணுறதுக்கு உதவுது. ஸோ அதனால் எப்போவுமே அந்தந்த ரீஜனில் கிடைக்கிற உணவுகள், அந்தந்த ரீஜனில் கிடைக்கிற அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ரீஜனில் விளையிற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் இது நம்ம சாப்பிடும் போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நமக்கு ஈஸியாக செட்டும் ஆகிடும். வேறு இடத்துல கிடைக்கிற உணவுகள் அது ரொம்ப நல்ல உணவாக இருந்தால் கூட ரொம்ப நமக்கு அதோட தேவை கிடையாது.
2: நிறைய பேர் டயட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாலே அவங்க பண்ற முதல் வேலை ரைஸ்க்கு பதிலாக சப்பாத்தி எடுக்கிறது தான். அப்படி பார்த்தா நார்த் இந்தியாவில் சப்பாத்தி தான் மேஜர் டயட்டே, ஆனால் அவங்களையும் சில பேர் ஒபிசா இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அண்ட் சப்பாத்தியோட கம்பேர் பண்றப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு டயட்ல இன்க்ளூட் பண்றதுக்கு, அதெல்லாம் என்ன மேம்?
1: அரிசியா இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தானிய வகையில் சேர்ந்தது தான். இதில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கேலரிஸ் தான் இருக்குது, அதே அளவு கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. இதில் அதிக கார்போஹைட்ரேட், இது குறைய கார்போஹைட்ரேட் அப்படி கிடையாது. இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸை வந்து அப்படியே சாப்பிட்றது கிடையாது, அதை நம்ம வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி பாலிஷ் பண்ணி கொஞ்சம் இந்த அவுட்டர் பார்ட்டில் இருக்க சில திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட்றதுனால ஒரு சில சத்துக்கள் வந்து அதில் இழந்துடுறோம். ப்ளஸ் வந்து ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, கோதுமையில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது, ஒரு மைனர் சேஞ்ச் இது இன்க்ரீஸ் இருக்குது அவ்வளோதான். இப்போ வந்து ரைஸு சாப்பிட்டாலும் அதே அளவுக்கு தான் சுகர் ஜாஸ்தி அதிகமாகும், சப்பாத்தி சாப்பிட்டாலும் அதே அளவுக்கு தான் சுகர் ஜாஸ்தியாகும். ரைஸு சாப்பிட்டாலும் அதே கேலரி தான் கிடைக்குது, சப்பாத்தி சாப்பிட்டாலும் அதே. இதில் என்ன எதனால நிறைய பேர் சப்பாத்தி போகிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து சவுத் இந்தியன், நம்ம அரிசி சாதம் தான் நமக்கு வந்து மெயினாக இருக்குது. இந்த அரிசி சோறு சாப்பிடும் போது நம்ம கொஞ்சம் நல்லா குழம்பு இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு கரண்டி போட்டு போவோம், இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நல்லா இருந்தது அதுக்காக இன்னும் கொஞ்சம் சாதம் அப்படின்னு சொல்லி நம்ம அதிகப்படுத்திட்டே போவோம். அது வந்து ஏன்னா நமக்கு பிடிச்ச உணவு, அது பழகி போன ஒரு உணவு. சப்பாத்திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சந்தோஷமாக சாப்பிடுவோம், ரெண்டாவது நாள் சந்தோஷமாக, மூணாவது நாள் ஒரு கஷ்டப்பட்டுட்டு தான் சாப்பிடுவோம். அதில் வந்து நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ்க்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பீப்புளாக நீங்கள் இருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே, நீங்கள் மாற்றிக்கலாம். பட் நீங்கள் எப்போதுமே வந்து ரைஸ்லேயுமே உங்களால் கண்ட்ரோலாக இவ்வளோ இவ்வளோ தான் எனக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தான் நான் சாப்பிடணும் அப்படின்னு கண்ட்ரோலாக இருந்தால் நீங்கள் அரிசியாக இருந்தாலும் சரி கோதுமையாக இருந்தாலும் எது சாப்பிட்டாலுமே வந்து எல்லாமே ஒன்று தான். இப்போ அதர் ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து போன வருஷம் அதாவது 2023 வந்து இயர் ஆஃப் மில்லட்னு சொல்லி கவர்மெண்ட்டு அண்ட் ஐ திங்க் யூனிசெஃப் இஸ் அனௌன்ஸ் நினைக்கிறேன் இல்லையா, நம்ம கவர்மெண்ட் தான் அதை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி பண்ணாங்க. அது ஏன்னா சிறுதானியங்களில் வந்து நிறைய ஊட்டச்சத்து இருக்குது, அதாவது அயன், கால்சியம், ஃபைபர், சில விட்டமின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடட் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து அந்த கொள்கையை பரப்புறதுக்கு தான் அந்த இயர் ஆஃப் மில்லட்ன்றத அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. பட் ஆனால் இப்போ மில்லட்டு ரைஸுக்கு பதிலாக நான் வந்து ராகி சாப்பிட்றேன் அப்போது என்னோடய வெயிட் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது, ஓகே அது நடக்காது. ஏன்னா இதுலேயும் அதே கேலரிஸ் தான் இருக்குது, இதுலேயும் அளவு இருக்குது, எல்லாமே அளவு தான், நீங்கள் சாப்பிட்ற அளவு தான். நீங்கள் அளவு குறைச்சி உங்களுக்கு ஏற்ற அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் கொடுக்கும். அது நீங்கள் ரைஸ் சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி, ராகி உணவு சாப்பிட்டாலும் சரி. ஆனால் உங்களுக்கு வந்து அனிமிக்காக இருக்கீங்க, அயன் கம்மியாக இருக்குது, உங்கள் போன்ஸ் எல்லாம் வீக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மில்லட்ஸை எடுத்துக்கணும். பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை சாதம் சாப்பிட்டீங்கன்னா ஒருவேளை மில்லட்ஸு, ஒருவேளை வீட்டு, அந்த மாதிரி ஒரு நாள் எல்லா ஃபுட்டும் எல்லா சீரியல்ஸும் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஒரு பேலன்ஸ் கிடைக்கும், எல்லா உணவில் இருக்க எல்லா சத்துமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால வெறும் அரிசி கோதுமை மட்டும் இல்லை, மில்லட்ஸும் நீங்கள் வந்து உங்களுடைய உணவில் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப சுவையான உணவுக, அதுவும் சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ்லாம் நல்லாவே இருக்குது. அது இப்போது நிறையா வந்து பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதை வந்து நான் ஒரு ஆரோக்கியமான மாற்றமாக தான் நான் பார்க்குறேன். பட் அரிசி சப்பாத்தி அந்த மாற்றம்ல வந்து பெருசாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, ரெண்டுமே சேம் தான்.
3: மேம், இப்போ பார்த்தோம்னா சமூக வலைத்தளங்களில் ஃபிட்னஸ் கோச், டயட்டீஷியன்ஸ், நியூட்ரிஷனிஸ்ட்லாம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய ரெசிபீஸ் டயட்லாம் ஷேர் பண்ணுறாங்க. ஹவு ஃபார் இஸ் திஸ் ரிலையபிள் அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் பார்த்து நடைமுறைப்படுத்தும் போது எந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேம்?
1: எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நம்மளுடைய சமூக வலைத்தளங்களில் வர வீடியோக்களோ இன்ஃபர்மேஷன்ஸோ வந்துட்டு நிறையா பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லாமே வந்துட்டு ஈஸியாக எல்லாரையும் நம்பிடுற ஒரு பீப்புள், நிறையா அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களில் எத்தனை பேர் வந்து சமூகத்து மேலே அக்கறை இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதோட பிரசன்ட். மெஜாரிட்டி வந்து எதுக்காக பண்ணுறாங்க, அவங்களோட வியூஸ் நிறையா கிடைக்கணும், அது மூலமாக அவங்களுக்கு வருமானம் ஆகணும், இல்லை பாப்புலாரிட்டி கிடைக்கணும்னு தான் பண்ணுறாங்களே ஒழிய உங்கள் ஆரோக்கியத்து மேலே அவங்களுக்கு மிக மிக குறைஞ்ச அளவுக்கு தான் அக்கறை இருக்குது. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வீடியோவில் வந்து இது சாப்பிட்டா வந்து உங்களுக்கு எடை குறைஞ்சிடும், இந்த ஒரு ஒரு பர்டிகுலர் ஜூஸ் குடித்தா உங்களோட எடை குறைஞ்சிடும், இந்த சூப்பை வச்சு குடித்தா உங்களுக்கு வந்து மூட்டு வலி சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது வந்து தவறான கருத்து. அவங்க யாரோ சொல்கிறத கேட்டுட்டு தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறாங்க. ரெண்டாவது, இப்போது நிறைய எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் நான் பேசும் போது அவங்க சொன்னது என்னன்னா, அவங்க வந்து நிறைய வெளிநாடுகளில் போடுற வீடியோக்கள், வெளிநாடுகளில் வந்துட்டு நிறைய பேர் டாக்டர்ஸு நியூட்ரிஷன் படித்தவங்கெல்லாம் வந்து வீடியோஸ் போடுவாங்க. அதை பார்த்துட்டு அதை தமிழில் நாங்கள் வந்து இது பண்ணுறோம், மாற்றி சொல்கிறோம் அப்படின்னு. அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அவங்களோட உணவு பழக்கங்கள், அவங்களோட பாடி டைப், அவங்களோட ஊட்டச்சத்து தேவையெல்லாம் நம்ம ஊரில் இருக்க ஆளுங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ

0: இதனால வந்து அதனாலதான் இந்த பாலியோ கீட்டோ எல்லாம் பாப்புலர் ஆனது இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள்ல வெளிவந்த வீடியோக்கள்னாலதான். அதெல்லாம் அவங்க ஊருக்கு அது செட்டா இருக்கலாம், ஆனா நம்ம ஊர்ல அது நமக்கு செட் ஆகாம போல. நான் வந்து எல்லாருக்குமே இது வந்து பாதிப்பை கொடுக்கும்னு நான் சொல்ல வரல, ஆனா நூத்துல ஒருத்தருக்கு ரெண்டு பேர் அதுல வந்து எஃபெக்ட் ஆவாங்க. அந்த அந்த ஒருத்தர் ரெண்டு நம்மளா இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ சமூக வலைத்தளங்கள் வந்து இப்போ ரொம்ப ஒரு சைடு வந்து சில விஷயங்கள் நல்லதா இருந்தாலும் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தவறான கருத்துக்களை பரப்புறது தான் இருக்கு, எஸ்பெஷலி உணவு சமைக்கிறது. அதே மாதிரி நான் நிறைய பேர் வந்து டிஷ்ஷஸ் இப்போ மில்லட் பற்றி பார்த்தோம் இல்லையா, மில்லட் வச்சு என்ன பண்ணலாம் அதெல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து நல்லது, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இது சாப்பிட்டா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறது தவறு. எப்போதுமே பேலன்ஸ் பண்ணி எல்லா நியூட்ரிஷனும் சாப்பிட்டாதான் நமக்கு வந்து உடல் பிரச்சனைகள் சரியாகும்.
1: மேம், இப்போ பெரும்பாலான வீடுகளில் மக்கள் ஒரே வகையான ஆயிலை பல வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க, வேற வகையான ஆயில் யூஸே பண்ண மாட்டாங்க. இது எந்த அளவு நல்லது இல்லை மேம், அண்ட் இதை கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்கு சொல்கிறீங்களா?
0: பொதுவாக வந்து கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபேட் இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ரெண்டு விஷயம். ஏன்னா நம்மளுடைய மக்களுக்கு அதுவே நிறைய பேருக்கு தெரியாது, கொலஸ்ட்ராலும் ஃபேட்டும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது வந்து அனிமல் ஃபுட்டில் மட்டும்தான் இருக்கும், அந்த கொழுப்பு இருக்குல்லையே அதுதான். ஏன்னா இன்றைக்கி கூட நீங்கள் ஒரு டிவி பார்க்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒன்று சொல்லுவாங்க, எங்கள் ஆயிலில் கொலஸ்ட்ராலே கிடையாது, அவங்க வந்து ஒரு சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை ஒரு வெஜிடேரியன் ஆயிலோ தான் இருக்கும். எந்த ஒரு வெஜிடேரியன் ஆயிலையுமே கொலஸ்ட்ரால் நேச்சுரலாக கிடையவே கிடையாது, ஆனால் ஃபேட் இருக்குது. ஃபேட்டோட இன்டேக் நம்ம அதிகமாக ஃபேட் எடுக்க எடுக்க அது வந்து நம்ம பாடியில் கொலஸ்ட்ராலை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ ஆயில் வந்து குக்கிங் ஆயில் வந்து இப்போ கொழுப்புங்கிறது வந்து நம்ம இயற்கை உணவுலையும் இருக்குது, எக்ஸாம்பிள் நட்ஸில் இருக்குது, பாலில் இருக்குது, இயற்கையிலிருந்தும் நமக்கு கொழுப்பு கிடைக்குது. அப்போ மீதி குக்கிங் ஆயில் தான் நம்ம அளவோடு சாப்பிட வேண்டியிருக்கு. ஸோ இந்த அளவோடு சாப்பிட்றதையும் வந்து சரியான ஆயில் நம்ம சாப்பிட்றோமா அதுன்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம பொதுவாக ரெண்டு வகையாக ஆயிலை பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லுவோம், அது வந்து பார்த்திங்கன்னா குழகுடன்னு கொஞ்சம் கட்டியாக கூட மாறும், கோல்டு டெம்பரேச்சராக இருந்ததுன்னா கட்டியாக மாறிடும், வெயில் அடிச்சதுன்னா லிக்விடாக மாறிடும், அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் அதுக்கேற்ற மாதிரி அதோட உருவங்களை மாற்றிக்கும், ப்ராப்பர்ட்டிஸை மாற்றிக்கிட்டே இருக்கும். இந்த டைப் ஆஃப் ஆயில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கும் போது எல்டிஎல் அப்படின்னு சொல்லப்படுற கெட்ட கொழுப்போட அளவு வந்து நம்ம உடம்புல வந்து ஜாஸ்தியாகும். அதே சமயத்தில் இன்னொரு குரூப் சொன்னாலையும் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக தான் இருக்கும், அது எந்த இது காரணத்தை கொண்டும் அது மாறாது, கெட்டியாவோ குழகுழனோ மாறாது. அது வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லுவாங்க. இது வந்து இது இது சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் ஏறாதா அப்படின்னா அதிகமாக சாப்பிட்டாதான் ஏறும், அளவோடு சாப்பிடும் போது இது வந்து நமக்கு ஆரோக்கியம்தான், நமக்கு உடம்புக்கு கொழுப்பு சத்தும் கொஞ்சம் தேவைப்படுது இல்லையா, அது வந்து கொடுக்கும். ஸோ இந்த கெட்ட கொழுப்பு அதிகப்படுத்தல ஃபேட் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டால்டா, பாம் ஆயிலு, நெய், வெண்ணெய் இதெல்லாமே அதில் வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே குழகுழன்னு ஒரு மாதிரி செமி சாலிடாக இருக்கிற ஆயில்ஸ் தான். இந்த அதர் குரூப்பில் வர அதாவது நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற ஆயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய், நம்ம நான் சொன்னேன் மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர், சஃபோலா, கார்ன் ஆயில், ரைஸ் பிரான் நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிற அந்த கொழுப்பு வந்து எந்த ஆயிலில் கொஞ்சம் அதிகமாக இருக்கோ அந்த ஆயில் தான் பெஸ்ட் ஆயில்னு சொல்கிறாங்க. அதுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஆலிவ் ஆயிலும் கெனோலா ஆயிலும் கடல எண்ணெயும் மஸ்டர்ட் எண்ணெயும் டாப்ல இருக்கு. ஸோ அது அந்தலேருந்து ஒரு எண்ணெய், இப்போ நம்ம ஊரில் கடலெண்ணெய் ஈஸியாக கிடைக்கும், சீப்பரும் கூட. ஸோ கடலெண்ணெயை நம்ம யூஸ் பண்ணலாம். அதர் சைடு வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு, பட் ஆனால் இந்த அளவுக்கு இல்லை, ஒமேகா 6 சொல்லுவோம், அதுவும் வேணும் நமக்கு. அது வந்து இருக்கிற ஆயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லெண்ணெய், சன்ஃப்ளவர், சஃபோலா. ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா காம்பினேஷன்ஸ், இது இதுலேருந்து ஒரு இது இதுலேருந்து கீப் சேஞ்சிங். நீங்கள் இதை ஒரு மாதம் நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் சாப்பிட்லாம், ஒரு மாதம் நல்லெண்ணெய் சாப்பிட்லாம், அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கிறது என்னென்னா உங்கள் பாடி வந்து வில் கெட் ஆல் டைப் ஆஃப் நியூட்ரிஷன். ஒரே பர்டிகுலர் ஆயிலிருந்து, இதெல்லாம் ஆயில் வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து தானே வருது, அந்த சோர்ஸில் இருக்கிற விட்டமின்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது, மற்ற ஆயிலிருந்தும் கிடைக்காது. ப்ளஸ் வந்து நம்ம பாடியும் வந்து ஒரே ஆயிலுக்கு அடாப்ட் ஆகாமல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எந்த ஆயில் இது பண்ணாலும் ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் காம்பினேஷன் ஆஃப் ஆயில் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அண்ட் எவ்ரி 2-3 months நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டுனா இட் இஸ் குட். பட் இப்படி சேஞ்ச் பண்ணாமல் ஒரே ஆயிலை லாங் டேர்ம் கன்சியூம் பண்ணால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா அப்படி, இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாகணும் அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? ஏன்னா அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது, அப்படி கிடையாது. அதிகமாக அதே எண்ணெயை அதிக அளவு யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கொலஸ்ட்ராலோ இல்லை ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது.
2: அந்தந்த காலகட்டங்களில் விளையக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ஸை சாப்பிட்றதுனால பல நன்மைகள் ஏற்படுதுன்னு நிறைய ஹெல்த் கன்சல்டன்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் சொல்கிறத கேள்விப்படுறோம். இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் மேம். ஆடிங் டு தட், இப்போ ஃப்ரூட்ஸ் ஆர் அவைலபிள் த்ரூ அவுட் இயர், இதை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி ஷெல்ஃப் லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன மேம்?
0: ஃபஸ்ட்டு சீஸ்னல் ஃப்ரூட்ஸு, இப்போ பார்த்தீங்கன்னா மேங்கோஸ் வந்து சம்மரில் கிடைக்கும், கோடை காலத்தில் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறது தான் மேங்கோஸ். ஸோ அந்த நேரத்தில் வந்து நமக்கு நிறைய வைட்டமின் ஏ தேவைப்படுறதுனால அது வந்து இயற்கையாகவே அந்த டைமில் நமக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து வாட்டர் மெலன், இந்த தர்பூசணி வந்து நிறைய தண்ணி இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ வெயில் காலத்தில் டீஹைட்ரேஷன் நிறைய வரும். ஸோ வாட்டர் மெலன் வந்து அந்த டீஹைட்ரேஷன் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் வர பழங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற மாதிரி ஒரு இருக்கும். ஏன்னா இந்த குளிர்காலத்தில் மழை காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து மைக்ரோப்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, நிறைய நுண்ணுயிரிகள் வந்து வளரும். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு, காஃப் அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நிறைய வரும். சிலர் வந்து நிறைய பெரிய இன்ஃபெக்ஷன்ஸ் ஃப்ளூலாம் கூட வரும். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நமக்கு வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிற உணவுகள்லாம் வருது. ஸோ சீஸ்னல் ஃப்ரூட் எப்போதுமே வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான், ஹெல்த் பெனிஃபிட் தான். அது சாப்பிட்றதுனால அந்த சீசனில் வரக்கூடிய நோய்கள், அந்த சீசனில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை வந்து உங்களால் வந்து தடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒருவேளை உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட அதுலேருந்து உங்களால் ஈஸியாக ரெக்கவர் பண்ணி வர முடியும். அடுத்ததான் நீங்கள் கேட்ட அந்த ப்ரிசர்வேட்டிவ் பற்றி, இப்போ வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸு, ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வருது. இதில் வந்து நியூட்ரிஷன் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் ஆகாது, ஏன்னா அது ஒரு கருத்து இருக்குது. சத்தே இல்லாத ஃப்ரோசன் ஃபுட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அப்படி கிடையாது. அது வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோம், அதில் நியூட்ரிஷன் வந்து எந்த வகையிலும் லாஸ் ஆகாது. பட் ஆனால் நம்ம ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து எல்லாருமே கரெக்டான அளவு தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்காங்க, ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுறாங்களா, இதெல்லாம் மேட்டர்ஸ். ஸோ நம்ம சரியான டெம்பரேச்சரில் அதை வந்து ஸ்டோர் பண்ணாமல் இருந்ததுன்னா எல்லா விதமான உடல் பிரச்சனை வர்றதுக்கும் அது ஒரு காரணமாக இருந்துடலாம். ஸோ ஃப்ரோசன் ஃபுட், ப்ரிசர்வ்டு ஃப்ரூட்ஸ் வந்து குட்டும் இருக்குது, பேடும் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஃப்ரோசன் ஃப்ரூட் யூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது, அதனால் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றத விட பெட்டர் எதுவுமே இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன்.
1: இப்போ நிறைய மக்கள் ஜிம்க்கு போறாங்க, ஜிம் ட்ரெய்னர்ஸ் கொடுக்கிற டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 1 week ஃபுல்லா லிக்விட் டயட் அப்படின்னு பிரிஸ்கிரைப் பண்றாங்க, அதை மக்கள் எடுத்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை நீங்க இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க மேம். ஒரு ஒருத்தர் பாடி டைப்பும் வேற வேற மாதிரி. ஸோ ஜிம் ட்ரெய்னர்ஸ் கொடுக்கிற டயட்டை ஃபாலோ பண்ணலாமா, இல்ல டயட்டீஷியன் நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணணுமா மேம்?
0: ஒரு பேஷண்ட் எங்க கிட்ட வராங்க, ஹாஸ்பிட்டல்ல சொல்றேன், அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னா நாங்கள் பிளைண்டாக வந்து ஓ இவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லவே மாட்டோம். அவங்க நியூட்ரிஷ்னலாக என்ன மாதிரி இருக்காங்க, அவங்க நியூட்ரிஷ்னல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுவோம். அதுக்கு நிறைய கொஷின்ஸு, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கேதர் பண்ணணும். அந்த அந்த பர்சன் கிட்ட இருந்து நிறைய அவங்க அவங்க உணவு பழக்கத்திலிருந்து எந்த மாதிரி சாப்பிட்றாங்க, எது அவங்களுக்கு பிடிக்கும், எல்லாத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குது, அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க, ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணிட்டு அதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளான் போடுவோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களில் நீங்கள் சொல்கிற ஜிம்லெலாம் பண்ணுறாங்களான்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது. அவங்க வந்து பொதுவாக ஒரு இது வச்சுருப்பாங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த உணவுலாம் நீங்கள் நிறைய சாப்பிடணும், நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடணும். இன்ஃபேக்ட் ப்ரோட்டீன் பவுடர் அதிகமாக வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதே இந்த மாதிரி ஜிம்களில் தான். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஜிம்மில் ப்ரோட்டீன் பவுடர் அதிகமாக சாப்பிட்டுட்டு கிட்னி பிரச்சனையினால் வேறு சில உடல் பிரச்சனையினால் அவதிப்பட்டிருக்கிறாங்க. அதுவுமே வந்து நிறைய ப்ரூவ் ஆகிருக்கு, நிறைய ரிசர்ச் கூட சொல்லுது. ஸோ உங்களுக்கான உங்கள் பாடி டைப், ஈச் பாடி டைப் டிஃபர்ஸ். நம்ம வந்து வெளி தோற்றத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒல்லியாக ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து நம்ம என்ன நினைப்போம், ஃபேட்டே இல்லை அப்படின்னு. ஆனால் பாடி காம்போசிஷன் ஒரு டெஸ்ட் இருக்குது, அதில் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பாடி ஃபேட் வந்து அதிகமாக தான் இருக்கும், ப்ரோட்டீன் அந்த மசில் வந்து கம்மியாக இருக்கும். அப்போது அவங்க இன்னும் வந்து அவங்க மசிலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபேட்டை குறைக்கணும்னு இருக்குது. இதுதான் வந்து இது நம்ம ஒல்லியாக இருக்கிறனால அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க குண்டாக இருக்கிறதுனால நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ப்ராப்பராக அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய தவறான உணவு பழக்கங்களையும் இந்த ஜிம்ல வந்து சொல்லி தராங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, குறிப்பிட்ட சிலர் வந்து ஏன்னா எங்க கிட்ட வருவாங்க, ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, இதுதான் ஜிம்ல கொடுத்தாங்க, இது சாப்பிட்டதுலேருந்து எங்களுக்கு சரியில்லை, எங்களுக்கு வந்து ஒரு சிக்னஸ் வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்புறம் ஹீமோக்ளோபின் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் பாதாம் பருப்பு 100 கிராம் நெய்யில் வறுத்து சாப்பிடணும் அப்படிலாம் வந்து டயட்ல எழுதியிருப்பாங்க. ஸோ 100 கிராம் பாதாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 700-800 கேலரிஸ் வந்தோம், 100 கிராம் எண்ணெய் வந்து 1000 கேலரி வந்தோம். ஸோ ஒரு நாள் முழுக்க சாப்பிட வேண்டிய ஒரு கேலரிஸை அந்த ஒரு பர்டிகுலர் ஃபுட் மீல்லையே அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய ஆபத்துக்களை தெரியாமல் இவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஜிம்மில் ட்ரெயினர்ஸ் யாருமே வந்து நியூட்ரிஷன் படிக்கவே இல்லை. அப்படியே இப்போது நானே வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் பார்ப்பேன், 1 மந்த் கோர்ஸ் நியூட்ரிஷன் கோர்ஸ்லாம் இருக்கும். நாங்களாம் 5-6 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கோம். படிச்சுட்டு வந்து கூட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம் சரிங்களா. படித்து பேசிக் நாலேஜ் வச்சுட்டு அது மூலமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய நாலேஜ் வச்சு தான் நம்ம இவ்வளோ பேசுகிறோம். அவங்க யாருமே வந்து ப்ராப்பர் ஒரு படித்தது கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு பேசிக் சயின்டிஃபிக் நாலேஜும் இல்லாமல் இந்த மாதிரி பிளைண்டாக வந்து நிறைய விஷயங்கள். அவங்களோட இது என்னென்னா, உங்கள் வெயிட்டை குறைக்கணும், இல்லை உங்களுக்கு அந்த பாடி பில்டிங்க்கு உங்களுக்கு வரணும், அதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஹெல்த் பாதிக்குது, வேற ஏதாவது பிரச்சனை வருமா, அதெல்லாம் யாருமே கன்சிடர் பண்ணுறதே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி ஜிம்மில் நிறையா ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டவங்க டெத் அதெல்லாம் ஹார்ட் அட்டாக்லாம் இப்போ ரீசெண்ட் டைம் நிறையா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு டயட் உங்களுக்கு ப்ராப்பராக வேணும்னா நீங்கள் டயட்டீஷியன் படித்து நியூட்ரிஷன் படித்த டயட்டீஷியன் கிட்ட தான் போகணுமே ஒழிய, படிக்காத ஒரு நியூட்ரிஷன் படிக்காத ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் போய் அதை வாங்குறது உங்களுக்கு ஆரோக்கியமானது கிடையாது.
2: குறிப்பாக இப்போ உள்ள காலகட்டத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்ன மாதிரி டயட் தருதுன்னு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியல. இன்ஃபேக்ட் ஒரு சில பெரியவங்களுக்கு எது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆசைக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்ஸ் ஆயிலி ஃபுட்ஸ்லாம் நிறையா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட உணவு தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட் பேட்டர்னை கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுவாங்க.
0: இப்போது ஓல்ட் ஏஜ் அப்படிங்கிறது என்னது, ஏஜஸ் நம்பர்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த நம்பர் ஜாஸ்தி ஆக ஆக நம்ம பாடியில் வந்து செல்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செயலிழக்க ஆரம்பிக்குது. ஸோ ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த யங்கர் ஏஜில் அவங்க ஒர்க் பண்ண அளவுக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க, நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு கம்மியாகுது. ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் கம்மியாக ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடியில் மசில்ஸோட அளவு கம்மியாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூட்டு வலி, கால் வலி அதெல்லாம் வந்து நிறைய வருது. சாப்பாடு சில பேருக்கு செரிமானம் ஆகிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஓல்ட் ஏஜில். ஏன்னா எல்லாமே உணவு பாதைகள் எல்லாமே வந்து அதுக்கும் வயசாயிடுச்சு இல்லையா. ஸோ அதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்காது. அதனால அவங்களுக்கு டைஜஷனும் வந்து கம்மியாக இருக்கும், அவங்க பாடி வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், கொஞ்சம் அவங்களுக்கு காரமாக சாப்பிட்டா கூட அவங்களுக்கு ஒத்துக்காத மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி உணவு கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். 60 வயசுக்கு மேலே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கலோரியோட அளவும் கம்மியாகுது. அதனால நம்ம உணவோட அளவு வந்து குறைச்சி தான் சாப்பிடணும். அதுக்கு மீறி நீங்கள் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரியே நான் சின்ன வயசில் 10 இட்லி சாப்பிடுவேன்ப்பா, இப்பவும் 10 இட்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தான் வரும். ஏன்னா உங்கள் தேவை அது கிடையாது. ரெண்டாவது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஃப்ரைடாக ஆயிலியானா அவங்களுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. எவ்வளோ ஆயில் போடணுமோ அவ்வளோ ஆயில் தான் போடணும். ஏன்னா ஓல்டு ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம், டயபெட்டிஸ் இதெல்லாம் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளே வந்து நம்ம உணவு பழக்கங்கள்னால அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி குவான்டிட்டியும் வந்து அவங்களால நிறையா சாப்பிட முடியாது. இப்போது நம்ம காய்கறிகள் நிறைய சாப்பிடணும்னு சொல்கிறோம், ஆனால் அவங்களால ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியும். அதனால என்ன பண்ணணும்னா ஒரு இடைவெளி விட்டு கொஞ்சமாக சாப்பிடணும். அதாவது ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டா அவங்களுக்கு ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகிடும். அளவு கம்மியாக சாப்பிட்றதுனால அவங்களுக்கும் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் அப்புறம் அசிடிட்டி அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு டயர்ட்னஸும் இருக்காது. அண்ட் அவங்களோட ரெக்கமெண்டேஷனும் அவங்களுக்கு வந்து மீட் ஆகிடும். கால்சியம், விட்டமின் டி, அயன், புரோட்டீன் இந்த 4 சத்துக்கள்லையும் அவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கொழுப்பு, அந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, கொழுப்பு, கார்போஹைட்ரேட்டு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களோட தேவை ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி பல்லெல்லாம் வந்து அந்த சமயத்தில் இருக்காது, இல்லை சரியாக அவங்களால மென்று சாப்பிட முடியாது. அது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் நியூட்ரிஷனில். அதனால நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் ஆவாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, சிக் ஆகிடுவாங்க, நிறைய பிரச்சனைகள், மால் நியூட்ரிஷன்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பல்லு இல்லாததுனால கொஞ்சம் மேஷ்டு ஃபுட்டு, ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இப்போ சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரி காய்கறிகளும் பழங்களும் சாப்பிட முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், அதே வந்து மேஷ் பண்ணி கொடுக்கலாம், இல்லை வந்து நல்ல கூட்டு மாதிரி நல்ல வேக வச்சு அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதே அவங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அளவு வந்து பார்த்துக்கணும்.
1: மேம், இறுதியா எங்களோட எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு ஒரு டயட்டீஷியனா உங்களோட அறிவுரைனா என்ன சொல்வீங்க மேம்?
0: அறிவுரைன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்ல நிறைய ஆரோக்கியம் கலந்துருக்கு. அந்த இன்னைக்கு நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஃபியூச்சர் ஹெல்த்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இன்னைக்கு இந்த வயசில் நீங்கள் சரியான சரிவிகித உணவு, அதாவது பேலன்ஸ் டயட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். ட்ரெடிஷ்னல் ஃபுட், அதே மாதிரி சீஸ்னல் ஃபுட் தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். உணவே ஆரோக்கியம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம்.
2: நம்ம ஹெல்த்தை எப்படி உணவு மூலயமா பார்த்துக்கலாம், உணவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, என்னெல்லாம் சாப்பிடணும், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இது எல்லாத்த பற்றியும் நமக்கு பொறுமையாக அழகாக சொன்ன மிஸ் விஜயஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா உடம்பு சரியில்லைன்னா அவங்கள பார்க்க போறப்போ நம்ம வாங்குற முதல் விஷயம் என்ன, ஃப்ரூட்ஸ் வாங்குறது தான். ஆனால் அப்போ மட்டும்தான் நமக்கு ஃப்ரூட்ஸ் ஞாபகமே வருது, மற்ற டைம்லாம் ஏன் வரல, இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? அண்ட் ஃப்ரூட்ஸ்னு சொன்னாலே நமக்கு ஆப்பிள் அண்ட் வெளிநாடு ஃப்ரூட்ஸ் பத்தி யோசிக்காம நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ் ஆன கொய்யா, நெல்லிக்காய் இதெல்லாம் ரேட்டும் கம்மி ஆனா சத்து எக்கச்சக்கமா இருக்கு. சிறுதொழி பெருவெல்லம் போல நம்ம சின்ன வயசுல இருந்தே எடுத்துக்கிற சத்துள்ள உணவு தான் நீண்ட நாள் ஆயுளுக்கும் உடல் வலுவுக்கும் உறுதுணையா இருக்கும். உணவு மருந்தா இருக்கலாம், ஆனா மருந்து உணவா ஆகிடக்கூடாதுன்ற கருத்தோட இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான நேர்காணல்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே வைஷாலி,
1: ஆர்ஜே கவிதா.
2: நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டு ரசித்தது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணுன்ட்டு வீணா வீட்டில் உட்காந்து இருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசா பண்ணி லைஃப்ல கண்டிப்பா சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்டே.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேர கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க் யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டேன், என்ன மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

0: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எம்ஓபி ரேடியோ ஹிந்திலையும் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க. இப்ப நமக்காக அடுத்து வர ஷோ ஹிந்தி ஒலிபரப்பு சேவை.

0: என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா, கேட்டா நான் அழகிலன்ட்டா இன்னமோ அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத் ஏதாவது வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு, எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடறாடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலையா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கொட்ட வளரும் வாழையை போல கொடுக்க கொடுக்க சுரக்கும் இரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots. And people are today inge irukkirathu tamil culture tamila pathi nanna therinjikanum enna tamil language la enna literature irukku adhalam padinga enjoy pannunga adoda tamil la irukkira nariya thirukural போன்ற நூல்களை படித்து அதிலிருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது. நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டோட பண்பு கலாச்சாரத்தை யூ ஆல் ஹாவ் டு லேர்ன் அண்ட் கேரி இட் ஃபார்வர்ட் அண்ட் கீப் இட்
1: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதையை என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?
2: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: சிறுகதை வாசித்தல். வேகமான உலகத்துல நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால கதை கேக்கறதையும் கதை எழுதறதையும் கதை வாசிக்கிறதையும் நம்ம சுத்தமா மறந்துட்டோம். அப்படி மறந்து போன சிறுகதை வாசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திருப்பி நாங்க புத்துயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நாம ஜென் கதைகள் கேட்க போறோம். நமக்காக இந்த சிறுகதையை எழுதினது வாசுதேவன் அவர்கள். வாங்களே கதை கேட்கலாம். ஒளியற்ற ஓசை. அது ஒரு பௌத்த விஹாரம். அதனுள் மிகப்பெரிய புத்தர் சிலை ஒன்று இருந்தது. காது முடல்கள் நீண்டு கைகள் அருள் பாலிக்க அமர்ந்த தோற்றம் அதனுடையது. ஒரு வயோதிக துறவி அந்த விகாரத்திற்குள் உள்ளே நுழைந்தார். அமைதியாக அங்கே அமர்ந்தார். புத்தரின் அருள் முகத்தை ஏறிட்டு நோக்கினார். அப்படியே நெடுநேரம் தியானத்தில் மூழ்கினார். பிறகு எழுந்து மிகவும் அமைதியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்.

தாங்கள் என்ன சொன்னீர்கள் என்று அடுத்த கேள்வியை கேட்டார். நானும் எதுவும் சொல்ல மாட்டேன், அமைதியாக கேட்டுக் கொண்டிருப்பேன் என்றார் முதியவர். இந்த பதிலிலிருந்து அவர் ஒரு ஜென் குரு என்பதை புரிந்து கொண்டார் மடத்தின் தலைவர். இந்த கதையிலிருந்து தெரிவது என்னவென்றால், தியானம் என்பது எதையும் யாசிப்பதல்ல, தன்னுள் மூழ்கி தன்னைத்தானே அறிதலே. மௌனம் என்பது பேச்சை நிறுத்துவதல்ல, அது ஒரு நிசப்த சங்கீதம். ஜென் சிறுகதைகளை அழகா தொகுத்து தந்த வாசுதேவன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. வேறு ஒரு நாள் வேறொரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை

0: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட தரக்கட்ட

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங்கை பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும்போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இன்னும் இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க, டிவி ஆஃப் பண்ணிடுங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணுவோம், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல. லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியுடன் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று கலைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.
2: தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக தரக

0: is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.
1: இப்போது திருமதி சங்கீதா ரவிக்குமார் அவர்கள் பாட இருக்கிறார்கள். சிறுவன் சாய் ரட்சித் வயலின், நெய்வேலி திரு கே கணேஷ் அவர்கள் மருதங்கம். முதலாவதாக கஜவதனா பேடுவே என்கிற புரந்ததாசர் தேவர்நாமா, ராகம் அம்சத்வனி, தாளம்.

எனது வானொலி, எனது சமுதாயம், எனது பெருமை. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: குரல் ஆகட்டும், உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் இவங்க. இவங்க நீங்க நிறைய திரைப்படங்கள்ல பாத்திருப்பீங்க. இப்போ சீரியல்ஸ்லயும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க, லீட் ரோல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து நம்மளுக்கு ஏதோ மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க. இவங்க என்ன மெசேஜ் சொல்றாங்கன்னு கேக்கலாம். அது வரைக்கும் இவங்க யாரு நீங்க கெஸ் பண்ணிட்டே இருங்க.
2: ஹலோ லிசனர்ஸ், உங்ககிட்ட நான் ஒரு சின்ன விஷயத்த பத்தி சொல்ல வந்திருக்கேன். என்னன்னா, டே டு டே லைஃப்ல வந்து நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம். முக்கியமா வந்து டிராபிக். இந்த டிராபிக்ன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாரையும் பாதிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன்னா, டிராபிக் சென்ஸ் ரொம்ப அவசியம். அதாவது வீட்டுல இருக்கிற நேரம் போக முக்காவாசி நேரம் வந்து நம்ம வெளியே தான் கழிக்கிறோம். பலதரப்பட்ட வாகனங்கள், பலதரப்பட்ட ஆட்களை நம்ம சந்திக்கிறோம். அப்படி இருக்கப்ப ரோட்ல இறங்கி போயிட்டு நம்ம திரும்ப வீட்டுக்கு நிம்மதியா வந்து சேர்ற வரைக்கும் வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ்க்கும் வந்து நிம்மதி இருக்கிறதுல. ஒய்ஃபா இருந்தாலும் டென்ஷனா இருப்பாங்க, ஒரு மதரா இருந்தாலும் டாக்டர் வந்து சேரல, சன் வந்து சேரலங்கிற கவலையோட இருப்பாங்க. ஏன் நம்ம வந்து இதை உணர மாட்டேங்கிறோம்? அதாவது எல்லாருக்கும் வந்து இந்த டிராபிக் சென்ஸ் வேணுங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு உணரணும். மற்ற விஷயங்களை நம்ம முக்கியமா கவனம் செலுத்துறப்போ இதுல கவனம் செலுத்துறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ரோட்ல நடந்து போறப்ப ஒரு வண்டி ஓட்டுறவங்களா இருக்கட்டும், சைக்கிள் போறவங்களா இருக்கட்டும், நடந்து போறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கவனிச்சு போகணும். இது வந்து நான் எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு கார்ல போறவங்க வந்து கரெக்டா கொண்டு போய் கரெக்டா ரோட்ல கிராஸ் பண்றவங்க கிட்ட போய் நிறுத்துறாங்க. பிரேக் போட்டு நிறுத்துறீங்க, அவங்களுக்கு காயப்படுறது இல்ல, ஓகே தப்பிச்சிடறாங்க, ஆனா மனதளவுல காயப்படுறாங்க. என்னன்னா அந்த ஷாக் வந்து அப்படியே அவங்களை போய் அட்டாக் பண்ணுது. இதே வந்து ஒரு வேலைக்கு போறவரா இருந்தா டென்ஷன் ஆகி ஆபீஸ்ல போய் அதே டென்ஷனோட உட்காருவாரு. அங்க இருக்கிற சீனியர்ஸோட இடகனமா பேசிட்டு தேவையில்லாம பிரச்சனையில ஆளாக கூடும். இதெல்லாம் எதுக்கு? ஏன் நேத்துக்கு நானே என் பொண்ணோட ஆக்டிவால போயிட்டு இருக்க ஒரு பையன் வேணும்னு மோட்டர் பைக்ல ஸ்பீடா வந்து இடிக்கிறவரை வந்து நான் ஏதோ கோச்சுக்கிட்ட உடனே எங்களை ஃபாலோ பண்ணி சந்து, ஒரு இருட்டான சந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஏதோ கலாய்க்க பாக்குறாரு. அது ரொம்ப தவறான காரியம். இதே என் பொண்ணு தனியா டிராவல் பண்ணிருந்தா யோசிச்சு பாருங்க, இதே உங்க வீட்டு பொண்ணா இருந்தா யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த மாதிரி நடந்துக்கிறவங்க வந்து அவங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்ததுன்னா எப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செயல்பட்டா இந்த மாதிரி டிராபிக் ப்ராப்ளமோ ஆபத்துகளோ ஒரு ஆக்சிடென்ட்ஸோ நம்ம தவிர்க்கலாம்.
1: என்னங்க கண்டுபிடிச்சீங்களா இவங்க யாருன்னு? தெரிஞ்சதா இவங்க யாருன்னு? நம்ம இப்போ இவங்களே கேக்கலாமா?
2: நிலா அதுவானது மேலே பல்லானது ஓடத்து மேலே. யார் அந்த பல்லானது? நான் தான் குயிலி. நீங்க கேட்டு கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து கேளுங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. வாழ்க வளமுடன்.
3: அடுத்ததாக புவனேஸ்வரியா என்கிற மோகனராக மோகன கல்யாணி ராகத்தில் அமைந்த ஹரிகேசனலூர் முத்தியாவத சாகித்யம் ஆதித்தாளம்.

0: என்னமா
1: என்னமா பெல் வேலை செய்யல செம்மையா வேர்க்குதுமா இன்னைக்கு நான் டான்ஸ் பிராக்டிஸ் முடிச்சுட்டு காலேஜ் இருந்து டயர்டா வரேன் என்னமா நீ ஃபேன் போடாம உட்காந்துட்டு இருக்க ஃபேன் போட்டா
0: ஃபேன் எல்லாம் போட முடியாது ஏன்னா கரண்ட் இல்ல
1: ஏன்
0: நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமே உனக்கு கிடையாதா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ காலையில இருந்து நம்ம ஏரியால கரண்டே இருக்காதான் ஈவினிங் தான் வருமா ஏன்னா கரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க எப்ப தேவையோ அப்ப மட்டும் கரண்ட் யூஸ் பண்ணணும் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணா இப்படிதான் இருக்கும் போது அதோட அருமையே தெரியாது உனக்கு இல்லாத போதுதான் அதை பத்தி நீ கேட்டு கேட்டு வருத்தப்படுவ மின்சாரத்தை சேமியுங்கள் பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8
2: நான் வந்து சைல்டு அபியூஸ் அவேர்னஸ் பத்தி பேச போறேன் இந்த காலத்துல வந்து பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க ரைட் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 3 சொல்லலாம் 3 குழந்தை கூட எது தப்பு எது சரின்னு தெரியும் இருந்தாலும் ஐ ரிக்வெஸ்ட் பேரண்ட்ஸ் டு அதாவது அவங்க பசங்களுக்கு வந்து எது சரி தப்பு எந்த எதிர்பாராத விதத்துல வந்து நிறைய அபியூஸ் நடக்குது பட் நான் பார்த்திருக்கேன் பேரண்ட்ஸ் வாண்ட் டு கிவ் அ பிளைண்ட் ஐ டு இட் ஏன்னா பேரண்ட்ஸ் அவ்வளோ பிஸியா இருக்காங்க இந்த காலத்துல போத் பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் பிகாஸ் லைஃப் ஸ்டைல் நீட்ஸ் இருக்கு பசங்களை நல்லபடியா வளர்க்கணும்னு இருக்கும் வாட் எவர் த ரீசன்ஸ் மைட் பி பட் கேன் நாட் டர்ன் அ பிளைண்ட் ஐ டுவர்ட்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அபியூஸ் ஏன்னா ஒரு பேசிக் ஒரு சைல்டோட பேசிக் ஸ்டேஜஸ்ல வந்து அவங்க தே ஹாவ் டு பி அந்த ஏஜ்ல வந்து அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அது வந்து தே வில் நெவர் ஃபர்கெட் இப்போ நிறைய நியூஸ் காலம்ஸ்ல பாக்குறோம் நியூஸ் ரேடியோல கேக்குறோம் தேர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஹேப்பன் பேசிக்கலி எல்லாமே பிகாஸ் பேஷன்ஸ் லெவல் லோ ஆயிருக்கு அண்ட் தேர் இஸ் சைல்டு அபியூஸ் இன் எவ்ரி இன்ச் வேற த கிட் கோர்ஸ் அங்கே சைல்டு அபியூஸ் இருக்கு ஸோ ஐ திங்க் யூ ஹாவ் டு எஜுகேட் யுவர் கிட்ஸ் இங்க அவங்க சொல்லி கொடுத்துட்டு தான் ஆகணும் ரைட் ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டச்சிங் யூ இன் அ ராங் வே அது சொல்லிதான் ஆகணும் இதர் இட்ஸ் அ பாய் கிட் ஆர் அ கேர்ள் கிட் இட் டஸ் நாட் மேக் அ டிஃபரன்ஸ் இன் டுடேஸ் வேர்ல்ட் நீங்க அதை சொல்லிதான் ஆகணும் ஒரு ரேத்தா ஆள் வந்து உன்னை இப்படி தொடரா உன்னை முத்து கொடுக்க பாக்குறா அது வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது யூ ஹாவ் டு ஸ்டார்ட் அட் த சேம் டைம் நீங்க யூ ஹாவ் டு மேக் இட் அ ஹேபிட் இன் யுவர் ஹவுஸ் ஆல்சோ அம்மா அப்பா தவிர வேற யார் இருந்தாலும் ஜஸ்ட் மேக் அ பொலைட் நோ ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி சொல்றதுல இட்ஸ் அ ஹைஜீன் க்வெஸ்சன் அப்படி சொன்னாலும் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஐ திங்க் சைல்ட் அபியூஸ் அவேர்னஸ் இஸ் அ மஸ்ட் அண்ட் பேரண்ட்ஸ் ஹூ ஹாவ் சில்ட்ரன் அவங்க தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும் நான் தாங்க தினமும் உங்க வீட்டுக்கு வருவேனே மேகலா மேகலா தான் பேசுறேன் பேர் காயத்ரி நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8
3: அடுத்து ஸ்ரீவல்லி தேவசேனாபதி நடபெரியராகும் ஆதிதாளம் பாபநாச சிவன் இயற்றியது.

0: Treasure MOPCRS Community Radio Station just for you. 107.8.
1: Stop using bottled water. 40% of it comes from tap anyways. Always carry a water bottle. If you don't like the taste of it, use a filter. Save money, live better. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தாங்க உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு நான் ஒரு அக்கறையான விஷயத்த சொல்றதா நினைச்சிட்டு இருக்கேன். பிடிக்காமலும் இருக்கும், பட் சிலருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சொல்லணும்ன்றது தோன்றது, அதை நான் சொல்ற விருப்பறேன். அதாவது என்னன்னா, இந்த எச்சில் துப்புறது வந்து கண்டபடி ரோடு மேடிக்கல எங்கேயாவது ஒரு இடத்துல துப்பிட்டு, இல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல போயிட்டு இருப்போம், அபார்ட்மெண்ட் வாசல் படியில போகும்போது நிறைய இடத்துல பார்க்கும்போது வீடாவை போட்டு துப்பி வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, அது வந்து பாக்குறது அசிங்கமா இருக்கிறது ஒரு ஒரு விஷயமா இருக்கட்டும், அது விட்டுடுங்களேன். பட் அதனால நமக்கு நோய்கள் பரவதில்லை. அதனுடைய பாக்டீரியாஸ், அதனுடைய கெட்ட நோய்கள் வந்து அந்த குடும்பத்து, அதாவது அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் போய் பரவுது. ஸோ இதை நம்ம தடுக்கணும். இது ஒரு முக்கிய ஒரு ஒரு குறிக்கோளாவே வச்சுட்டு எல்லாருமே இதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்க தேவையில்லை. நம்ம துப்பும் போது ஒரு நிமிஷம் யோசிச்சு துப்பணும். அது எங்க துப்புறது, இந்த இடத்த துப்பலாமா துப்பக்கூடாதா என்ற ஒரு இடத்த யோசிச்சு நம்ம அந்த ஸ்பிட்டிங் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு வெல்த்தான இந்தியாவா இருக்கும், ஒரு வியாதிகள் இல்லாத, அதாவது டிசீஸ் இல்லாத ஒரு ஊரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சென்னை சிட்டியை நம்ம எவ்வளவு நம்மளால என்னென்ன முடியுமோ, எந்தெந்த அளவுக்கு இந்த ஒரு சீரமைப்பு, அதாவது கிளீனா வச்சிருக்க முடியுமோ, அப்படி வச்சிருந்தா இந்த சென்னை சிட்டி ஒரு அழகான நகரமா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி.
3: அடுத்து தாயே திருப்புர சுந்தரி, ராகம் சுதசாவேரி, தாளம் கண்டச்சாப்பு பெரியசாமி துரன் இயற்றியது.

0: ஐயோ போச்சே, என் காசெல்லாம் போச்சு, என்கிட்ட இப்ப நான் ஒண்ணும் இல்ல, ஓட்டாண்டியா இருக்கேன் நானு.
1: ஏன்பா, என்னாச்சு?
0: என்னத்த சொல்றது, நான் வேலை செஞ்சிருந்த கம்பெனிய இழுத்து மூடிட்டாங்க. ஏன், சம்பளம் எல்லாம் போச்சு, நான் வாங்கின சம்பளம் இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல.
1: ஏன் நீ சேமிச்சு வைக்கலையா?
0: அது நான் வந்து ஆடம்பரமா வாழணும்ன்ற ஒரு ஆசைக்காக லேப்டாப் என்ன, செல்போன் என்ன, ஹோட்டல்ல சாப்பாடு என்ன, எல்லாத்துக்கும் செலவு பண்ணியாச்சு. சேமிப்புன்ற விஷயம் வந்து என் அகராதிலே இல்லன்னு வச்சுக்கோ. ஏன்,
1: சரி சரி, இவ்வளோ இப்ப நீ கஷ்டப்படுறது வந்து நீ இப்ப சேமிச்சு வச்சிருந்தா, நீ கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம்ல, கொஞ்சம் காசு சேமிச்சு வச்சிருந்தா உனக்கு நல்லது தானே. இப்போ
0: இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், பஸ்ல சல்லி காசு இல்ல.
2: கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குங்க? நம்மளோட சம்பளத்துல நம்ம செய்யற முதல் செலவு சேமிப்பா தான் இருக்கணும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: அடுத்து கீரவாணி ராகத்தில் அமைந்த விருத்தம், அதனை தொடர்ந்து இன்னமும் சந்தேகப்படலாமோ என்கிற கோபாலகிருஷ்ண பாரதி அருளிய கீர்த்தனை தாளம் மிசிரச்சாப்பு.

வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வண்டிகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் பிளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய், ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடா உன் பின்னாடி போறா, அவளை பாக்காமே நீ மகா தான் தெரிஞ்சுட்டா ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீனு?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் இப்ப பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூல் ஆனாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா கணக்கு டீச்சர் என்ன ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே, எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Maduraganangal Maduraganangal Maduraganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.